உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் பல உண்மைகளை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடன் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டும் அடக்கம் பண்ணப்பட்டும் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். அவரோடு வீற்றிருக்கிறோம். அவரோடு கூட நாமும் திரும்ப வருவோம். கிறிஸ்துவே நமது ஜீவன். இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கும்போது நமக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும். அவருக்குள் நாம் பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பழைய மனிதனை களைந்துவிட்டு புதிய மனிதனை தரித்திருக்கிறோம். நம் வாழ்வில் காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத நடவடிக்கைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படாமல், நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு நல்ல குணநலங்கள் நம் வாழ்வில் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். நம் பழைய வாழ்க்கை முறைக்கும் நமக்கும் இனி சம்பந்தமே இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவனுக்கு பிரியமான செயல்களே நமக்கு ஒத்துப்போகிறது. மேலும் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாக இருக்கிறபடியால் நமக்கும் பிறருக்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டும் என்ற சத்தியங்களை கொலோசியர் 3 வரை எடுத்துரைத்த பவுல் 4 கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து கூறுகிறார். அதுவே ஜெப வாழ்க்கையாகும். ஜெப வாழ்க்கை ஒரு மனிதனின் மூச்சாக இருக்கிறது. பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார் என்பதை மனதில் கொண்டவர்களாக கொலோசியர் 4:2-4 வாசிக்கிறேன். கேளுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். 2 நாம் சற்று கவனித்தால் பவுல் முக்கியப்படுத்தி கூறும் இரு உண்மைகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஜபத்தை பற்றின சரியான மனப்பான்மை என்ன என்பதையும், 2 ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் இங்கே அவர் கூறுகிறார். 2 மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். இந்த வசனத்திலே நாம் காணும் இடைவிடாமல் என்ற வார்த்தை அர்ப்பணிப்பு என்ற பொருளுடன் கூறப்பட்டுள்ளது. மூல பாஷையான கிரேக்க மொழியில் இந்த வார்த்தைக்கு தொடர்ந்து நிலைத்திருங்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானால் இடைவிடாமல் என்ற வார்த்தையை நிலைத்திரு, விட்டுவிடாதே, பாதியில் நிறுத்தாமல் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இரு என்ற பொருள்களின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ளலாம். மத்தேயு 7:7-8 இயேசு கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன், கவனியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவன் தங்களுடைய ஜபத்திற்கு உடனடியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதே. பதில் கிடைக்காத பட்சத்தில் ஜபிப்பதை நிறுத்திவிடுவது உண்டு. நாம் ஜபித்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவன் உடனடியாக பதிலை தந்துவிடுவார் என்று வேதாகமத்தில் எந்த ஒரு வசனமும் சொல்லவில்லை. ஆனால் வேதம் நம்மிடம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றுதான் கூறுகிறது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்ற சொற்றொடர் தொடர்ச்சியான செயல்பாட்டை எடுத்துரைக்கிறது. அதாவது நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடு தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம் ஜபமும் அந்த மனப்பக்குவத்தோடு தான் அமைந்திருக்க வேண்டும். இந்த கடிதத்தை பவுல் யாருக்காக எழுதினாரோ அவர்கள் ஜபத்திலே தரித்திருக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்தினார். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியிலே இந்த உண்மையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே ஜபிப்பதின் மூலம் நீங்கள் பெறப்போகும் நன்மைகளை கண்டறிந்த பின், ஜபம் இப்படிப்பட்ட நன்மைகளை என் வாழ்விலே செய்யும் என்றால் ஏன் ஜபமானது என் கிறிஸ்தவ வாழ்வின் செயல்பாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். ஜபத்திலே நாம் தரித்திருக்கும்படியும் நிலைத்திருக்கும்படியும் எல்லாவித சோதனைகளையும் பரீட்சைகளையும் தாங்கிக் கொள்ளும்படியும் பவுல் நம்மிடம் கூறுகிறார் அல்லவா? அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, நம் ஜபத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுடன் மிகவும் நெருங்கிய ஆழமான உறவு கொள்கிறோம். 2, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையையும்
அவரை பற்றின மகத்துவம், அவரை பற்றின எண்ணம் பெரிதாகிக் கொண்டே செல்லும். மூன்றாவதாக, நாம் எதையும் விசுவாச கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்போம். அதாவது, இதுவரை நம்பியிராத அளவிற்கு அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். நான்காவதாக, ஜபத்தை நம் வாழ்வில் முதன்மைப்படுத்தும் போது நம் இருதயம் தூய்மை அடைந்து கொண்டே செல்லும். ஐந்தாவதாக, நாம் கீழ்ப்படிதல் என்ற பண்பின் மேலே அதிக வாஞ்சை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆறாவதாக, வாழ்வின் போராட்டங்கள் நம்மை இழிவுபடுத்த முயற்சிக்கும் போது ஜப வாழ்க்கை நமக்கு இருந்தால் நாம் தேவனுடன் சமாதானமாக இருப்போம், பிரச்சனை ஒன்று இருப்பதாக நாம் எண்ணவும் மாட்டோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படும். தேவனே நம் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை அறிந்து அவரையே சார்ந்திருப்போம். எட்டாவதாக, ஜபம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியை தரும். தேவனுக்கு நாம் நேரம் கொடுக்கும் போது ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ஒன்பதாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தியான வாழ்விலும் உங்கள் சாட்சி பகிர்வதிலும் முன்பை விட ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கும். பத்தாவதாக, நம் முழு வாழ்விலும் செழுமை ஏற்படும். நம் வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ஜபமே முதன்மையான இடத்தை பெற வேண்டும். ஜபத்திலே நீங்களும் நானும் தேவனோடு பேசும்போது இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவரிடம் பேசுகிறோம். சர்வ வல்லமையும் இயற்கைக்கு மேற்பட்டவரும் சர்வ அதிகாரமும் கொண்ட எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலும் கண்காணித்து தம் சித்தத்தின்படி நடத்துகிற தேவனிடத்தில் பேசுகிறோம். இந்த உண்மையை அறிந்த ஒவ்வொருவரும் ஜபத்தை தங்கள் வாழ்வில் முதன்மையான நிலையில் வைப்பார்கள். நன்கு கவனித்து பார்ப்போம் என்றால், பவுல் இங்கே அவசரமான ஜபத்தை குறித்து பேசவில்லை. ஜபமே வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கும் மக்களை குறித்து பேசுகிறார். தேவனுடைய ஜனங்கள் ஜபிக்க ஆரம்பித்தால் நடப்பது என்ன என்பதை பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார். முதலாவதாக, சாத்தானின் சகலவித தந்திரமான நேரங்களிலும் அதை சகித்துக் கொண்டிருக்க வேண்டுமென்றால் ஜபத்திலே தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும், விழிப்போடு காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். இங்கு சொல்லப்படும் இரண்டு உண்மைகளை சற்று கவனித்து கேளுங்கள். ஒன்று, விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நன்றியறிதல் உள்ள உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். பவுல் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் என்பதை நம் ஞாபகத்தில் நிறுத்த வேண்டும். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனை நோக்கி, என்ன ஆண்டவரே, நீர் என்னை இவ்விதமான மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டீர் என்று சொல்லி முணங்கி முறுமுறுக்கிறோம். இங்கே நாம் செய்வது என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு அடிப்பணியும் விஷயத்தில் போராட்டத்துடன் காணப்படுகிறோம். ஆனால் கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுது அந்த அனுபவத்தின் மூலமாக தேவன் கற்றுத்தரும் பாடங்களை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை அது நம் விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு நாம் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அதனால் நாம் தேவனுடைய வழிகளையும் அவரையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு தேவை பொறுமை. ஆகவே இந்த பகுதியிலே பவுல் நம்மிடம் ஜபிப்பதற்கு ஏற்ற மனப்பான்மையை எடுத்துரைத்தார். அதாவது, விழிப்புடனும் நன்றி அறிதலுடனும் ஜபியுங்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாம் நான்காம் வசனத்திலே மற்றொரு உண்மையை பகிர்ந்து கொள்கிறார். நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் கவனித்து பார்த்தால் இந்த வசனத்திலே பவுல் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி கூறுகிறார். தேவனுடன் தனிப்பட்ட விதத்திலே நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். ஆகவேதான் நாம் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும் போது விழிப்புடனும் ஸ்தோத்திரத்துடனும் தெளிவான வேண்டுதலுடனும் தேவ சன்னிதானத்தில் முன்வர வேண்டும். அன்பானவர்களே, ஜபத்தின் முக்கியத்துவத்தை பவுல் நன்கு அறிந்திருந்தார். ரோமர் 12:12 சற்று பார்ப்பீர்கள் என்றால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று பவுல் கூறியுள்ளார். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம். இதற்கு முந்தைய வசனங்களில் சிலுவை வீரர்களுக்கு இருக்க வேண்டிய ஆயுதங்களை பட்டியலிட்டுள்ளார். உதாரணமாக 14:14 நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்தும், 17:17
ரட்சண்யம் என்னும் தலைசீராவை குறித்தும் பேசின பின்பு 18 வசனத்திலே, சகலவிதமான வேண்டுதலோடும் மிகுந்த மன உறுதியோடும் ஜெபியுங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் ஜெபிக்கும்படி மக்களை உற்சாகப்படுத்தினார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த திருச்சபை மக்களை கேட்டுக்கொண்டார். என்னுடன் உங்கள் வேத புத்தகத்தை கொலோசியர் 1:9 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பவுல் கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று எழுதுகிறார். இவ்விதம் பவுல் எல்லா மனிதர்களையும் ஜெபிக்கும்படி ஊக்கப்படுத்துகிறார். மேலும் தனக்காகவும் ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இதை 4 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் இங்கே நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் ஊழியத்திற்காகவும் ஜெபியுங்கள் என்பதை வலியுறுத்தியுள்ளார். அவர் முக்கியப்படுத்தும் 2 காரியங்கள் என்ன தெரியுமா? 1, தனக்காகவும், மற்றொன்று ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி வேண்டுகிறார். ரோமர் 15:32 பவுல் கூறும் ஜெபத்தை பற்றின சவாலை நாம் காணலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பவுல் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக எப்போதும் நீங்கள் ஜெபிப்பது போல் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் கூறியது என்ன தெரியுமா? நான் போராடி ஜெபிப்பது போல நீங்களும் என்னோடு கூட போராடி ஜெபியுங்கள். ஊழியத்தில் நான் எதிர்கொள்ளும் நெருக்கத்தில் நொறுங்கி போகாதபடி என்னோடு கூட உற்சாகமாக ஜெபியுங்கள் என்று கூறுகிறார். பிலிப்பியர் 1:19 நாம் வருவோமானால் அங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17-25 பவுல் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே நாம் ஒரு கேள்வியை சந்திக்கிறோம். அது என்னவென்றால், பவுல் வாழ்ந்த நாட்களில் இருந்த ஊழியர்களில் பவுல் மிகவும் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். ஆயினும் ஏன் ஒவ்வொரு கடிதங்களிலும் மக்கள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த வண்ணமாகவே இருந்தார்? ஏன் தெரியுமா? அனைத்து உபதேசங்களும் போதனைகளும் தேவனுக்கு பயந்த மனிதர்களின் ஜெபத்தால் தாங்கப்படாவிட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது என்பதை பவுல் தெளிவாக அறிந்திருந்தார். கொலோசியர் 4:4 பவுல் விடுத்த முதல் வேண்டுகோள், நற்செய்தி பணிக்கு உலகமெங்கும் திறந்த வாசலை தேவன் கட்டளையிட வேண்டும் என்பதே. திறந்த வாசலுக்காக ஜெபிக்கும்படி வலியுறுத்தினார். 1 கொரிந்தியர் 16:8-9 இதே சத்தியத்தை பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு நினைவுபடுத்துவதை நாம் காணலாம். அந்த 2 நான் வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுலை பொறுத்த மட்டும் திறந்த வாசல் என்பது நற்செய்தி பிரசங்கிப்பதற்கு அருளப்பட்ட ஒரு வாய்ப்பு. நன்கு கவனியுங்கள். தான் இருக்கும் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா அவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்? அதற்காக ஜெபிக்க கேட்கவில்லை. அப்படியானால் எந்த கதவுகள் திறக்கும்படியாக ஜெபிக்க சொன்னார்? நற்செய்தி பிரசங்கிப்பதற்கான வாய்ப்பின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வேண்டுகோளை கொடுக்கும் போது பவுல் ரோம சிறைச்சாலையிலே ரோம சேவகனின் கண்காணிப்பின் கீழ் இருந்தார். இவ்விதம் அவர் எத்தனை நாட்களாக சிறைப்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்களேன். அவர் சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்படுவதற்கு முன்பு வீட்டுக்காவலில் இருந்தபோதும் நற்செய்தி பணியின் கதவுகள் திறந்தே இருந்தது. பிலிப்பியர் 1:12-14 வாசிக்கிறேன், கவனியுங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்றும் யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த வசனங்களின்படி சிலுவையில் அறையப்பட்டு
உயிரோடு எழுந்த கிறிஸ்துவின் நற்செய்தியானது ரோம அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கும் எட்டியது. ஆகவேதான் பவுல் நற்செய்தி பணிக்கு திறந்திருக்கும் அனுகூலமான கதவை குறித்து

நமக்கும் பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கப்பட திறந்த வாசல் கிட்டும்படியாக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். கொலோசியர் 4:3-4 பவுல் விடுக்கும் இரண்டாவது வேண்டுகோளை நாம் காண முடியும். அது என்னவென்றால், சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய பிரகாரம் சொல்லப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் 3 கவனிப்போமானால், அங்கே பவுல் ஒரு ரகசியத்தை பற்றி பேசுகிறார். அவர் கூறும் அந்த ரகசியமானது ஒரு காலகட்டத்தில் மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பவுல் கூறும் அந்த ரகசியத்தில் அநேக காரியங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றின் பிரதானமானவைகள் 2 உள்ளது. முதலாவது காரியம், ரட்சிப்பு ஒரு பரிசாகும். அதாவது, கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவரது உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மூலமாகவே தேவனின் ரட்சிப்பு அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது. அதில் எந்த ஒரு பட்சபாதமும் வேறுபாடும் இல்லை. இந்த ரட்சிப்பின் மூலமாகவே அனைவரும் திருச்சபையாக கூடி வருகின்றனர். இந்த உண்மை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் இப்பொழுதோ வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. இதையே பவுல் நமக்கு விளக்கி கூறுகிறார். தங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக கூடி வருகிறார்கள். நாம் பார்த்த வசனங்களில் பவுல் கூறும் இரண்டாவது ரகசியத்தையும் சற்று அறிந்து கொள்வோம். தேவன் பரலோகத்தில் மட்டும் இருக்கிறவர் அல்ல, நீங்களும் நானும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம் வாழ்வில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுவது நிமித்தம் மட்டில்லாத மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் மூலமாக நம்மால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாத தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இது ஒரு சமயத்தில் ரகசியமாக இருக்கிறது, இப்பொழுதோ வெட்ட வெளிச்ச உண்மையாக இருக்கிறது. இந்த செய்தி எட்டப்படாதவர்களுக்கு எட்டப்பட வேண்டும் என்பது பவுலின் விருப்பமாக இருந்தது. இதை நாம் கொலோசியர் 4:3-4 காணலாம். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த ரகசியத்தை பற்றி பேசின பவுல் அந்த ரகசியம் சொல்லப்பட வேண்டிய பிரகாரம் சொல்லப்பட ஜபம் தேவை என்பதை நமக்கு கூறுகிறார். சார்லஸ் ஸ்டான்லி என்ற தேவ ஊழியர் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், நான் செய்தியை ஆயத்தம் செய்யும்போது, தேவனே, நான் எதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை முதலாவதாக நான் தெளிவாக புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். மேலும் நான் புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட சத்தியங்களான பாவம், அதை பற்றின விளைவுகளையும், தேவனின் நிபந்தனையற்ற அன்பையும், தேவனின் இரட்சிப்பையும் ஆரம்ப நிலை பள்ளிக்கு செல்லும் குழந்தை கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் கற்றுக் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். மேலும் சத்தியங்களை சிறிய பிள்ளைகளுக்கு மிகவும் தெளிவாக கற்றுக் கொடுக்க எனக்கு போதியும் என்று ஜெபிப்பது உண்டாம். ஆம், நம் பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கும் சத்தியங்கள் நிச்சயம் பெரியவர்களிடம் சென்றடையும். ஆகவே சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய முறையில் அறிவிக்கப்படவும், அதை கேட்கும் தருணத்தை அனைவரும் பெற்று புரிந்து கொள்ளவும் ஜெப ஒத்தாசை மிகவும் தேவை. எனக்கு அன்பான நண்பனே, சகோதரியே, நீங்கள் என்றாவது உங்கள் திருச்சபையின் போதகர் தேவனால் ஆயத்தம் பண்ணப்படவும், வேத சத்தியத்தை சபை மக்கள் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு சபை போதகர்கள் எடுத்துக் கூறவும் அவர்களுக்காக என்றாவது ஜெபித்ததுண்டா? உங்கள் சபை போதகருக்காக ஜெபிக்காமல் அவரின் போதனையின் மூலமாக தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அநேகர் தங்கள் போதகர்களை ஜெபத்தில் எண்ணுவதே கிடையாது. இது மிகவும் வருந்த வேண்டிய ஒரு செயல். தேவனோடு நேரம் செலவிடாமல் எந்த ஒரு போதகரும் சத்தியத்தை எடுத்துக் கூற முடியாது. என்ன படிப்பு பட்டங்கள் இருந்தாலும், பேச்சு திறமை இருந்தாலும், தேவனின் பலனை பெறாமல் வேத சத்தியத்தை மக்களுக்கு தெளிவாக கூறுவது சாத்தியப்படாது. திருச்சபை மக்களின் ஜெபமே திருச்சபையின் போதகருக்கும் இதுபோன்று வானொலி ஊழியங்களுக்கும் உயிரூட்டம் தருகிறது. திறந்த வாசல்களுக்கான வாய்ப்புகள் கிட்டும்படியாகவும், அனைத்து மக்களால் சத்தியம் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாகவும், நீங்களும் நானும் தேவனிடம் போராடி ஜெபிப்பதற்கு தெய்வீக கட்டளையை அவர்தாமே நமக்கு தந்திருக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள்வதும் தேவனுடன் போராடி ஜெபிப்பதும் எளிதான காரியம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை நண்பனே, திறந்த வாசல் ஏற்படவும், சத்தியமானது மிகவும் எளிய நடையிலும் புரிந்து கொள்ளும் வகையிலும் போதிக்கப்படவும் நாம் தேவனிடம்

0: மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இந்த மேன்மையான நிகழ்வு நடைபெற உங்கள் முழங்கால்களை ஜீவனுள்ள தேவ சந்நிதியின் முன் முடக்குவீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளின் செய்தியின் மூலம் நீர் எங்களை தொட்டதற்காக நன்றி. திறந்த வாசல் அடைபடும் முன் நற்செய்தி பணிக்காக ஜெபிக்க எங்களை ஊக்கப்படுத்தும். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஜெப தீபம் ஏற்றப்படாத வீடுகளில் ஜெபதொனிகள் எழும்பச் செய்யும். எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஜெபம் என்பது தேவனை ஆராதிக்கும் ஒரு செயல். ஜெபத்தின் மூலம் நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கும் பக்தியையும் அவரை சார்ந்திருக்கும் தன்மையையும் அறிக்கை செய்கிறோம். தேவனை அறிவதும் அவரை ஆராதிப்பதும் ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கும் இரு பெரும் சிலாக்கியங்களாக இருக்கின்றன. ஆகவே நாம் இடைவிடாது ஜெபிக்கும் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்று கேட்ட செய்தியின் சவாலுக்கு இணங்க ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள ஜெபத்திற்கும் வேத தியானத்திற்கும் அதிகமான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். சங்கீதம் 19:7-11 வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆரம்பங்களின் ஆரம்பமே எங்க முகவரையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முகவரியை தருகிறவரே.

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்ன அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, புதிய ஆண்டுல நாங்க ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி அப்பா நான் கூட இருக்கிறேன். செருபாபே, கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன். செருபாபே, கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன். நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லுகிறீர், நன்றி. ஆரம்பம் சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க. அந்த அற்பந்தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உங்களுடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளு என்னை விட்டு நீங்காதா. மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே, நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதற்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்க. ஐபிராத்தாய், பைசோனாய், கீகோனாய், அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு சீதாலரபா நாலாறு நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், கொள்ளும், காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும்.
ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தானா, இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கு எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிசு நலன் தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து அக்கம் பக்கத்தினரை பார்த்து அடுத்தவன் என்ன சொன்னான் அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக மறைவு கட்டப்பட்ட நீரோற்றாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா, நீங்கள் எனக்கு சொந்தம்.

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூவாயு ஹூவாயு அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூவாயு.

யூ ஆர் இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபுக்கு ஆண்டவர்

அவயவத்துக்குள்ள, மைண்டுக்குள்ள, அப்பா கண்ணுக்குள்ள, காதுக்குள்ள, வாய்க்குள்ள, இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள, அப்பா நீர் வேறு, நான் வேற அல்ல, நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள் எங்க

அபிஷேகம் பொங்கட்டும். வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக, அப்பா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வார்களாக.

மரணத்தை குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற

இருக்கிறது இருக்கிறது இல்லையோ இல்லை இருக்கிறது இருக்கிறது எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா தளக்கர்த்தர் முன்னே போகிறீர் மலைகளை வழிகளாக்குவார் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் கோணலானதை எவன் திருப்ப முடியும் அவர் திருப்ப

0: விலகுவதான். ஆண்டவரே கடின இருதயம் உடைவதான். ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில்.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டு நம்ம கருளி சேர்க்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். அண்டோ டிசம்பர்லேருந்து நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதான் நவம்பர்லேருந்து ஆண்டு நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரிச்சு சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் ஆடா உழைச்சு ஓடாதுன்னு செய்யறாங்கன்னா, அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படிதான் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
0: எஸ்.
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்ப நேற்று ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சோம். ஆனா செய்தி இந்த ஆங்கிள் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யல? இப்ப வந்து செய்யற இதே காரியத்தை, ஆபிரகாமுக்கு 99 வயதுல செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுல என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலா இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலா இருந்திருக்காது. எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீட்ல சில ஆண்டுகள்ல என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமா பார்ப்பாங்களா?
0: இல்லை.
1: கல்யாணம் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிறோம்ல, புழுவோ பூச்சி என்னன்னா
0: இருக்கா
1: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னென்ன விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கா?
0: இருக்கு.
1: அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்க போனா கேள்வி கேட்கறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாத பாடு படுத்துறான்னா சொசைட்டி.
0: எஸ்.
1: அப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமிச்ச ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல். இதுல வந்து ஒரு காரியம், கர்ப்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
0: சூப்பர்
1: நேச்சுரல். இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கல. பிசிக்கலா பார்த்தா அது ஒரு பிளெஸிங், ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அது ஒரு பிகினிங்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்துல என்ன செய்யல?
0: கொடுக்கல.
1: ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு. அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார், இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த காரியம் அடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
0: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
0: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும், அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
0: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
0: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவ பலமா
0: இல்லையே.
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர். அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
0: முடியாது.
1: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்.
0: எஸ்.
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது.
0: யாராலே முடியாது. அல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால என்ன செய்ய முடியாது?
0: முடிவுக்கு கொண்டு வர முடியாது.
1: தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால ஆரம்பிக்கவும்
0: முடியாது. எஸ்.
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது. 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான் ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர், ஒரு குழந்தைய
0: கொடுக்கல.
1: கொடுத்திருந்த ஐசக் யாரா இருந்திருப்பான்? கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பார். பிள்ளை செல்வம்.
0: அல்லேலூயா.
1: மழலை செல்வம். செல்வமா இருந்திருப்பாரு. செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும். அபிரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே.
0: செல்லத்தை கொடுக்கலையே.
1: இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல? துவக்கத்துல கிராஸ் பண்ண
0: உள்வாங்க முடியல.
1: ஜெயிக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான் எதையுமே பார்க்காம? பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி இதை பாடுற இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? நம்ப
0: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும்னே சொல்லார். உன் சந்ததி இவனமாய்
0: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்ல. அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
0: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
0: Yes.
1: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்தில் வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
0: எஸ்.
1: 21வது அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
0: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னைய நம்புன, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னைய நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு.
0: அல்லேலூயா.
1: உன்னைய நானு
0: நம்ப முடியுமா
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னைய உன்னைய நம்ப வைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நானு எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
0: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12வது அதிகாரத்துல பேசி, 13வது அதிகாரத்துல பேசி, 15ல பேசி, 17ல பேசி, 18ல பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின, கடைசி அவர் வழியா நம்பிட்டானே. ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்லை, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். ஹல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்
1: அதுக்குதான் மோரியாவுக்கு தூக்கிட்டு போறார். 21வது அதிகாரத்துல நாம பார்க்கிறது, ஆதியாகமம் 21ல பார்க்கிறது, கர்த்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிங்களா,
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah. Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said, His promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only He is just giving His promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, He also set His time.
0: Amen.
1: When God said, He will also set.
0: Yes.
1: Hallelujah. தேவன் சொல்வாரே ஆனால் ஒரு காலத்தையும் என்ன செய்கிறார், செட் பண்றார். S-E-T, செட் பண்றது வேற, S-A-I-D, செட் வேற.
0: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
0: Amen.
1: At the very time God had set.
0: Set. Hallelujah.
1: இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time. It means at the appointed time. Anointed words உண்டுன appointed time உண்டு.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Rhema word உண்டுன, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய
0: வசனத்தினால்.
1: Anointed ones spoke.
0: Yes.
1: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டுன்னா appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: ஆமென்.
1: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
0: எஸ்.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்திருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா,
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா,
0: இல்லையே
1: இல்லையே வரல, இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்ச வேண்டியதான்.
0: எஸ்.
1: கேள்வி என்ன செய்யக்கூடாது,
0: கேட்கவே கூடாது,
1: ஏக்கவே கூடாதுல அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதேமா 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரிச்சை என்ன பரிச்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரிச்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரிச்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்ப சொல்றேன், படுறா மேல
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டா.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பல என்ன அசிங்கம்ப்பா இது. முதல்ல
0: எஸ்
1: குத்துங்கப்பா, நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய,
0: ஓடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு. அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கர்த்தர் நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா
0: மகிமை. மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
0: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
0: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட்.
0: எஸ்,
1: என்ன, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21 அதிகாரம் இல்லைன்னா 22 அதிகாரத்துல ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்ட் மணியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திக்கிட்டு போறாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நம்ம பவர்ஃபுல் டெஸ்ட் மணி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
0: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
0: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: ஹல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப எல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
0: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம்னு யாருக்கு என்ன செய்யல
0: புரியல.
1: ஆனா புரியும்.
0: ஆமென்.
1: புரியுற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: உட்காந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 அதிகாரத்துல ஒரு டெஸ்டிமனியை ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21. ஆனா ஆதியாகமம் 22 ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யார் ஆயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
0: ஆமென்.
1: 22 தாங்க

0: வார்த்தையை சொன்னாங்கிறத இப்ப வேணா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. டேட் போட்டு
1: January 4, 2025, 6:34
0: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்ப சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையா உலகம் சொல்லுது. ஆனா இது தண்டனை இல்ல டேவிட், இது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னாராம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு 3 குழந்தைங்க கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்துல நடக்கல அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினைச்சுக்கிறோம். காலத்துல நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்துல நடக்கலன்னா
1: கால தாமதம்.
0: காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல?
1: எஸ்.
0: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல?
1: எஸ்.
0: ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
1: எஸ்.
0: நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
1: எஸ்.
0: ஃபார் காட்.
1: ஆமென்.
0: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
1: ஒன்றுமில்லை.
0: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் காலதாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம் இல்ல?
1: எஸ்.
0: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானும் நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படித்தானே சொல்றாங்க ப்ரோ?
1: என்ன
0: சிசி, என்ன சிசி, சிசி தானே, கரெக்ட் தானே? என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ண தொடச்சுக்கங்க ப்ரோ. எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருளி செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்ல, அவன் ஒரு தரிசனம். அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி. ஆண்டியாமோ மன்னிக்கணும், ஏசையா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றார், உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி. உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி. அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி.
1: ஹல்லேலூயா.
0: ஏனா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின
1: தீர்க்கதரிசி,
0: மரியாளுக்கு நிகழப்போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் யோன் தி பேப்டிஸ்ட்.
1: எஸ்.
0: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர். குறித்த காலம் நான் என்னுடைய இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துரும்னு நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டு சொல்றார், நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
1: ஆமென்.
0: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்து

0: இருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
1: எஸ்
0: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
1: எஸ் அல்லேலூயா.
0: லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுருவோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
1: உங்கள் வலைகளை போடுங்கள்,
0: உங்கள் வலைகளை
1: போடுங்கள் என்ற
0: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
1: உடனே நடந்துச்சு.
0: நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
1: ஆமென்.
0: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
1: நடக்கல,
0: நடக்கல. நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
1: நடக்கல,
0: நடக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
1: ஆமென்.
0: நீங்க நினைச்சது நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய்ப்போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறெல்லாம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
1: நடக்கிறதே இல்ல.
0: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பனா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல, அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க.
1: Yes.
0: உங்களுக்கு தேவன் தந்த வாக்கு விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்வார்.
1: ஆமென்.
0: இவ்வளவு செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க. கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு. ஏமாற்றம் இருக்குல்ல,
1: இருக்கு.
0: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
1: ஆமென்.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
1: எஸ்
0: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகிற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டே.
1: ஆமென். ரெண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா தானே ஜெபம் பண்ணது.
1: எஸ்
0: கத்த நினைந்தருளி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா?
1: கொடுத்தார்.
0: விசுவாசிச்சாளா?
1: விசுவாசி.
0: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
1: இல்லையே,
0: கூட போனஸ் 5 கிடைச்சிச்சே.
1: எஸ்
0: ஐயோ, நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதோட
1: அதிகமா
0: இவ்வளவு அதிகத்தை கத்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
1: இவ்வளவு அதிகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார்,
0: கொடுத்திருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
1: ஆமென்.
0: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
1: ஆமென்.
0: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க
1: ஆண்டவரே
0: ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்.
1: அம்மா சொன்னாங்களாம் இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
0: அம்மா சொன்னாங்களாம் இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய்சாம் அவங்களுடைய ஜான்சாமோட செய்தியும் வந்துட்டு
1: ஐசக்
0: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க,
1: ஐசக்.
0: ஆண்டவரே நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோட லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு என்ன பேரு? ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா
1: இருக்கேன்னு
0: பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
1: ஜொஹான்.
0: இந்த மாதிரி நம்ம போயிருந்தப்ப அவ்வளவு கொள்ள அழகா இருந்தார் ஐயா.
1: எஸ்,
0: போயாம ஒத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு ஜொஹான் வச்சு
1: அவர் ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
0: அவர் ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: எஸ்,
0: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படி. இப்ப நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சிடறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆனா என் வாழ்க்கையில நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
1: ஆமென். அல்லேலூயா.
0: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒன்னு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
1: எஸ்,
0: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
1: ஏண்டா பூந்திக்கு அலையற.
0: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
1: எஸ்,
0: புரியாப்ப இல்ல.
1: ஆமென்.
0: உன்னை ஏமாத்தினா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தினான் இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றாரு.
1: ஆமென்.
0: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்ட ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றாரு ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு
1: ஏராளம் இருக்கு.
0: ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வத வதன்னு இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
1: இருக்கும்.
0: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நிரப்புவாராக.

0: அப்போ நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதுரு இருந்தப்ப பேதுரு மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல. அந்த வேடிக்கை அத வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான்னு இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு. ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்,
1: கேப்பான்.
0: உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு. உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க. அல்லேலூயா.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு,
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க, வலைகள்
1: கிழியத்தக்க,
0: கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல,
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் என்ன
1: செய்யுங்க,
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா,
1: ஓடுது,
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே,
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளெஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளெஸிங் அது வந்து வெறுமனே ஆகாரம் தான்.
1: எஸ்,
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனெக்ட் பண்றப்ப அது சீடா மாறிடுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: திட்டத்தின்படி பிறந்தார் ஐசக். தேவனுடைய
1: திட்டத்தின்படி
0: பிறந்தார். ஆனா ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம் அந்த கற்பத்தின் கனி ஆதியாகமம் 22ல பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனு என்னவா தான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சி எத்தனை ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுருப்பாங்களா, இல்ல கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்
0: அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காத எலும்புனா நாலு தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு
1: முடிச்சிருவான்.
0: ஓ, பிளஸ்ஸிங் வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளஸ்ஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய தேவன் திட்டத்தின்படி தந்த பிளஸ்ஸிங்க தேவ திட்டத்தோடு கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஒன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம் வந்து. நிறைய பேர் இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்.
0: அப்படி எதை சாப்பிட்றோம், ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்.
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸ்ஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: ஏது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங்.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்.
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க
1: மீன்.
0: ஆனா ஆரம்பத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சா?
1: இல்லையே.
0: ஆண்டவர் மறிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் 50 நாட்கள் கழிச்சு பெண்டிகாஸ்டல் பண்டிகை வர்றப்பதான் பேதர் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சான். அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கர்த்தர் செய்யல. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்.
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: ஆமென்.
0: You are not waiting for a blessing. You are waiting to see a beginning from God.
1: Yes.
0: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
1: Yes.
0: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள்.
1: காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே.
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு. பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு திட்டத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்.
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதருக்கு வந்திருக்கும்.
1: இருக்காது.
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே பிடிச்சிரு.
0: அதான் பிடிச்சிருக்கானே மீனை.
1: எஸ்.
0: நாடா ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறியும் முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினா, எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலைய போட்டுன்னு சொல்லி எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கிறேன். இப்படி நான் மீன் என்ன செஞ்சது இல்லை?
1: இது
0: என்னையா அது பார்த்தா சொன்னார்னு போட்டேன், அப்படி என்ன செஞ்சிருச்சுனா இது நடக்கும். அதுவும் என்னன்னா
1: நடக்கும்.
0: இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு போய் சில ஆழத்தை கத்துக் கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: என்ன ஆச்சரியம் பாரு, சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா, ரெண்டு படகு நிரம்ப. என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய்.
1: நான்
0: அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங் கொடுக்கிறது எதுக்குன்னா, தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங் நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா, 21ல ஐசக்க பிளஸிங்க கொடுத்தார், 22ல தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான். 21ல ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21ல ஐசக் ஒரு பிளஸிங், 22ல ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங், ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தாதான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே,
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன செஞ்சிருச்சே,
1: பிறந்திருச்சே.
0: பிறந்திருச்சே. அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் நிஜம்.
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பு ஆண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா, உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
1: ஆமென்.
0: புரியுது, ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு. அல்லேலூயா.
1: இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி அல்லேலூயா. மீனை பார்த்தாரு, பார்த்தோன்னா அது ஒரு திரளான ஆசீர்வாதம். கனியா இவ்வளவு ஆசீர்வாதமா, எப்படி அவன் வந்துச்சு, அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்தான். அல்லேலூயா. இது பிளஸிங். ஐசக பார்த்தோன்னா ஆபிரகாம் எதை பிலீவ் பண்ணிருப்பாரு? டேய்,
0: வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா,
1: நிஜம்.
0: பூமியின் தூளை என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா,
1: நிஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணார் பாரு. நிஜம்டா. எப்படி சொல்ற நீ வந்தல, நீ நிஜம்டா.
1: ஆமென்.
0: நீ நிஜம்னா அதுவும் நிஜம்டா.
1: ஆமென்.
0: மீனை பிடிச்சது நிஜம்னா மனுஷனை பிடிக்கிறது நிஜம். கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங்கை தந்து பிகினிங்கை தர்றாரு. வாக்கின்படிய அண்ணால் சாமியல பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாக முடி செய்வேன் சொன்னாரா, வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஏழு எல்கானா பார்த்து பேசுறாரு. 2 அதிகாரத்துல வசனம் 20, ஏழு எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டு ஊழியக்காரன் கொடுத்துட்ட. இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பெத்துட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க வாட்டில என்னன்னு என்ன
1: செய்யாதீங்க
0: சொல்லாதீங்க அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நிஜம். எஸ், நிஜம்.
0: ஆண்டு தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பாப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருனா, உங்களை குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்கை ஏன் கொடுக்கிறார்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்கை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல, நம்புறியா பேதுரு? நம்புறே, அப்படியே நம்புறையா? எப்படி நான் நம்புறேன்? இந்தா இந்தா இந்தா இந்தா, நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க,
2: எழுப்புதல் உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
0: நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸிங் தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்ததுனால நீங்கள் ரிசீவ் பண்ண போகிற பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை நீங்கள் விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்போ சும்மா செய்கிறத விட ஒரு பிளஸ்ஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது?
2: நடக்க போகுது.
0: உங்களுக்கு நிகழ போகிற, உங்களை கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸ்ஸிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாவும் அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்புவதற்கு பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
2: அடையாளம்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
2: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸ்ஸிங் அடையாளமா வருது.
2: ஆமென்.
0: பிளஸ்ஸிங் என்னவா வருது?
2: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே.
2: ரியல்
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்த ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க?
2: ஆமென்.
0: 22 ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
2: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் புள்ளைய கொல்றாருன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ள?
2: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
2: துள்ளுது.
0: என் புள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களுக்கு தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு.
2: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம் யா எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான். என் மகன் பீடத்தில் படுத்திருக்கிறேன், செத்து போன பாடியில செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன், இது எப்படியா சாவான்? விதையா, விதை மடியுதியா, கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன், பயிர்குழியா? விதைய நடுறேயா, நட்டா திரும்ப முளைக்கும்யா. ட்ரிகர் பண்ணும் இரும்பு, இரும்ப
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை கருக்காக்கும்.
1: ஆமென்.
0: ஃபெய்த் ஷார்பன்ஸ் தி ஃபெய்த்.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஃபெய்த்ல இன்னொரு லெவல், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மனுஷன் வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூ அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரே எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங், அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதில் சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவா எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.

தகப்பனே, எல்லா இடங்களிலும் திருச்சபைகள் உண்டாக ஜெபிக்கிறேன். வைராக்கியமான முழு நேர ஊழியர்கள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆதி திருச்சபை அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு சபையிலும் நடக்க நான் ஜெபிக்கிறேன்.

தகப்பனே, கடலோர மீனவர்களின் வாழ்க்கை தரம் உயர நான் ஜெபிக்கிறேன். காணப்படும் குடி பழக்கம் சூதாட்டம் முற்றிலுமாய் மறைய நான் ஜெபிக்கிறேன்.

தகப்பனே, எங்கள் தேசம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். பொருளாதார முன்னேற்றம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். லஞ்சம் இல்லாத தூய்மையான நிர்வாகம் எங்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இன் ஜீ

0: Please turn with me to Proverbs chapter 22, verse 6, please.
1: நீதிமொழிகள் 22:6 திருப்பிக்கொள்ளும்.
0: We've been teaching on the subject of biblical parenting.
1: வேதத்திலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: Now we began actually with the book of Hosea, chapter 4, verses 1 to 6.
1: ஓசியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் அதிலிருந்து தான் நாம் ஆரம்பித்தோம்.
0: That strikes at the root cause of all the problems in the society that we see today.
1: சமூகாயத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் என்ன என்பதை குறித்து அது நமக்கு சொல்கிறது.
0: The root cause of all the problems, it says, is that they have rejected the truth.
1: எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் வசனம் சொல்கிறது சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று.
0: What is truth?
1: சத்தியம் என்றால் என்ன?
0: Jesus said, thy word is truth.
1: இயேசு சொன்னார் உம்முடைய வசனமே சத்தியம் என்று.
0: Everything else may be facts.
1: மற்ற எல்லாமே ஒருவேளை நிஜங்களா இருக்கலாம்.
0: At best, but they are not truth.
1: ஆனால் அவைகள் சத்தியம் அல்ல.
0: You can learn the truth concerning anything only from God's word.
1: எந்த ஒரு காரியத்தை குறித்தானாலும் அது குறித்த சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
0: It is not enough to hear the truth.
1: சத்தியத்தை கேட்டால் மட்டும் போதாது.
0: You must accept the truth and begin to live by the truth.
1: சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும்.
0: Because the problem with the people of Israel according to Hosea is not that they have not heard the truth or do not know the truth, but they did not or they rejected the truth.
1: யோசியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொல்கிறார். அதாவது அவர்கள் சத்தியத்தை கேட்கவில்லை, சத்தியத்தை அறியாதிருக்கார்கள் என்பது பிரச்சனை அல்ல, கேட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார்கள்.
0: Rejection of the truth is something serious.
1: சத்தியத்தை நிராகரிப்பது தான் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம்.
0: So that means what you do with the truth today when you hear it, that is going to determine your course of life.
1: அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியத்தை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
0: It's not that you have heard it that it's going to bless you, but what you do with it is what is going to result in something.
1: நீங்கள் கேட்டதனாலே ஆசீர்வாதம் என்று கிடையாது, கேட்டதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் அதுதான் உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வர போகிறது.
0: Are you going to receive it or reject it?
1: அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா அல்லது நிராகரிக்க போகிறீர்களா?
0: Receive it means to act upon it and to live by it.
1: ஏற்றுக்கொள்வதன் சொன்னா அதை அதன்படி நடப்பது, அதன்படி வாழ்வது.
0: And to reject it means to consider it not as important to your life.
1: நிராகரிப்பதன் சொன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமல்ல என்று எண்ணி அப்படியே விட்டு விடுவது.
0: God created human beings.
1: தேவன் தான் மனுஷர்களை உண்டாக்கினார்.
0: He still creates children.
1: இன்றைக்கும் அவர் பிள்ளைகளை உருவாக்குகிறார்.
0: He is the authority on telling us what to do with the children.
1: பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவர் தான்.
0: So last few weeks we've been talking about training up a child.
1: ஆகவே கடந்த சில வாரங்களாக பிள்ளை பயிற்சி கொடுப்பதை குறித்து படித்து வருகிறோம்.
0: And let's read Proverbs 22 verse 6.
1: நீதிமொழி 22:6 நாம் வாசிப்போம்.
0: Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it.
1: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
0: Train up a child.
1: நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து.
0: Everybody say train up.
1: எல்லாரும் சொல்லும் பயிற்சி கொடு.
0: Now this is exactly what we've been talking about. What it means to train up a child.
1: இதை தான் நாம் படித்து வருகிறோம். ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்றால் என்ன?
0: Told you what training is not.
1: என்ன எதெல்லாம் பயிற்சி இல்லை என்று சொன்னேன்.
0: If you told him what is right and what is wrong, that is not training.
1: எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அதல்ல பயிற்சி.
0: No, if you provide him a good home, a good school and good surroundings, that is not training.
1: நல்ல குடும்பம், நல்ல ஒரு சூழல், நல்ல பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் பயிற்சி.
0: I told you that is why even preachers get kids go very bad.
1: நான் சொன்னல இதனால தான் பிரசங்கியோட பிள்ளைங்க கூட ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படினு.
0: Because they have been raised in a good home, very spiritual home, but they have not been trained.
1: ஏனா ஒரு நல்ல குடும்பத்திலே ஆவிக்குரிய குடும்பத்தில தான் வளர்க்கப்பட்டார்கள், ஆனா நல்ல பயிற்சி கொடுக்கப்படவில்லை.
0: So training is different from just providing an environment.
1: ஆகவே பயிற்சி என்பது வேற, நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வேற.
0: Training is really working with the child so that you make sure that he does walk in the ways of the Lord.
1: பயிற்சி என்பது அந்த பிள்ளையோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடக்கும்படி நீங்கள் செய்வது.
0: Teaching him and showing him and making him walk in the way.
1: அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனுக்கு காண்பித்து அந்த வழிகளிலே அவனை நடக்க செய்வது.
0: Training is a process whereby you control him and teach him to walk in the ways of the Lord.
1: Training என்பது ஒரு வழிமுறை, அதன் மூலமாக அவனுக்கு கர்த்தருடைய வழிகளை காண்பித்து அவனை கட்டுப்படுத்தி அந்த வழிகளிலே அவனை நீங்கள் நடக்க செய்ய வேண்டும்.
0: You want to teach somebody driving or train somebody to drive, you don't just tell them how to drive.
1: வாகனத்தை ஓட்ட ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்கும்போது இப்படி தான் ஓட்டணும்னு அப்படியே சொல்லி விட்டுட்டு போறது
0: இல்லை. You make him sit in the car and you have to spend many hours to drive.
1: கார்ல அவரை உட்கார வச்சு அவரை ஓட்ட பல மணி நேரங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
0: Otherwise the person will never learn.
1: இல்லை விட்டால் அவர் கற்றுக்கொள்ளவே மாட்டார்.
0: You know, and whatever you tell him he is going to soon forget and it's not going to make a difference.
1: நீங்க என்ன சொன்னாலும் சீக்கிரத்தில் மறந்து விடுவார், அதனால அவருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை.
0: So you got to stay with the person and teach him and train him until he is able to drive independently.
1: ஆகவே அவரே தானாக ஓட்ட கற்றுக்கொள்கிற வரையிலே அவரோடு கூடவே இருந்து அவருக்கு சொல்லி தர வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: Told you the training is more than raising a child.
1: நான் சொன்னே இல்லையா, பயிற்சி என்பது பிள்ளையை வளர்ப்பதை காட்டிலும் மேலான ஒரு காரியம்.
0: Nellore rice and good dal and fish and mutton will raise the child and make him tall and good looking.
1: நெல்லூர் அரிசியும் நல்ல நெய்யும் டால்டாவும் இதெல்லாம் கொடுத்தாலே பிள்ளை நல்லா வளர்ந்துருவான்,
0: உங்களை விட உயரமா வருவான். பட் தட் இஸ் நாட் ட்ரைனிங், தட் இஸ் ரேசிங்.
1: ஆனா அதெல்லாம் பயிற்சி, அது வந்து வளர்க்கிறது.
0: யூ ரேஸ் அ டாக், யூ ரேஸ் அ கவ், யூ ரேஸ் அ கேட், யூ ரேஸ் அ பிக், பட் அ சைல்டு மஸ்ட் பி ட்ரெயின்டு.
1: ஆட்டை வளர்க்குறீங்க, மாட்டை வளர்க்குறீங்க, பன்றியை வளர்க்குறீங்க, எல்லாத்தையும் வளர்க்குறீங்க, பூனையை கூட வளர்க்குறீங்க, ஆனால் பிள்ளையை வளர்ப்பது அது கிடையாது, பயிற்சி கொடுக்கிறது வேற.
0: Child needs to be trained. I want to emphasize that training is much more than just doing all these things.
1: அதாவது இந்த காரியங்களை செய்கிறதை விட இந்த பயிற்சி கொடுப்பது என்பது ரொம்ப மேலான ஒரு காரியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன்.
0: Just because you sent him to school and paid for his fees and took care of his food doesn't mean you're training him.
1: பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுனால, ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுனால, சாப்பாடு போடுறதுனால அதெல்லாம் பயிற்சி நினைச்சிடக்கூடாது.
0: What is training?
1: பயிற்சி என்றால் என்ன?
0: The word training is only in this place interpreted as training or translated as train. From the Hebrew language, in all other places in the Old Testament, wherever the same Hebrew word occurs, that is interpreted or translated as train, it is translated as dedicate, inaugurate, or initiate.
1: இந்த ஆங்கிலத்திலே ட்ரெயின் என்ற வார்த்தை வருகிறது, இந்த எபிரேய மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரெயின் பயிற்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வேற எந்த இடத்துல அந்த வார்த்தை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாமே பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஆரம்பித்து வைப்பது, துவக்கி வைப்பது என்று இந்த விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட வார்த்தை.
0: To dedicate, to inaugurate, to start or initiate a child on a particular path that he should go.
1: அந்த பிள்ளை அவன் போக வேண்டிய அந்த குறிப்பிட்ட பாதையிலே அவனை அர்ப்பணித்து, துவக்கி வைத்து, ஆரம்பித்து வைப்பது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Parents are responsible to get the child started in a path that is different from what his natural nature will take him.
1: இயற்கையான குணம் அவனை எந்த பாதையில் கொண்டு செல்லுமோ அந்த பாதையிலே செல்லாமல் அவன் வேறு பாதையிலே செல்லும்படி அவனை துவக்கி வைப்பது பெற்றோருடைய பொறுப்பு.
0: I told you about the nature of a child.
1: ஒரு பிள்ளையினுடைய குணத்தை பற்றி சொன்னேன் இல்லையா?
0: See, the nature of a child is born with a sin nature.
1: அவன் பிறக்கும்போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான்.
0: Innocent when he is very young.
1: பாலகனா இருக்கும்போது ஒண்ணும் அறியாதவனா இருக்கான்.
0: He doesn't do anything bad.
1: கெட்ட காரியத்தையும் செய்வதில்லை.
0: But the seed of everything that is evil and bad is inside of him through the sin nature.
1: ஆனால் பாவ சுபாவம் உள்ள இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத துர்க்குணத்தினுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது.
0: So if you just leave him to himself to do whatever he wants to do, he will always definitely go in the wrong way.
1: ஆகவே அவன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய விட்டுவிட்டால் நிச்சயமா தப்பான வழியில தான் அவன் போவான்.
0: Naturally he'll go that.
1: அதாவது இயற்கையாகவே அந்த திசையில தான் போவான்.
0: I can prove it to you how natural it is for people to sin. They never go take tuition to sin. It comes naturally.
1: அத நிரூபிக்கலாம் பாருங்க. மக்கள் பாவம் செய்யிறதுக்கு டியூஷன் எடுப்பதே கிடையாது. அவ்வளவு சர்வ சாதாரணமா வருது அவங்களுக்கு.
0: பாடம் படிக்கிறதுக்கு தான் டியூஷன் தேவை. You have to train him up.
1: அதுக்கு தான் அவனை பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு.
0: Sin comes naturally because it is part of the nature.
1: ஆனால் பாவம் இயற்கையா வருது. ஏன்னா அது அவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
0: So if you just take a child and feed him and leave him to do whatever he likes to do, he will naturally, his path will lead him in the wrong direction.
1: அவர் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு அவன் இஷ்டத்துக்கு அவனை வளர விட்டு விட்டால் அந்த பாவ சுபாவத்தின் தன்மையிலே தான் அவன் இயற்கையாகவே போக ஆரம்பிப்பான்.
0: That is why, you know, we hear so many testimonies from Christians today. You know, when I was growing up, we used to have the more dramatic the testimony, we invited such people, you know, good dramatic testimonies.
1: ஆகவே தான் பாருங்க, நாங்கலாம் வளர்ந்து வந்தப்ப நிறைய சாட்சி சொல்ல விடுவாங்க சபையில. அவருடைய சாட்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அசாதாரணமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவரை சாட்சி எல்லாத்தையும் சாட்சி சொல்லக்கூடாது.
0: Most of them were drunks and criminals and ended up in jail and and robbed banks and killed and that type of stuff.
1: என்ன சாட்சி இருக்கும்? நான் பெரிய குடிகாரனாகவும் நான் ரொம்ப பெரிய திருடனாகவும் நான் இத்தனை பேரை கொலை செய்தனாக இப்படி பெரிய பெரிய இதெல்லாம் சொல்வாங்க.
0: Now, you know, some young people in my days used to think, well, we didn't do anything so bad, so we don't have a remarkable testimony.
1: ஆகவே என்ன போன்ற வாழ்வுகளெல்லாம் யோசித்தோம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் நாம் செய்யலையே, ஆகவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சியே கிடையாதுன்னு யோசித்தோம்.
0: நம்ம ஒரு சில்லற பாவம் தான் செய்தோம், சின்ன சின்ன பாவங்கள். We did only small things.
1: நாங்கள் சின்ன சின்ன பாவம் தான் செய்தோம்.
0: This man has done big things.
1: ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சிருக்கோம்.
0: We don't have such a attractive testimony like he does.
1: ஆகவே இவரை போல ஒரு ரொம்ப பெருசா சொல்லக்கூடிய சாட்சி நமக்கு இல்ல.
0: So really I'm telling you my feelings when I heard such testimonies. I wished that I had done some of those things.
1: அதாவது ஆகவே என் மனசுல பட்டு சொல்ல, அவங்க சாட்சி கேட்ட உடனே இப்படிதான் நான் யோசிக்கிறது உண்டு, இந்த மாதிரி சாட்சி நமக்கு இல்லையே அப்படின்னு.
0: ஐயோ விட்டுட்டுமே, ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய சாட்சி இருந்திருக்கு. நேரம் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லலாம். Which of you would like your child to grow up in a very bad way and then testify saying I was a robber, I was a murderer, I was a cheat and killer and all that?
1: அது நம்மள யார் நம்மளுடைய பிள்ளை இப்படி மோசமா வளர்ந்துட்டு அதன் பிறகு மனம் திரும்பி நான் இப்படி எல்லாம் இருந்தேன், கொலைகாரனா ஏமாத்தனா இப்ப மாறிட்டேன்னு சொல்ல விரும்புவோம்.
0: I don't think I want my children to be like
1: yen pillainga apdi iruka na virumbava maten.
0: If they had to testify like that later on, I would be very sad.
1: Pinnala avanga ipdi ella saatchi kuduthanga na adu enakku tha romba varthama irukum.
0: I think any parent will feel like that.
1: Oh, enakku endha oru pettorum apdi dhaan nenaipaanga.
0: It is not necessary for a child to go through that path and then get saved.
1: ஒரு பிள்ளை அந்த வழியில போய் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டு வருவதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு காரியம்.
0: I think in the next generation after we are teaching this, we should get children who say, well, I've never done any of those bad things. My father and mother taught me the right stuff. So I believed in the right stuff and I walked in the right way. And here I am. I've always loved the Lord and served the Lord.
1: நான் என்ன நம்புறேன், இந்த போனை எல்லாம் முடித்த பிறகு நினைக்கிறேன் அடுத்த தலைமுறை அவங்க பெருசாகி வளர்ந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட தப்பான காரியம் எதையுமே நான் செய்யல, என்னுடைய பெற்றோர் வளர்க்க வேண்டிய சரியான பாதையில் நான் வளர்த்து வந்திருக்காங்க, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க.
0: Whenever I tried to do something wrong, there was somebody to put the restriction on me.
1: தப்பான வழியில நான் போக முயன்ற போது என்னை கட்டுப்படுத்துவதற்கான ஆட்கள் அங்க இருந்தாங்க.
0: They were strict with me.
1: என்ன ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க.
0: And they showed me the real way.
1: சரியான வழி எனக்கு காண்பித்தார்கள்.
0: Corrected me every time.
1: ஒவ்வொரு முறையும் என்னை திருத்தினார்கள்.
0: So I did not ever end up doing anything big, bad, anything big that is bad.
1: பெரிய தப்பான காரியம் எதையும் நான் செய்யாம இருந்துட்டேன்.
0: And I've come to the Lord and I've served the Lord all these years.
1: நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷங்களா கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: That will be a good testimony.
1: அதுதான் ஒரு நல்ல சாட்சி.
0: Now that's one of the reasons I don't glorify testimonies.
1: இந்த ஒரு காரணம் தான் பாருங்க, நான் அந்த சாட்சிகளை வந்து பெருசாக்குறது கிடையாது.
0: Because such testimonies are attractive in one way, but it's not altogether edifying.
1: அப்படிப்பட்ட சாட்சிகள் ஒரு விதத்துல மக்களை கவர்ந்தாலும் அது முற்றிலும் மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்னு நினைக்க முடியாது. அது
0: when I was little I never went to movies.
1: பாருங்க, நான் சின்ன வயசுல சினிமாக்கெல்லாம் போனதே கிடையாது.
0: My family never took us to movies.
1: என்னுடைய வீட்ல நான் சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க.
0: I don't know what a movie is.
1: ஆகவே சினிமா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
0: I heard about movies from the preachers who came and testified saying that they saw 3 movies a day at one time.
1: ஆனால் சினிமாவை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, பிரசங்கையில் வந்து சாட்சி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தேன், அப்படி தான் கேள்விப்பட்டேனே நான்.
0: அப்பா அதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஆஹா, 3, he saw 3 films.
1: 3 படம் பார்த்துருக்கிறார் அவர்.
0: In our house they told us if you went to movies, Jesus will come when you are sitting in the movie theater. What will you do?
1: எங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, சினிமா பார்க்கும்போது இயேசு வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்?
0: So I was thinking, my God, I don't want to be caught in that way.
1: Amen. I was thinking, அந்த மாதிரிலாம் நம்ம மாட்ட கூடாது.
0: Jesus is coming any time.
1: Yes, அந்த நேரத்துல வந்துருவார்.
0: Truly I thought like that.
1: பர உண்மையா அப்படி தான் நான் யோசிச்சேன்.
0: You don't want to be found in a cinema theater.
1: அந்த நேரத்துல போய் சினிமா தியேட்டர்ல மாட்டிக் கூடாது.
0: Because according to them none of them will go, so you would never even know that Jesus came. You know?
1: அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே போக மாட்டாங்கனாங்க. அப்ப இயேசு வந்தா வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாம போய்டும்.
0: So I never went to a movie.
1: ஆகவே சினிமாக்கு போனது கிடையாது.
0: But when the preachers told me they saw 3 movies a day.
1: ஆனா பிரசங்கியார்கள் நான் ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தேன்னு சொன்னபோது,
0: then I thought my goodness there must be something nice in it.
1: அப்பதான் யோசிச்சேன், இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நல்ல விஷயம்
0: எல்லாம் இருக்கு. My parents never talked about movie as something great.
1: என்னுடைய பெற்றோர்லாம் அந்த சினிமாலாம் ஒரு பெரிய விஷயமா பேசினதே கிடையாது.
0: But those people that wanted to give dramatic testimonies told me that there is, you know, they were such movie goers.
1: ஆனா தங்களது சாட்சியை கொஞ்சம் பெருசா அப்படியே பேச விரும்பும் நாட்கள் நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தனாக்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க.
0: So finally ended up going.
1: கடைசில நான் சினிமாக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
0: And for a long time I never enjoyed it.
1: ரொம்ப நாளா பார்த்து அதுல இன்பம் எதுவும் கிடைக்கல.
0: While I'm sitting there I was thinking Jesus is going to come any time.
1: ஏன்னா அது பார்க்கும்போதே எப்போ இயேசு வந்துருவாரோன்னு அந்த நினைப்பு தான்.
0: I wanted not to go.
1: ஓ கூடாதான் விரும்பினேன்.
0: But because this fellow said three times he see every day three movies he saw, I didn't want to just go to heaven and miss all the fun, you know.
1: ஒரு நாளைக்கு மூணு படம் பார்த்தனே இவர் சொன்னதுனால பரலோகம் போயிட்டா இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது அப்படி அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு
0: யோசிச்சேன். So I thought before Jesus comes let me do this.
1: ஆவே இயேசு வரதுமுன்னு இதெல்லாம் பண்ணிடுவோன்னு யோசிச்சேன்.
0: Surely in heaven they are not going to have any cinema.
1: சேமா பரலோகத்துல சினிமாலாம் இருக்க போறது இல்ல.
0: So that is also dangerous. If he came today then I would have never seen a cinema.
1: இதுவும் ஆபத்து. இன்னிக்கே வந்துட்டானா சினிமாவே பார்க்க முடியாம போய்டுமே.
0: So before he comes let me go to the cinema.
1: ஆகாரம் வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துருவோம்.
0: So when I go there also I don't enjoy it.
1: ஆ சினிமாக்கு போனாலும் அதுல ஒரு சந்தோஷம் கிடையாது.
0: Here James Bond is there but I'm thinking about Jesus.
1: அங்க ஜேம்ஸ் பாண்ட் ஆனா மனசுல வந்து ஜீசஸ் தாங்கறாரு.
0: Lord don't come please.
1: ஆண்டவரே இந்த நேரத்துல தயவு செய்து வந்தராதரும்.
0: See sometimes we think testimonies are great but the word I think is better.
1: சில சமயத்துல நாம சாட்சிகள் தான் ரொம்ப பெருசு நினைக்கிறோம் ஆனா வார்த்தை தான் ரொம்ப நல்லது.
0: Sure testimonies have its value now and then we have testimonies here. But I want to glorify the word of God more than testimony.
1: சாட்சிகள் நல்லதுதான் அவ்வப்போது சாட்சிகள் கேட்கும்போது நமக்கு பக்தி உறுதி உண்டாகும் ஆனா நான் நினைக்கிறேன் வசனம் அதைவிட மேலானது.
0: And we need to teach people to testify in a very positive way.
1: மக்களுக்கு சாட்சி சொல்லும்போது கூட ஒரு முற்போக்கான விதத்துல சாட்சி சொல்லுங்கன்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.
0: Amen.
1: Amen.
0: That's the better way to do it.
1: அதுதான் நல்ல விதத்துல சாட்சி சொல்வது.
0: So we don't want to hear anybody going through all this bad stuff become a criminal go to jail and then come and testify how he found the Lord.
1: ஆகவே நான் அவ்வளவு மோசமா இருந்தேன் குற்றவாளியா இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் இந்த மாதிரி சாட்சி எல்லாம் தேவையில்லை அவசியம் இல்லாத.
0: Sure God is gracious and he saves people but we don't want our children to be like that.
1: கர்த்தர் கிருபையுள்ளவர் மக்களை ரட்சிக்கிறார் ஆனா நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: We want to raise them right so that they will live right and they will enjoy the best in their
1: அவர்களை வளர்க்கும் போதே சரியான விதத்துல வளர்க்கும் போது அவங்க நல்ல விதத்துல வளருவார்கள் பின்னாலே நல்லா இருப்பாங்க.
0: Amen.
1: Amen.
0: So there are two facets in training that I want to talk about in the next in this week and next week and so.
1: ஆகவே இந்த வாரம் அடுத்த வாரம் அந்த பயிற்சியிலே ரெண்டு அம்சங்கள் இருக்குது அவைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: There are two facets in training.
1: பயிற்சியின் போது ரெண்டு விதமான அம்சங்களை கவனிக்க வேண்டும்.
0: One is controlling and the other is teaching.
1: ஒன்று வந்து கட்டுப்படுத்துவது இன்னொன்று கற்று கொடுப்பது.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துதலும் கற்று கொடுப்பதும்.
0: Everybody say controlling and teaching.
1: எல்லாம் சொல்லும் கட்டுப்படுத்துவது கற்று கொடுப்பது.
0: Two things.
1: ரெண்டு காரியங்கள்.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துவதும் கற்று கொடுப்பதும்.
0: Well, let me just give you the verse first. Turn to Proverbs chapter 29.
1: முதல் வசனத்தை சொல்லிடுறேன். நீதிமொழியில் 29க்கு திருப்போம்.
0: Let me read you verse 15.
1: 15 வாசிக்கிறேன்.
0: The rod and rebuke give wisdom, but a child left to himself brings shame to his mother.
1: பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
0: Two things bring wisdom, it seems.
1: ரெண்டு காரியங்கள் ஞானத்தை கொடுக்கிறதாம்.
0: Rod and reproof.
1: பிரம்பு கடிந்து கொள்ளுதல்.
0: So that is what I have put in my own words. That is control and teaching.
1: அதை தான் என்னுடைய சொந்த வார்த்தையில சொல்லியிருக்கேன். கட்டுப்பாடும் கற்றுக் கொடுப்பதும்.
0: Rod is control and reproof is teaching.
1: பிரம்பு தான் கட்டுப்பாடு கடிந்து கொள்ளுதல் வந்து கற்றுக் கொடுப்பது.
0: So there are two facets to teaching or training up a child.
1: ஆக ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது.
0: And these two aspects of teaching relate to the age group of the child also.
1: இந்த ரெண்டு அம்சங்களும் பிள்ளைகளுடைய வயதை பொறுத்தும் அமைந்திருக்கிறது.
0: According to their age group you have to use one of these two facets.
1: அவர்களுடைய வயது வரம்புக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டுதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும்.
0: How many of you know children have various periods in their lives.
1: பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு பாருங்க.
0: One is the infancy.
1: ஒன்னு வந்து குழந்தை பருவம்.
0: Childhood we say.
1: சின்ன பிள்ளை பாலகனா இருப்பது.
0: Then adolescence.
1: அதன் பிறகு அந்த விடலை பருவம் வாங்க.
0: Then becomes a teenager.
1: பிறகு teenage வயது.
0: Then becomes a youth.
1: பிறகு வாலிபர் ஆகிறது.
0: Then becomes an adult, right?
1: அதன் பிறகு வளர்ந்தவர்கள்.
0: So a child goes through these various stages.
1: அப்படி ஆக ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கிறது.
0: It's not just one stage it's all lumped together it's various stages. In which the development happens through various means.
1: அதாவது பல்வேறு அதாவது அந்த அந்த பிள்ளை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பருவத்தின் ஊடே கடந்து வருகிறது.
0: So you cannot train him in the same way in all these periods.
1: ஆகவே இந்த எல்லா பருவங்களிலும் ஒரே விதமாக பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க முடியாது.
0: The younger the child is more the control method must be used.
1: பிள்ளை எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அந்த சமயத்துல கட்டுப்பாட்டை அதிகமாய் நாம் பயன்படுத்த முடியும்.
0: The rod must be used more when he is young.
1: சின்ன வயசா இருக்கும்போது தான் இந்த பிரம்பு அதிகமாக பயன்படுத்தணும்.
0: When he is so big you can't use the rod because he'll break the rod.
1: இவ்வளவு பெருசான பிறகு பெரம்பு யூஸ் பண்ணா அதை உடைச்சி போட்டுருவான்.
0: கொஞ்சம் அறிவு இருக்கணும் நமக்கும். Yes, he is stronger than us.
1: நம்ம விட பலசாலியா இருக்கா பாவம்.
0: But he is afraid of the rod when he is very little.
1: ஆனா சின்ன வயசா இருக்கும்போது பிரம்பை கண்டு பயப்படுகிறான்.
0: That's when it best works.
1: அப்போதான் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும்.
0: So controlling is a method of training a child that must be used when he is very little.
1: ஆகவே பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கிற அந்த முறையை அவன் சின்ன வயசா இருக்கும்போது பயன்படுத்த வேண்டும்.
0: So when the child is younger, more control.
1: ஆகவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும்.
0: Less teaching.
1: போதனை குறைவா இருக்கணும்.
0: So we say very little but we control him more.
1: ஆகவே கற்று கொடுப்பது குறைவாகவும் கண்ட்ரோல் வந்து அதிகமாகவும் இருக்கு. அப்போ
0: many things he won't understand even if you say, that's why you just simply control.
1: அதாவது ஏன் கட்டுப்பாடு அதிகம் தேவைனா பல காரியங்களை சொன்னா அவனுக்கு விளங்காது.
0: Sometimes he'll say, why should I do this?
1: சில சமயத்துல கேட்பான், இத ஏன் நான் செய்யணும்னு.
0: As if he's going to understand if you explain it.
1: சொன்ன உடனே அவனுக்கு விளங்குறது போல கேட்பான் அவன்.
0: But he won't understand, he's too young.
1: ஆனா சொன்னாலும் விளங்காது, ஏன்னா சின்ன பையன் அவன்.
0: So you simply tell him, you do it because I say so.
1: ஆகவே நான் என்ன சொல்றோம், நான் சொல்றேன் செஞ்சிட்டு போ.
0: If you don't do it then this is what you're going to get.
1: நீ செய்யலனா இதுதான் கிடைக்க போகுது உனக்கு.
0: This is the restriction I place upon you. You just do it because I saw you, say to you completely and totally obey me.
1: இந்த கட்டுப்பாட்டை உனக்கு விதிக்கிறேன், நான் சொல்றேன், ஆகவே சொன்னத அப்படியே செய்ய தான் வேணும்.
0: You do very little teaching, more control.
1: கட்டுப்பாடு அதிகம், கற்றுக் கொடுப்பது அங்க குறைவா இருக்கு.
0: But then when the child grows older,
1: ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது
0: teaching must gradually increase and the control must gradually decrease.
1: கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய வேண்டும், கற்றுக் கொடுப்பது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க வேண்டும்.
0: So these two things are to be used in balance and used appropriately at the right period in the child's development.
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் நடுநிலை தவறாமல் அந்த பருவத்துக்கு ஏற்றவாறு ஏற்றி அதிகமாக குறைவாக பயன்படுத்த வேண்டும்.
0: So let's talk about a young child.
1: ஆகவே இந்த சின்ன குழந்தை பற்றி பேசுவோம்.
0: Now a young child I would say is a child that's under 13 years of age roughly.
1: பிள்ளை அல்லது குழந்தை பருவம்னு சொல்லும்போது 12 13 வயசுக்கு கீழே என்று நாம் வைத்துக் கொள்ளலாம்.
0: Now he's not become a real teenager. He's about 12-13 years old.
1: இன்னும் அந்த டீனேஜ் பருவத்துக்கு வரல, 12-13 வயசு இருக்கு.
0: He's just beginning his teenage years.
1: இப்போதான் தன்னுடைய டீனேஜ் பருவத்தை ஆரம்பிக்கிறான்.
0: But he can still be called a young child.
1: ஆனாலும் அவனை பால
0: not an infant but a young child.
1: குழந்தை சொல்ல முடியாது, பிள்ளைன்னு சொல்லலாம்.
0: Now that's the person we are talking about when we talk about using more control.
1: இந்த பிள்ளையுடைய வயசுல தான் இந்த கட்டுப்பாட்டை அதிகமாக பயன்படுத்த வேண்டும்.
0: He must learn to follow the parents' command to the letter.
1: பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்க அவன் கற்றுக்கொள்ளணும்.
0: He has to learn to live under the law and authority.
1: அதிகாரத்தின் கீழே, சட்ட திட்டங்களின் கீழே வாழ அவன் கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: And the parent must insist on total and complete obedience.
1: பெற்றோர் கூட நீ முழுமையாய் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும்.
0: And you don't have to give him much explanation.
1: அவனுக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
0: If he is able to understand, you must first make him obey and after he has obeyed then you can give him instruction.
1: அவனால
0: you don't have to give him any instruction in the beginning.
1: அவனால விளங்கிக்கொள்ள முடியும்னு சொன்னா அது கூட முதல்ல அவனை கீழ்ப்படிய சொல்லுங்க. கீழ்ப்படிந்த பிறகு விளக்கி சொல்ல வேண்டிய காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லுங்கள்.
0: And a child that at that age 13 years of age or under is very immature.
1: 13 அது கீழ்ப்பட்டு இருக்கிற பிள்ளை வந்து அந்த அளவுக்கு அறிவு தேர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை.
0: Very playful.
1: ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும்.
0: So he doesn't behave in a very mature way.
1: ஆகவே அறிவு முதிர்ச்சியோடு கூட நடந்து கொள்ள முடியாது.
0: So a lot of control is necessary.
1: ஆகவே கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படுகிறது.
0: You know, he is born without control. He just wants to do everything without limits. When he plays, he wants to play all day. When he eats, he just wants to eat everything and that's the way it is.
1: பாருங்க, பிறந்த உடனே கட்டுப்பாடு இல்லாம இருக்கான். விளையாட்டுனா நாளெல்லாம் விளையாட்டு, சாப்பிடணும்னா கண்டதை சாப்பிடணும், இப்படி கட்டுப்பாடு இல்லாம இருக்கான்.
0: Then you take him to the beach, he wants to stay there all day.
1: பீச் கொண்டு போனா நாள் முழுக்க அங்க இருக்கணும்னு சொல்றோம்.
0: You take him to a restaurant today, he wants to go to the restaurant next day also.
1: ஒரு ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு கூட்டி போனா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்றான்.
0: Because he does not know how to exercise control. He is immature, he is unable to understand and make his judgment and live in a balanced manner.
1: அது அறிவு முதிர்ச்சி இல்லாதனாலே, ஒரு கட்டுப்பாடு இல்லாதனாலே நடுநிலை தவறாமல் அவனுக்கு வாழ தெரியவில்லை.
0: That is why restraint must be placed more than teaching.
1: ஆகவே தான் அந்த வயசுல போதனையை விட கட்டுப்பாடு அதிகம் விதிக்கப்பட வேண்டும்.
0: Now we use age 13 as a general measurement.
1: பாருங்க,
0: 13 வயசு grow up and become very mature, you know, at a very early age, and some are not mature even after they are 13.
1: பாருங்க, 13 வந்து பொதுவா நான் சொல்றது, சிலர் வந்து 13 குள்ளே ரொம்ப அறிவு முதிர்ச்சி அதிகமாக இருக்குது. சிலருக்கு வந்து 13 மேலே போன கூட கூட அந்த முதிர்ச்சி வரல.
0: ஸோ ஐ திங்க் யூ வில் நோ வெதர் ஹீ இஸ் மெச்சூர் ஆர் ஹவு மச் ஆஃப் இட் ஹி நீட்ஸ்.
1: ஆக உங்கள் பிள்ளைக்கு எது அதிகம் தேவை, எந்த அளவுக்கு அவன் அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும்.
0: பட் தி ஐடியா இஸ் திஸ்.
1: ஆனால் என்ன ஐடியானா அதில்
0: சம்வேர் அரவுண்ட் திஸ் ஏஜ், பிகாஸ் தட் ஏஜ் இஸ் க்ரூஷியல் அண்ட் கிரிட்டிக்கல் அண்ட் இட்ஸ் அ டிவைடிங் லைன். இஃப் ஹி க்ராசஸ் தட் ஏஜ் அண்ட் பிகம்ஸ் பிக் வித்தவுட் லேர்னிங் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபீடியன்ஸ், then it's very dangerous. You cannot teach him later on.
1: இந்த 13 வயசு இருக்கு, அது ரொம்ப இக்கட்டான ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அது அந்த காலகட்டத்தை அவன் தாண்டிட்ட பிறகு அந்த காலகட்டத்துக்குள்ளே மரியாதையும் கீழ்ப்படியாகவும் கற்றுக்கொள்ளாமல் அவன் வளர்ந்துட்டான்னா அதன் பிறகு அவனுக்கு அதெல்லாம் கற்றுத்தருவது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும்.
0: I won't say it's impossible, but it becomes difficult, very difficult.
1: அது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடும்.
0: Isn't that right?
1: இல்லையா?
0: By age 13, there is a goal. You must achieve this.
1: 13 வயசுக்குள்ள ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை அடைய முயற்சிக்க வேண்டும்.
0: What is the parent's goal when by the time he reaches 13?
1: 13 வயசாகிறதுக்குள்ள அவனுக்கு குறித்து பெற்றோருடைய லக்கு என்னவா இருக்கணும்?
0: You must train him in such a way that he does what you say without questioning. Unquestioned obedience, total complete obedience.
1: நீங்கள் சொல்வதை எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் மறுக்காமல் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய விதத்திலே அவனை வளர்த்து விட வேணும்.
0: By age 13, you know, he may not understand a lot of mathematics, physics and chemistry, but he must understand what respecting and honoring the parent is and what it is to obey unconditionally the parent.
1: 13 வயசுல அவனுக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் விளங்காம போகலாம், ஆனால் பெற்றோருக்கு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும், மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் கற்றறிந்திருக்க வேண்டும்.
0: So when you start to shape him up, he is not like that, you know. When you tell him to do something, he is screaming, you know.
1: ஆகவே அவன் இப்படி எல்லாம் வளர்க்க முயற்சிக்கும் போது அவன் அப்படி இல்லாதனால என்ன சொல்றாங்க, சொன்ன உடனே கூச்சல் போட ஆரம்பிக்கிறான்.
0: Because wickedness or sin is bound up within the child's nature.
1: ஏன்னா அந்த துர்குணம் அல்லது பாவம் என்பது பிள்ளையுடைய சுபாவத்தோடு அப்படியே ஒட்டி போய் இருக்கிறது.
0: So he tries to rebel at an early age.
1: கொஞ்சம் சின்ன வயசுலயே கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ண பாக்குறான்.
0: But you have to spend the time.
1: நீங்கள் நேரத்தை செலவிட வேணும்.
0: Because later on you will be spending the time worrying and crying.
1: இப்ப செலவிடலாம் பிற்பாடு கவலையிலே கண்ணீரில நேரத்தை செலவிடுவீர்கள்.
0: And going to all kinds of fixing up places.
1: பிறகு பிரச்சனை தீர்க்க பல்வேறு இடங்களுக்கு அலைவீர்கள்.
0: That's a lot of time and money spent.
1: அதுக்கு நிறைய நேரமும் பணமும் வீணாகும்.
0: Many parents are now busy making the money and busy with their job, busy with everything and don't have the time for the kid.
1: பல பெற்றோர் இப்போது பணத்தை சம்பாதிப்பல வேலையில இதுல அதுல நேரத்தை அதிகமா செலவிட்டு பிஸியா இருக்காங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவிட முடியல.
0: But you have to do it.
1: ஆனா நிச்சயமா செலவிட வேணும்.
0: It is required.
1: அது அவசியம்.
0: When you do it only, you can shape him up.
1: அப்படி செய்யும் போது தான் அவனை சரியான விதத்துல உருவாக்க முடியும்.
0: So this kid who is screaming and doesn't want to do what you say and doesn't want to pick up his stuff, doesn't want to do obey, you've got to somehow work with him. By the time he reaches that age, you've got to get him to a place where next time you say to him, you call him by name, he answers with a very respectful tone, yes. Daddy, I'm coming.
1: ஆகவே இப்படி முரட்டாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு இதை செய்ய மாட்டேன், என் வேலையை செய்ய மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறானே, அவனை 13 வயசாகிறதுக்குள்ள சரியான விதத்தில் கொண்டு வந்த பிறகு, அந்த வயசை கடந்த பிறகு நீங்கள் ஒரு வார்த்தை அவன் பேரை சொல்லி,
0: அந்த வயசுக்குள்ள அப்பா கூப்பிட்டா இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம டோன்லேயே ஒரு மரியாதை தெரியணும். வாய்ஸ்லேயே யூ மஸ்ட் ஹேவ் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் in the very tone of his voice.
1: Avan doniliye therinum avan miga uyarna mariyadhai kodukuran appdinu.
0: He must leave everything and come and attend to what you are saying.
1: Ellathiyum vittittu neenga solradha vandu avan seiyanum.
0: By the time he is 13, he must be trained with that level of respect and obedience.
1: 13 vayasagaradhukulla appadi patta vidathile mariyadhai madippai kodukura alavukku payirchi koduthurnum.
0: If you are calling him and say, go, I'm not coming.
1: நீங்க கூப்பிடும் போது நான் இப்ப வரமாட்டேன் போங்க அப்படின்னா
0: ஒர்க் பண்ணும் அவர் சார் ஒர்க் வித்
1: கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு அர்த்தம்.
0: அன்பிரைடல்ட் ஹார்ஸ்
1: இது,
0: டிஸ்ஒபீடியன்ட்,
1: கீழ்ப்படியாதவன், கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி அது.
0: You got to bring him under control.
1: கட்டுப்படுத்த வேணும்.
0: You got to spend the time and make the effort to do what needs to be done so that he will, before he is 13, learn to totally and completely obey and respect the parent.
1: அவனோட கூட இருந்து வேலை செய்து 13-ஆவதுக்குள்ள பெற்றோருடைய பேச்சை அந்த அளவுக்கு முழுமையாய் மதிக்கக்கூடியவனா அவனை மாற்றிடணும்.
0: I'm glad children are also here.
1: பிள்ளைகளும் இங்கே வந்திருக்காங்க, சந்தோஷமா
0: இருக்கு. They also know what we are working at.
1: அவங்களுக்கும் தெரியும் நம்ம அவங்ககிட்ட என்ன தான் செய்கிறோம் அப்படின்னு.
0: It is for his own good.
1: அது அவனுடைய நன்மைக்காக.
0: Why? Because the Bible says when he is old, he'll never depart from
1: it. என்ன வேதம் சொல்லுது? அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாது இருப்பான்.
0: You are leading him literally by making him obey and live under authority. You are teaching him to obey God and his authority. And you are setting him on a path, initiating him, dedicating him, and starting him on a path to victory and success and happiness in life.
1: அதிகாரத்தை மதித்து அவனை கீழ்ப்படிய பண்ணும்போது என்ன செய்கிறீர்கள்? அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறீர்கள். அதன் மூலமாக அந்த நல் வழியிலே அவனை நடப்பதற்கு அவனை அர்ப்பணித்து அவனை ஆரம்பித்து வைத்து துவக்கி வைத்து அவனை அந்த வழியில கொண்டு போகிறீர்கள்.
0: So by the time the child is 10, 11, 12, 13 years of age, his mannerism, his behavior, his tone of voice and his behavior towards you must display that respect and obedience.
1: ஆகவே அவனுக்கு அந்த 10 11 12 வயசு ஆகும்போது அவன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை தன்னுடைய தொனியிலே, தன்னுடைய பழக்க வழக்கங்களிலே, தன்னுடைய குணங்களிலே இதெல்லாம் அவன் காண்பிக்க ஆரம்பிக்கணும்.
0: Confrontation, argument, confrontation and saying I don't want to do, what do you think, you know, all that stuff must be over, pretty much over by that time.
1: அந்த வயசுக்குள்ள இந்த வாதம் தர்க்கம் நானா நீயா பாக்குறது இந்த இதுக்கெல்லாம் இடமே இருக்க கூடாது, அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும்.
0: Say he does it.
1: சொன்னா அவன் செய்தே ஆகணும்.
0: Amen.
1: Amen.
0: So how many of you understand that's the goal?
1: எத்தனை பேர் விளங்கிச்சு இதுதான் அந்த லக்கு அப்படினு?
0: You got to keep it before yourself and say this is what I'm going to work towards.
1: இத கண்ணு முன்னாடியே வச்சிட்டு இவனுடைய வாழ்க்கையில இதான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லணும்.
0: More than giving him a house, more than giving him money, more than giving him anything, you give him this.
1: வீடு பணம் மற்ற காரியங்கள் கொடுக்கிறதுக்கும் மேலாக இதை கொடுங்கள் அவனுக்கு.
0: Because this is going to give him any house, anything that he wants.
1: ஏனா இத செஞ்சா பிறகு அவனுக்கு வேண்டிய வீடு எது வேணாலும் இது அவனுக்கு கொடுத்து விடும்.
0: Amen.
1: Amen.
0: Now so that age is very crucial.
1: ஆகவே அந்த வயசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வயசு.
0: By the time he reaches that age, he must love to obey instead of being made to obey.
1: ஆகவே அந்த வயசு வரும்போதே அவனை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது. கீழ்ப்படிவதே அவனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அவனை கீழ்ப்படியணும்.
0: That level you must bring him to.
1: அந்த அளவுக்கு நீங்க அவனை கொண்டு வந்துடணும்.
0: Before that there will be many instances where you have to make him to obey.
1: அதுக்கு முன்னாடி பல சமயங்களிலே நீ அவனை கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.
0: He will obey not because he loves to do it, he will obey because he is threatened, his life is threatened.
1: அவன் மனமும் வந்து கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படியலனா அடிவாதம் தெரியும். ஆகவே அவன் கீழ்ப்படிவான்.
0: If he is not going to do it, then he is going to face the consequences. That's why he is going to obey.
1: கீழ்ப்படியலன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும் தெரிஞ்சு அதனால தான் அவன் கீழ்ப்படிறான்.
0: You will wean him off of all that and get him straightened out by the time he is 13. By the time he is 13, he will love to obey, not made to obey.
1: ஆனா 13 வயசுக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணி சரி கட்டி 13 வயசு ஆகும்போது அவனே மனமுவந்து உங்களுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி ஆக்கிடணும் அவனே.
0: That is the goal.
1: அதான் லட்சியம்.
0: But the thing is, okay, let's go. The thing is, we need to use the two aspects in its balance at the right time.
1: ana enna solla varana inda rendu karyangalaiyum sariyana nerathile adukketta varu payanpaduthanum.
0: In the appropriate periods you must use control, and in the appropriate period of his life and development you must use teaching.
1: Endha paruvathile kattupadu venumo andha paruvathile kattupadum, endha paruvathile kattu kodupadum podhani avasiyamo appoda adai seiyanum.
0: And two things work together.
1: இந்த ரெண்டு காரியங்களும் இசைந்து தான் வேலை செய்கிறது.
0: You don't have a choice. You can't say, well, I'm going to teach. I'm not going to control.
1: உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. நான் கட்டுப்படுத்த மாட்டேன். கற்றுக் கொடுக்க மட்டும் தான் செய்வேன் சொல்ல முடியாது.
0: That's why the Bible says, rod and reprove, give wisdom.
1: ஆகவே தான் வேதம் சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும்னு.
0: It didn't say reprove for teaching will give wisdom.
1: வெறும் போதனை மட்டும் ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லல.
0: Rod and reprove for a child gives wisdom.
1: ஒரு பிள்ளைக்கு பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டுமே ஞானத்தை கொடுக்கிறது.
0: Both are necessary.
1: இரண்டுமே அவசியம்.
0: So you got to use both in balance.
1: ஆவி இரண்டையும் நடுநிலத்தை அவராம பயன்படுத்தணும்.
0: Now controlling a child will enable you to teach him as he grows older and becomes a youth.
1: ஒரு பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கும்போது அவன் வளர்ந்து வாலிபன் ஆகும்போது அவனுக்கு போதிப்பது நமக்கு சுலபமாகிறது.
0: Amen.
1: Amen.
0: Why?
1: Yen?
0: Because he now respects.
1: ஏனா இப்போ அவன் மதிக்கிறான்.
0: Now in order for a person to learn something from someone else, he needs to respect that person.
1: ஒருவன் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேணும் சொன்னா முதலாவது அந்த ஆளை அவன் மதிக்க வேணும்.
0: You want to go to school and learn something from a teacher, you must first respect the teacher.
1: பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா முதலாவது ஆசிரியரை மதிக்கணும்.
0: I was talking to a man who was a headmaster.
1: Headmaster அந்த ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான்.
0: And he is talking about how he got the job.
1: அவருக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சுன்னு அவர் பேசிட்டு இருந்தார்.
0: In his younger days, he appeared for an interview, and the man who interviewed him is another, was the headmaster of the school, and he was a very godly man.
1: வாலிப நாட்கள்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாரு. இன்டர்வியூ பண்ண ஒரு ஹெட்மாஸ்டர், அவர் ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன்.
0: And so when he appeared before him, he had already got his biodata and everything, and he just looked at him and said, "Do you smoke?"
1: ஏற்கனவே அவர்கிட்ட பயோடேட்டா எல்லாம் இருந்தது. ஆகவே ஒரு இன்டர்வியூ போனவொடனே எடுத்தோடனே கேட்டாராம், நீங்க சிகரெட் பிடிப்பீங்களான்னு.
0: சார், நோ சார், ஐ ஹவ் நெவர் டன் இட்.
1: அவர் சொன்னார், இல்ல சார், இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது.
0: ஆல் ரைட், ஜாயின் ஃப்ரம் டுமாரோ.
1: அப்படின்னா நாளையில இருந்து சேர்ந்துங்கன்ட்டாரு.
0: This man said, that's all he asked me.
1: இவர் சொல்றாரு, என்கிட்ட அவ்வளவுதான் கேட்டாரு.
0: He never asked me anything else.
1: வேற எதுவுமே கேட்கல.
0: Obviously, to that person, this person's nature and character was more important than anything else.
1: அவ அந்த ஹெட்மாஸ்டர் க்கு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இவர் இவருடைய குணநலன் அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. பாருங்க,
0: what kind of a person is he?
1: எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் இவர்?
0: Is he going to be a person from whom the children can learn?
1: இவர்கிட்ட இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஆளா இவர்?
0: Can they learn not only what he teaches, but people think, well, I'm going to teach mathematics, why do they ask this?
1: இவர் நினைக்கலாம், நாம கணக்கு தான சொல்லி கொடுக்க போறோம், இதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படினு.
0: No, people learn to live through the teacher.
1: பாருங்க, போதனின் மூலமாய் மக்கள் வாழ கற்றுக்கொள்கிறார்கள்.
0: So teacher must be a respectable person.
1: ஆகவே டீச்சர் வந்து மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கணும்.
0: He stands before the students, must command the respect. They must sit when they are told to sit, stand when she come or he comes in.
1: மாணவர்கள் கற்றுக் கொடுக்க போகிறவர். ஆகவே இவர் சொன்ன உட்காரனா உட்காரனா நில்லுனா நிக்கணும், அப்படிப்பட்ட மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கணும்.
0: Then only when the person teaches, it goes in.
1: அப்பதான் அவர் கற்றுக் கொடுக்கும் போது அது உள்ள போகும்.
0: So the person is so important.
1: ஆகவே அந்த ஆள் ரொம்ப முக்கியம்.
0: Respect is so important on the part of the child.
1: ஆகவே அந்த பிள்ளைக்கு மதிப்பு என்பது ரொம்ப முக்கியம்.
0: Without respecting a person, you cannot learn from a person.
1: ஒரு ஆளை மதிக்காமல் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது.
0: Honor and respect enables a parent to teach the child.
1: மதிப்பு மரியாதை தான் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க உதவுகிறது.
0: Even in the church, that's the same way.
1: சபையிலும் கூட அப்படிதான்.
0: If you don't respect a pastor, you cannot learn from him.
1: ஒரு போதகரை மதிக்கலன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியாது.
0: You can only learn from a pastor whom you respect.
1: யார மதிக்கிறீங்களோ அந்த பாஸ்டர் கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும்.
0: If you don't have any respect for him, then how are you going to learn?
1: போதகர் மேல ஒரு மரியாதையே இல்லைன்னு சொன்னா பிறகு எப்படி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும்?
0: So a pastor more than anything must live in a respectable manner.
1: ஆய் ஒரு போதகர் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க விதத்தில் அவர் வாழணும்.
0: I teach young people to be preachers, and I oftentimes deal with this thing.
1: நான் வாலிபர்களுக்கு பிரசங்காரம் போறவங்களுக்கு நான் போதிக்கிறேன், அடிக்கடி இந்த காரியங்கள்லாம் சொல்றது உண்டு.
0: So you got to take care to live in a respectable manner.
1: ஆக ஒரு மதிப்புக்குரிய விதத்தில் நீங்க முதலாவது வாழணும்.
0: Because if you don't live in a respectable manner, you may preach very well, but nothing will be accepted.
1: நீங்க உங்களை மதிக்கக்கூடிய விதத்தில் வாழலன்னா பிரசங்கம் ஒருவேளை நீங்க ரொம்ப நல்லா பண்ணலாம், ஆனாலும் அதை ஏற்று உங்களை மதிக்க மாட்டார்கள்.
0: What you preach may be the truth, but people will not receive the truth because they see you.
1: நீங்கள் பிரசங்கிக்கிறது சத்தியமாகவே இருக்கலாம், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்கள் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
0: In the same way the parents.
1: அதே போல தான் பெற்றோரும்.
0: They need to be respectable people.
1: அவங்களும் மதிப்புக்குரியவளா இருக்கணும்.
0: And the child must have already been taught before he is taught things. He must be already taught obedience and respect. Then only they can go on and teach him in the older years.
1: பிள்ளைக்கு கூட மற்ற காரியங்களை போதிக்கு முன்னாடி கீழ்ப்படிதலை அவள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வளர்ந்து பெரியவனாகும் போது மற்ற காரியங்களை அவள் கற்றுக் கொடுக்க முடியும்.
0: So control, the period in which they exercise control, the younger days when they exercise more control is the period where they teach him to absolutely obey and respect, so that later on it becomes easy to teach him by mouth.
1: ஆகவே குழந்தை பருவத்திலே அவனுக்கு இந்த கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வயசிலே கீழ்ப்படிதலை அவர்கள் கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியம். அப்பொழுதுதான் அவர்கள் அவனுக்கு சுலபமாய் மற்ற காரியங்களை பெருசாகும் போது கற்றுக் கொடுக்க முடியும்.
0: Now there are some parents who attempt to reverse the order.
1: சில பெற்றோர் இருக்காங்க, இது இந்த ஆர்டரை வந்து தலைகீழா அப்படியே ஆக்குவாங்க.
0: The control and teaching, you know, younger days more control, less teaching. Older days more teaching, less control, right?
1: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும், பெரிய வயசாகும் போது போதனை அதிகமா இருக்கணும், இல்லையா? இதுதான் ஒழுங்கு.
0: But some people try to reverse it.
1: ஆனா சிலர் வந்து அத தலைகீழாக்க பார்ப்பாங்க.
0: So they say when the child is only 5 years old, they say, well, I'm just going to teach him.
1: என்ன சொல்றாங்க, பிள்ளைக்கு 5 வயசா இருக்கும்போது அவனுக்கு கற்று கொடுக்க போறேன் அப்படினுவாங்க.
0: And then when he is 15 years old, they try to control him.
1: 15 வயசாகும் போது கட்டுப்படுத்த பார்ப்பாங்க.
0: It's a waste, you know.
1: அது வேஸ்ட், அது.
0: It's futility. I mean, when he is 15 years old, it becomes very difficult to control him.
1: 15 வயசாகும் போது அவனை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம்.
0: Controlling doesn't work.
1: அப்ப கட்டுப்படுத்துனா அது சரிபடாது.
0: But when he is young, it works. works.
1: ஆனா வாலிப சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேலை செய்கிறது.
0: When you're teaching, it doesn't work very well when he's 5 years old because he doesn't understand very well.
1: 5 வயசு பிள்ளைக்கு இப்ப இதெல்லாம் கற்று கொடுக்கும்போது அவனுக்கு அதெல்லாம் விளங்காததனால அவ்வளவு நல்லா அங்க அது எடுபடாம போயிடுது.
0: Sure, he can understand very little, so you can teach little but not very much.
1: பாருங்க அவனுக்கு சில காரியங்களை விளங்கும், அங்க அதுக்கு ஏற்றவாறு சில காரியங்களை கற்று கொடுக்கலாம், ஆனா ரொம்ப விளங்காது அவனுக்கு.
0: So the critical thing is not to reverse the order and do it in the right order.
1: ஆகவே இதில் என்ன முக்கியம்னு சொன்னா, இந்த ஒழுங்கை வந்து தலைகீழாக்கிடக்கூடாது, செய்ய வேண்டிய முறையில் அதை செய்யணும்.
0: Then only it will work.
1: அப்பதான் அது வேலை செய்யும்.
0: So when the Bible says train up a child in the way that he should go, it involves all of these things.
1: ஆகவே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்துன்னு வேதம் சொல்லும்போது அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கிறது.
0: That is why a parent must learn all of these things and must know when to control and when to teach, when to do more of this and when to do less of that.
1: ஆகவே தான் பெற்றோர் இதெல்லாம் அறிந்து கொண்டு எதை எப்போ அதிகம் செய்யணும், எதை எப்போ குறைவா செய்யணும், இதெல்லாம் அறிந்து அதுக்கேற்றவாறு அவங்க இருந்துக்கணும்.
0: Another area of failure in child training is this.
1: பிள்ளை வளர்ப்புல நாம் தோல்வி அடைகிற இன்னொரு பகுதி என்னன்னா,
0: when they apply these two aspects, that is rod and reproof for control and teaching,
1: இந்த கட்டுப்பாடு போதனை இந்த ரெண்டு காரியங்களை பயன்படுத்தும் போது செய்கிற ஒரு தவறு என்னன்னா,
0: when the child grows older, they go on controlling the child like when they did when he was little,
1: பிள்ளை
0: do not care to get on to teaching.
1: பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும் போது கூட சின்ன வயசுல எப்படி கட்டுப்படுத்துறாங்களோ அதே போல இன்னமும் கட்டுப்படுத்துவாங்க, போதனையை கொடுக்க தவறி விடுகிறார்கள்.
0: That is terrible when you keep on controlling and not teach him when he gets old. Then it becomes very difficult for a child to be trained in the right way.
1: பெரியவனான பிறகு கூட அவனை கட்டுப்படுத்திட்டே இருந்து அவனை போதிக்காம விடும்போது அவனுக்கு கற்றுக் கொடுப்பது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது.
0: But in more cases, in more instances, we have the other problem where parents have not trained their child to respect authority and obey implicitly and completely and totally.
1: ஆனா அதிகமா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பெற்றோர் பிள்ளைக்கு சொன்னது கேட்டு உடனடியாக கீழ்ப்படியணும், எந்த முரண்டு பண்ணாமல் கீழ்ப்படியணும் கற்றுக் கொடுக்க தவறி விடுகிறார்கள்.
0: Then that is why the later years become a very difficult time.
1: ஆகவே தான் பின்னாட்கள் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது.
0: Some parents do control them, you know, in the later years and that becomes a problem. But there is more a problem of not teaching him when he is young to completely obey and be under authority.
1: சில பெற்றோர் பின்னாட்களிலும் கட்டுப்படுத்திட்டே இருக்காங்க, ஆனா அதை விட என்ன பெரிய பிரச்சனைனா, சின்ன வயசா இருக்கும் போதே உடனடியா கீழ்ப்படணும் என்பதை கற்றுக் கொடுக்காதனால அது பின்னாட்கள்ல பெரிய பிரச்சனை ஆகுது.
0: When a child is not taught in the later years and is only simply controlled.
1: அதாவது வளர்ந்து பெரியவனாகும் போது பிள்ளைக்கு போதிக்காம கற்றுக் கொடுக்காம வெறும் கட்டுப்பாட்டோட அப்படியே வைத்திருந்தால்,
0: when you don't teach him,
1: அப்போ அவனுக்கு போதிக்காம விட்டுட்டா,
0: then what happens, there is another danger there in that there is another problem. That is the children forsake the standards of their parents which they established in the child.
1: அப்படி செய்யும் போது என்ன ஆபத்துனா, பெற்றோர் பிள்ளைக்குள்ள இப்படி தான் இருக்க வேணும்னு ஒரு
0: கட்டுப்பாடு வளர்த்துருக்குறாங்க, அதை வந்து அவங்க மறந்துடுறாங்க வயசானவங்க. See, when the child is young, why does he obey you? Because if he doesn't obey, he's going to get it, right?
1: பாருங்க, சின்ன பிள்ளை குழந்தையா இருக்கும்போது ஏன் கீழ்ப்படுகிறானா, கீழ்ப்படியலன்னா அடி கிடைக்கும் தெரியுது அவனுக்கு.
0: So at that time, even if a parent is wrong, like, you know, he may say, don't do this, don't do what I do what I say, that will work, you know, because he's too young and he's afraid of you.
1: அந்த சமயத்துல அப்பா நான் செய்யாத செய்யாத சொல்றத மட்டும் செய் அப்படினு சொல்லும்போது அப்பாவை பார்த்து அவன் பயப்படுறான், ஆகவே சொல்றத செஞ்சிட்டு போயிடுறான்.
0: The father will be lying and he'll tell the child, don't lie.
1: அப்பா போய் பேசிட்டு இருப்பாரு, பிள்ளைய பார்த்து போய் சொல்லாத அப்படின்னு
0: சொல்றான். நீங்க போய் சொல்றீங்களே, தட்டிடுவான் படவா, சொல்லாத போய், இதெல்லாம் பேசக்கூடாது கேட்டுக்கிறான். ஏன்னா அவர் பெரியவர், அடிச்சிருவாரு. He's bigger, so I'll do whatever he says.
1: அவர் பெரியவர், அவர் சொல்றதை செஞ்சுட்டு போறேன்.
0: When he grows up,
1: ஆனா வளரும் போது,
0: because he is now bigger, he will do only what you do.
1: இப்ப அவன் வளர்ந்துட்டதுனால நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தான் அவன் செய்வான்.
0: Why? Because he is no more afraid.
1: ஏன்னா இப்ப அவனுக்கு உங்க மேல பயமே இல்ல.
0: So and when you establish certain patterns of behavior by control when they are young,
1: ஆகவே சின்ன வயசுல இப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விதத்துல அவனை வளர்த்து விட்ட பிறகு,
0: then when he is older, you have to give him the reason, rhyme and reason for it, and give him the logic for it, give him a teaching about it, so that he will sustain it throughout his lifetime.
1: அவன் வளர்ந்த பிறகு ஏன் இப்படி எல்லாம் அவனை கட்டுப்படுத்தீங்களா என்பதுக்கு சரியான காரண காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லணும். அப்பதான் வாழ்நன் எல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் வாழ்வான்.
0: When he is young, he obeyed you because you said it.
1: சின்ன வயசுல நீங்க சொன்னதுனால உங்களுக்கு கீழ் பணிஞ்சிட்டான்.
0: But he is going to keep it for lifelong because he now understands why this is important.
1: ஆனால் வாழ்நன் எல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் இருப்பான், எப்போது இருப்பான்னு சொன்னா, ஏன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு விளங்க வைத்தால் அப்படியே இருப்பான்.
0: If you simply made him obey when he is young and failed to teach him when he is older, then he will forsake the ways that you have established when he was very young.
1: சின்ன வயசுல கட்டுப்பாடு வளர்த்து விட்டு பெரியவனான பிறகு அதுக்கு என்ன காரண காரியங்கள் விலகி சொல்லாமல் விட்டு விட்டான். இவ்வளவு நாள் கட்டுப்பாடு வளர்த்துங்களே அதெல்லாம் விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாமல் போய் விடுவான்.
0: Someone else will come along and they'll say, well, you know, you can do like this.
1: வேற யாராவது வருவாங்க, இப்படி கூட செய்யலாமே அப்படினுவாங்க.
0: Because you are not teaching and someone else is teaching.
1: இப்ப நீங்க போதிக்கலாம், ஆகவே இன்னொரு ஆள் வந்து வேற யாரோ போதிக்கறாங்க.
0: He's going to school, the bigger boys are there, they're telling him, hey, you can do like this.
1: பள்ளி கூடத்துக்கு போறான், அவனோட பெரிய வயசு பசங்க இருக்காங்க, இப்படி செய்யலாம்டா அப்படினுவாங்க.
0: First he says, no, I can't do that because in our house we don't do this.
1: ஆரம்பத்துல நான் சொல்லலாம், இல்ல இல்ல இப்படி முடியாது, என்ன எங்க வீட்ல இப்படி எல்லாம் விட மாட்டாங்க.
0: எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. But then the fellow says, no, it's all right, man.
1: அப்புறம் அவன் சொன்னா, இல்ல இல்ல பரவாயில்லடா அப்படின்னு.
0: Because he is not taught, he is yielding to.

0: இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவனாகும் போது போதனை ரொம்ப முக்கியம்.
1: Because people say which is more important.
0: ஏனா மக்கள் கேக்குறாங்க எது ரொம்ப முக்கியம்.
1: Well, when he is younger control is more important, when he is older teaching is more important.
0: ஆனா சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவனாகும் போது கற்றுக் கொடுப்பது ரொம்ப முக்கியம்.
1: You can't fail to control him when he is young, you cannot fail to teach him when he is old. When he is older you cannot fail to control him when he is young.
0: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்படுத்துவதிலே தவற கூடாது, பெரியவனாகும்போது அவனுக்கு போதிப்பதிலே தவற கூடாது.
1: You got to give due diligence to both these aspects.
0: இந்த ரெண்டு அம்சங்களுக்கும் சரியான விதத்தில் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும்.
1: If you reverse the procedure also you will have difficulty.
0: அத தலைகீழாக்குனாலும் அதுலயும் கஷ்டம்தான்.
1: So everybody say rod and reproof.
0: எல்லாரும் சொல்லும் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும்.
1: Now so both things are important.
0: ஆகவே ரெண்டுமே முக்கியம்.
1: But let's get into the word control.
0: சரி, இந்த கட்டுப்பாடு என்ற வார்த்தையை கொஞ்சம் பாப்போம்.
1: Because I think then we'll understand what we are talking about when we say control.
0: The kattupaduna enna edha velaki sonnala dhaan nam enna pesuronu velangum nenikiren.
1: We discuss this whole the balance between the two things, right? When control must be there and when teaching must be there.
0: Eppo kattupadu avasiyam, eppo kattu kodupadu avasiyam, rendu adha patti pesanum illaya.
1: Let's concentrate on control a little bit.
0: Indha kattupadu adha patti konjam paakalam.
1: Come to teaching a little later.
0: Bodhanaikku appuram varuvom.
1: What is control?
0: Indha kattupaduna enna?
1: The dictionary definition of control is this.
0: கட்டுப்பாடுனா என்னன்னு, கண்ட்ரோல்னா என்னன்னு டிக்ஷனரி இப்படி சொல்லுகிறது.
1: To have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழாக வைத்திருப்பது.
1: Like military.
0: ராணுவம் போல.
1: Have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழ்படிய பண்ணுவது.
1: To regulate.
0: ஒழுங்குபடுத்துவது.
1: To check.
0: சோதிப்பது.
1: To restrain. தடைகளை போடுவது.
0: தடை போடுவது.
1: தடை விதிப்பது. To restrain.
0: தடை விதிப்பது.
1: The word train, I told you week before last, I told you the word train means to make narrow.
0: நான் சொன்னலையா சொன்னதுக்கு முன்ன வாரம் train னு சொன்னா choke, அதாவது குறுகலாக்குவது.
1: Choking is not bad, choking is good.
0: Choke பண்ணது கெட்டதல்ல, நல்லதுதான் அது.
1: When you give the choke in a car, the engine starts firing up better.
0: கார்ல choke போட்டேனா engine ரொம்ப சீக்கிரமா start ஆக ஆரம்பிக்கும்.
1: That makes the fuel pure.
0: ஏன்னா அந்த எரிபொருள் அது ரொம்ப சுத்தமாக்குகிறது.
1: So choking a child is not bad, it's not choking him from becoming what he wants to become, it is helping him to run his life better.
0: ஆகவே சோக் போடுவது பிள்ளைக்கு நல்லது, அவன் நல்ல விதத்துல வருவதற்கு தடை செய்வதல்ல அந்த சோக், அவன் இன்னும் சிறப்படைய செய்யும்படி அந்த சோக் போடுறோம்.
1: It all has to do with the connotation today. Choke is has a negative connotation, so I have to explain that.
0: ஏன் அந்த சோக விளக்குறேனா, இன்னைக்கு சோக்னு உடனே அது தப்பான அர்த்தத்துல போகுது. ஏன்னா தப்பான அர்த்தத்துல தான் எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க.
1: சோக் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், தட்ஸ் ஆல் இட் இஸ்.
0: சோக்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு விதிப்பு.
1: ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் குட்.
0: அந்த கட்டுப்பாடு நல்லது.
1: And then finally to direct.
0: கடைசில வழி நடத்துவது, திசை காட்டுவது.
1: Let me say it again.
0: அப்படின்னு சொல்லு.
1: To have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழ, கட்டளைக்கு பணிய வைப்பது.
1: To regulate.
0: ஒழுங்குபடுத்துவது.
1: To check.
0: சோதிப்பது.
1: To restrain.
0: தடை விதிப்பது.
1: And to direct.
0: பிறகு வழி நடத்துவது, வழி காட்டுவது.
1: Now let me give you the definition of what control is.
0: இப்போ கண்ட்ரோல்னா என்ன, அதோட டெஃபினிஷனை கொடுக்கிறேன்.
1: Based on this and our teaching, let's give a definition.
0: நம்முடைய போதனையின் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன்.
1: Control is the force or the pressure by which you exercise your right to your right to rule over the child.
0: கட்டுப்பாடு என்பது பிள்ளையை ஆளக்கூடிய உங்களுக்கு உரிமை உங்களுக்கு இருக்கிறதே, அதை
1: அமல்படுத்துவது.
0: அதை அமல்படுத்தும் உங்களுடைய உரிமை.
1: பிள்ளையை கட்டுப்படுத்த உங்களுக்கு இருக்கிற உரிமையை செயல்படுத்துவது, அதான் கண்ட்ரோல். உரிமை இருக்குது, செயல்படுத்துறது இல்லை. நிறைய பேர் சம் பீப்புள் டோன்ட் எக்ஸசைஸ் த ஃபோர்ஸ் டு டூ இட்.
0: சிலர் வந்து அதை செய்யறதுக்கு தங்களுடைய அந்த வல்லமையை அல்லது அதை பயன்படுத்துவது கிடையாது, அமல்படுத்துவது கிடையாது.
1: Now if you are a person with authority, that means you have some power, you can forcefully make a person do it.
0: அதாவது நீங்க அதிகாரம் உள்ள ஆளுன்னு சொன்னா உங்களுக்கு வல்லமையும் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம்.
1: You can tell a person to do it, if he doesn't do it you can make him do it.
0: ஒரு ஆளை இதை செய்யன்னு சொல்றீங்க, செய்யலனா செய்ய வைக்கலாம் நீங்க.
1: A policeman has an authority.
0: போலீஸ்காரருக்கு அதிகாரம் இருக்கு.
1: He can tell you to do it or he can make you do it.
0: அவர் உங்களை இதை செய்யன்னு சொல்லலாம் அல்லது செய்ய வைக்கலாம்.
1: So authority carries with it the power to enforce it.
0: ஆகவே அதிகாரத்தோடு கூட உங்களை செய்ய வைக்கக்கூடிய வல்லமையும் கூடவே வருகிறது.
1: So control

0: control is your pressure or force that you apply to exercise your parental authority of rulership.
1: ஆகவே இந்த கட்டுப்பாடு என்பது என்ன? பெற்றோராய் ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தை அமல்படுத்துவது.
0: Now we talked about this. You as a parent is given a right by God to have authority over your child and rule over your child.
1: இத பத்தி ஏற்கனவே சொன்னேன். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆளக்கூடிய அதிகாரம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: So to control means that you are using this God given divine authority and the force necessary to cause him to follow your directions, walk in the path that you prescribe.
1: ஆகவே கட்டுப்பாடு என்றால் என்ன? நீங்கள் காட்டுகிற திசையிலே, நீங்கள் போகிற பாதையிலே உங்கள் பிள்ளை நடக்கும்படி நீங்கள் அவனை
0: அந்த பாதையில செலுத்துவது, உங்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அந்த பாதையில அவனை செலுத்துவது. You got to initiate him, you got to inaugurate him, you got to get him going in this direction.
1: இந்த குறிப்பிட்ட பாதையில போ அப்படி நீங்க தான் அவனை ஆரம்பித்து துவக்கி அனுப்பி வைக்க வேணும்.
0: You are using the force and the pressure by divine authority to cause him to go in the way that you want him to go.
1: தெய்வீக அதிகாரத்தின்படி இந்த குறிப்பிட்ட பாதையில போ என்று அந்த அந்த வல்லமையை, அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
0: Now some people are looking at me like it's very hard, you know, how you want me to force him, you know.
1: சிலர் என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்க, நான் உன்னை நிர்பந்திக்கணுமா அப்படின்றாங்க, கட்டாயம் பண்ணுமா?
0: I tell you, I'll show you, probably next week I'll show you how control is love.
1: பாருங்க அடுத்த வாரம் காட்ற எப்படி இந்த கட்டுப்பாடு என்பது அன்பு என்று.
0: Control is love.
1: கட்டுப்பாடு என்பது அன்பு.
0: When you tell a child, do not touch that stove.
1: இந்த ஸ்டவ்வை தொடாத அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க.
0: That's not, you're not making him a prisoner.
1: அப்படி தொடாதன்னு சொல்றதுனால அவன் கைதி கிடையாது. அவன்
0: தொட்டா கையிலே போடுவேன்னா தப்பே கிடையாது, தொட்டா கை போயிடும் அவனுக்கு. That's why you're telling him because he's going to get hurt.
1: அவனுக்கு அதன தொட்டா அவனுக்கு தான் ஆபத்து, அதனால தான் தொடாதன்றீங்க.
0: I went to one home, I remember they had made a play area.
1: ஒரு வீட்டுக்கு போனவங்க விளையாடுறதுக்குன்னே ஒரு ஒரு பகுதி விட்டு வச்சிருந்தாங்க.
0: பியூட்டிஃபுல்லி குஷன்ட் ஏரியா, லைக் அ ரூம் சைஸ், யூ
1: நோ, ஒரு ரூம் சைஸுக்கு விளையாடுறதுக்குன்னு அழகாக குஷன் போட்டு இருக்குதாங்க.
0: அண்ட் த சைல்ட் இஸ் ஜஸ்ட் லேர்னிங் டு மூவ் அரவுண்ட், வாக் அண்ட் ஃபால் அண்ட் யூ நோ யூ கேன் டு எனிதிங், நதிங் பேட் வில் ஹேப்பன்.
1: அந்த பிள்ளை அப்போ தான் நடக்க கற்றுக்குது, ஓடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது, கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க.
0: ஹி ஹஸ் சம் ஸ்பேஸ்,
1: அவனுக்குன்னு இடம் அங்கே.
0: பட் அரவுண்ட் இட் வாஸ் அ ஃபென்ஸ் ஆல்சோ,
1: அதை சுற்றி ஒரு வேலியும் இருக்கு.
0: ஸோ வென் ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ், இஸ் லுக்கிங் ஃப்ரம் த ஃபென்ஸ் லைக் இட் லைக் லுக்கிங் ஃப்ரம் அ ஜெயில், யூ நோ.
1: அவன் வீட்டுக்கு போனா ஜெயிலிருந்து பார்க்குற மாதிரி, ஜெயில் கம்பியிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது அவன் என்ன பார்க்கும்போது.
0: ஆஸ்க் வாட், யூ காட் யுவர் சைல்ட் இன் அ ஜெயில்?
1: நான் கேட்டேன், பிள்ளை என்ன ஜெயிலில் போட்டிங்களா?
0: பிஹைண்ட் தி பார்ஸ்,
1: கம்பி எண்ணிட்டு இருக்கானே.
0: நவ இட் லுக்ஸ் லைக் ஹி ஹஸ் நோ ஃப்ரீடம், ஹியர் இஸ் அ பேரண்ட் தட்ஸ் புட் அ சைல்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன் அ ஜெயில்.
1: அத பாக்குறதுக்கு எப்படினா, பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னா, பிள்ளைக்கு சுதந்திரமே இல்ல, பிள்ளையை ஜெயிலில் போட்டாங்க அப்பா அம்மான்ற மாதிரி இருக்கு.
0: டு மீ தட்ஸ் தி மோஸ்ட், தட்ஸ் தி பெஸ்ட் பேரண்ட், பிகாஸ் see what he has provided. That child can never possibly hurt himself as long as he stays within that fence.
1: என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சிறந்த அப்பா அம்மா. ஏன்னா பிள்ளை கீழே விழுந்தாலும் அடிபட முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு சிறந்த பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
0: Child can never run away to the street.
1: பிள்ளை தெருவுக்கு ஓடிட முடியாது.
0: Never go take the knife and cut himself.
1: போய் கத்தி எடுத்து தன்னை காயப்படுத்த முடியாது.
0: Never go break glasses.
1: போய் கண்ணாடி எல்லாம் உடைக்க முடியாது.
0: Never go and fall on the hard floor.
1: போய் தரையில விழுந்து அடிபட முடியாது.
0: It's love that has put the restriction.
1: அன்பு தான் அந்த கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறது.
0: So we'll talk about that. Control is love.
1: அதை பத்தி பேசுவோம். கட்டுப்பாடு என்பது அன்பு.
0: So don't, you know, don't sit there and look at me, what do you want me to force the child to do?
1: ஆகவே அங்க உட்கார் அப்படி யோசிக்க கூடாது, கட்டாயம் பண்ணணுமா அது என்ன அப்படி கேட்க கூடாது.
0: I'm talking about a very positive thing.
1: நான் வந்து முற்போக்கான ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: The Bible is never negative, my friend. It may appear like negative but it's always positive. It always brings positive results in our life.
1: வேதம் ஒருபோதும் பிற்போக்காய் பேசுவதில்ல, பார்க்கும்போது பிற்போக்காய் இருக்கும், ஆனா அது முற்போக்கான விளைவுகளை வாழ்க்கையில ஏற்படுத்தும்.
0: So you got to understand the positive aspect of this training.
1: ஆகவே இந்த பயிற்சியில இருக்கிற அந்த முற்போக்கான அம்சத்தை கவனிக்கணும்.
0: You got to force or apply the pressure, all the pressure that you can apply to cause him to walk and inaugurate him, start him out on that path and keep him on the track.
1: And
0: when you can keep him like that, when
1: neenga da avane kattayam panni valukattayamaga and paadhayile nadakkumbadi avan aarambithu vaithu vida vendum, nadakkirana endrai paarkka venum.
0: Amen,
1: amen.
0: You're saying, well, that's impossible, brother, you don't know my child.
1: Nee solla idala nadakkira kaaryama, yen pulliya pathi ungalku theriyadu appdin.
0: I don't know your child but I know the Bible.
1: உங்கள் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் பைபிள் தெரியும் எனக்கு.
0: பைபிள் சேஸ் ட்ரெயின் அப் யுவர் சைல்டு.
1: வேறு சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில்
0: அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் ப்ராப்பர்லி, தென் இட் இஸ் பாசிபிள்.
1: பைபிளை சரியாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது முடியும்.
0: வாட் டிஃபிகல்ட்டி இஸ் தேர் ஃபார் யூ டு மேக் த சைல்ட் ஹூஸ் 3-4 இயர்ஸ் ஓல்டு அண்ட் அப்ளை த ப்ரெஷர் ஃபோர்ஸ், யூ ஆர் சச் அ பிக் பர்சன் அண்ட் இஸ் சச் அ ஸ்மால் ஹெல்ப்லெஸ் லிட்டில் திங். What stops you from applying all the force and pressure for the sake of the child's welfare to cause him to walk in the path that he should walk?
1: நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க, பிள்ளை 3-4 வயசு குட்டியோண்ட இருக்கான், அவனை பார்த்து நீ இப்படி தான் நடக்கணும், இதுதான் செய்யணும்னு நீங்க வலு கட்டாயமா அந்த வழியில நடக்க போனதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? ஏன் பண்ண முடியாது?
0: அதை செய்ய முடியலன்னா அப்புறம் பிள்ளைங்க எது? Then we cannot do it. You can do it.
1: உங்களால முடியும்.
0: That is why God says train up.
1: ஆவேதான் தேவன் சொல்லுகிறார், பயிற்சி கொடு.
0: Start him out on that way.
1: அந்த வழியில அவனை துவக்கி வைத்து விடு.
0: Apply the force and the pressure that you can apply right now to cause him to walk in that way.
1: அவ அந்த வழியில நடப்பதற்கு என்ன கட்டாயம் பண்ண முடியும், என்ன நெருக்கடி கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ணிடுங்கன்றார். இப்பவே
0: make him walk in that
1: way. அந்த வழியில அவனை நடக்க வைங்க.
0: Don't leave him. Some parents are like this, you know, they got this modern psychology in their minds. Well, I'm just going to let him do whatever he wants.
1: சில பெற்றோருக்கு இந்த காலத்து அந்த மனோதத்துவம் பாருங்க, என்ன சொல்றாங்க, அவ இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. நானு
0: You should not restrict a child.
1: ஒரு பிள்ளையை வந்து கட்டுப்பாடுதான் விதிக்கவே கூடாது.
0: Now you are giving a way for all his evil nature to come forth and express itself.
1: அவருடைய எல்லா துர்க்குணமும் பொல்லாத குணமும் தன்னை வெளிப்படுவதற்கு ஒரு வழியை நீங்களே காட்டிறீங்க இப்போ.
0: If you allow him to do what he wants to do and have his own way, naturally his evil nature only will come out.
1: அவருடைய வழியில நடக்க விட்டா, அவருடைய இஷ்டத்துக்கு அவனை விட்டா, இயற்கையிலேயே அவருடைய துர்க்குணம் தான் வெளியே வரும்.
0: You take a child to a grocery store.
1: ஒரு இது grocery store-க்கு பிள்ளைய கொண்டு போங்களே.
0: In one of these modern stores where you can walk and take a cart and pick up everything you want.
1: இப்ப இருக்கிற department store-ல நீங்களே அந்த வண்டி எடுத்துட்டு வித்த என்ன தேவையோ எடுத்து புள்ள போட்டுக்கலாம்.
0: Have you seen families come there with the little children?
1: பிள்ளைகளோட வர குடும்பங்களை பாருங்களே.
0: Sometimes I watch them, it's a lot of fun.
1: அவங்களை கவனிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும்.
0: Oh, how they beg the child and how they, you know, get the child anything he wants to do whatever they want him to do. புள்ளகிட்ட பிச்சை கேக்குறாங்க அவங்க. தயவு செய்து ஒண்ணும் போனாது, தயவு செய்து அமைதல, தயவு செய்து சத்தம் போடாத, தயவு செய்து எந்திரிப்பா, சொன்ன பேச்ச கேளுப்பா. இவங்க அழுகுறாங்க அவன்கிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அவன் கண்டுகிட்டான், ஆ நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கிறான் நான் அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கெஞ்சி பார்க்கலாம். சாக்லேட் உடனே போய் அது இந்தா பொடி. அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டான் நல்லா. He has trained the mother very well.
1: நல்ல அம்மாக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டான்.
0: You see a child in the grocery store, you let him do whatever he wants.
1: அந்த கடையில் போய் பாருங்களே, அவன் என்ன செய்ய, அவன் இஷ்டத்துக்கு உங்களை ஆட்டி வைக்கிறாங்க.
0: இல்லை, யூ லெட் இம் டூ வாட் ஹி வாண்ட்ஸ்.
1: அதாவது அவன் இஷ்டத்துக்கு அவனை செய்ய விட்டு பாருங்க.
0: யூ நோ வாட் ஹி வில் டூ,
1: என்ன செய்வான் தெரியுமா?
0: Have you ever child found a child go and pick up some brinjal?
1: என்னைக்காவது குழந்தை கடைக்கு போய் நேரா கத்திரிக்காய் எடுக்கிறத பாத்துக்கிறீங்களா?
0: No.
1: கிடையாது.
0: You will always go where the biscuits are, chocolates are.
1: எங்க பிஸ்கட் எங்க சாக்லேட் இருக்கும் தேடி அங்கதான் போவோம். கரெக்டா.
0: But vegetable is healthy.
1: காய்கறி உடம்புக்கு நல்லது.
0: But his nature is such, he will want, you know, he's had some sweet. You gave him some sweet and he wants more.
1: நீங்க ஏற்கனவே சாக்லேட் கொடுத்துருக்கீங்க, அத நிறைய வேணும்னு அவன் விரும்புறான்.
0: Some of this training we have given.
1: சில ட்ரைனிங் எல்லாம் நாமே கொடுத்துட்டோம்.
0: So he says, more, more, I want more.
1: அவன் என்ன சொல்றான்?
0: Give more.
1: மனம் விரும்புதே மோர்ன்னு அவன் தான் சொல்றான்.
0: So you said, all right, here's more.
1: அவன் அதிகம் வேணும்னா நாமளும் அதிகமா கொடுக்கறதா எடுத்துக்கானே.
0: So you know, he's got more.
1: ஆகவே நிறைய கிடைக்குது அவனுக்கு.
0: And it's never enough for him.
1: அவனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதல.
0: Sometimes for the parents also it's never enough.
1: பெற்றோருக்கும் போதல பாருங்க சில சமயத்துல.
0: So he doesn't have any control.
1: அவன் இப்படி கட்டுப்பாடே கிடையாது அங்க.
0: Like I said, he wants to play all day, he wants to eat all the chocolates.
1: சொன்னேன் இல்லையா, நாளெல்லாம் விளையாடணும்னு பார்ப்பான், இல்லாட்டி சாக்லேட் இருந்தால் ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு பார்ப்பான்.
0: A child, for example, is born without control.
1: பாருங்க, அந்த ஒரு பிள்ளை பிறக்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் பிறக்கிறது.
0: If you don't agree, I'll give you proof.
1: ஒத்துக்கலன்னா அதுக்கு நான் ஆதாரத்தையும் கொடுக்குறேன்.
0: Have you heard of diapers?
1: Diapers பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Why do you have diapers?
1: ஏன் diapers இருக்கு?
0: Because the child has no control.
1: ஏன்னா பிள்ளைக்கு கட்டுப்பாடு கிடையாது.
0: He doesn't know what is happening.
1: என்ன நடக்குதுன்னு குழந்தைக்கு தெரியறது இல்ல.
0: he has no control over the events of the day.
1: கட்டுப்பாடே இல்லனால கண்ட நேரத்துல கண்டதும் பண்ணிட்டு இருக்கு.
0: That is why you are under control.
1: ஆகவே தான் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க.
0: How do you control?
1: எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க?
0: Diapers are the control.
1: Diapers தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுது.
0: You get a lot of diapers because he's out of control. He does not know control. He has not learned control.
1: கண்ட்ரோல்னா என்னன்னே தெரியாதனால நீங்க டயபர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க.
0: So the child is born without internal controls.
1: ஆகவே உள்ள எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பிள்ளை பிறக்கிறது.
0: That is why you use external control, which is diapers.
1: ஆகவே தான் வெளியில இருந்து நீங்க டயபர் மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க.
0: How long do you use the diapers?
1: எவ்வளவு நாள் அந்த டயபர்ஸ்?
0: This external control called diapers are used until he learns internal control.
1: பிள்ளை உள்ள தனக்குத்தான அந்த கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்கிற வரையில வெளியிலிருந்து டயபர் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணுகிறீர்கள்.
0: So diaper keeps the external control.
1: ஆகவே டயபர் வெளியில இருந்து கண்ட்ரோல்.
0: Toilet training is the internal control.
1: Toilet training வந்து உள்ள கண்ட்ரோல் அது.
0: When once he is toilet trained,
1: toilet போன்ற மாதிரி அந்த பயிற்சி வந்த பிறகு,
0: then you don't need diapers.
1: பிறகு டயபர் தேவையில்லை.
0: Why?
1: ஏன்?
0: Because he can control now.
1: ஏனா இப்ப அவனே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்.
0: See, that is what you want to achieve when a child is young. You want to train him up like toilet training. You got to work the controls on the inside of him. He is born without an internal control. It is your responsibility to train him up and internally give him that control.
1: பிள்ளை குழந்தையா இருக்கும்போது இந்த டாய்லெட் கண்ட்ரோல் மாதிரி தான் மற்றதையும் நாம் கண்ட்ரோல் பண்ணுகிறோம். கண்ட்ரோலே இல்லாம பிறக்கறோம், கட்டுப்பாடு இல்லாமல் பிறக்கறோம். ஆனா அந்த வயது வருகிறதுக்குள்ளாக அந்த கட்டுப்பாட்டை அவனுக்கு உள்ளரே நாம் கொண்டு வந்து விடுகிறோம்.
0: So why do you control?
1: ஆகவே ஏன் கட்டுப்படுத்துகிறீர்கள்?
0: Why do you use the rod sometimes?
1: ஏன் சில சமயத்தில் பிரம்பு அவசியப்படுகிறது?
0: Because he can only be controlled externally now. Inside he doesn't know enough not to do that.
1: ஏன்னா இப்போ அவனுக்கு உள்ளரே இத செய்ய கூடாதன்ற அளவுக்கு கட்டுப்பாடு இல்ல. வெளியில இருந்து யாராவது கட்டுப்படுத்தணும் ஆகணும்.
0: Only out of that kind of a use of rod he will be controlled.
1: அந்த பிரம்ப பயன்படுத்தினாதான் அவன் கட்டுப்படுறான்.
0: Only when you use some force he is falling in line.
1: கொஞ்சம் கட்டாயம் பண்ணா கொஞ்சம் அடிக்கடி கொடுத்தாதான் அவன் வந்து சரி படுறான்.
0: But very soon you don't have to do that because he will fall in line, you know, internal controls will develop.
1: ஆனா வெகுசிகத்துல பாத்தீங்கன்னா உள்ளரே அவனுக்குள்ளே அந்த கட்டுப்பாடு வந்துறபடினாலே நீங்க வெளியில இருந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது.
0: All right, enough of toilet training. In the same way,
1: அதே போல
0: they need control over what to eat.
1: என்ன சாப்பிடணும் அதுலயும் கட்டுப்பாடு தேவை.
0: They need control over when to eat.
1: எப்போ சாப்பிடணும் அதுக்கும் கட்டுப்பாடு தேவை.
0: How much to eat.
1: எவ்வளவு சாப்பிடணும்.
0: When to go to sleep.
1: எப்போ தூங்க போகணும்.
0: When to play.
1: எப்போ விளையாடணும்.
0: What to wear.
1: என்ன உடுத்தணும்.
0: How to act.
1: எப்படி நடந்துக்கணும்.
0: In everything he doesn't have any control.
1: பாருங்க இது எதுலயுமே அவனுக்குன்னு கட்டுப்பாடே கிடையாது.
0: Just like he uses the living room like a toilet.
1: எப்படி லிவிங் ரூமே டாய்லெட் ஆக்கிறானோ.
0: In the same way he will do anything at any time at his will if you leave him like that.
1: அதே போல அவ இஷ்டத்துக்கு விட்டீங்கனா எந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யணும் தோணுதோ செய்வான். எதை வேணா எந்த நேரத்திலயும் செய்வான் அவன்.
0: Even when he grows up you need to exercise external control until he develops enough knowledge and internal control.
1: அவன் வளரும் போது கூட நீங்க அவனை வெளியில இருந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? உள்ளர் அவன் தனக்குள்ள அந்த கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிற வரைக்கும்.
0: I've heard some people say, what can I do, brother? I can't choose his friends.
1: சில சொல்லி கேட்டிருக்கேன், நான் என்ன பண்ணுங்க அவனுக்காக நம்ம நண்பரை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு.
0: அவன் நண்பர்களை நானா சூஸ் பண்ண முடியும்? ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க நம்மளால முடியாதுன்னு. அப்ப முடியாதுதான். உங்களால முடியும். When he chooses the wrong friends, you can discourage him.
1: தப்பான சிநேகத்துல தேர்ந்தெடுக்கும் போது வேண்டாம் நீங்க சொல்லலாம் அவங்ககிட்ட.
0: Who told you not just to watch over and just allow him to do whatever he wants with whichever friend?
1: எந்த friend வேணாலும் தேர்ந்தெடுத்து அவங்க கூட friendship வச்சுக்கலான்னு இருக்க விடலாம்னு யார் சொன்னது உங்ககிட்ட?
0: You don't have to.
1: நீங்க அப்படி இருக்க விட வேண்டிய அவசியம் இல்லை.
0: You are the boss.
1: ஏன்னா நீங்க தான் அவனை ஒரு எஜமான் போல.
0: He lives under your care.
1: அவன் உங்களுடைய பராமரிப்பின் கீழ
0: வாழ்ந்துட்டு இருக்கான். You have the
1: authority. நீங்க தான் அதிகாரம் உள்ள ஆள்.
0: You can encourage him to have the right kind of friends. When you see a right kind of a person as a friend, you can encourage him in that direction. Sorry. And you can discourage him when you see the wrong kind of friendship.
1: சரியான நண்பனோடு பழகும்போது அதை நீங்க சரி நல்லதுன்னு சொல்லி அவனை தட்டி கொடுக்கலாம். ஆனா தப்பான நண்பன் இருக்கும்போது வேண்டாம்னு எச்சரிக்க வேண்டிய நீங்க எச்சரிக்கலாம்.
0: External control must be there.
1: வெளியில இருந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்.
0: Like one man said, I have self control, he said.
1: ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்குன்னு.
0: Self control is actually two people, he said.
1: சுய கட்டுப்பாடு அவர் சொன்னார் ரெண்டு பேர் அப்படின்னு.
0: One, me the self and my wife the control, he said. செல்ஃப் நானுங்க கண்ட்ரோல் ஒய்ஃப்னாரு. இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியுது, ஆனால் பிள்ளைய மட்டும் கண்ட்ரோல் பண்ணனா? புருஷனையே கண்ட்ரோல் பண்ணுறீங்களே, பிள்ளைய ஏன் பண்ணக்கூடாது? ஆமென்,
1: ஆமென்.
0: யூ கேன் கண்ட்ரோல்,
1: கண்ட்ரோல் பண்ணலாம்.
0: We try to control the manager, we try to control the managing director.
1: Manager, MD, இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம்.
0: பெரிய ஆள் நம்ம ஆளுங்க எல்லாம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வீட்டில் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுங்க. Control the child.
1: பிள்ளையே முதல் கண்ட்ரோல் பண்ணுங்க.
0: We try to control that man, control this man.
1: அவரை கண்ட்ரோல் பண்ணுது, இவரை கண்ட்ரோல் பண்ணுது.
0: Manipulate this one and manipulate that one.
1: இதை இப்படி பேசுறது, அதை அப்படி பேசுறது.
0: I am telling you, why can't we control our children?
1: நான் என்ன கேக்குறேன், ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது?
0: We see them doing the wrong thing, going with the wrong friends. Why can't, don't we have the right to say, no, you can't do that?
1: தவறான காரியங்களை செய்யும்போது, தப்பான நண்பர்களோடு போகும்போது இப்படி செய்ய கூடாது, போக கூடாதுன்னு சொல்ல முடியாதா? அந்த உரிமை நமக்கு இல்லையா?
0: We have every right. We have God's authority and right given to us to tell him that.
1: அது சொல்லக்கூடிய சகல அதிகாரத்தை உரிமையும் தேவனே நமக்கு தந்திருக்கிறார்.
0: You will see that when you do it, he will himself develop an internal control. He'll say, daddy won't agree with this, so let me choose the right kind of guy.
1: நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க, அப்புறம் அவனுக்கே விளங்கணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்பா ஒத்துக்க மாட்டாரு, சரியான நண்பனை நாம தேர்ந்தெடுக்கணும்னு அவனே
0: செய்வான். Not allowed in our house.
1: நம்ம வீட்ல இதெல்லாம் விட மாட்டாங்க.
0: Internal up, then you don't have to worry because he'll always choose the right kind of friends because you trained him to choose the right kind of
1: உள்ள அந்த கட்டுப்பாடு வந்துட்டதனால சரியான நண்பனை தேர்ந்தெடுக்க நீங்க ட்ரெய்னிங் கொடுத்ததுனால அவன் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பான்.
0: Lot of Christians allow a lot of things into their house that they need not have allowed. They have authority to shut the door and throw the thing out.
1: நிறைய கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத காரியங்களை, அனுமதிக்க கூடாத காரியங்கள் தங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தா கதவை சாத்தியிருக்கலாம்,
0: முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். You don't provide control in all the areas.
1: இந்த எல்லா பகுதிகளிலும் நீங்கள் கட்டுப்படுத்த தவறும்போது,
0: listen to this.
1: இத கவனிங்க.
0: Then that parent is like a parent who does not use diapers.
1: அந்த பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னா, டைபர் பயன்படுத்தாத பெற்றோரை போல இருக்காங்க.
0: டைபர் பயன்படுத்தாத வீட்ல போய் இருக்கீங்களா? You won't like to go, right?
1: போக போக சகிக்காது.
0: Then you got a child that's got no diapers.
1: அப்புறம் டைப்பர் இல்லாத குழந்தை போல இருப்பான் அவன்.
0: Grows up without diapers.
1: டைப்பர் இல்லாமே வளருவான்.
0: Never developed internal control.
1: இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அங்க கிடையவே கிடையாது.
0: And no diapers also, no external control also.
1: உள்ளே கட்டுப்பாடு கிடையாது, வெளியே கண்ட்ரோலும் கிடையாது, டைப்பரும் கிடையாது.
0: Then when he becomes big, he becomes a nuisance.
1: அப்புறம் வளர்ந்து பெரிய ஆகும்போது தொல்லைதான்.
0: That's the kind of people that cause all kinds of problems.
1: அப்படிப்பட்ட ஆட்களால தான் எல்லா விதமான பிரச்சனையும் ஏற்படுகிறது.
0: Would you like to sit next to a person who does not have toilet control? Toilet training?
1: இப்படி toilet training இல்லாத ஒரு ஆள் பக்கத்துல உட்கார விரும்புவீங்களா?

தாவீதில் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு.

0: கர்த்தருடைய நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க செல்கின்ற பொழுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து தேவனோடு நெருங்கி சேர்ந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நன்மைகளை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க முடியும். இன்னும் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகணும், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிகமாக நன்மைகள் கிடைக்கல, இன்னும் என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சியில் அகலவில்லை, இன்னும் குறைவுகள் நீங்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்வில் நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது, ஆதங்கங்கள் இருக்கிறது, மன்றாட்டங்கள் விண்ணப்பம் இருக்கிறது, இன்னும் நான் நன்மையை காண வேண்டும், இன்னும் நான் உயர்வுகளை காண வேண்டும், இன்னும் ஆசைகளை காண வேண்டும் என்ற விதமாக நம்முடைய மனம் சொல்லுகிற பொழுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகும் பொழுது, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சபை கூடுகளில் கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி நிறைய நன்மையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட சில செயல்பாடுகளை நாம் பெரும்பாலும் நினைப்போம். உண்மையிலே இவைகளெல்லாம் அவசியம்தான், மிக மிக அவசியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் ஜப அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜப கூட்ட அனுபவம் இருக்குது, ஜப அனுபவம் இல்லை. ஜப அனுபவம்னா தனித்து ஆண்டவரோட பேசி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ்கிறதா ஜப அனுபவம். ஜப கூட்ட அனுபவம்னா கூட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறது, அது சில வேளை வந்து சொற்பொழிவு ஆற்றுகிறதாகவும் அமைந்து விடுகிறது. நிறைய பேருக்கு ஜப கூட்டமாக போய் நிறைய கலந்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி உண்மையான ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதில்ல. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ண போனால் கூட இன்னொரு அக்காவை சேர்த்துக்குவாங்க, குளோரியாக்க கொஞ்சம் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நிர்மலாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாக்கியாண்டி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரீங்களா, இப்படி செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கணுனாலும் புதன்கிழமை ஜெபிக்கணுனாலும் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கலாம் சனிக்கிழமை ஜெபிக்கலாம், ஒரு சிலருக்கு என்ன வேணும், யாராவது ஒரு குளோரி, ஒரு நிர்மலா, ஒரு சாந்தி, ஒரு வத்சலா, ஒரு வசந்தா தேவைப்படும். அதே மாதிரி சகோதரர்களுக்கும் அப்படி தான், ஏதோ ஒரு ஏசுராஜன், இல்லைன்னா ஒரு ஜேம்ஸு, இல்லைன்னு சொன்னால் ஒரு தங்கமுத்து, ஒரு பாக்கியராஜ், அது மாதிரி யாரும் தேவைப்படும். அந்த ஐக்கியத்தில் ஜெபிப்பா நல்லது, அவன் உண்மையிலே நம்ம வந்து நாலு பேரோட கூடி கூடி ஜெபிக்கிற ரொம்ப பெட்டர், நான் அதை தப்புன்னு சொல்கிறோம் நினச்சிட போகிறீங்க, நிச்சயமாக செய்யணும். ஆனால் சிலர் வந்து இதுக்கு இதில் தான் அவங்களுக்கு ஜெபமே இருக்கும், இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இல்லைன்னா என்ன வராது, ஜெபம் வந்துட்டாங்க ஜெபம் நிற்காது. அக்கம் பக்கத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஜெபம் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக இருந்தாலும் ஜெபத்தை தொடங்கவே மாட்டாங்க, தொடங்கினாலும் அது எப்போ முடியுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, முடிச்சு பார்த்தா என்ன செய்வாங்க, தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க, ஜெபம் இதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எங்கே முடிஞ்சது, நம்ம வாயில் பேசித்தானே இருந்தோம், அதுக்குள்ளே என்ன நடந்தது, அது சீராய் மலை அனுபவம். நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும்னு அவன் நமக்கு என்ன செய்யாது தெரியாது, முடிச்சு பார்த்தா 40 நாள் என்ன செஞ்சுருக்கோம், கடந்து போயிருக்கோம். அப்போது நிறையபடி வாழ்க்கையில் ஜெப அனுபவம் இல்லை, எந்த அனுபவம் தான் இருக்குது, ஜெபக்கூட்ட அனுபவம் தான் இருக்குது. நமக்கு ஜெபக்கூட்ட அனுபவம் வேணும், நாலு பேரோட சேர்ந்து ஐக்கியமாக ஜெபிக்கிற நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஆனால் எத்தனை பேரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபித்தாலும் நீங்கள் தனித்து ஜெபிக்கிறீங்களா, தனித்து ஜெபிக்காதவங்க நாலு பேரோட சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தனித்துப்பட்டவங்களும் தேவனுக்கு தெரியலை, ஆண்டவருக்கு தெரியலை, அது தெரியணும். சரி, ஆயினும் இதன் மாதிரிலாம் எல்லா காரியங்களும் அவசியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஜெபம் வந்து ஒரு முதுகெலும்பு போல தான். அதே நேரத்தில் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், அந்த கேள்விக்கு என்ன பதில், இன்னும் நான் நிறைய ஜெபம் பண்ணோம் என்றால் இன்றைக்கு நிறைய போதகர்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை கூட்டினா எழுப்புதல் வரும், ஜெபத்தை கூட்டினா ஊரெல்லாம் ரட்சிக்கப்படும், ஜெபத்தை கூட்டினா வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன் சைடாகவே போகிறாங்க, எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி போயிடுறதுனால நிறைய பேர் ஜெபத்தை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி பார்க்குறாங்க, ஆனால் நன்மை என்பது வராமலே போயிடும். ஜெபம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி இது என்ன ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னால் தரம் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது பரிசுத்தம், நீதி, உண்மை அந்த மாதிரி மட்டும் கிடையாது, தேவனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அது ஏன் ஆவிக்குரிய உன்னதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அர்த்தம் நிறைய பேர் புரியலை. எப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிற என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, நம்ம ஒழுங்காக வாழ்கிறது, உண்மையாக வாழ்கிறது, நேர்மையாக வாழ்கிற பயபக்தி, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது தேவனால் நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும், தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ பரிசுத்தோடு வாழ்கிறோம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் ஆவிக்குரியவளாக மாறணும். ஒரு லெவலில் நின்று கொண்டிருப்பதல்ல, இன்னும் ஒரு லெவலுக்கு வராமலே இருந்து கொண்டிருப்பதல்ல, வந்தால் அந்த லெவல்லையே அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருப்பதல்ல. யூ மஸ்ட் க்ரோ ஆன் அண்ட் ஆன். நீங்கள் இன்னும் வளரணும். ஏன்னா வளர்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும். ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும். நம்முடைய வளர்ச்சியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசோடு நிற்கிது, அப்படி தான் நம்ம வளர்ந்துட்டு தான் என்ன நடக்கும். ஒரு 20 வயசில் ஒரு 5 அடி வளர்ந்தோம், 40 வயசில் 13 அடி ஆகிடுங்களா? இல்லை, ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்க வேண்டியிருக்குது மனுஷன், அப்படி தானே. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதனால தான் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வளருவாங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்க வியாதி ஆவாங்க. ஏன், வளர்ச்சி இல்லைல்ல, இருக்கிறத மெயின்டெனன்ஸ் தான். சும்மா ஆயில் போட்டு ஷூவில் ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி பிள்ளைகள் தான் வளருவாங்க, அவங்களுக்கு எலும்பு வளரும், நரம்பு வளரும், ரத்த ஓட்டங்கள் இதாகும், ஹைட் ஆகும். நாம் வளர்ந்துகிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கணும், இல்லையா? அப்போ இன்னும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். என்ன, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டு போய் நீங்கள் வளர்வீர்கள். எனவேதான் ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 2 என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அப்போது உங்கள் ஷேப்பே மாறணும், உங்களுடைய அப்பியரன்ஸே மாறணும், இல்லையா? உங்களுடைய எல்லாமே மாறணும். அப்போ மாறுகிறதெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்துட்டு நான் வழக்கமாக பண்ணுற ஜபத்தை பண்ணியாச்சு, வழக்கமாக பண்ணுற பைபிளை படித்தாச்சு, வழக்கமாக செய்கிற சே காரியங்களை செஞ்சாச்சுன்னு சொன்னால், யூ வில் நாட் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் மோர் அண்ட் மோர். வளர்ந்து கொண்டே இருக்கணும். எனவே தான் நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்ன செய்யணும், மாறாவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, பிள்ளைகளைப் போல மாறணும். அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, ஒரு வளர்ச்சி நல்ல அப்படி நின்று கொண்டு இருக்கிறோமா? ஆவிக்கு தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டும் என்றால் தேவனுக்குரியவர்களாக இன்னும் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வளரத்தான், நான் ஜபத்தில் வளர்ந்து விட்டேன், ஆராதிக்கிறதில் வளர்ந்து விட்டேன், துதிக்கிறதில் வளர்ந்துட்டேன், கொடுக்கறதில் வளர்ந்துட்டேன், ஊழியர் செயல் இதெல்லாம் வந்து ஒரு வேறொரு பகுதி. இங்கேயே வளரணும், ஜப அனுபவங்களும் வளரணும். நாம் என்றைக்குமே காலையில் எழும்பணும்னா கணிசமாக நேரம் என்ன செய்யணும், ஜபத்தில் செலவிடணும். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். ஏன்னா காலையில் நீங்கள் எங்கே போனாலும் முடிச்சு தான் போகணும். எந்த அலுவலாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம காலையில் என்ன செய்யணும், கணிசமாக நேரத்தை ஜபம் பண்ணிட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காலை எழுப்பின பொம்பளைங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இன்றைக்கி என்னத்தை செய்யலாம், இட்லியா தோசையா அப்படி சிந்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் காலை எழுப்பினு என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி வாட்ஸ்அப் என்ன அனுப்பலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, நம்ம புதுசாக வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவோமா, இல்லை நேற்றைக்கு சாப்பிட்ட கடையில் எடுத்துள்ள ஒரு ஃபோட்டோ அதை போட்டுக்குவோமா, இல்லை பீச்சுக்கு போனதை போடுவோம், இல்லை பார்க்குக்கு போனதை போடுவோமா, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்தாங்களே அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ போடுவோமா, ஏதாவது இந்த மாதிரி காலையில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதில் என்ன செய்யணும், முதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தில் போய் எவ்வளோ தான் தேடினாலும் அந்த தேடனுடைய விளைவு உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். தேவன் அதிகமாக தேடுங்க. அதே நேரத்தில் வந்து நாம் ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பயபக்தியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல. டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் க்ரோயிங் அப், யூ ஆர் டு செக். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஆர் அப்சர்வ், நான் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஃபிசிக்கலி நம்ம வளர்ச்சி ஒரே அளவு தான், போன மாதம் அளந்தோம் அவ்வளோதான் உயரம், இந்த மாதம் அவ்வளோதான். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்போ இந்த வளர்ச்சி அடைய அடையத்தான் ஆவிக்குரிய ஆசிரங்கள் வரும். இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வளர்ந்த உடனே என்னுடைய சூழல் எல்லாம் மாறிடுமா, என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடுமா, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுமா, நான் முன்னைய விட இப்போ கேரக்டரில் மாறிட்டேன், நல்ல விஷயங்களில் மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக மாறின உடனே என்னுடைய சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறுதா, அதனால நிறைய பேர் சொல்லணும் எவ்வளோ ஜெபிக்கிறோம் பிரதர் அது என்னன்னே தெரியல, ஒன்றுமே மாற மாட்டேங்க அப்படியே தான் இருக்குது, நானும் தலைகீழான்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். ஆ இப்போ நிறைய பேர் தலைகளாக தான் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, தலைக்கு இருக்கும் தலைகளாக இருக்கிற சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஜெபம் தலை இங்கே தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், ரைட் இருக்கட்டும், தலைகளாருன்னு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நானும் உபவாசம்னு எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் நிலைமை மாறலையே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிலைமையும் மாறும், மாறாத நிலைமைகளும் உண்டு, ஆனால் மாறாத நிலைமைகள் இருந்தாலும் அந்த மாறாத நிலைமைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் என்ஜாய், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீச்சலே உங்களுக்கு தெரியாது, நீ ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ என்னையுமே போய் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பழகும் முடியாது. அப்போ அந்த கடலை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், ஒரு சி ஒரு சமுத்திரத்தை பார்த்தோன்னே கடலை பார்த்தா என்ன வரும், ஐயோ அந்த ஆல்பா அந்த அலையை பார்த்தோன்னே பாண்டிச்சேரி அலைகளெல்லாம் பார்த்தா யாருக்கும் பயம் வராது, நீங்கள் சவுதர்ன் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்தா என்ன செய்யும், ஆமாம் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சவுதர்ன் ஏரியாஸ் போய் பார்த்தா அந்த அலைகளை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்ட உயர்ந்து செய்வோம், பனைமர அளவுக்கு உயரத்துலேருந்து எழும்பி வரும். இப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வரும், யுல் பி அஃப்ரைட் இல்லையா, பயப்படுவீங்க, ஏன் உங்களுக்கு என்ன நீச்சல் தெரியாது. ஆனால் நீங்கள் நீச்சல் பழக பழக பழக பழக என்ன ஆகிடும், கடல் மாறிடுமா, இவன் நீச்சல் பழகிட்டான்ப்பா, இவன் நல்லா நீந்த தெரியும், இவன் நல்லா டைவ் அடிக்க தெரியும், அதனால் நாம் என்ன அடக்கி வாசிப்போம் அப்படின்னு கடல் அலைகள் அமர்ந்துருமா, கடல் அலைகள் வளர்க்கும் போல என்ன பண்ணும், கடல் அலைகள் வளர்க்கும் போல தான் எலும்பு வரும். ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவைகளை சந்திக்க ஆற்றல் பெற்றவர்களாக மாறிட்டீங்க, உங்களுக்கு இப்போ நீச்சல் தெரியும் இல்லையா. இந்த வண்டி ஓட்ட தொடங்குற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கார் இப்படி வந்தோம், இன்னும் வந்து இப்படி வரான், இன்னொருத்த இப்படி வந்து இன்னும் இப்படி வரான், ஏன்னா வண்டி இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும், நமக்கு உரதம் இப்படி வந்தாலே பயம், அப்படி வந்தாலே பயம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட் நிறைய திரும்ப திரும்ப திரும்ப ஓட்டி ப்ராக்டிஸ் வந்துச்சு, இப்போ உங்களுக்கு டிராஃபிக்கில் மாறுதா, அதை விட இப்போ தான் நீங்கள் அதிக ஆட்கள் இருக்கிறத வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் லாபகமாக ஓட்டிட்டு போகிறீங்க இல்லையா, கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகிறீங்க, அழகாக பக்கத்தில் இருந்து பேசிகிட்டே ஓட்டிட்டு போகிறேன், முன்னாடி இந்த ஒரு தான் வரான் இந்த ஒரு தான் வரான், எப்படி போகிறேன் தெரியல, அங்கே திரும்புவான் இங்கே திரும்புவானே தெரியலையே, அதுவும் அவன் அவ்வளோ ஸ்பீடில் வரான், நான் இப்படி போகிறேன் அவன் ஸ்லோ பண்ணுவானா பண்ண மாட்டான் தெரியலையோ, இப்போ அந்த மாதிரி கவர் இல்லைங்கடே ஆகும், இப்போவும் பழையது மாதிரி தான் எல்லாரும் வரான், நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டு போகிறையே, நான் பழக பழக சூழல்களை என்ன செய்கிறேன், சந்திப்பதற்கு என்றவனாக மாறுகிறேன், நான் நீச்சல் கலை கற்க கற்க கடலோ ஏரியோ அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், அவைகளினாலே பாதிக்கப்படாதவனாக எல்லாவற்றையும் சந்தித்து கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவளாக வளர வளர வளர உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் மாறாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, யூ ஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட், எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால், உங்களால் வந்து ஓவர்கம் பண்ண முடிகிறது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட். அல்லேலூயா. ஏதோ நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணது ஜெபத்தை அளந்து அளந்து அளந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் மாறிச்சா இந்த பக்கம் மாறிச்சா கிழக்கு பக்கம் மாறிச்சா வடக்கு பக்கம் எல்லாம் ரிமைனிங் சேம். ஆனால் ஆவிக்குரியவளாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகிறது. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மாற வேண்டும், வி மஸ்ட் சேஞ்ச், வி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இனி நிறைய சபைகள் ஆராதனையில் மக்களை பழக்கி வைத்து பழக்கி வைத்து பழக்கி வைத்து நல்ல ஆராதனை எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, தம்பி உட்காரு, ப்ரேயர் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிடுறாங்க, அப்புறம் வந்து ஊழியகத்தில் ரொம்ப பழக்க உணவுகளாக மாறிடுறாங்க. ஆனால் மாறுவது இதில், ஆவிக்குரிய அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில், தேவ உறவில், தெய்வ பிரசன்னத்தில் வாழ்கிறதுல நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதில் எந்த இடங்களில் மாறணும், முதலாவதாக எங்கே மாறணும் நீங்களே சொல்லுங்களேன், நான் பாயிண்ட் கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம், எங்கெங்கே முதல்ல மாறணும், ஆ சத்தமாக சொல்லுங்க, ஆ மைண்டு இதில் எல்லாம் காமனாக தான் இருக்கிறீங்கல்ல, பரவாயில்ல ஒத்த கருத்து, அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் அதுதான் முதல் பாயிண்ட்டாக வச்சுருக்கிறேன், புரிகிறதா, எங்கே மாறணும். அப்போ சில உண்மைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது, அப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால நாம் வந்து இதை சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் சேஞ்ச் இன் அவர் மைண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு தான். மனசு எப்படியோ வாழ்க்கை அப்படியே, உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுவல்ல, வாட் அபவுட் யுவர் மைண்ட், ஹவு இஸ் யுவர் மைண்ட், தட் இஸ் என்ன செய்ய, தட் இஸ் அதாவது டிசைடிங், தட் இஸ் டெட்டர்மைனிங், அது உங்களுடைய இதை தீர்மானிக்குது. அப்போ முதலாவது உங்களுடைய மனநிலை என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிறது ஒன்று குறுந்தீர் ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, வி ஹவ் த மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட், வி ஹவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொன்ன நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம்ல, ஹோலி ஸ்பிரிட் பெறுகிறோம். அதனால் நம்ம இந்த பரிசுத்தாவி குறித்த நிச்சயமுடையவளாக இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டாலும் நிறைய வருஷம் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவி குறித்த நிச்சயமற்றவளாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் வரகாலம் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிற பொழுது அதுதான் அந்த மைண்ட் சேஞ்ச். இப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் கலாத்தியர் 5:16 பார்க்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
1: இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
0: அப்போ ஆவிக்கேற்றபடி ஹோலி ஸ்பிரிட் படி நடந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது மாற வேண்டிய இடம் இது மனம். மனம் எப்படிங்க மாறும், மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும். முக்கியமாக மனதை வைத்து கொள்ளுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போனால் அது வந்து பல நாட்கள் வேணும். நாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்முடைய மனதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், தலைப்பு மறந்துட்டீங்களா? ஆமாம், மாற மாற மாற மாற மாற. என்னடா இது இவருக்கு என்னாச்சுது, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆமாம்,

வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதர்களை குறித்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தான் நம்முடைய மைண்டை டிசைன் பண்ணுது, அதை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது மனிதர்களை குறித்த நம்முடைய சிந்தனை நிலை எவ்விதமாக இருக்கிறது? சிலரை நீங்கள் கோபமாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் எரிச்சலாகத்தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வருத்தமாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வெறுப்பாக தான் சிந்திக்க முடியும், சிலரை நீங்கள் வைராக்கியத்தோடு தான் சிந்திக்க முடியும். சம்திங் ஹேப்பன், சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட முடியாது. சிலர் நினைக்க முடியும், எனக்கு வருத்தம் வருது, கோபம் வராத இடத்துல என்ன வந்துடுது? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் வருத்தம் இருக்கும். அவங்க சொன்னது உண்மை தான், கோபம் எல்லாம் கிடையாது, என்ன இருக்குது? வருத்தம் இருக்குது. சிலருக்கு வருத்தம் இருக்காது, கோபம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது நெகட்டிவாக. மனிதர்களை குறித்த எதிர்மறையான பார்வை நிலை, ஹவு வி ஆர் வியூவிங் த பீப்புள், மக்களை, மனிதர்கள் யாருக்கலாம், அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி, அவர்களை குறித்த மனம், நம்முடைய மனம் எப்படி இருக்குது? ஏன்னா நம்முடைய மனதில் அதிகமான நேரங்கள் மனிதர்களை குறித்து சிந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே நான் சொல்கிறது, பொய்யா உண்மையா? கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையா? உண்மைதான், அப்படி தானே. நிறைய விஷயங்கள் வேறு சிந்திக்கிறோம், பொருட்களை பற்றி சிந்திக்கிறோம், வேலையை பற்றி சிந்திக்கிறோம், வீட்டை பற்றி சிந்திக்கிறோம், ஹெல்த்தை பற்றி சிந்திக்கிறோம், வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஊர் ஓரத்தில் நடக்கிறத பற்றி சிந்திக்கிறோம், அரசியலை பற்றி சிந்திக்கிறோம், நிறைய விஷயம் சிந்திக்கிறோம். ஆனாலும் அதிகமாக அவைகளெல்லாம் வேடிக்கைக்க தரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதனுடைய நிலையை வந்து தீர்மானிக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் மனிதர்களை குறித்த பார்வை. அப்போது நீங்கள் சிலரை வந்து கோபமாகத்தான் உள்ள சிந்திக்க முடிந்தால், நீங்கள் கோபமாகவே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கோபமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்குள்ளே செயல்படாது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறதில்ல, இதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோப மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது, வருத்த மனநிலை சந்தோஷ மனநிலைக்கு எதிரானது, அதிருப்தி மனநிலை சிலர் நினைக்கும் பொழுது பொறாமை மனநிலை வரும். யார் யாருக்கெல்லாம் பொறாமை இருக்குதுன்னு நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தெரியும் பொறாமை வரதா வரலையா அப்படின்னு. நம்ம விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கான், நான் அடுத்த விட்டு பையனும் பத்தாம் கிளாஸ் படிக்கிறான், அவன் மார்க் வாங்கிட்டு வரான், நம்ம பையனும் மார்க் வாங்கிட்டு வரான், அப்போ தான் தெரியும் யார் யாருக்கு பொறாமை இருக்குது. அவனை விட நம்ம பையன் அதிக மார்க் வாங்க நமக்கு பொறாமை வராது, நம்ம பையனை விட அவன் அதிகம் வாங்கினா என்ன வரும்? பொறாமை வரும். சரி, அப்போ பொறாமை மனம் சிலரை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம்னா, எப்போவுமே தாழ்வாகவே சிந்திப்போம். ஏன்னா அவங்க தாழ்வாகவே, அதாவது அவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாத ஆட்கள் கிடையாது, அவங்க ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. அப்போ அது பெரிய ஆட்களாக இல்லைன்னா நம்ம அவங்கள எப்படி நினைப்போம்? சாதாரணமாக நினைப்போம், சிலரை மட்டமாக நினைப்போம், சிலரை எப்போவுமே சந்தேகமாகவே நினைப்போம், அவங்கள நம்பவே மாட்டோம். அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருப்போம், ஏன் இதாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது? அவங்க வந்தாலே சந்தேகம், இவங்க கூட ஏதாவது, இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா, கூட ஏதாவது ஆவி வந்திருக்கா? இந்த பிற மதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள் உண்டு. எப்படி நம்பிக்கை? அதாவது இந்த வாசு சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், நம்ம வெளியே போகிறவள்ள வந்து எதையா பார்த்தா அதனுடைய அடிப்படையில் நல்லது கெட்டது அமையும், எந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வீடு கட்டணும் கட்டக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவங்களுக்கும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும், சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு மருமகள் வராங்க, மருமகள் வந்த பிறகு இவங்க குடும்பத்தில் பெரிய பணக்காரர் ஆகலைன்னா என்ன சொல்லிடுவாங்க? இந்த மணமாக வந்த பிறகு தான், ஆமாம், இல்லைன்னா வேறு யாராவது மேல் பக்கம் வாடகை இருக்க வந்தாங்கன்னு வச்சுங்களாம், இவங்க ஒரு ஃப்ளோரை வாடகை விட்டுருப்பாங்க, அவங்க வந்தது இவங்களுக்கு முன்னேற்றே இருக்காது. இவங்க எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க? என்றைக்கு மேலே ஒருத்தங்க வந்தாங்களோ அன்னிலேருந்து என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க வந்த பிறகு தான் நாங்கள் கார் வாங்கினோம், ஆனால் இவங்க வந்த பிறகு தான் நாங்கள் காரை விற்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலை நடக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க? இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லது கெட்டதை டிசைட் பண்ணி நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இதிலெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் டைப். ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது, புரிகிறதா? நான் நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் படித்தேன், அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டருடைய மனைவியை, ஒரு பாஸ்டர் ஏற்கனவே டைவோர்ஸ் ஆகி அவரை வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணால் சரி பரவாயில்ல வாழ்ந்துட்டு போகட்டும், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏற்கனவே இருக்குது, அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க.
அப்புறம் இந்த இதை படிச்சு என்ன நினைச்சுன்னா பரவாயில்ல, ஒரு பாஸ்டர் விட்ட ஒரு அபிஷேகம், அது சொல்லுது நான் அபிஷேகம் இருக்கு நம்பி

0: இவரை கல்யாணம் பண்ணேன், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது. அபிஷேகம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, அபிஷேகருக்கு நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், அவருக்கு ரெண்டு புள்ள வேற இருக்குது. சரி, ஒரு கர்த்தரை ஊழியத்தை செய்கிறாருன்னு வந்தேன். அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அதனால் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்த அம்மா வந்ததுலேருந்து அவருடைய சபை என்ன ஆகிடும், டிக்ளைன் ஆகிட்டே இருந்தான். நிறைய பேர் விலை விலை என்ன செஞ்சிட்டாங்களாம், போயிட்டாங்களாம். அதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வந்தாருன்னு சொன்னால், இந்த இவங்க வந்ததுனால தான் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க, ஆண்டுலேருந்து இவங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்களாம், அப்புறம் பேசுறது நிறுத்திட்டாராம், அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களாம், அப்புறம் அது அப்படியே போயிட்டு போயிட்டு போட்டு பெரிய மனவேதனைக்குள்ளே மாறி போச்சுது. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஓஹோ, மற்றவங்க இப்படியெல்லாம் சிலர் விஷயத்தில் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள்ட்டே என்ன இருக்குது, சிலர் அப்படி தான், யாராக உள்ளே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆவி வந்துச்சு, அவங்க வந்துட்டு போன பிறகு தான் எங்கள் பையனு காய்ச்சல் வந்தது, அவன் வந்துட்டு போன பிறகு தான் எனக்கு கணவனுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, புரிகிறதா? அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு பிரச்சனையாக தாங்க இருக்கும். இப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா, நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஐயோ, அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அடுத்த மூணு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமே, ஆயத்தமாகணுமே, எப்படி கட்டி ஜெபிக்கிறது? இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்களோட மனிதர்களை குறித்த எண்ணங்கள், ஒரு சந்தேக பார்வை. சிலர் வந்தால் எப்போவுமே அவங்க எதையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் போனால், இந்த பக்கம் போனால் அவங்க பின்னாலேயே பின்தொடர்றது. எப்போவுமே என்ன செய்கிறது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், உட்காந்தால் கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ சந்தேக பார்வை, கோப பார்வை, வருத்த பார்வை, கசப்பு பார்வை, பொறாமை பார்வை, எரிச்சல் பார்வை, இப்படி பல பார்வை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்வை இருக்கா இல்லையா, அதை முதல்ல யோசிப்போம் உட்காந்து. அடுத்த இரண்டு நிமிடங்கள் நமக்குள்ளேயே நாம் யோசிப்போம். யாரை குறித்தாலும் நமக்கு கோபமான ஒரு பார்வை இருக்குது. எப்போவுமே அவங்கள நினைச்சாலே கோபம்தான், நினைச்சாலே வருத்தம்தான், நினைச்சாலே எரிச்சல் தான், நினைச்சாலே வெறுப்பு தான், நினைச்சாலே சந்தேகம்தான். நம்பவே முடியாது, நம்பவே. இயேசுநாதரே அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தாலும் இவர் பக்கத்தில் இருக்கிறனால அது அவர் இயேசுநாதர் கிடையாது. அது யாராக இருப்பார், ஒளியின் தூதனுடைய வேஷம். நான் பார்த்தேன் இயேசுநாதர், இவன் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை நம்ப மாட்டேங்கிற யாரோ, நீர் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்சி கொடுன்னு சொன்னால் அவரே வந்துட்டார், வந்து நின்று ஒளிவட்டமாச்சுது. நம்ப வேண்டியவங்க என்ன செய்யலை, அது உண்மைதான். பார்த்துருந்தேன் இயேசுநாதர் பக்கத்தில் இருந்தால், அது எந்த இயேசு, வேதம் கூறுகிற இயேசுவோ அது தெரில, அது என்ன வயசு. அப்போது உங்களுக்கு சந்தேக மனநிலை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இவைகள் உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் யூ வில் நெவர் என்ஜாய் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் வெள்ளை பேப்பர் எடுத்து நல்லா எழுதுகிற பேனா வச்சு நல்லா எழுதி கீழே கையொப்பம் போட்டு டேட்டை எழுதி வச்சுங்க. நான் சொன்னது புரிஞ்சா, யார் யார் வெள்ளை பேப்பர் வச்சுருக்குறீங்க, இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் என்ன செய்யுங்க. நான் சொன்ன இந்த விதமான மனநிலை உங்களுக்கு இருக்கும் என்றால், நீங்கள் எழுதி சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு வச்சிங்க, நான் இப்படி சொன்னதை கேட்டேன்னு. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, அது அப்படின்னு ஆண்டோட ஆசீர்வதிக்கல அர்த்தம் கிடையாது, எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது. பட் யூ கேனாட் என்ஜாய், நீ அதை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனம் என்ன செய்கிற, எதிர்மறை மனம். ஆக மனிதர்களை குறித்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும், அதுதான் மாறுறது. டெய்லி ஜெப் பண்ணுறவுன்னு நமக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது, டெய்லி பைபிள் படிக்க டிஃபிகல்ட்டி கிடையாது. நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கலாம், அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், அடிக்கடி ஊழியங்களுக்கு போகலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வி டோன்ட் ஹேவ் மச் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மனசை என்ன செய்யணும், அப்போ தேவ கிருபையை தேடி, தேவ இரக்கத்தை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி, இந்த மனதை என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். எபேசியர் 4:31 வாசிப்போம்.
1: சகலவிதமான கசப்பு,
0: சகலவிதம் அவர் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு தான் நமக்கு எழுதுறது முடியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், சகலவிதமான கசப்பு. அப்புறம்
1: கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
0: உங்களை விட்டு நீங்க கூட, நீங்க நிறைய பேரை பார்த்து கோபமாகவே நடக்கல, நல்லா சிரிச்சுட்டு தான் அவங்களை சந்திச்சு பேசுனீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்க பேர்ல அவங்க எவ்வளவு கோபமா இருக்கிறாங்கன்னு, உங்கள்கிட்ட நல்லா சிரித்து தான் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வருத்தமாக உங்கள்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்கிறது, மூர்க்கம் பேசுகிறவள சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், போய் தொலைய மாட்டேங்கிறாள். நானும் இதோடு நிறுத்திட்டு போவா, இதோடு நிறுத்தி ஒன்று பார்த்துட்டே இருக்கிறேன், புதுசு புதுசாக ஒன்று மேட்டர் தொடங்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நாம் என்ன பண்ண, சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப அவசரம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க. மனம் என்ன சொல்லுது? போய் தொலைய மாட்டேங்குது. ஆக நம்முடைய மனம் என்ன செய்கிற வசம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில வேளை உங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம். சிலரை கசப்பாக நினைக்கிறது, வருத்தமாக நினைக்கிறது, கோபமாக நினைக்கிறதுக்கும் யூ மே ஹாவ் சம் ரீசன்ஸ், குட் ரீசன்ஸ். ஆனால் இது உங்கள் தேவ ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. எனவே தான் யாக்கோபு எழுதுகிற பொழுது கூட 3:14 யாக்கோபின் நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3:14 பார்க்கலாம்.
1: உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
0: அப்போ உங்க இருதயத்துல கசப்பான வைராக்கியம் சும்மாவா வருது? ஏதோ ஒரு சூழல் தான் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் வந்தது நமக்குள்ளே இருக்கிறவையில் அது நமக்கு என்ன செய்கிற பெரிய மனவேதனையை ஏற்படுத்துகிறது, ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அப்போ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நடுநிலையாக பாருங்கள். சிலர் மோசமாக இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு ஒரு மோசமும் பண்ணலையும். அவங்களால் ஒரு மோசம் வருகிறது வரைக்கும் அவங்கள நடுநிலையாக பாருங்கள். அவன் மோசக்காரன் அப்படியே பார்த்து கொண்டாதுங்கள். நீங்கள் சந்தேகிக்கும் விதமாக ஒன்று இதுவரை நடைபெறவில்லையே. எதை நடந்ததா? நடந்ததா? நடக்கலையா? நடக்கலைல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் வராதா? நடுநிலையாக இருக்கணும். என்னைக்கா தப்பு பண்ணி மாற்றவில்லை பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஞானமாக இருக்க வேண்டாம். ஞானமாக இருங்க. எப்படி ஞானமாக இருக்கிறதுக்காக எப்போவுமே ஒருத்தரை எதிர்மறையாக பார்க்கணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் மோசமாக இருக்கக்கூடும், ஒருத்தர் ஃப்ராடாக இருக்க முடியும், ஒருத்தர் ஏமாற்றுக்கிறவராக இருக்க முடியும், ஒருத்தன் தப்பு செய்கிறானா, ஒருத்தன் திருடுகிறான். ஆனால் அவன் திருடுவானா, திருடுகிறத குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் எப்பவும் அவன் திருடன் பார்த்தா அவன் திருடாமலே என்ன செஞ்சு நீங்கள் அவனை திருடன் ஆக்குவேன். அவன் திருடாமல் தான் உங்கள் வீட்டு வெளியே போனான். அவங்க வீட்டில் ஒன்று காணா போச்சு. திருடன் யார்? உங்கள் பையன். உங்கள் வீட்டு பையன் தான் திருடனான். ஆனால் அந்த மனுஷன் பாவி மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போனால் இவரை பற்றி நிறையவே சொல்லுவேன். எங்கே போனால் ஏதாவது திருடுவான்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதே மைண்டில் வச்சுருந்தோம். அவர் போன பிறகு நம்ம வீட்டு பொருள் காணோம். நம்ம வீட்டு பொருளை திருடுறது யார்? நம்ம விட்டு பையன். இப்போ பேர் வாங்குறது யார்? ஏன் வந்து வந்தது? நான் உண்மையில் யார் திருடனு பார்க்கல. திருடனா யார் தான் திருடியிருப்பான்? அவள் தான் திருவான். அப்போ மனிதரை குறித்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் இவரை இப்படித்தான் பார்ப்பேன், இவரை குறித்த என்னுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இந்த வைராக்கியத்தோடு தான் இருப்பேன், இந்த கோபத்தோடு தான் இருப்பேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா பார்க்குறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வந்து சரியில்லைன்னு. அதனால் இவர் சரியில்லாத பார்ப்பேன். சிலரை பார்க்கணும், மட்டமாக தான் பார்ப்பேன். அருண் பெரிய ஆள், அவர் சாதாரணமான ஆள் தானே. என் கண்ணு முன்னாலே வந்து இது பண்ணவர் தானே அவர். அவர் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நடுநிலையாக பாருங்கள். நீங்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டாம், ஆனால் பிச்சைக்காரனாக பார்க்காதீங்க. புரிகிறதா? நீங்கள் அவரை நீதிமானாக பார்க்க வேண்டாம், ஆனால் ரொம்ப தப்பானவனாக பார்க்காதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிற என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு அசம்பாயம் தான் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்காக ஒரு 100 பேர் வராங்கன்னா திருடர்கள் எச்சரிக்கைன்னு சொன்னால் 100 பேரையும் திருடனாக பார்க்குறதா? இப்போ நம்ம கோயில் உலகில் போகிறோம்ல, திருடர்கள் எச்சரிக்கை. பஸ்ஸில் போனால் அங்கே போடுறான், ட்ரெயினில் போனால் அங்கே போடுறான், மெட்ரோவில் போனால் அங்கே கூட திருடர்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் பக்கத்தில் ஒரு திருடர் உட்காந்துருக்குறான், அவங்க எழுதியே போட்டிருக்கிறா, திருடர்கள் எச்சரிக்கை. ஆமாம், இங்கே ஒரு திருடர், இங்கே ஒரு திருடி, எல்லோரும் திருடன். அத்தனை பேரும் நான் ஒரு தான். யார் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் உடைமைகளை கவனமாக என்ன செய்யுங்க, வச்சிட்டுருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலவரப்பட வேண்டாம். அவன் திருடனாக இருந்தால் அவன் திருட வரவில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக அவனை திருடனாகவே பார்த்துக்கணும் கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நடுநிலையாக பாருங்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு எதிர்மறை உணர்வு ஏற்படும் விதமாக அவங்களை பிராண்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க கெட்டவங்களை இங்கே நல்லவங்களாக பார்க்கணும் தேவை கிடையாது. ஆனால் கெட்டவங்களாகவே பார்த்துட்டு இருக்காதிங்க. எங்க ஒருத்தர் வந்து மிக மோசமானவர், அவரை நான் எப்படி பார்க்கணும்? சொல்லி கொடுப்பாங்க நல்லவராக பார்க்க தேவையில்லை. அவரை நீங்கள் மோசமானவரன்னே பார்த்துட்டு இருக்காதிங்க. நடுநிலையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா. மனம் மாற வேண்டும். மனிதர்கள் தொடர்பாக நம்முடைய மனநிலைகள் மாறாத பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஆயத்தமாக தான் இருக்கிறது. பட் நாம் என்ன செய்ய முடியாது? வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதை நம்மால் என்ன பண்ண முடியும்? தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, இப்போ மனசை பார்த்துட்டோம். அடுத்து நம்முடைய சுபாவம், குவாலிட்டிஸ். இது வந்து மைண்ட் செட்டுங்கிறது நம்ம மனது உள்நிலை, மனசுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோங்கிறது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்முடைய கேரக்டர், சுபாவ நிலைகள். நம்முடைய சுபாவ நிலைகள் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய சுபாவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம ஜபத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நான் இன்றைக்கி ஜபம் பண்ணிட்டேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணிக்க கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நல்லவன நடந்திருக்கிறேன். அவைகளே கவனிக்கணும். உங்களை சுபாவங்களை கவனியுங்கள். உங்களை சுபாவங்கள் என்றால் என்ன? உங்களுடைய தாழ்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய உண்மையை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நீதியை குறித்து கவனியுங்கள், உங்களுடைய நேர்மையை குறித்து கவனியுங்கள். கசப்பு, பகமை, வெறுப்பு, விரோதம், இது போன்ற சுபாவங்களை கவனியுங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இந்த சுபாவ நிலைகள் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கிறது. இப்போ யோவான் 15 மத்தேயத்தினுடைய 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 8 வசனத்தில் என்ன சொல்லுனா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுனா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுவது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ யார் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும்? அவருடைய வார்த்தைகளை பெற்று கனி கொடுக்கிறவன். உங்களுடைய சுபாவங்கள் சரியற்றவைகளாக இருந்தால் உங்களுக்கு மிகுதியான வருமானம் வரலாம், மிகுதியான செல்வங்கள் வரலாம், நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் சம்பாதிக்கலாம், விரும்புகிறபடியெல்லாம் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம், விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அனுபவிப்பு நிறைய பெற முடியும். ஆனால் ஆசீர்வாதமாக இராது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஹெல்த் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் தேர். ஆசீர்வாதம் இல்லை, வீடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹெல்த் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும், உறவு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய சுபாவங்கள் எப்படியோ அப்படித்தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுங்கிற சுபாவ நிலை வளர்ச்சி தான். நம்ம இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்மையில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடிகிறது, இன்னும் எவ்வளோ எவ்வளோ தாழ்ந்து போக முடியும், விட்டு கொடுக்க முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களை குறித்த கசப்பு கோபம் இவ்வளோ விட முடிகிறது, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேச முடியும், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக போக முடிகிறது. இவைகளை நம்ம என்ன செய்யணும்? வி ஹேட் டு அப்சர்வ், வி ஹேட் டு வாட்ச். சுபாவ நிலைகள். இப்போ சில நேரத்தில் வந்து நான் அந்த சுபாவ நிலைகளை பேசுகிறவர்கள எனக்கே ஒரு கேள்வி வரும், சரி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்லையா? இப்போ சுபாவங்களை பற்றி பேசுகிறவள பேசுகிறவரை பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள்? அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவர் என்ன பெரிய சுபாவக்காரரா? யோசிப்புகளாக யோசிக்க மாட்டேங்களா சிஸ்டர்? என்ன ஆச்சரி போகிறது பாருங்க. சுபாவங்களை குறித்து பேசும் பொழுது பல நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா சொல்லுகிறவங்க? இப்போது எனக்கே நல்ல சுபாவம் இருந்து வச்சிங்களா, இது உங்களுக்கு எப்போ தெரியும்? இல்லை என்ன விட்டுருங்க, ஒரு மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கிறார். இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவர், அடுத்தது மிஸ்டர் ஒய்னு ஒருத்தர் இருக்குது. அந்த மிஸ்டர் ஒய் வந்து மிஸ்டர் எக்ஸை எப்போ தங்கமானவராக பார்க்க முடியும்? அவர் சொல்கிற தங்க நல்ல சுபாவக்காரன்னு. ஆனால் இவர் வந்து அவருடைய சுபாவத்தை எப்போ அனுபவிக்க முடியும்? பழகும் பொழுது. சரி, ஐக்கியமாக இருந்தால் சரி. அப்புறம் அதாவது ஒருவருக்கு சுபாவம் இருந்தாலும் அவர் சுபாவக்காரர்தானே இல்லையா என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விட்றேன் அவ்வளோதான். அதை சத்தமாக சொல்லுங்கள், நல்ல சுபாவங்கள் உங்களுக்கு இருந்தால்தான் ஒருவர் நல்ல சுபாவக்காரராக இல்லையா என்பது தெரிய வரும். புரிகிறதா? ஏனென்றால் உங்களுடைய மனம் எவ்விதமான சுபாவங்களோடு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்ல சுபாவக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து ரொம்ப அன்பானவர்னு வச்சிங்களா, பெரும்பாலும் நம்ம சுபாவம் வரவில்லை, இதை தான் பேசுகிறோம், அன்புன்னு பேசுகிறோம். அன்பானவர், இப்போ இவர் அன்பானவருங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் அவரை எப்படி அன்பானவர் கண்டுபிடிப்பீங்க? அன்பான காரியங்கள் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு அவர் அன்பான காரியம், ஆனால் உங்களுக்கு அவர் அன்பான காரியம் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வித்தியாசமாக இருக்கிறீங்க. புரியுதா? இப்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து நம்ம வெளியே போகிறோம், போயிட்டுருக்கிற வெள்ளை வந்து ஒரு தடவை பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிட்டோம். போயிட்டோம் அவரை திரும்பி பார்க்கல, விஷ் பண்ண நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை முடிக்க போகிறேன் உடனே, இல்லை கொஞ்சம் லேட்டாக. அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன செய்ய, நான் அப்படியே பார்க்காம என்ன செய்யப்பட்டேன். இப்போ நேற்றி கூட நான் சாயங்காலம் லாஸ்ட் பேட்டை போக்கும் போகிற வெள்ளை ஒரு தடவை பார்த்தேன், அவர் கொஞ்சமாவது என்ன தெரிங்கிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி காட்டேன். அவரை பார்த்து விஷ் பண்ணலாம் பார்த்தா அவர் இப்படி ரெண்டு மூணு பார்வை பார்த்து நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். அவருடைய நண்பரோடு பேசிட்டுக்கார், சரி பேசி தொலைங்கன்னு நான் போயிட்டேன். இப்போது நாம் ஒரு தடவை பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம், நல்லா கவனி இதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்க, பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டோம், புரியுதா? இப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பார்க்காம போகிறான். அந்த நபர் வந்து இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற வேலை, இந்த நபர் என்ன சொல்ல, நாம் ஒருவர் இவர் பார்த்து என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அன்பாக நடந்துக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன சொல்வார், உதாரணத்தை கரெக்டாக கவனிச்சிங்களா, அன்னைக்கு இவன் என்ன பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போனான், அவன் போய் சொல்கிறான் பாருங்கள், ஆ நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்து கவனித்து என்ன செய்ய வேண்டும், அன்புக்கு நற்கரி ஏவப்படும்படி ஒருவர் என்ன செய்யணும், இவன் இவ்வளோ வசனத்தை பிரசங்கம் பண்ணானே இவன் என்ன பார்த்துட்டு போக பார்க்காமலே போயிட்டான், இது என்ன உண்மை தெரியுமா, உண்மை தான், பார்த்துட்டு பார்க்காம தான் போனான். இப்போ அந்த நபர் இவனை பார்க்கும் பொழுது இந்த நபர் எப்படி தெரிகிறார், இவன் பிரசங்கம் பண்ணுறான், என்னை பார்த்துட்டு என்ன செய்கிறான், பார்க்காம போகிறான். ஆனால் இவன் ஏன் அவனை பார்த்துட்டு பார்க்காம போனான் தெரியுமா, இவனை பார்த்தாலும் அவன் சிரிக்க மாட்டான். ஹலோ, ஒரு என்ன எப்படின்னு கேட்டோம், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு அவசரம் நான் போகணும்பா, அவனை பார்க்காம தான் போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் பார்க்காம போனேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை பார்த்த மாதிரி காமிச்சு அவன் சந்தோஷப்பட மாட்டான். இது என்னடா, நாம் போட போகிற ரூட்டில் இவனும் வராமா இல்லையா, சந்தோஷப்பட மாட்டான், நான் விஷ் பண்ண அவன் விஷ் பண்ண மாட்டான், நான் தொடர்ந்து ஏதாவது விசாரித்தா பதில் சொல்ல மாட்டான், புரிகிறதா? அப்போ அப்படிப்பட்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு தான் இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கிறவர் வந்து பிரசங்கம் பண்ணால் அவனுக்கு நான் எப்படி, அந்த நபர் எப்படி, புரிஞ்சிட்டிங்களா? உதாரணத்தை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும், புரிகிறதா? அப்போ சிலர் வந்து நீங்கள் சரியாக இல்லை என்றால், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு கெட்டது செய்கிறதே யோசனை மட்டும் இருக்கிறார், இவனுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் அன்பாக பேச போகிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி சூடனால் வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவருக்கு இப்போ அன்பான வார்த்தை பேச முடியுமா, நல்லா கவனி, சீரியஸாக கவனிங்க, முடியாது. ஏன் தெரியுமா, நீங்கள் தீமையே செய்து கொண்டிருக்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நன்மையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, பிளாக் பண்ணோம். அப்புறம் அவர் என்ன சொல்லலாம், ஈஸியாக கேட்ச் பண்ண மாதிரி தெரியலையே, டக்குன்னு பதில் சொல்ல வேண்டாம், அவன் எனக்கு என்ன நன்மை செஞ்சான், ஏ நீ நன்மை செய்ய விட்டியா என்ன, நீ நன்மை செய்ய அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே, நீ அன்பை பேச அலோவ் பண்ண மாட்டேங்கிறியே. அப்போ என்ன பார்க்குறோம்னா, நீங்கள் சுபாவங்களில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய சுபாவங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் உங்களுடைய உங்களுக்கு நல்லதை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சுபாவம் அவர்கள் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எனவே உங்களுடைய சுபாவங்களிலே நீங்கள் மாற வேண்டும். ஒரு கெட்டவன் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை அடையாளம் கண்டுகொள்ளவே மாட்டான், என்றால் அவன் நல்ல அந்த கெட்டவன் ஒருபோதும் இவனை நல்லவனாக பார்க்கலை, ஏன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புரிஞ்சிட்டீங்களா? புரியலைன்னா பிரசங்கம் முடிஞ்ச கூட தனியாக வந்து கேளுங்க, அது என்ன சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நேரம் பேசி ஒன்று விளங்கல் அப்படின்ட்டு விளக்கமாக சொல்கிறேன். ஆக சுபாவங்களிலே வளருவோம், பண்புகளிலே வளருவோம், அதில் தான் ஆசீர்வாதங்களும் வளரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன, என்ன மாற்றம், வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், எபேசியர் 4:29 சீக்கிரமாக படிங்க, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேற என்ன புறப்படலாம், ஆ அது ஏன் அந்த உண்டானாலும் போடுறாரு, எப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, அப்படி பேசுறதா இருந்தா பக்தி விருத்திக்கு எதுவா நல்வார்த்தை உண்டானா பேசு, இல்ல வாய முடி சும்மா உட்காரு. புரிகிறதா? பக்தி விருத்திக்கு எதுவான நன்மையான வார்த்தை இருந்தா அதை பேசு, இல்லைன்னா உங்ககிட்ட வார்த்தை இல்லை, வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. உன் வார்த்தைனால ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் பழம் கெட்டு போச்சுது, வாழைப்பழம் கெட்டு போச்சுது, இல்லை குழம்பூச்சம் கெட்டு போச்சுது, அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி வேதான் நம்ம ஏரியாவுக்கே தூரமாக கொண்டு போடுவோம்ல. ஏன்னா அது இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும், நாட்டம் அடிக்கும், கெட்டு போயிடும். அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆரோக்கியமானதாக நலமானதாக இருக்க வேண்டாம். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்படி நம்முடைய வார்த்தையின் தரம் இருக்குது, வாட் ஆர் த குவாலிட்டி ஆஃப் அவர் வேர்ட்ஸ், நாம் எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். சிலருடைய வாயை திறந்தாலே பரிகாச வார்த்தைகள் தான், சிலர் வாயை திறந்தாலே கோபமான வார்த்தைகள் தான், சிலருடைய வாயை திறந்தாலே காமெடி வார்த்தைகள் தான். எப்பொழுதுமே தங்களுடைய சிலர் வாயை பார்த்தாலும் படத்தை பற்றி பொருளை பற்றி தான் பேசும், ஆரோக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுவாங்க? நீதிமொழிகள் 18:21 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21,
1: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒருவருக்கு சாவை கொடுக்குற அதிகாரமும் இருக்குதான். அதுக்காக நீங்கள் வார்த்தையை பேசி மற்றவங்களை சாகடிச்சலாம் முடிவு பண்ணிடாதங்க. நல்லதாக போச்சு. இப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகடிக்கணும் வார்த்தை, அது ஒரு உதாரணத்தை சொல்லப்படாது, அதான் வார்த்தையுடைய எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நான் யாராவது ஒரு தடவை சாகணும்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறது. ஆனால் அவரை நீங்கள் சாகடிப்பீங்க. சில நேரம் சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, மற்றவர்களை செத்து போக வைத்து விடுகிறது. சில வார்த்தை உயிர்ப்பிக்கிறது இல்லையா, அவன் செத்து போய் கிடப்பான், சோர்ந்து போயிருப்பான், அப்படியே அவனால் ஒரு இஞ்சி எலும்பு கூட முடியாது. ஒரு வார்த்தை உள்ளவர்கள் என்ன ஆகுது, பயப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, தைரியமாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவள அவன் என்ன பண்ணுறான், உற்சாக முடியல, ஜீவன் வந்துடுது. அதுவரையில் அவன் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு, ஓ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைத்து கொடு. இதுக்கு மேலே நிறைய வாழ்க்கை இருக்குப்பா, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த என்ன பண்ணுறான், இதுதான் ஜீவன். புரிகிறதா? அப்போது வாழ்க்கை வாயினுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை சாகடிக்கவும் செய்யலாம், செத்து போயிருக்கிறவங்களும் என்ன செய்யலாம். இன்றைக்கி எந்த மாதிரி வேலை நம்ம வார்த்தைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே தான் கொலோசியர் 4:6 வாஸ்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம், வசன வார்த்தை, யுவர் வேர்டு, அது கிருபை பொருந்துறதாக இருக்கட்டும். அப்போது நம்ம வாயிலிருந்து இன்னும் எந்த தரமான வார்த்தை, சிலர் வார்த்தை, சிலர் பேசுகிற வார்த்தையை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, அவங்க நம்பத்தக்க வார்த்தையை பேசுகிறதே இல்லை. அவங்க எதையாவது பேசுவாங்க, அதனால் அவங்க வார்த்தையை என்ன செய்ய நம்ப முடியாது. அப்போது கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, பரியாச வார்த்தை, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்று எப்போவுமே சீரியஸாக பேசியிருக்க முடியாது. நகைச்சுவை வேணும், ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தால் சினிமா காமெடி மாதிரி ஆகிடுவோம்ல, முழுசுக்கு முழுக்க நகைச்சுவையாக மாறிடும். அப்போ நம்முடைய வாயினுடைய வார்த்தை, ஏன்னா தேவ உறவில் வளர வளர நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சோம், எங்கள் வீட்டம்மா பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சொன்னாங்க, 8 பாயிண்ட் வச்சுருக்கிறீங்க, 8 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சொல்லிக்கிட்டு 11 ஆக்கிட போகிறீங்க. நான் நினச்சேன் அப்படிலாம் கிடையாது, நான் ஞானமானவன், கரெக்டாக பிளான் பண்ணி சொன்னால் இப்போ நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. இதே லெவலில் போயிட்டுருந்தா 11 முடியாது போல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன், பெரியவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் ஒன்று சொல்லுவோம், அது அதிகமாக பேசாமல் இருக்கிறது, அதில் கொஞ்சம் குறைத்து கொள்கிறேன். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்தோம், முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டுமென்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நிலைமைகளில் வளரணும். வெறும் வழிபாட்டு ரீதியில் வளர்கிறதில்ல. அப்போ மனம், முதல்ல மனதை கவனிக்கணும், எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இரண்டாவது நம்முடைய கேரக்டர், மூன்றாவது நம்முடைய வார்த்தை, வாயை திறந்து பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்முடைய வார்த்தையை மற்ற மதிக்கத்தக்கதாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்போமா இருக்கு அப்படிம்பாங்க. நாம் 5 வந்து வாசலை எட்டி பார்த்தோம், 5:30 பார்த்தோம், 6:00 பார்த்தோம், 7:00 பார்த்தோம், 8:00 தான், 8:30 வந்து நிற்கிறார். இவர் நாளைக்கு சொல்கிற வார்த்தையை நான் நம்புவேனா? இங்கே நீங்கள் நம்புறீங்க, நம்பலை, 2 கொடுத்துட்றேங்க, கரெக்டாக 2 ஆனால் 2 வருஷமே ஆகிப்போச்சு. ரெண்டு நாளில் கொடுக்குறேன்னு சொன்னது, நான் உனக்கு எப்படி அடுத்த கடன் கொடுக்க முடியும்? இருந்தால் கூட கொடுக்க முடியுமா? உன் வாயின் வார்த்தை, நீ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கடன் கொடுக்க ரெண்டு வருஷத்தில் திருப்பி தரேன்னா தரவும் மாட்டீங்க. உங்கள் பலவீனத்துக்காக தான் நாங்கள் பேச வேண்டியது வர இருக்குது, இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் தர முடிஞ்சோன்னா தருவீங்களா? உங்கள் கையில் இருக்கிறத நான் வாங்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது? ரெண்டு நாள் தான் சொல்ல வேண்டியிருக்குது, ஒரு வாரம் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் பல நேரங்களில் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அவன் தரதுக்கு வில்லிக்கான தர மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா மகாத்மா காந்தி கணக்கில் தான் எழுதி வைக்கணும், அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தைகள் உண்மையாக இருக்கும், அதனால் பேசுதை அளந்து பேசுங்க. செய்ய முடிஞ்ச ஆமென்றும் இல்லை என்றும் பேசுங்க, அப்படி தானே? உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று காலைல வருவீங்கன்னு சொன்னால் வரேன்னு சொன்னால் காலில் சொல்லுங்கள், இல்லைன்னா மாலை வர ஆகும்னு சொல்லுங்கள். நான் செலவில் சொல்லுவேன், ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வந்துடுறேங்கம்ப, அவங்கள குழப்பணும் எல்லாம் போட்டு. ஆமாம், ஆக இயன்ற வரைக்கும் வார்த்தைகளை கட்டப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளில் மாற்றங்கள் வேணும். உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை வரும், உடை மீது ஆசை, உணவு மீது ஆசை, இடத்தின் மேல் ஆசை, காசு மேல் ஆசை, வாழ்க்கையின் மேல் ஆசை, நல்ல வாழ்க்கை முறைகள் மேல் ஆசை, நிறைய ஆசைகள் வரும். ஆசைகள் வருவது தப்பல்ல, ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிற பொழுது எப்பொழுதும் பணத்தின் மேல் தான் ஆசை இருக்கிறது, பொருளின் மேல் தான் ஆசை இருக்குது, தொழில் மேல் தான் ஆசை இருக்கிறது, வீட்டின் மேல் தான் ஆசை இருக்கிறது, நிலத்தின் மேல் தான் ஆசை இருக்குது, கோல்டின் மேல் தான் ஆசை இருக்குது, இந்த ஆசைகளெல்லாம் நிறைய இருக்குது. இந்த ஆசைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆவிக்குரியவளுடைய ஆசை எதுவாக இருக்கணும்? நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும், பெருகணும், உயரணும், தேவன் அறிகிற அறிவில் நான் இன்னும் முன்ன போட இந்த ஆசைகள் வேணும். இன்றைக்கி அநேக இடத்துல இந்த ஆவிக்குரிய ஆசையே இல்லை. பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நான் பாவம் செய்யாமல் வாழணும், உண்மை இல்லாத உலகத்தில் உண்மையில் நான் வாழணும், பொறுமையற்ற உலகத்தில் நான் பொறுமையாக வாழணும், பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும், தேவனை அறியாத உலகத்தில் தேவன் அறிந்தவனாக வாழணும். இந்த ஆசைகளை எப்போ பார்த்தாலும் நாம் எப்படி சாப்பிட்றது, எப்படி உடுக்கிறது, எப்படி வீடை கட்டுறது, எப்படி சொத்து வாங்கிறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நகை வாங்கிறது, வாழ்கிறது, போகிறது, வருகிறது, இதே தான் ஆசை. ஆசை ஆசை எப்போ பார்த்தாலும் ஆசை தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசையுடையவளாக மாறுங்கள். எனவே தான் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவை அல்ல. தேவன் விரும்புகிறவைகளை நீங்கள் ஆசைப்படுங்க. உங்கள் வாழ்க்கையின் மேல் அவர் வைத்திருக்கிற ஆசைகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசைப்படுங்கள். அதுபோல் வாழ்க்கையில் வழிகள், உங்கள் வழிகளெல்லாம் தேவனுக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். ஒன்றை விரும்பி நீங்கள் அடைய செல்லுகிற பொழுது அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழி என்ன? சில வழிகள் எளிதாக நீங்கள் அடைய விரும்புகிறத அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சில வழிகள் பாருங்கள், ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் அடைய வேண்டிய அந்த உயர்வை ஆறு மாதத்திலே அடைய வைக்கும். ஆனால் அது சரியான வழி அல்ல, அது தேவனுக்கேற்ற வழி அல்ல. நீங்கள் அடைய விரும்புவது தவறல்ல, உங்கள் இலக்கில் இருப்பது தவறல்ல, ஆனால் அவைகளை அடைவதற்கு எப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றீர்கள் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆக சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனதில் மாறுவோம், இரண்டாவதாக சுபாவங்களிலே மாறுவோம், மூன்றாவதாக வார்த்தைகளிலே மாறுவோம், நான்காவதாக ஆசைகளிலே மாறுவோம், ஐந்தாவது வழிகளில். நம்ம என்ன பண்ணாலும் அந்த எந்த வழியில் போகிறோம் அதுதான் முக்கியம். சரி, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பிரசங்கம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ மனசில் மாறணும், சுபாவத்தில் மாறணும், ஆசையில் மாறணும், வழியில் மாறணும், மாறுமா? இது மாறாது மாறாது மனமும் குணமும். இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டதுனால பரவாயில்ல பரவாயில்ல பிறகு எனக்கு நேத்தையும் தெரியாமல் இருந்தது, இப்போ பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், இனிமேப்பட்டு நான் என்ன பண்ணுவேன், மனமெல்லாம் மாறிடும், வார்த்தையெல்லாம் மாறிடும், ஒன்றும் மாறாது அப்படி. ஆக முதலாவது நம்முடைய மனதை யோசிக்கணும். இப்போது இது மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? மூன்று விதங்களில் நம்முடைய மனநிலை இருக்க முடியும். ஒன்று, நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் ஐ எம் சாரி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன். அதனால நிறைவேற்றோம், வந்தபடி நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு, ஆ அப்புறம் வந்தபடி வச்சு திரும்பி செல்லாதபடி எப்படி போகிறது? நிறைய பேர் வந்தபடி திரும்பி போகிறதில்ல, கொண்டு வந்தது போட்டு போவாங்க இல்லையா? சரி, நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொள்கை உடையவங்க. நமக்கு 1000 பிரசங்கம் கேட்போம் பிரதர், அதுக்காக 1000 பிரசங்கம் மாறிட்டே இருக்க முடியுமா? நாம் கர்த்தரை மாதிரி இருக்கணும், கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர் நான் மாறாதவர். நம்மளும் கர்த்தர் மாதிரி தான் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால் பிரசங்கங்கள் பலவிதமாக இருக்கும். அவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்குவாங்க, ஒரு வாரமாக யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை என்ன பேசுகிறது, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுகிறேன்னு. அவங்க பேசட்டும், அவங்க கடமை அவங்க செய்யட்டும், நாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக என்ன செஞ்சுருவோம். இந்த மாதிரி நிறைவேறிய வாழ்க்கையில் என்ன பிரசங்கம் கேட்டாலும் கேட்க நேரத்துக்கு மட்டும் ஒரு ட்ராமா பார்க்குறது மாதிரி, ஒரு சினிமாக்கை பார்க்குறது மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குறது மாதிரி, இது வாழ்க்கையை தொடர்றதே கிடையாது. உணர்வில்லாத மக்கள் கூட்டம், இவர்களுக்கு இன்னும் உணர்வுள்ள மனம் வரவே இல்லை. இரண்டாவது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்ற முயற்சிப்பாங்க, மாறாது, கவலைப்பட மாட்டாங்க. முதல் கூட்டம் என்னது, நினைக்கிறதே இல்லை, முடிஞ்சாச்சா, கச்சிதமாக நாலு பேரை பார்த்தவங்க கொண்டுமா பேசிட்டு போயிட்டே இருக்கணும், கறிக்கடை சந்துக்கு போடுவோம், ஆ இல்லைன்னா கீதா புரோட்டீனுக்கு இல்லை மாமல்லாவுக்கு போயிட்டு இன்றைக்குள்ள விஷயத்தை என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் என்னென்னா, கேட்குறவள்ள ஆண்டவர் எனக்கு தான் பேசினார். ஆமாம் சிஸ்டர், இன்றைக்கி கேட்ட பிரசங்கம் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண விரும்புனா, மாற்ற விரும்புகிறாங்க, அவ்வளோதான், மாற்ற விரும்புகிறாங்க. ஒன்றும் மாற மாட்டேங்குது, மாறதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, ஆசைப்பட்டோம் முடியலை அப்படியே இருப்போம். அடுத்த பிரசங்கம் இது மாதிரி ஒரு நாள் வரும், எங்கே போட போகுது. ஆக மாற்றத்தை விரும்பாத மனம், அடுத்தது மாற முடியாத மனம், முடியாத பற்றி இல்லை, முடியாத பற்றி என்ன செய்யலை. அப்போது மூணாவது மனம் என்ன, இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது கிடையாது. ஏன் நம்மளால் மாற முடியலை, ஏன் நமக்கு உணர்வு இல்லை, நாம் ஏன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இப்படியே இருந்துகிட்ருக்கிறோம், இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனம் இப்படி இருக்குதா இல்லையா புரிஞ்சுட்டு என்ன பண்ண அடுத்தது. பிரயாசப்பட வேண்டும், we have to strive. மனம் மாறணும், சுபாவம் மாறணும். மாறலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க இயலாதது, எட்டு தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினும் அல்ல, தேவ ஆவியில் தான் கூடும். அப்போ எப்படி நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறனா, மூன்று முக்கியமான வழிகள். ஒன்று, விசுவாசத்தினாலே மாற்றம். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவள், நான் தேவாவியை பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கேட்கிற வசனத்தின்படி என்னால் மாற முடியும். கேட்குறவெளியே சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர் பிரசவம்ட்டு போவார், இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண முடியும், இவங்க எங்கே மாறுவாங்க, மாற முடியாது, கேட்குற நேரத்திலே விசுவாசம் இல்லை இல்லையா. அவர் ஒரு பிரசங்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவார், நம்ம மாற முடியுமா பிரதர், அது மாதிரி எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குது. விசுவாசம் பை ஃபெய்த், நாட் பை செல்ஃப் எஃபர்ட்ஸ், நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணுறதில் இல்லை. ஒரு விசுவாசம், நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இதன்படி நான் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்கார். இரண்டாவதாக, தேவ உறவோடு வாழணும், தேவ உறவோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் தேவ உறவை நீங்கள் அனுபவிக்க தான் மாறுவீங்க, இல்லைன்னா உங்கள் மனம் மாறாது. கேட்டதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படாதுங்க. யூ கெனாட் ஃபைண்ட் சக்ஸஸ், அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ உறவின் அனுபவங்கள் இருக்கணும், தேவ உறவு சும்மா வராது. அதுக்கு என்ன வேணும், காணிக்கை கொடுக்கணுமா, இல்லை நேரம் கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கணும் ஈஸி, போனால் போதுன்னு காசு ஊற்றி கொடுத்துருவோம், நேரத்தை தான் கொடுக்க மாட்டோம். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஜெபித்த மனிதனாக தாவீதை நம்ம பழைய ஏற்பாட்லேயே பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சரி, அவர் தாவீது பண்ணுவாருங்கிறத நாங்கள்லாம் தாவீதை பின்பற்றது கிடையாது. இயேசுநாதர் டெய்லி மூணு நேரம் பண்ணாரங்களே எல்லாம் சொல்லலை. நாங்கள் தாவீதை பின்பற்ற, அவர் பழைய ஏற்பாட்டாள், அவர் அதிகாலையே போய் என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணார். நாம் எப்போ பண்ணுறோம், அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார், நாம் மிட் நைட்டில் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் நேரம் கிடச்சிது, எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டு செய்யலாம் செஞ்சு முடிச்சா டைம் இப்போ தான் கிடையாது, மிட் நைட். தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடணும். இன்றைக்கு ஒரு மணி நேரம் தினமும் நீங்கள் குறைந்தபட்சம், நான் சொல்கிறது இதை வச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் நினச்சிடாதீங்க, ஒரு மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் செலவு செய்யறவளாக இருக்கிறீங்களா? இல்லைன்னா கனவு காணாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சம்பந்தம் ஒரு நாளும் வராது. நான் சொல்கிறது சாபம் இல்லை, விவரத்தை சொல்கிறேன். ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர்களாக நீங்கள் உங்களை ஆவிக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள் என்றால் ஒரு மணி நேரம் ஜெபிக்க இயலாதவர் ஒரு தேவ உறவு தேவரால் மறுபடியும் பிரதமர் இருக்க வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ். பக்திமானாக இருப்பான், அதனால முடியல. நீ மறுபடியும் பிறந்தவா இருந்தால் உனக்கு ஒரு உறவின் உணர்வு இருக்கும். ஒரு மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் வந்து 24 மணி நேரம் என்னை பாதுகாத்துக்கணும்னா நீ ஒரு மணி நேரம் அவரை தேட மாட்டேன், அவர் 24 மணி நேரம் ஒன்றை என்ன செய்யணும், கண்ணின் கண்மணி போல் என்ன செய்யணும், பார்த்துக்கணும், கண்ணின் கண்மணி போல் போகையிலும் வருகையிலும். ஆமாம், உனக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறதுக்கு வந்தார் அவர். இரவும் பகலும் கண்ணுறங்காமல் கண்ணுறங்காதென்னையே கருத்துடன் காப்பவரே. நான் தூங்கிடுவேன், எனக்கு ஜபம், அதாவது எனக்கு ஜபிக்கிற நேரம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஜபத்திலே தூங்கிடுவேன். ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கு உங்களால் இயல, நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல நியாயப்பிரமாணம் சொல்லலை, நல்லா புரிஞ்சிங்க, நான் உங்கள் அனுபவத்தை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 hour உங்களுக்கு தேவ சமூக செலவிட முடியலையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற என்னால் நம்பவே முடியலை. ஐ எம் ஸோ சாரி. பக்தி இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ உறவில் இல்லை. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் ஏன் பிரதர், டைமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? டைமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேவ உறவின் வழியாக தான் ஆசீர்வாதம் வருது, அதுதான் ட்ராக். அதெல்லாம் சமாதானம் வரும், அதெல்லாம் சந்தோஷம் வரும், அதெல்லாம் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். தேவ உறவுடையவளார்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சும்மா சுய முயற்சி அல்ல, ஆண்டவரை அறிய அறிய அறிய உங்கள் மனம் மாறும். தேவனை அறிய அறிய அறிய உங்கள் சுபாவம் மாறும். தேவனை அறிய அறிய உங்கள் வார்த்தை மாறும். தேவனை அறிய அறிய உங்களுடைய வழிகள் மாறும். மாறுகிற எதனால்? உங்களுடைய சுய முயற்சினால் அல்ல, செல்ஃப் என்டவர்னால் அல்ல. பிகாஸ் யூ ஆர் நோயிங் காட் மோர் அண்ட் மோர். அவர் அறிய அறிய அறிய உங்கள் ஆத்மா பலமடைகிறது, உங்களுடைய கண்களுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகள் தெரிகிறது, நீங்கள் நடக்கிறீங்க. ஆக இந்த 3 காரியங்கள், 1 விசுவாசத்தினாலே மாறுங்கள், தேவ உறவினால மாறுங்க, தேவனை அறிகிற அறிவினால மாறுங்கள், அங்கே தான் மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் தேவனை அறியுங்கள். நான் சொல்லுது நிறைய இன்ஃபர்மேஷன் அறிகிறல, பர்சனலி யூ மஸ்ட் நோ காட். அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிட்டே இருக்கும். தினமும் ஆண்டோடைய சமூகத்தில் கணிசமான நேரங்களை செலவிட்டு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டோடய சொல்லுங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு முடியாதெல்லாம் கூட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதே போதுங்க, அதே உங்களை முடியும்படி ஆக்கும். இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியலை, பேச முடியலை, நடக்க முடியலை, சிந்திக்க முடியலை, என் மனசை வைக்க முடியலை, 10 முறை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. முடியலை முடியலை ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி உங்கள் அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது. இவர் சொல்கிற முடியலாம் பிரசங்க பண்ண வாழ முடியுமா பிரதர், 4 முறை சொல்லி பாருங்கள், அவங்க கொஞ்சோண்டு வாழ்கிறத நீங்கள் கெடுத்துருவீங்க. என்ன பிரதர் அவர் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா பிரதர், 4 முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் குட்டிச்சு வராக்கிடுவீங்க. ஆண்டவிட போய் சொல்லுங்கள், என்னால் வாழ முடியலை, நிச்சயம் என்ன செய்வீங்க, வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிக்கொண்டே இருக்கும்.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சாட்சியாக இந்த இடத்துல என்னை வைத்ததுக்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் யார்? இயேசு, ஜீசஸ். என்னுடைய பேர் அப்துல் சலீம். சம்மந்தமே இல்லைல்ல, என்னடா கிறிஸ்மஸ்ஸு, அப்துல் கலாம், அப்துல் சலீம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாலுமே இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறது இயேசப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபனால் மட்டும்தான். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்ன கோபாலகிருஷ்ணன் சார், பாஸ்டர் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். ஸோ வந்திருக்கிற எல்லா தேவனோட பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுமே அந்தமாரி நம்ம வந்து கொஞ்சம் உண்மையாலுமே நீங்கள் வந்து உணர்ந்து கேட்கணும்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து திரும்பியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகணும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு நேரத்தில் ஷார்ட்டாக நான் வந்து என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். என்னென்னா என்னுடைய சாட்சி மட்டுமே முழுசாக சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய போது லவ் பண்ண ஆரம்பித்தேன், சரிங்களா? லவ் பண்ணும் போது நம்ம அப்பா அம்மா பேச்ச கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ரொம்ப கவனமாக இதுக்கப்புறம் தான் கேட்கணும். என்னுடைய முழு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சலீம் ஃபிலிப்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 2006 கல்யாணம் ஆச்சு. 2007 எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஸோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்தது. 2008 வந்து திரும்பியும் நான் வந்து குடிக்க போனேன். ஒரு வேலைக்கு, ஒரு தனியார் கம்பெனியில் போய் அங்கே போய் வேலைக்கு போனேன். அந்த வேலையில் போய் குடிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து. அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம வந்து போதையில் போனால் எப்படி யார் தான் என்ன ஒத்துக்குவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்னால் சரியான வீட்டை பார்த்துக்க முடியல, பையனை பார்த்துக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாகுது, கடன் ஆகுது. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு கடனாக தொடர்ந்து ஆக ஆக ஆக ஆக இதை விட்டுறணும்னு சொல்லிட்டு 2008 வரைக்குமே தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். 11 ஒரு முடிவு எடுத்தேன். நீ நம்ம குடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டி அடிக்ஷன் சென்டர் போனேன். டி அடிக்ஷன் சென்டரில் போய் அங்கே உடனடியாக வந்து ரெக்கவர் ஆகி ஒரு 10 இருந்து எனக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து அங்கே வந்து ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 நல்லா இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டியில் ஒரு வீடு வாங்கி தனியாக நாங்கள் இருந்தோம். ஒரு கார் வச்சுருந்தேன். நல்லா வந்து ஜம்முன்னு இருக்கிற மாதிரி வந்து வெளி உள்ளதுக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக கடன், ஏகப்பட்ட இடத்துல கடன். இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது. ஏன்னா நம்ம வெளி உலகத்துக்கு நம்மளை வந்து பந்தாவாக காட்டிக்கணும். நம்ம இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வர என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் நான் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கண்டினியூஸாக 3 நான் குடிக்க ஆரம்பித்தேன். 3 குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன தான் பண்ணுவாங்க? 99 வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ். ஏன்னா எனக்கு பிறந்த பையன் பேரை வச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து காசு வாங்குறது, அம்மா அப்பா கிட்டேருந்து காசு வாங்குறது, காசு வாங்கி போய் குடிக்க தான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ள என்னன்னே தெரியல, திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்குள்ளேயே பிரச்சனை போகுது. என்னென்னா எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை. இந்த இடத்துல கடன் வாங்கினது நாளைக்கு கடன் கொடுக்கணும், அங்கே வாங்கினது இங்கே கொடுக்கணும், இப்படியே தொடர்ந்து இருக்கனால இந்த குடிக்கும் வந்து எனக்கு அடிமையானனால இதுலேருந்து வெளியே வர முடியல. 2 போயிட்டேன். 3 சிங்கநல்லூரில் டி அடிக்ஷன் சென்டர், காந்தி ட்ரஸ்ட்டுன்ட்டு, அப்புறம் நீலாம்பூரில் ஒரு சாரல் சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து 3 போய் என்னால் அதில் ரெக்கவர் ஆகி வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், சரி எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதிலும் லாஸு. இதுக்கப்புறம் அம்மா வந்து மலேசியாவில் இருக்காங்க. இப்போ இங்கே வந்திருக்காங்க அம்மாவை சித்தியும் மலேசியாவில் இருந்தாங்க. சின்னம்மா அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி இந்த கடனெல்லாம் கட்டிடலான்னு போய் அங்கே போனால் அங்கேயும் எனக்கு சரியாகலை. இப்படியே தொடர்ந்து போக போக போக போக 2016 2017 ஆயிடுச்சு. சரியாக எல்லாமே வந்து கை விட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இடைப்பட்டு கேப்பில் இப்படி போயிட்டு வரும்போது முக்கியமாக வந்து நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தெய்வம் நமக்கு வந்து உள்ளதே உள்ளதென்றும் ஆமாம். ஏன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது. அதனால் நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்னென்ன தெரியாது. இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய மனைவிக்கும் என் கூட இருந்த என்னுடைய நண்பருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கடைசியில் அவனுடைய தம்பி ஓடி வந்து ஒயின் ஷாப்பில் நான் தண்ணி அடிச்சுட்டுக்கேன் வந்து என் காலில் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒன்றுமே பண்ண முடியல, ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னா எல்லாமே இழந்து போயாச்சு. இந்த மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடை விற்றா தான் எல்லா கடனையும் கட்ட முடியும்னு சொல்லி வீடை விற்றாச்சு, காரை கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன ஆச்சு, என்னுடைய அந்த இருந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சனால அவங்க வந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நீ சாகிற மாதிரி இருக்க. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, கை கால் நடுங்கும், தலை நடுங்கும், என்னால் பேச முடியாது யார்கிட்டையும், வெக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் எடுத்து கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு கடைசியில் கீழே போயாச்சு. ஆனால் இருந்த கடனெல்லாம் அந்த வீடை கட்டி வீடை விற்று எல்லாத்தையும் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வாடகை வீட்டுக்கு போனோம், அங்கேயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, வாடகை கொடுக்க முடியாது. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு கேட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், வரும், வந்த உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்கன்னு. அப்புறம் நான் மலேசியா போகிறது வர்றது இப்படியே இருந்துச்சு. அப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல எனக்கு 0, கோயம்புத்தூரில் ஒன்றுமே இல்லை. இப்போ அம்மாவை நம்பி நான் அங்கே போகிறேன், அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்ந்தால் அங்கே வாழலாம், சாவுறதுனாலும் அங்கேயே சாவலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். இங்கே போன கொஞ்சம் நாட்கள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வந்து பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அதை பார்க்க பார்க்க வந்து எனக்கு இன்னும் அதிகமாக வந்து குடிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் கிடையாது, யார் நமக்கு கூட இருக்கிறா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் இல்லை, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே வழி தெரியல. இப்போது திரும்பியும் நான் குடிக்க தான் போகிறேன். கடைசி என்னாச்சு, சின்னதாக இந்த நெஞ்சுக்கிட்ட இந்த கணையம் இருக்கும், அந்த கணையத்தில் லைட்டாக வழி எடுக்க ஆரம்பிச்சுது. வழி எடுத்தது நான் வந்து கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். தொடர்ந்து நான் வந்து குடிக்க என்னாச்சுன்னா வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி இங்கே டிவி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய எல்லா ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். மஞ்சக்காமலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தமாரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி. இன்றைக்கி நான் வந்து சலீம் எனக்கு இப்படி ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க, இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தானே அப்படின்பீங்க. ஆனால் தேவன் பாருங்கள், நம்ம கூடையே இருந்து ஒவ்வொரு விஷயமாகவே வந்து கூட இருந்து என்னை வந்து நான் படுத்துட்ருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுப்பேன். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கன்னு சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறேன்னு, யாருக்கு தெரியும் இன்றைக்கி அது சாட்சியாக இருக்குதுன்னு? யார் அந்த கூடையே இருந்து எனக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தா? தேவன் நம்ம கூட எப்பொழுதுமே கூடையே இருப்பார். ஆமென். ஸோ நமக்கு அது தெரியாது, அது உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வு வரணும் நம்ம எல்லாத்துக்குமே, தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஏதோ, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நம்மளும் ஏதோ ஜீசஸ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வர்றோம். நான் உண்மையாக இருக்கிறவங்க சொல்ல, பட் அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஹீஸ் ஹியர், இங்கே இருக்கிறார் அவர். 6 மாதமாக படாத பாடு. சிஸ்டர் கேட்டாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை கேட்டாங்க, எல்லோரும் பிரச்சனையில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களான்னு யாருமே கை தூக்கலை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா யாருமே கை தூக்கலை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. நானும் தூக்கலை. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒரு பாரம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா? அழிந்து போகிற ஆத்மா மேலே பாரம் இருக்குது எனக்கு. ஆமேன். அழிந்து போகிற ஆத்மா யார்? புரியுதா? நான் புதுசாக வந்திருக்கிறீங்க நிறைய பேர். அந்த ஒரு பாடு, கஷ்டம், எத்தனை வலி, வேதனை தாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு மலேசியாவில். முடியாத வயிறு வலி, தாங்க முடியாத வலி. நம்ம இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். என்னுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ் நான் இருக்கிறேன், இன்னொன்று கூட காட்டிடுறேன். நான் ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் உங்களோட விசுவாசத்துக்காக. இதனுடைய கால் இப்படி இருந்தது. சோத்ரம், ஹல்லேலூயா. வயிறு பாருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வயிறு இப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் யாரும் நின்னா யாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வயிறு உப்பி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே இன்புட் தான், அவுட்புட் போகாது. ரொம்ப வலி வேதனை, ரொம்ப ஸ்ட்ரகிள், மூச்சு விட முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப கடினமான பிரச்சனை. இந்த சைடு இவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. என்னடா வாழ்க்கை இது நம்ம வாழ்கிறோம், சம் சாகலாமா, செத்து தொலையலாமா, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்லி 22வது மாடியில் நாங்கள் இருக்கிறோம், அங்கே நின்றுட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் எது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து இதிலெல்லாம் பலப்படணுன்றக்காக. ஏதோ ஒரு விஷயத்துலனால் நம்ம பாதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 22வது மாடியில் நின்றுட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்கேன், சிகரெட் இந்த கையில், எதுக்கு இந்த வாழ்க்கையை வந்துட்டு செத்துடலாமான்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு யோசிச்சுட்டு நின்றுருக்கிறேன். பட் அந்த டைம் வந்து லிஃப்ட் வந்து பெல் அடித்து அந்த நேரத்தில் என்னை வந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார் அந்த இடத்துல. நான் வந்து அந்த பெல் அடிக்கும் போது இப்படி திரும்புவேன், போலான்னு திரும்பும் போது என்னுடைய கையே என்னோடய காலும் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். புரியுதா? ஆவியில் கனெக்டில் இருக்கிறவங்க இதில் தெரியும் பிசாஸ் நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சாகடிக்கலான்னு சொல்லி தான் அதோடய பிளான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது ரொம்ப முடியல அங்கே இருக்க சிச்சுவேஷன் என்னென்னா, நான் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் விசாவில் தான் போயிருந்தேன். நான் ஓவர் ஸ்டேயிங் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இது இன்னொரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஒரு வருஷமாக நான் வந்து மலேசியாவில் நான் இருந்திருக்கிறேன். எந்த போலீஸ்காரண்டையும் மாட்டலை, மாட்டியிருந்தானா என்னை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு வருஷமாக இருந்து அந்த வலி வேதனைலாம் பட்டு இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்னை வந்து பிடிச்சிருவாங்க, போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம். ப்ரைவேட்டில் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சி, ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை வந்துருச்சு, உடனடியாக நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் இங்கே இறந்துற வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போக முடியும், விசா இல்லை எப்படி போக முடியும், ஆண்டவரை பற்றி தெரியாது, அல்லா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. வந்து படுத்த படுக்கையில் வலி வேதனையில் உட்காந்துருக்கும் போது சிறியா 3வது நாள், நான் அந்த சீனங் டாக்டர் எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. 3வது நாள் கரெக்டாக அந்த நியூஸில் போடுறாங்க, அந்த லோக்கல் நியூஸில் மலேசியன் கவர்மெண்ட் அறிக்கை பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வந்து ஓவர் ஸ்டேயிங், விசா இல்லாமல் இருக்கிறீங்க எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு இந்த ஃபைன் கட்டிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் அங்கேயே இறந்து போயிடுவேன் நினச்சேன். ஏன்னா டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுன்ட்டாங்க. அப்பவும் வந்து பிழைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அங்கே வந்து 1200 ரிங்கட்ஸ் கட்டி உடனடியாக இங்கே வந்து ராமகிருஷ்ணாவில் ஒரே ஒன்று தான் சொன்னாங்க. அவ்வளோ நேரம் பார்த்துட்டு பாலைவனத்தில் போட்ட ஒரு நெல், இது வந்து முளைக்காது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்திகிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. கொண்டு வந்து நேராக வீட்டில் போட்டாங்க. வயிறெல்லாம் வீங்கி காலெல்லாம் வீங்கி அப்படியே நான் கிடக்கிறேன். இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டலில். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேர் வந்து கான். அப்போது அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 99 கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி 50 லட்சம், சரி 50,000, 1 லட்சம் இப்படி கட்ட ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா கட்ட கட்ட கட்ட சரியாக 3வது நாள், அதே 3வது நாள் நான் அப்படியே படுத்துட்ருக்கிறேன். பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், தம்பி சுகமாயிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைபிள் கொடுத்தாங்க, அந்த தலைக்கடையில் வச்சுட்டேன். தேவன் 3 விதமாக நம்மக்கிட்ட இடைப்படுவாருங்க. குழந்த பருவம், வாலிப பருவம், கல்யாண பருவத்தில். ஆண்டவர் அறியாமல் ஒருத்தருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் அறிந்தே இருப்பீங்க. நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபை, கண்டிப்பாக ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் என்னை வந்து இந்த ஜம்மு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா பார்த்து எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட ஒருத்தர் வந்து, அவர் வந்து, தம்பி இயேசுவை பிடிச்சிக்கோ, உன் சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. 50,000, 1,00,000 இப்படி கட்டி கட்டி கட்டி கடைசியில் 5,00,000 வரைக்கும் கட்டிட்டோம். இப்போது ஒரே ஒருத்தவங்க பைபிள் எடுத்து டக்குன்னு சங்கீதம் 50:15 படிங்களேன். ஹல்லேலூயா. நீ என்னை மகிமைப்படுத்துவாய், இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது. வார்த்தை உயிருள்ள வார்த்தையா? ஆமேன். அந்த அம்மா அங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட அந்த பிரதர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு நாள் நான் வந்து டேப்லெட்டை போட்டுட்டு எந்திரிக்கிறேன், ஸ்டக் ஆகிடுச்சு, அப்படியே மூச்சு விட முடியாமல் நின்றுட்டேன். 20 நிமிஷம் மூச்சு இல்லாமல் என்னை வந்து ஐசியூக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சரில் வச்சு அந்த பெல்ட்டு கட்டுறாங்க. அதெல்லாம் அந்த பெல்ட்டே பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாய், என்னுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கோணிச்சுட்டு போகுது. பக்கத்தில் எங்கள் சித்தி நின்று பார்க்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தம்பி இயேசு பிடிச்சிக்கப்பா, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் இன்னுமே எனக்கு கேட்கல. அந்த இடத்துல ஒரே நிமிஷம் ஐசிக்கு என்னை தள்ளிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, அவ்வளோதான். இப்போது ஐசிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வலி வேதனையில் இருக்கிறேன், மூச்சு விட முடியாமல் இருக்கிறேன். நம்ம யூரின் பண்ணுற உறுப்பிலேருந்து, எனக்கு ஆக்சுவலாக வயிறு பெருசாக இருக்கும் போது ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா என்னால் மூச்சு விட முடியாது, யூரின் வழியாகவும் போகாது, ரொம்ப கஷ்டம். அப்போ ஐசியூக்கில் என்னை கொண்டு போயிட்டு யூரின் பண்ணுற அந்த உறுப்பிலேருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி சக் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமையான வலி தெரியுங்களா? சும்மா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த அனுபவம் பட்டிருக்கிற அந்த வலியை. அது சக் பண்ணி இழுக்கும் போது வர அந்த யூரின் ஒவ்வொரு சொட்டும் அவ்வளோ வேதனையாக இருக்கும். விடிய விடிய அந்த வேதனையை தாங்கியிருக்கிறேன். வந்துட்டேன் திருப்பியும், 1 ரூபாய் இல்லை, முடிஞ்சு போச்சு. 5,00,000 செலவு பண்ணதுக்கப்புறம் எந்த காசுமே இல்லை கையில், கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. திரும்பியும் எனக்காக ப்ரேயருக்கு வராங்க. நானே வந்து ஒன்றுமே இல்லாமல், எங்கள் சித்தி அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வீட்டில் நான் இருக்கிறேன். எல்லோரும் ப்ரேயருக்கு வருவாங்க. தயவுசெய்து போயிருங்கப்பா, நானே அனாதைய ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எங்கள் சித்தி எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கத்தி ஜபம் பண்ணி அவங்களையும் சேர்த்து நடுரோட்டு குட்டுறாதீங்க, தயவுசெய்து போயிருங்கன்னு சொன்னவன் நான். வர முதல்ல அனுப்பிடுவேன், போங்க போங்கன்னு. ஆனால் விட மாட்டாங்க, வருவாங்க. வந்து ப்ரேயர் இல்லை தம்பி, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்புறம் கடைசியில் எனக்கு தெரியுது, நல்லா ஜீவனையே என்னை விட்டு வெளியே போகுது நல்லா தெரியுது. அப்போ தான் நான் இந்த வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், பார்க்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் குடித்தவன், நான் வீடை விற்கும் போது 3,00,000 அட்வான்ஸை வாங்கி அந்த 3,00,000 குடித்து தீர்த்தவன் நான். என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணவன் நான். என் பிள்ளை பேரை கடனை வாங்கி குடித்தவன் நான். அப்போது கடைசியில் 3 டைம் என்னை போய் டிஎடிக்ஷன் சென்டரில் சேர்த்து திரும்பியும் வந்து திரும்பியும் அந்த பழக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க என்னை. இவ்வளோ டைம் போய் இதுலேயும் நீ சரியாக மாட்டேறான. கடைசியில் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன், என் கூட சேர்ந்து குடித்தவனுங்க அங்கே எங்கேன்னு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது நான் மரணத்தில் இருக்கிறேன், அதை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏன்டா எனக்கு இப்படி இப்படி ஒரு நிலைமை, எல்லோரும் நல்லா இருக்கீங்களே, நான் ஏன் இப்படி நான் படுத்துட்டு இருக்கிறேன், ஒருத்தம் கூட வந்து பார்க்கல, ஒருத்தம் கூட ஃபோன் பண்ணி கேட்கல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒரே நிமிஷம் யோசித்தேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, குடித்தது தானே. ஒரு உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு மதுபாண்டிலேயே போட்டிருக்குது, இது உனக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்குது. அதை பார்த்து மீறி நான் குடித்து அதனால தானே இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி நடு ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. மனம் திரும்புங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன், இனி குடிக்கக்கூடாது, இனி நம்ம உண்மையாக கடவுளுக்காக வாழணும், அல்லாவுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். மடான்னு ஃபோன் எடுத்தேன். இதெல்லாம் பயங்கரமான விஷயங்க. ஃபோன் எடுத்து அல்லாஹ் சாங்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுறேன், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. வச்சுட்டேன், தூக்கம் வந்துடுச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் மறுபடியும் இதேமாரி ப்ரேயர் வராங்க, சொல்கிறாங்க ஏசப்பா பிடிச்சிக்க தம்பி, கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கிடைக்கும்னு. நான் கேட்கவே இல்லை. கடைசியில் 3வது வாரம் வந்தாங்க, நான் அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போனேன், தானமலைக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. என்னை வந்து அப்படியே அந்த மூங்கிலில் போட்டு கயிறெல்லாம் கட்டி கொண்டு அப்படியே என்னை வந்து ஒரு சாமியார் மாதிரி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாருக்குமே நான் எப்படியாச்சும் வந்து நல்லா ஆயிடணும், எப்படியா சுகம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ, ஏன்னா நமக்கு தெரியாது ஸோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் போய் நம்ம போய் ஏதாச்சும் எனக்கு வந்து இந்த சைவனக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படி எல்லாம் பார்க்குறது. ஆனால் எங்கேயுமே எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் திரும்பி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நான் உணர்ந்தேன், இவங்களா தானே வந்து எல்லாமே நம்ம வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தம்பி ட்ரை ஜீசஸ், ஜீசஸை ட்ரை பண்ணு, நீ இறந்து எப்போவோ போயிருக்க வேண்டியவன், ஆனால் இன்ன வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற, கடவுளும் கூட இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னாங்க. ரெண்டாவது முறை நான் உண்மையாலுமே என் மனசார நான் வந்து எசப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, உண்மையாலுமே நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு அவன் சுகத்தை கொடுங்க எசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஒரு நிமிஷம் அதோடைய ப்ரெசன்ஸை நான் உட ஆரம்பித்தேன். என்னை விட்டு போன ஒரு விஷயம் ஏதோ உள்ளே நரம்புன மாதிரி இருந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா, எல்லாம் கேட்குறீங்களா? ஸோ என்னை விட்டு போன ஒரு விஷயம் எனக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நரம்புன மாதிரி ஒரு விஷயம். எப்போவுமே ஜவம் பண்ணிட்டு கேட்பாங்க, எதோ ஃபீல் பண்ணிங்களா பிரதர்? நீ இல்லை. ஆனால் அந்த நிமிஷம் நான் வந்து ஃபீல் ஆன உடனே, தம்பி உங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே நான் தொடர்ந்து நான் இருக்கேன். இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே இயேசு யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? இந்த 10 நாள் அவர் யார், அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, இப்போ யார் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவா? பிசாஸ் வந்து அட்டாக் பண்ணுவான். என்ன தெரியுமா சொல்லுது, வந்து மெதுவாக வந்து, தம்பி ஏசு கீசெல்லாம் யாரும் கிடையாது, நீ மருந்து சாப்பிட்றல, அதனால தான் உனக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், என்னால் முடியல, நான் உட்கா அந்த முட்டியை போட்டேன். ஏசப்பா உண்மையாலுமே கடவுள் நீங்கள் தான் இருந்தீங்கன்னா அப்படின்னா 2 மாதத்துக்கான மருந்து கொடுத்துருக்காங்க, இந்த மருந்து சாப்பிடவே மாட்டேன் நான். உண்மையான கடவுளாக இருந்தால் நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு மட்டும் சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி அன்றைக்கி ஒரு அற்பமாக தான் சொன்னேன். என்னத்துக்காகன்னா சுகத்துக்காக. சுகம் கிடைச்சா சாட்சி சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஊழியன்னா என்னன்னே தெரியாமல் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த ஊழியத்தை அவருடைய அன்பின் கயிறுனால் இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி 2 மாதம் மருந்து சாப்பிட்றது நிப்பாட்டினேன். ஒரு நேரம் நான் வந்து மருந்து சாப்பிட்லன்னா கூட நான் வந்து இறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது 2 மாதமாக மருந்து சாப்பிடாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது என்னுடைய ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அழுகி போயிருந்த லிவர் புதுசாக இருக்குது. ஆமேன். எப்படி ஒரு உறுப்பு இல்லாத உறுப்பு எப்படி அது வரும், எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருடைய மூஞ்சை நான் பார்த்தேன், அந்த டாக்டரோட மூஞ்சியில் அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். மஞ்சக்காமால் 38 இருந்தது, 0.03 நார்மலாக இருந்துச்சு. ஆமேன். அப்போது அந்த டாக்டர்கிட்ட இருக்க அந்த மூஞ்சியில் பார்த்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் இன்றைக்கி என்னுடைய அந்த யூடியூப்பில் ஆச்சரியம்னு வச்சுருக்கிறேன். டாக்டர் கேட்குறாங்க எப்படி இதை நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க, எனக்கு தெரியாது. வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தார். அவ்வளோதான், சிம்பிளு. இன்றைக்கி எவ்வளோ பேர் 1000,000,000,000,000 காசை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ வியாதியோடு இன்னும் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ நான் போகிறேன், ஆண்டவர் எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது சே உட்காந்த இடத்துல நான் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியுங்களா சொன்னாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணுன்ட்டாங்க. அது எப்படி தெரியுமா, 25 லட்சம் வேணும். அப்படியே 25 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் மாதம் 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்ணும், ஃபுல்லாக லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்போது. ஆனால் பாருங்கள், 1 ரூபாய் செலவு இல்லாமல் ஆண்டவர் என்னை வந்து அந்த ஜீவனை கொடுத்து திரும்பி இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார். 1 ரூபாய் வாங்கலைங்க, எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் இவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், அவரோட ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்களை. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, அங்கே ஷேர் பண்ணுறது, இங்கே ஷேர் பண்ணுறதோட தேவன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நேராக வந்தேன், நேராக வீட்டுக்கு வந்து ஒரு உறுப்பே இல்லை. ஆனால் சும்மா நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அழுகி போயிருந்த லிவரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதேன் நான். நேராக வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனேன். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. உண்மையாலுமே வந்து அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்குள்ளே நடக்கிறத பார்த்தேன், எனக்கு கற்றுக் கொடுத்ததை பார்த்தேன். நேரடியாக வந்து சரண்டர் ஆனேன். ஆண்டவரே, எனக்கு இனி ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை முழுசாக உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். நான் இனி என்ன ஆக போவேன் என்னன்னு தெரியாது, எதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, உங்கள் சித்தத்தின்படி என்னை செய்யுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி என்னை தாழ்த்தி அவரோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை அநேக இடத்துல வந்து ஆசீர்வாதமாக வச்சு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சு இன்றைக்கி இந்த சாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உறவு மட்டும் எப்படி தெரியுங்களா, யோவான் 15:15 ஆண்டவர் என்ன தெரியுங்களா, நண்பராக இருக்கணும்னு பார்க்குறார். சரியா, நான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த ஏஜில் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும், கொஞ்சம் கூட இடறி போயிடாதீங்க. அருமையான பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறார், சூப்பராக அவர் கைட் பண்ணுறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் வாய்ஸ் கவனிங்க. உங்கள் இடத்துல நான் அந்த மிஸ்டேக் பண்ணனால தான் நிறைய பாடு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி உண்மையான தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். என் படிப்பு வரலையா, கையை வச்சு ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, சொல்லி கொடுங்கன்னு சொல்லி படித்து முடி. உனக்கு எக்ஸாம் டைமில் அவர் இந்த ஸ்க்ரீன் மாதிரி கொண்டு வந்து வைப்பார், படிக்காமல் ஒன்றும் நடக்காது. ஜபம் பண்ணுங்கள் படிக்கும் போது, ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நீங்கள் ஒரு டைம் கரெக்டாக படித்தீங்கன்னா, பைபிளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புக்ஸு படிப்பு விஷயம் என்னவாக இருந்தாலும் சரி, அவரை முன்னிலை வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி படித்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். இன்றைக்கி வேறு யாரோலாம் தான் மேலே இருக்கிறாங்க, ஆனால் இறைவனோட பிள்ளைங்க நடுவுலையே தான் இருக்கிறோம். ஏன் நான் சரிமா சொல்கிறேன், 33 தான் நான் வந்து பைபிளை திறந்து தமிழுங்கிறதே நான் படிக்க தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்கிறேன், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். எப்படின்னா தெரியுங்களா, முதல்ல அவர் என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா, நம்மக்கிட்ட பாசம், அன்பு. நீங்கள் அன்பை அவர் மேலே நீங்கள் செலுத்தும் போது தேவன் உங்கள்கிட்ட இடைபடுவார், தேவன் உங்கள் கூட நடக்கிறத அந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கிறாரு தேவன். உங்கள் சிஸ்டர் கீழே கொண்டிருக்கீங்கள, தெரியல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை முழுசுமாக தேவன்கிட்ட ஒப்பிடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட சத்தத்தை கேளுங்க முதல்ல, அவர் கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஸோ என்ன ஒன்றுமே இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், துப்பு இல்லாத இந்த எண்ணெயே கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வேலை செய்வோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், பெற்றோருக்கு உண்மையாக இருப்போம். நம்ம தான் வந்து இந்த உலகத்தை யாருக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி யார் பிறந்திருக்கிறார், தி கிங், ராஜா, ராஜாவோட பிள்ளைங்க நம்ம. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, மத்தேயு 28. அந்த உற்சாகத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இப்போது நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாடலோட ஒரு சின்ன ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேவன் ப்ரோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷமான இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்ம இன்றைக்கி வந்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்றைக்கி கலந்துக்கிட்டோம், இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கோம். இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோடு போகாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்றைக்கி உண்டாகணும். ஸோ தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
1: எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆமென். சகோதரன் ஜெபிக்கும் போது பாடுங்கள்.
0: ஹல்லேலூயா.
1: ப்ரைஸ் அல்லாஹ்.
0: என்னை தருகிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு. ஆண்டவரே என்னை முழுசா எடுத்துக்க, என்ன உங்க சித்தத்தின்படி இனி ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே, எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜனே. ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் ஆண்டவரே அப்பா இடைப்பட்டு கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளும் அப்பா உம்முடைய சாட்சிகளும் ஆண்டவரே யார் யார் இருதயத்தில் தொடப்பட்டதோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவர்களே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ராஜா தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் எதெல்லாம் ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கோ அந்த தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக அகன்று போகட்டும் நிச்சயிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றையிலேருந்து ஆண்டவரே அப்பா இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் அனுப்புங்கன்னு சொன்னீங்களே உங்களுடைய ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கு இருக்க இந்த ஆண்டவரே அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, அந்த ஃப்யூச்சரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த சபையை கொடுக்குறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மனவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு, என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மனவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிவிலே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சையின்படி அதை நாம் செய்கிறோம். கல்மலைட்டு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் வருஷத்தின் நடுவிலே என் கிரியைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நாம் வருஷத்தை துவங்கி நாம் கடந்து வரும்பொழுது அந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த உற்சாகம் குன்றி இப்பொழுது வர வர அந்த ஆவிக்குரிய வேகம் குறைந்து காணப்படுகிற காரணம் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக பலனை இழந்து தவிக்கிற நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய
கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல ஊழியங்களுக்காகவும் கர்த்தர் பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானோர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்துக்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நம் வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான இந்த சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இதை வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கியிருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததானே அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடிய பாத்திரமாக இருக்கும்படியாக தோட்டக்காரன் செடியை நட்டு நீர் பாய்ச்சி கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற ஒரே காரணம் கனி இருக்குமா, கனி இருக்குமா என்று கனி தேடி வருகிறான். அப்படி கனி தேடி வரும்பொழுது கனி இல்லை என்றால் உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை
அடிக்கடி குடித்து விட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக நீ காணப்படாதே. நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின்திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நாம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். நாம் இடறி போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்து டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே சத்தமானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யக்கூடாது. கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒன்றை செய்துவிட்டு போவதல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் மாம்ச பிரகாசமாக இருக்கக்கூடாது, சரீர பிரகாரமான பிரயாசமாக இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான் பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்துருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை, அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய்
சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால் நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கில் போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கேற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கேற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளத்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார். உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன். வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்கு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்ந்த நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை. இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே. அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்ப நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடின் அடிய, இயேசு சென்ற பாதையில தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை, வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலேயும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான்

அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தருடைய வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான் கேட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான், எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், வசனம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யின்னு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது, நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்காளுதின் சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதா ஒன்றுதான் நீங்க பிடிக்கணும், ஒன்ன விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இழக்க வேண்டிய இழப்பு பெருசா இருக்கும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது படித்த கதை ஞாபகம் வருது, ஆற்றுல மிதந்து போனேன், ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தைய விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம், கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சு. அவள் தேடின பலாப்பழமும் அவளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டா. அருமையானவர்களே, சிறு பிள்ளைங்கக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அருமையான ஒரு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அருமையை தெரியாமல் தூக்கி போட்டு போயிட்டா. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறதானே, எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே அதை நீ அற்பமாய் நினைக்காதே, கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது, அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா, தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவனுடைய நம்முடைய நோக்கம் எதிர்பார்ப்பு நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். அல்லேலூயா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. பிரியமானவர்களை, பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க, ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும் உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்புள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்கள் ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது. இசைந்த ஆத்துமாக்களாய், இசைந்த ஆத்துமா, இசைந்த ஆத்மா. அல்லேலூயா.

0: Hallelujah. Being one accord of one mind. இசைந்த ஆத்துமாக்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், அவங்க குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசனுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, நாலு மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனால் நாலும் ஒன்றா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துடுமா. ஒரு நாள் நரி போய் சொல்லித்தான், நீ இப்படி போய் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, நான் அந்த நாலு பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் நாலு பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து ஐக்கியத்தை உடைத்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால்தான் நான் சொல்றேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேறு ஒரு ரூட்டில் போகிறீங்க, நான் ஒரு வேறு ரூட்டில் போயிட்டுருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசினில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அது நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்களா, இசைந்த ஆத்மா. இசைந்த ஆத்மாவை ரெண்டு அல்லது மூன்று பேர் ஒன்றா கூட்டினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2:46 வாசிக்கும் பொழுது, அங்கே வாசி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. இங்க பெரிய சர்ச்சுக்கு போனாங்க, அங்க போனாங்கெல்லாம் இல்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒருமனமா இருக்கிறீங்களா, அதுதான் கேள்வி. நீ ஒருமனம் இல்லாம, அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எல்லாம் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க. அதெல்லாம் சுலபம், வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒருமனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒருமனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, நாலு பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை. ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனிச்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்? அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும், ஒருமனை பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போக கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்தில் காணப்படுவார்கள். யாரெல்லாம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் அந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்றான், நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிருன்னு வெளியில கொண்டு போறான். அனனியா சப்ரா பற்றி நீங்க படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலர்ல. அந்த அனனியா சப்ரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அந்த காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியானவிடத்தில் பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதான் கேள்வி, போதும், இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்யறதுக்கு ஒருமனப்பட்டினா, சமையல பக்தி விருத்தி உண்டாக ஒருமப்பட்டினா சந்தோஷம். பிரிக்கிறதுக்கு, சபையில கலகம் உண்டு பண்றதுக்கு, துர்சாட்சி உண்டு பண்றதுக்கு, மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனன்யா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில ஒருமனப்பட சொல்றாரு. ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாம் ஆவியிலே ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம், இயேசுவை தான் உயர்த்துவோம், இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியாக அவர் எதுவும் செய்ய மாட்டார், அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. அன்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை அந்த 4:3 வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க, ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளைய, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால், சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:10 எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை, இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு பேர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே, எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள், அவ்வளவுதான், அதுதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை, பரிசுத்தாவினால கிடைக்கிற அந்த ஒருமை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 133 சங்கீதம் எடுத்து வாசிங்க. 1 யாரா படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க, நன்மை, ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாது. ஹலேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். 4 ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமன பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாசித்தோம்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது? அது தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில் போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமாயிருக்கிற. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம் உன் சிந்தனைகளை சிதறவிடாது. ரோமருக்கு நிறுவ 15:5-6 எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்ல கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தனையுள்ளவர்களாக இருக்க முடியும். உங்களுக்கு இதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலைல சரியா 3 நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சபை மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா? ஒருமன பாட்டை கொடுக்க மாட்டீங்களா? அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே. அவங்கவுங்க நினைச்சது தான் செய்யறாங்க. எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதற முடிந்து கர்த்தர் சொன்னார். ஆரோனுடைய சரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பியிருப்ப நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொடுக்கிறார். மகனே மகளே, உன் குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறது, சபையில் பிரிவினைகள் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு மனமாய் உன்னால் வாழ முடியவில்லை, பலவிதமான சண்டைகளும் பலவிதமான கலகங்களும் துரோகங்களும் பகைகளும் விரோதங்களுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை, இசைந்த ஆத்மாவாயும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவா இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்க இல்லாவிட்டால் அது ஆவியில் வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி ரெண்டு மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது, ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்

0: ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்புக்கு அது மட்டுமே வழி.
1: வானொலி, தொலைக்காட்சி, செயற்கைக்கோள், இணையதளம் போன்ற சாதனங்கள் மூலம் என்றுமே இல்லாத அளவிற்கு நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஆயினும் உலகத்தில் வாழும் அநேக மக்களுக்கு இப்படிப்பட்ட நவீன கால தொழிற்துறையின் பயன்களால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரியதாகவே காணப்படுகிறது. இதைவிட நம் கரங்களில் இருக்கும் வேதாகமம் மற்றும் வேதாகம கையேடுகளை கூட சில மக்கள் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சத்தியத்தை கேள்விப்படாததற்கு அவர்களையே நாம் காரணம் காட்ட முடியுமா? இது பல நூற்றாண்டுகளாக கேட்கப்படும் கேள்வியாக இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்த கேள்வியை ரோமர் 1 அதிகாரத்தின் மூலம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம்.
0: என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? மக்கள் நற்செய்தியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் போதும், நாம் அவர்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போதும் அவர்கள் பொதுவாக கேட்கும் கேள்வி, இதுவரையிலும் சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்களின் நிலை எப்படியாக இருக்கும் என்பதே. இயேசுவே இரட்சகர் என்று கேள்விப்படாத மக்கள் பேரில் இருக்கும் வாஞ்சை நிமித்தம்

0: இந்த கேள்வியை அவர்கள் கேட்காமல் தங்களுக்கு சத்தியம் சொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும், மட்டுமன்றி அதனால் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த கேள்வியை கேட்கின்றனர். எப்படியாக இருந்தாலும் அவர்கள் கேட்கும் கேள்வி மிக முக்கியமான ஒன்றாகும். ஆம், நம்மை போன்று நற்செய்தியின் உண்மையை இதுவரை கேள்விப்படாத மக்களின் நிலைதான் என்ன? அப்படிப்பட்டவர்களை தேவன் எந்த கண்ணோட்டத்தில் நியாயம் தீர்ப்பார்? இந்த கேள்வியை மனதில் கொண்டவர்களாக நற்செய்தியை இதுவரை கேள்விப்படாதவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த நாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். ரோமர் 1 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்திலே மனிதனை குறித்த தேவ மனப்பாங்கு என்ன என்பதை விளக்கப்பட்டுள்ளது. அதை அறிந்து கொள்வதன் மூலம் சுவிசேஷத்தை இதுவரையிலும் கேள்விப்படாத மக்களின் நிலைதான் என்ன என்ற கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கேள்விக்கு நம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு பதில் அளிப்பதை பார்க்கிலும் தேவ வசனம் கூறுவதின் அடிப்படையில் பதில் அளிக்க வேண்டும். ஒவ்வொன்றை குறித்த தனிப்பட்ட அக்கறையும் வித்தியாசமான மக்கள் பேரில் நமக்கு அன்பும் இருக்கிறபடியால் தேவன் இவ்விதமாக செய்திருக்க கூடாது. நான் அறிந்த மட்டும் தேவன் இப்படி இருக்கவே மாட்டார் என்று நாம் எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் அறிந்த தேவன் வேதாகமத்தின் தேவனாக சத்தியத்தின் தேவனாகவே இருக்கிறார். ஆகவே நம் உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட தேவனாக அவர் இருக்க முடியாது. நம் அனைவரும் சேர்ந்து ரோமர் 1:18 முதல் 25 வரை வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருப்பவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஒரு உண்மை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த உண்மை என்னவென்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், மனிதனின் பாவ நிலையே அவனை குற்றவாளியாக தீர்த்துவிட்டது. ஆகையால் தேவனுக்கு முன்பு போக்கு சொல்ல அவனுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. சிலர் நம்மிடம் வந்து இதுவரைக்கும் சத்தியத்தை கேட்டிராத மக்கள் என்ன செய்வார்கள்? தேவனை குறித்து கேள்விப்படுவதற்கு எந்த ஒரு தருணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்க அவர்களின் நிலைமைதான் என்ன என்று கேட்கலாம். இவர்கள் கேட்பது உண்மையா என்றும் இப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் சொல்வது என்ன என்றும் நாம் பார்ப்போம். ரோமர் 1:19 சற்று கவனியுங்கள். இது ஒரே மெய் தேவனின் இருவிதமான வெளிப்பாட்டை குறித்து கூறுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சொல்லப்போனால் ஒவ்வொரு மனிதன் மனசாட்சியிலும் எது சரி எது தவறு என்பதை தேவன் எழுதி வைத்துள்ளார். ஆனால் அநேக மக்கள் இந்த உண்மையை உதறி தள்ளிவிட்டு அதை ஏற்க மறுத்துவிட்டனர். மேலும் கடவுளுக்கு முற்றிலுமாக தங்கள் வாழ்வை அடைத்துவிட்டு உண்மையை நம்பாமல் உண்மையில்லாத ஒன்றை மெய் என நம்பி வாழ்கின்றனர். அதற்காக இப்படிப்பட்ட எண்ணங்களுடனே அவர்கள் பிறந்தார்கள் என்றும் அல்லது தங்கள் வாழ்வை இப்படிப்பட்ட கருத்துடனே துவக்கினார்கள் என்றும் நான் சொல்லவில்லை. மாறாக காலப்போக்கிலே அவர்களாகவே தங்கள் எண்ணங்களிலே தங்களை தேவனுக்கு தூரமாக்கிக் கொண்டார்கள். தேவன் உண்மையை அவர்களுக்கு மனசாட்சியிலே வெளிப்படுத்தி இருந்தும் தங்கள் சிந்தையிலே அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். 20 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியானால் தேவனை குறித்த உண்மை மனித மனசாட்சியிலே இருந்ததும் அன்றி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது சிருஷ்டிப்பின் மூலமாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சிலர், நான் தேவனை நம்ப மாட்டேன், ஆனால் பரிணாம கொள்கையை தான் நம்புவேன் என்று சொல்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் ஒன்றுமில்லாமையில் இருந்து ஏற்பட்ட வெடிப்பின் நிமித்தமாகவே பூமி உருவாயிற்று. ஒரு செல் உயிரான அமீபாவின் வளர்ச்சியின் நிமித்தமே இன்று நீங்களும் நானும் பார்க்கின்ற உயிரினங்கள் உருவாகிற்று என கூறுகிறார்கள். நம்மை பொறுத்த மட்டும் அவர்கள் கூறுவது எதுவும் உண்மையல்ல. அவர்கள் கூறும் கருத்தை இதுவரை மெச்சிக்கொண்ட அநேக விஞ்ஞானிகள் அது உண்மைக்கு புறம்பானது என்றும், அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு சிருஷ்டிகர் ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்ற நிலையை எட்டியுள்ளனர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் கூட்டங்களையும் அவை யாவும் இயங்கும் முறைமையையும் சற்று யோசித்து பாருங்கள். ஏன் பூமியின் சுழற்சியையும் அதனால் ஏற்படும் சீதோசன நிலை மாற்றத்தையும் சந்திரன் அலைகளின் மேல் கொண்டிருக்கும் தாக்கத்தையும் சற்று யோசித்து பாருங்கள். ரோஜா மலரின் உள் அமைப்பை சற்று கண்ணோக்கி பாருங்கள். எவ்வளவு மேன்மையான நறுமணம், எத்தனை மிடுக்கான அழகு! இவை யாவற்றிற்கும் காரணம் தேவன்தான் அன்பானவர்களே. ஏன் தெரியுமா? அவரே இவை யாவற்றையும் படைத்தவர். இத்தனை நேர்த்தியான படைப்பை கண்டும் தேவன் இல்லை என்று சொல்லும் மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லும் உண்மை தம்முடைய சிருஷ்டிப்பே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இறுதியில் அவைகளே மனிதர்களை குற்றம் சாட்டப் போகிறது. ஆகவே போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று தேவன் கூறுகிறார். சரி, முதலாவது தேவன் மனிதனின் மனசாட்சியிலே தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக சிருஷ்டிப்பின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வை நம் கண்முன் கொண்டு வருவோமானால் தேவன் தம்மை மற்றொரு முறையில் வெளிப்படுத்தியது தெளிவாகிறது. அங்கே தேவன் தம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் மூலம் அதை சாத்தியமாக்கினார். யோவான் 14:9 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படியிருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, தேவன் மூன்று வழிகளிலே மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். அப்படியிருக்க, அவன் தேவனை புறக்கணிப்பதற்கும் பாவ வாழ்விலே வாழ்வதற்கும் போக்குச் சொல்வதற்கான வழியே கிடையாது. முதலாவது, தேவனை பற்றிய எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியிலும் எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவது, தேவன் இருக்கிறார் என்பதற்கு சிருஷ்டிப்பு ஓர் ஆதாரமாக இருக்கிறது. அவரே சிருஷ்டிப்பை தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் தாங்குகிறார். தேவன் இடம்பெறாத சிருஷ்டிப்பின் விளக்கம் நமக்கு தேவையற்றது. மூன்றாவதாக, தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தின் மூலம் வெளிப்பட்டார். எந்த ஒரு தனிநபரும் தன் இருதயத்தையும் மனதையும் ஒருமுகமாக்கி தேவன் உண்டு என்பதையும் இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதையும் கிறிஸ்துவே மனிதனின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறவர் என்பதையும் உணரும்போது தேவனாகவே முன்வந்து சத்தியத்தை விளக்கிக் கூறுகிறார். இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு சத்தியத்தை கேட்காத மக்களின் நிலை எப்படி இருக்கப் போகிறதோ என்றா நாம் யூகித்துக் கொண்டிருக்கிறோம்? முக்கியமாக இரண்டு வழிகளிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வெளிப்பாட்டின் மூலமாக தேவன் தந்த உண்மைக்கு அவர்கள் எப்படி மாறு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு நபர் பாவத்திலே மாண்டு போவதற்கு அவன்தான் காரணம். நான் சொல்வதை சற்று கவனித்து கேளுங்கள். சுவிசேஷத்தை கேட்டிராத மனிதனை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஆனால் மனிதனுக்கு தேவனை பற்றிய உண்மை இரண்டு வழிமுறைகளிலே சொல்லப்பட்டாயிற்று. அப்படி இருந்தும் மனிதன் பாவ வாழ்வை தொடரத்தான் செய்கிறான். தேவனின் ஆக்கினை தீர்ப்பு மனிதனின் பாவ நிலையை பொறுத்ததாகும். ஓர் மனிதன் எப்பேற்பட்டவராகவும் எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, பாவ வாழ்வில் வாழ்ந்தால் அவர்களுக்கு போக்கு சொல்ல வழியே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஒரு நபர் ரட்சிக்கப்பட முடியுமா என்று சிலர் கேட்கலாம். கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. சிலுவை பாடுகள் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. நான் கண்டிப்பாகவே இயேசுவைதான் விசுவாசிக்க வேண்டுமா என்ற கேள்வியுடன் அநேகர் இருக்கின்றனர். அவர்களை குறித்து சிலர் உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியத்தை கூறுவார்கள். கவனியுங்கள், என் கணவன் அல்லது என் மனைவி, என் சகோதரன் என் சகோதரி திருச்சபைக்கு செல்வது கிடையாது. ஏன்? அவர்கள் வேதத்தை வாசிப்பதும் கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள போல இரக்க குணம் யாரிடமும் இருக்காது என்று சொல்வார்கள். எரேமியா 17:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆம், நீங்கள் மிகவும் திறமைசாலியாகவும் மக்களுக்கு உதவி செய்யும் நபராக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்வில் உள்ள பாவ பிரச்சனை தீர்ந்து விடாது. நாம் பிறப்பிலேயே தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களாக இருக்கிறோம். நாம் பாவம் நிறைந்த மாந்தர்கள். இங்கே நாம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று, நாமே பாவ தன்மையுடன் தேவனை எதிர்கொள்ள வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார் என்ற உண்மையை அங்கீகரித்தவனாக தேவனை வாழ்விலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் அவரது மரணமும் அவரது மரணத்தின் வல்லமையும் நம் வாழ்வில் அங்கம் வகிப்பதினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ பிள்ளையாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, நித்திய காலத்திற்கும் பாதுகாப்பை பெறுகிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் சகோதரனே, சிலுவை இல்லாமல் அல்லது இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ சிறையிலிருந்து ஒருவருக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் ஒரே பதில். என் பதிலை பார்த்து என்ன சகோதரனே, நீங்கள் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். பரவாயில்லை, இயேசுவும் இதே பதிலைத்தான் தந்திருக்கிறார். யோவான் 3:15-16 மற்றும் 36 பாருங்கள். யாரெல்லாம் சத்தியத்தை அறிய வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க தேவன் அவளோடு இருக்கிறார். இது வேதத்தின் பல வசனங்களில் தெளிவுபட சொல்லப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, வேதாகமத்தின் சாட்சி தேவனின் சாட்சியாகவே இருக்கிறது. அது என்ன சாட்சி தெரியுமா? சிலுவை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பட்சத்தில் அங்கே ரட்சிப்பு இல்லை. சிலர் இதை குறுகிய மனப்பான்மை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? யாரெல்லாம் சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சையுடன் இருக்கிறார்களோ தேவனே அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும் பொறுப்பில் ஈடுபடுகிறார். நம்மால் அறியக்கூடாத ஒரு விஷயம் என்னவென்றால், நம் யாரும் பிறருடைய இருதயத்தில் இருப்பது என்ன என்பதை அறியோம். எத்தனை பேர் தங்கள் இருதயத்திலே பாவத்துடனும் கீழ்ப்படியாமையுடனும் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறியோம். மாயைகளை நம்பி வாழும் இருதயங்களில் தேவன் எவ்விதம் கிரியை செய்கிறார் என்பதும் நமக்கு தெரியாது. அவர்களுக்கு தேவன் தம்மை எவ்விதம் வெளிப்படுத்தப் போகிறார் என்பதும் நாம் அறிய முடியாத உண்மை. அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் தேவன் எவ்விதம் பாவ வாழ்வை குறித்து உணர்த்துகிறார் என்பதையும், உணர்த்தப்பட்ட பின்பு பாவத்தை விடாமல் அதை ஏன் நேசிக்கிறார்கள் என்பதையும் நாம் அறியோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் தேவன் வாய்ப்பு கொடுத்து அவர்களுடன் இடைபடத்தான் செய்கிறார். காரணம், தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் நீதியுள்ள தேவன். அவர் எவ்விதம் தம்மை வாஞ்சிப்பவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு அப்போஸ்தலர் 10 ஒரு எடுத்துக்காட்டு தரப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள கொர்நேலியை குறித்து 1-2 கூறுவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். கவனியுங்கள், இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தேவனை தேடுகிறவனாகவும் பயபக்தி உள்ளவனாகவும் இருந்தான். தன் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படியும் வாழ்ந்து வந்தான். தேவன் அவனுடன் பேசி பேதுரு என்ற மனிதனை அழைத்து வரும்படி கூறுகிறார். ஆகவே அவன் ஒரு குழுவினரை அனுப்பினான். அவர்கள் போய் பேதுருவை கண்டுபிடித்தார்கள். அச்சமயத்தில் தேவன் பேதுருவுடனும் பேசினார். பேதுரு தன் சொந்த ஜனத்தை குறித்து வைராக்கியமாக இருந்தபடியால் அவன் தேவனோடு தர்க்கம் பண்ணினான். அந்நாட்களில் யூதனல்லாத வீட்டிற்கு யூதன் செல்வது வழக்கத்திற்கு முரண்பாடான ஒரு செயல். ஆனால் தேவன் பேதுருவோடு பேசினதன் நிமித்தம் தன்னை அழைக்க வந்த மனிதர்களுடன் தர்க்கம் பண்ணாமல் அவர்களுடன் போய் கொர்நேலியை சந்தித்தான். அங்கே பேதுருவும் கொர்நேலியும் பேசிக் கொண்டதை நாம் அப்போஸ்தலர் 10:30 தொடங்கி 38 வரை காணலாம். இங்கே பேதுரு சிறந்த ஒரு செய்தியை கொடுத்தார். அதன் முடிவிலே நடைபெற்றது என்ன என்பதை 44 46 விளக்கி கூறுகிறது. 45 அவர்கள் பல பாஷைகளிலே பேசினது குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலர் நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்வதுண்டு. அது சரியான உபதேசம் அல்ல. அந்நாட்களில் இப்படிப்பட்ட அதிசயமான செயல்களின் நிமித்தம் சத்தியம் அறிவிக்கப்பட்ட செயல் உறுதி செய்யப்பட்டது. இந்த இடத்தில் தேவன் பேதுருவை கொண்டு சத்தியத்தை எடுத்துரைக்க காரணமாய் இருந்தவர் கொர்நேலியுதான். ஏன் தெரியுமா? அவன் பயபக்தி உள்ளவனாகவும் சத்தியத்தை அறிய ஆவல் உள்ளவனாகவும் இருந்தான். அப்போஸ்தலர் 10:34-35 வாசித்தால் தம்மை தேட ஆவலுடன் இருப்பவர்களுக்கு பட்சபாதம் எதுவும் காண்பிக்காமல் தம்மை வெளிப்படுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நபர் உலகத்தில் எந்த ஒரு பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, தேவனை குறித்து அவருக்கு அதிகம் தெரியாதிருந்தாலும் தேவ பயம் அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பிரியமாக வாழ எண்ணும்போது தேவன் அப்படிப்பட்ட நபருக்கு தம்மை நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஏற்கனவே நமக்கு தேவன் தெரியப்படுத்தின உண்மையை கடைபிடித்து வாழ்ந்தால் நடப்பது என்ன தெரியுமா? அவர் மேலும் மேலும் உண்மையை நமக்கு தருகிறவராக இருப்பார். யாரெல்லாம் தேவனை அறிய ஆவலுடன் இருந்து சத்தியத்தின் பேரில் வாஞ்சை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துக்கூற தேவனே பொறுப்பெடுக்கிறார். துன்மார்க்கனின் மரணத்தில் தேவனுக்கு விருப்பமில்லை. யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அவருக்கு ஆசையும் இல்லை. நம் தேவன் அன்பான தேவன். அதே சமயம் அவர் நீதியும் நியாயமான தேவன். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார். நண்பனே, யாரெல்லாம் சத்தியத்தை அறிய ஆவலுடன் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமே தேவனும் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது மனிதன் சத்தியத்தை அசட்டை பண்ணி வேதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவனை புறக்கணிக்கிறார்களோ அச்சமயம் தேவனும் அவர்களை அவர்களுடைய எண்ணத்திற்கு விட்டு விடுகிறார். அதனால் அவர்கள் உண்மையை இழக்க நேரிடுகிறது. ஆம் நண்பனே, சத்தியத்தை அறிந்தும் அதை புறக்கணிப்பவர்களுக்கு வரும் தண்டனை ஒழுக்க சீர்கேட்டில் முதல் இடம் வகித்த சோதோம் குமாரா பட்டணத்திற்கு வந்த தண்டனையை காட்டிலும் விபரீதமாக இருக்கும். முதலாவதாக நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினோம் என்பதின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். நமக்கு தரப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினோம் என்பதன் அடிப்படையில் நம் அனைவருமே தேவ சமூகத்திற்கு முன்பு சமநிலையில்தான் வைக்கப்படுவோம். ஆகவே தேவன் என் வாழ்வில் ஏதாவது தவறு செய்து விடுவாரோ என்று கவலை கொள்ள வேண்டாம். அவர் எப்பொழுதுமே நீதியுள்ள தேவன், அதே சமயம் அன்பான தேவனுமாக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர் என்பதற்காக நம்மை தண்டிக்காமல் விடப்போவதில்லை. பரிசுத்தமான தேவனும் பாவியான மனிதனும் எந்த வகையில்தான் பொருந்த முடியும்? அங்குதான் சிலுவை வருகிறது. அது பாவியான மனிதனை பரிசுத்தமான தேவனுடன் இணைக்கிறது. எவ்வளவு மகத்துவமான சிலுவை! அது இருவரும் பிரிவுகளுக்கு பாலமாக வந்து நிற்கிறது. இயேசுவில் விசுவாசம் வைத்தால் மட்டுமே நித்திய ஜீவன் கிட்டும். அவரை நோக்கி கூப்பிடும் யாவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இதற்கு மாற்று வழியே கிடையாது. இதை விட்டால் வேறு முறையும் கிடையாது. நீங்கள் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அவர் உங்களை வெறுமனே அனுப்பாமல் நிபந்தனையற்ற அன்பினால் நேசித்து நித்தியமான நிலையான வாழ்வை தம் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு தருவார்.
1: அன்பானவர்களே, நீங்கள் சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகமாக கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்று நாம் கேட்ட நற்செய்தியை பற்றின விளக்கத்தின்படி, பரிசுத்த தேவனுக்கு முன்பு போக்கு சொல்ல நம் யாருக்கும் இடமில்லை. கிறிஸ்துவை உங்கள் இரட்சகர் என்று நம்புவதற்கு இன்றே தீர்மானியுங்கள். உங்களை நேசிக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனை இன்றே தொடர்பு கொள்ள ஆரம்பியுங்கள். இயேசுவே இரட்சிப்புக்கான ஒரே வழி என்று வேதாகமம் தெளிவுபடுத்தியுள்ளது. யோவான் 10:7-10 வாசிக்கிறேன், கேளுங்கள். அதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க

తరగడదు.

0: யோசனையே
1: நிலைநிற்கும்
0: நிலைநிற்கும். இந்த மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மெனி ஆர் த பிளான்ஸ் இன் அ மேன்ஸ் ஹார்ட். இந்த வயசுல என்னென்னமோ திட்டம் வரும் மனசுக்குள்ள,
1: என்னென்னமோ
0: திட்டம் வரும் போகும், என்னென்னமோ ஆசை வரும் போகும், என்னென்னமோ கனவு, கலர் கலரான கனவுகள்லாம் வந்து மறையும். ஆனா கடைசியில எதுதான் நிலைச்சு நிக்குமா? உங்களையும் என்னையும் குறிச்ச ஆண்டவருடைய நோக்கம், ஆங்கிலத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கும், பட் இட் இஸ் தி லார்ட்ஸ் பர்பஸ் தட் ப்ரிவைல்ஸ். என்ன வேணாலும் ஆசைப்பட்டுக்க, என்ன ஓடணும்னாலும் என்ன செஞ்சுக்க,
1: ஓடிக்க.
0: ஆனா உன்னை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதுதான் கடைசியில் என்ன செய்யுமா, நிலைச்சு நிக்குமா?
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுதான் என்ன செய்யுமா, கடைசியில்
1: நிலைச்சு நிற்கும்,
0: நிலைச்சு நிக்குமா? அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க பிறந்ததே எதுக்காகனா, இந்த நோக்கத்துக்காக தான்.
1: எஸ்,
0: அதனால இனிமே போய் நான் ஏன் பிறந்தேன், நான்லாம் ஏன் பிறக்கணும், நான்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே என்னன்னா
1: கூடாது
0: கூடாது அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு அங்கலாய்ப்பு, மனச்சோறு வர்றப்ப எல்லாம் நீங்க சொல்லிக்கிறனோ, டேய், தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன். நான் சாதாரண ஆள் என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை,
1: அல்லேலூயா.
0: அதனால டெவில் என்ன பண்ணுவானா, நீங்க யாருன்னு தெரியாமலேயே நீங்க வாழணும், நீங்க யாருன்னு தெரியாமலேயே
1: நீங்க வாழணும்.
0: நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி யங் ஏஜ்ல எல்லாம் எனக்கு நிறைய கனவுகள், நிறைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஊக்கத்தோட நான் வாழ்ந்தேன். பெரிய எக்ஸ்போர்ட் ஆகணும், பிசினஸ்ல பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியான கனவு எனக்கு இருந்துச்சு. ஒரு கனவு நிறைவேறலைன்னா உடனே அடுத்த கனவுக்கு தாவிடுவேன். என்ன மாதிரி கனவை மாத்திர இல்லை எக்ஸ்பர்ட் வேற, நடக்கலைன்னா போனா போயா இன்னொரு கனவு நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவை ட்ரை பண்ணி எல்லா கனவுலையும் என்னன்னா ஃபெயிலானப்பதான் ஆண்டவருடைய நோக்கம். என்னுடைய 30வது வயசுல என் ஆண்டவர் என்னை சந்திச்சு, இதுக்கு தான் பிறந்த, நீ என்னுடைய ஊழியக்காரன், என்ன உன்னை குறிச்ச என்னுடைய திட்டம் இது, இதை நிறைவேற்ற நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி வந்தேன் பாருங்க, என் லைஃப் தலையில மாறிடுச்சு.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து, அவன் பேர் முருகன், அவனுக்கும் இப்ப என்ன மாதிரி 56 வயசாச்சு. சமீபத்தில் நான் வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு 30வது வயசில் ஆண்டோருக்கு நேராக நான் நடக்க தொடங்கினப்ப என் ஃப்ரெண்டு வந்து இதே முருகன் சொன்னது என்னன்னா, ஜோஷுவா வந்து லைஃபை தொலைச்சிட்டான், இனிமேல் அவனுக்கு வாழ்க்கை என்னன்னா
1: இல்லை,
0: இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் மேலே ரொம்ப கரிசனையாக அக்கறையோடு பரிதாபப்பட்டேன். நான் எங்கே போனதை நினச்சி, பைபிள் ஸ்கூல் போனதை நினச்சி. ஆனால் அதே முருகன் பிஸ்னஸில் ஆகா ஓகோன்னு கொடி கட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச முருகன், முருகன் என் ஃப்ரெண்டு, அவன் இப்போ சரியான பயங்கரமான கடன் பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடியில் இப்போ அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணி நிறைய அவனோட பேசுவேன். அவன் வாயார மனதார இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டாடுறான், சந்தோஷப்படுறான், பூரிக்கிறான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப அவன் சொல்றான், யாருக்குடா கிடைக்கும் இந்த கொடுப்புன, எல்லாம் கோடியில் ஒருத்தனுக்கு கிடைக்கும் ஊழியம் பண்றது
1: அப்படின்னு.
0: கோடியில் ஒருத்தன்,
1: கோடியில் ஒருத்தன்,
0: எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கைன்னு என்ன செய்யறேன்னா, சொல்லிட்டு சொன்னான், என்னமோ தெரியலடா அந்த அந்த சாமி வந்து நீன்னா தடதடன்னு வந்து வேலை செய்கிறாரு, என்னையுமே வேலை தான் போட்டு பார்க்குறாரு, அந்த மனுஷன்ட்ட சொல்லி வைடா என்னையும் கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் கருத்து வைக்கிறதுக்கு சொல்லிவிடா அப்படின்னு. டேய், உனக்குள்ள கேட்கிற சத்தம் தாண்டா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சும்மா தியானங்கன்னு போகாதரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். 56 வயசுல தென்னறான். 56 வயசுல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், எப்பட்றா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறப்ப அவன் சொல்றான், அவ்வளவுதான்டா மாப்பிள்ள ரிட்டையர்மெண்ட்டு, அதனால நம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு லைஃப். என்னடா ஸ்மூத்தா போகுது, நானே ஒய்ஃபும் அப்படி நாங்க ஒவ்வொரு ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்கே போய் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம், 2 நாளைக்கு வீக்கெண்டில் அங்கே போய் தங்கியிருப்போம், அப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ரிட்டையர்மெண்ட்டில் பாரு மாப்பிள்ள, அதனால நம்ம அப்படி ஸ்மூத்தாக தான் என்ன செய்யணும்னா
1: போகணும்.
0: எனக்கு சிரிப்பு வந்துச்சு, டே 56ல எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது, எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது.
1: எஸ்
0: அவனு என்ன சொல்கிறானு, 56ல முடிஞ்சிருச்சுன்றான்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: நமக்கு இப்பதான் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைச்சுக்கிற காரியத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்தி உருவாக்கி அப்படி ரைப்பாக்கி நம்மளை கொண்டு வர்றப்ப நம்மளோட பழகினவங்க நம்மளோட வாழ்ந்தவன் அவன் என்ன சொல்றானா, இந்த வயசுல எங்களுக்கு எல்லாமே
1: முடிஞ்சிருச்சு.
0: நீங்க ஆண்டவருடைய திட்டத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு த்ரில்லா இருக்கும்.
1: ஆமென்.
0: சுறு சுறு
1: விரு
0: விரு விருன்னு இருக்கும்.
1: எஸ்.
0: அதனாலதான் இந்த வயசுல நீங்க உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கத்தோட கனெக்ட் ஆகுறது அவனுக்கு என்னன்னா
1: பிடிக்கல.
0: நீங்க எதையும் நம்பாதீங்க. உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வாசிக்கிறப்ப அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் உங்களோட பேசுறாரு பாருங்க, அதுதான் உங்க ஃபியூச்சர்.
1: எஸ்.
0: அதுதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை.
1: எஸ்.
0: ஏன்னா ஆண்டவர் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: I am not here to search. My future. என்னுடைய எதிர்காலத்தை தேடுறதுக்காக இங்க நான் இல்லை. I know you are my future.
1: Yes.
0: எனக்கு தெரியும் நீங்க தான் என்னுடைய எதிர்காலம்னு சொல்லி.
1: எதிர்காலம் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம்.
0: Future.

0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: அதனால உங்க எதிர்காலம் யாரு?
1: அவர்தான்.
0: உங்க எதிர்காலம் உங்க உள்ளங்கையில இல்ல, உங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவற்ற இருக்கு.
1: ஆமென்.
0: என் கையில வரைஞ்சிருக்கிறேன், இவன் எதிர்காலத்தை உன் கையில தேடுறியாடா.
1: எஸ்.
0: நல்லவாடா இருக்குன்றார்.
1: எஸ்.
0: அதனால யாருமே எதை கொடுக்காதீங்க,
1: உங்க உள்ளங்கைய கொடுக்காதீங்க.
0: உங்களை உள்ளங்கையில வரைஞ்ச ஒருத்தர் இருக்கிறார்.
1: எஸ்.
0: உங்க நினைவாகவே இருக்கிறார்.
1: ஆமென். Hallelujah.
0: உள்ளங்கையில்

0: ஐயோ என் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணவே வேணாம் சாமி,
1: வேணவே வேணாம்.
0: உங்களை ஒருத்தர் ஏற்கனவே கையில வரைஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு.
1: எஸ்,

0: பைபிள்ல நீங்க வாசிச்சப்போ அல்லது ஒரு செய்தியை கேட்கிறப்போ அல்லது ஒரு பாடலை பாடி ஆராதிக்கிறப்போ உங்களை நோக்கி கடந்து வந்த ஒரு வெளிப்பாடு தான் நீங்க.
1: ஆமென்.
0: யூ ஆர் எ ரெவலேஷன். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு. வெளிப்பாடு. அதான் 1 Corinthians 2:9 வாசிக்கிறோம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன்
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவில்லை,
1: காது கேட்கவும்
0: மனுஷருடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: Your life is totally secured.
1: Yes.
0: முழுமையா உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு.
1: பாதுகாப்பா இருக்கு.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: உங்க கண்ணு அதை பார்க்கல,
1: காது கேட்கல,
0: உங்க இருதயத்துல
1: அவைகள் தோன்ற கூட இல்லை.
0: ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறாரா?
1: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
0: அதனால நான் சொல்றேன், யூ ஆர் எ ரெவலேஷன்.
1: ரெவலேஷன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் ஒரு வெளிப்பாடு.
1: நான் ஒரு வெளிப்பாடு.
0: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
1: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி ஆமன் சொல்ல.
1: ஆமென்.
0: நீங்களும் நானும் யாரு?
1: இறை வெளிப்பாடு.
0: இறை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இந்த பைபிள்ல இருந்து வர்றப்ப அந்த வெளிப்பாடு உங்களை குறிச்சு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: தப்பிக்கவே முடியாது.
1: எஸ்.
0: என்ன செய்ய முடியாது?
1: தப்பிக்கவே முடியாது.
0: தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுவார்.
1: தூக்கிட்டு போயிடுவார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எங்க இருந்தாலும் சரி, அவருடைய நேரம் வர்றப்ப உங்களை தூக்கி தோல்ல போட்டு போயிடுவார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எங்க தூக்கி போட்டு போக மாட்டாரு, தூக்கி தோல்ல போட்டு போவாருன்றவனே. நான் சொல்றதை கேட்காம இங்கே வந்து கிடக்க நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன அப்படின்னு தூக்கி தூர போட்டுட்டு போக மாட்டாரு, உங்களை தூக்கி
1: தோளில் போட்டுக்கிட்டு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: என்ன அவருடைய நேரத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அந்த வேலைக்காக தான் இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: இந்த பூமியில நீங்க இன்னைக்கு வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன்னா, யுவர் சீசன் இஸ் த ரீசன். Hallelujah.
1: Hallelujah.
0: Your season
1: is the reason.
0: Is the reason. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் வந்து உங்களை குறிச்சு உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா, நிச்சயமா பேசியிருப்பார்னா இல்ல, பேசியிருக்கிறாரு.
1: பேசியிருக்கிறாரு.
0: இப்ப கூட பேசிட்டு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: If God has spoken, உங்களிடத்துல ஆண்டவர் பேசியிருப்பார்னா டெஃபினெட்லி ஹி வில் மேனிஃபெஸ்ட்.
1: எஸ்.
0: உங்க வாழ்க்கையில அவருடைய நேரம் வர்றப்ப கட்டாயம் உங்களிடத்துல பேசினபடியே அவர் கிரியை செய்ய தொடங்குவார்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: உங்களை அசைச்சுக்கிற முடியாது.
1: எஸ்.
0: நீங்க இந்த மேப்புக்குள்ள இப்பவே வந்துடணும்.
1: ஆமென்.
0: வெரி சிம்பிளா தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆனா இதை நீங்க பிலீவ் பண்ணலன்னா நீங்க எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டடா மாத்திடுவீங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கட்டாயம் அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப உங்களை குறிச்ச தேவ திட்டம், உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகியே தீரும்.
1: தீரும். ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லுங்களே.
1: அல்லேலூயா.
0: மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான கிளைமேட் உங்களுக்கு தருவார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: நான் வந்து என்னோட நான் 3வது வகுப்பா அல்லது 4வது வகுப்பா என்னன்னு தெரியல. நான் சின்ன வயசுல எங்க தாய் மாமா வந்து எங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பைபிள் எங்க வீட்டில் இருந்துச்சு. நான் கேத்தலிக்காக இருந்தாலும் ஒரு பெண்டிகாஸ்டல் பைபிள் வந்து எங்கள் மாமா தாய் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அந்த பைபிள வந்து அந்த சின்ன வயசுல எங்க வீட்டு வாசப்படியில் உட்காந்து நான் சத்தம் போட்டு என்ன வாசிப்பேன். நான் வாசிட்டு இருந்ததை கேட்ட எங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா, அவங்க பேரு துளசி அக்கா. அவங்க வந்து அவங்க வாயில் ஆண்டவர் வேர்டை போடுறாரு பாருங்க. அவங்க ஆண்டவர் அறியாத மனுஷியா இருந்தா கூட அவங்க சொல்றாங்க, அப்பா தம்பிய கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு வாசிக்க சொல்லுங்கப்பா, பெரிய பிரசங்கியாளர் மாதிரி என்ன செய்யறான் அண்ணா வாசிக்கிறான் அப்படின்னா. யாரு மாதிரி வாசிக்கிறான்?
1: பெரிய பிரசங்கியாளர் மாதிரி.
0: எனக்கு அந்த முளைச்சு மூணுல விடல இந்த நண்டுக்கு வந்துச்சு பாருங்க ரோசம். சி, நம்மளை போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா
1: பிரசங்கியா
0: கேவலம் அப்படின்னு அன்னைக்கு முடி வச்சாருந்தான் பைபிள.
1: எட்டு வயசுல
0: திரும்ப அந்த பைபிளை நான் திறக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் 30 வயசுல திறக்க வச்சாரு.
1: ஆமென்.
0: மூடுறதுக்கே உனக்கு இவ்வளவு தில்லுன்னா உன்னை திறக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: எஸ்.
0: எந்த கையை வச்சு மூடனியோ அதே கை.
1: எஸ். ஆமென்.
0: என்னுடைய 30வது வயசுல எனக்கான தேவனுடைய நேரம் என் வாழ்க்கையில வந்துச்சு. என்னோட கைரஸ் மொமெண்ட் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு. எனக்குன்னு என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற நேரம் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு.
1: எஸ்.
0: வந்த பாண்டர் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சாரு.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வரைக்கும்
1: நான்
0: ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: சாகுற வரைக்கும் போயிட்டு தான்
1: இருக்கோம். ஆமென்.
0: செத்த பின்னாடியே நாங்க செஞ்ச ஊழியம் பின்னல மாதிரி ஊழியம் செய்யும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அங்க ஒரு சரித்திரம்.
1: ஆமென்.
0: தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள்
1: வசனிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டுனா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: ஆமென்.
0: அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய நோக்கம் உண்ட தொடங்கும்.
1: ஆமென்.
0: விதை முளைச்சு வர்ற மாதிரி உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய திட்டம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்ப உங்களை பார்க்க உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும், என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில.
1: ஹல்லேலூயா.
0: ஜூடா அம்மா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வாலிப பெண்ணா இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஆண்டவரை குறிச்சு ஒரு டிராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிராக்டை வந்து அவங்க வாசிக்கிறப்போ அந்த டிராக்டில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க வாலிப வயசில் இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு பையன் பிறப்பான்னா அவனை வந்து நான் உங்களுக்கு பணி செய்ய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை அறியாத இருந்த நாட்கள்ல ஒரு ஃப்ளோல அப்படி ஒரு சின்ன தாட் அவங்க மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டாங்க.
1: இப்ப கேட்டா கூட அவங்களுக்கு தெரியல, எப்போ ஒரு அக்கேஷன்ல சொன்ன மறந்துட்டேன் எப்ப அப்படின்னு
0: அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு கல்யாணம் முடியுது. அவங்களுக்கு ஒரு முதல் பையன் யூதா பிறக்கிறாரு. இவருக்கு சரியா 12வது முடிக்கிறாரு, முடிக்கல, ஃபெயில் ஆகுறாரு.
1: பிசிக்ஸ்ல 5 மார்க்ல போயிடுச்சு பிச்சுக்கிட்டு.
0: அதனால தாயாருடைய கனவு மருத்துவர் ஆகணும். மகன் பிறக்கிறப்பே கையில வாங்கினதே டாக்டர் செந்தில்நாதன் தான் வாங்கியிருக்கிறாங்க.
1: எஸ்.
0: அவருடைய பேர் செந்தில்நாதன்.
1: எஸ்.
0: அந்த ஆண்டவர் +2ல ஃபெயில் ஆக்கி சரியா 12வது படிக்கிறப்ப தூக்கி தோல்ல போட்டு
1: போயிட்டார்.
0: தோல்வியில் தோண்ட மகனை
1: தோளில்
0: தூக்கி கொண்டு போய்விட்டார்.
1: எஸ்.
0: அம்மா கிடந்து கதறாங்க, டேய் அப்பா இறந்துட்டாங்க, நீ தான் வீட்டுக்கு யாரு?
1: மூத்த மகன்.
0: மூத்த மகன்
1: பிரெட் வின்னர்.
0: போயிராதரா போயிராதரான்னு அம்மா கதறினாலும் இவர் என்னன்னா, நான் பயில் ஸ்கூல் போறேன். டேய், நீ பயில் ஸ்கூல் போனா எனக்கு நீ
1: மகன் இல்ல, நான் உனக்கு தாயும் இல்ல.
0: ஆனாலும் அவர் பாட்டு என்னன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு தாய் ரட்சிக்கப்பட்டாங்க.
1: 4 மாசத்துல ஆண்டவர் சீக்கிரம் ஜெபத்தை கேட்டுட்டார்.
0: அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளோல சொன்னது, எனக்கு ஒரு பையன் இருந்தா
1: எஸ்
0: அவனை நான் ஊழியத்துக்கு என்ன செய்யறேன்
1: அனுப்பி வைக்கிறேன்.
0: ஆண்டவர் அதை பிடிச்சிக்கிட்டாரு பாருங்க.
1: எஸ்.
0: சரியா +2 படிக்க நேரத்துல அந்த தாயாருடைய மனதில் தேவன் கொடுத்த ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: எஸ்.
0: உங்க அம்மா ஜெபம் பண்றப்போ உங்களை குறிச்சு ஜெபம் பண்றப்போ உங்க அம்மாக்கு உங்களை குறிச்சு ஒரு வேர்டு இருக்கு.
1: எஸ்
0: உங்க டாடி ஜெபம் பண்ணப்ப உங்களை குறிச்சு உங்க டாடிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு.
1: ஆமென்.
0: பக்கத்துல கையை பிடிச்சுங்க. தப்பிக்கவே முடியாது,
1: தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. எஸ்
0: உங்க தாய் தகப்பனுடைய ஜெபம் உங்களை விடாது,
1: விடாது.
0: அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படிதான் உங்களுக்கு நடக்கும்.
1: ஆமென்.
0: நீங்க எங்க போய் கூடாரம் போட்டாலும் சரி, எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் சரி, எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி, அந்த ஜெபம் உங்களை பிடிக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: உங்க தாயார் உங்களுக்காக வடிச்ச கண்ணீரை ஆண்டவர் பாட்டில புடிச்சு வச்சிருக்கிறார்,
1: புக்ல எழுதி வச்சிருக்கிறார்.
0: டேய் அடங்காதவனே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்.
1: எஸ்
0: ஆண்டவரோட நாம கனெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல டெவில் வந்து பயங்கர பயங்கர தந்திரசாலி. நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், வஞ்சிக்கணும். இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சீடு, சொல்லுங்க சீடு,
1: சீடு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பக்கம் உங்க அம்மா அப்பாக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனி நீங்க, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாரும் கோதுமை மணி,
1: கோதுமை மணி.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பக்கம் நீங்க யாரு,
1: கற்பத்தின் கனி,
0: பயாலஜிக்கலா மாம்சத்தின்படி, ஆனா தரிசனத்தின்படி நீங்க யாரு,
1: கோதுமை மணி.
0: உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பக்கம் நீங்க கண்மணி, இந்த மணி
1: கண்மணி.
0: ஆனா ஆண்டவர் பார்வையில் நீங்க என்னன்னா,
1: கோதுமை மணி. ஹல்லேலூயா.
0: தி சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். என்ன ரெவலேஷன்,
1: சீடு.
0: நான் ஒரு கோதுமை மணி அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. நீங்க வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடிதான் டெவில் வந்து கதைங்கிற கான்செப்ட கொண்டு வர்றான். என்ன கான்செப்ட்,
1: கதை என்கிற கான்செப்ட.
0: கதை கதை கதை கதை கதை.
1: எஸ்
0: நம்மள சுத்தி அதுதானே இருக்கு.
1: எஸ்
0: இதன் நடுவுல இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய கோதுமை மணிகளாக உங்களையும் என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நான் வாழ்கிற காலத்தின் தேவையை சந்திக்க ஆண்டவர் என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: எஸ்
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்களாலேயே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க தேவனுடைய பிரம்மாண்டம்.
1: ஆமென்.
0: இதை நீங்க விசுவாசிச்சிட கூடாதுங்கிறதுக்காக உங்க காலத்துக்கு முன்னாடியே கதை விடுற வேலையை ஆரம்பிச்சிருவான். யாரு, நீ யாரு தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ எதெல்லாம் சாதிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி நம்ப கூடாத காரியத்தை எல்லாம் உங்களை
1: நம்ப வச்சு,
0: நம்ப வச்சு நீ எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய லெவலுக்கு போக வேண்டியவன் தெரியுமான்னு சொல்லி கற்பனை குதிரையை உங்களுக்குள்ள தட்ட விட்டு பலவிதமான ஆசைகளை உங்களுக்குள்ள வளர்த்து உங்களை நாசக்கடாக்குறதுல அவன் பயங்கரமான கில்லாடி. ஆனா நீங்க ஒரு சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கும்னா, ஸ்கிரிப்சர்ல இருந்து வருகிற வெளிப்பாட உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கும்னா காத்து கருப்பு அண்டாது.
1: ஆமென். அண்டாது
0: என்ன செய்யாது,
1: காத்து கருப்பு அண்டாது,
0: காத்து கருப்பு அண்டாது. சொல்லுங்க, நான் ஸ்டோரி இல்ல,
1: நான் ஸ்டோரி இல்ல,
0: சீடு,
1: சீடு.
0: நான் கதை இல்ல,
1: நான் கதை இல்ல,
0: நான் விதை,
1: நான் விதை.
0: என் வாழ்க்கையை நான் ஒரு கதையை போல கழிச்சு போட என்னன்னா விரும்பல.
1: எஸ்
0: அதான் நம்ம தியானிச்ச சங்கீதம் 90ல் 9வது வசனம், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல்
1: எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம்.
0: கதையை போல் எங்கள் வருஷங்களை
1: கழித்து போட்டோம்.
0: கழித்து போட்டோம். 20 வருஷம் 25 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்னு ஆண்டவரே, நாங்க ஒருத்தர் கூட பின்னாட்களை ரெக்ரெட் பண்ண கூடாது. இந்த இளம் வயசுலயே நாங்க மீனிங்ஃபுல்லா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நாங்க ட்ராக்ல வந்து நிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நான் ஓட வேண்டிய பாதை எனக்கு காண்பிச்சு இலக்குக்கு நேரா என்ன நடத்துங்க ஆண்டவரே.
1: ஆமென்.
0: தரிசனத்தினுடைய பார்வை, தரிசன பாதை.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கதையில எதுவுமே நிஜம் இல்ல. கதையில
1: எதுவுமே நிஜம் இல்ல.
0: ஆனா விதைன்னு வந்தா எதுவுமே பொய் இல்ல.
1: எதுவுமே பொய் இல்ல.
0: உங்கள்ட்ட அவன் சொல்ற கதையில
1: எதுவுமே
0: நிஜம் இல்ல.
1: எஸ்.
0: ஆனா அவருடைய விதையா இருக்கிற உங்களிடத்துல உங்களை குறிச்சு அவர் தருகிற வெளிப்பாடு எதுவுமே பொய் இல்ல.
1: பொய் இல்ல.
0: உங்களை குறிச்சு உங்களிடத்துல பேசுற காரியத்தை அப்படியே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சீசன் வர்றப்ப நீங்க தான் பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
0: அது என்ன பாஸ்டர் கதை? அது என்ன விதை? கொஞ்சம் புரியலையே.
1: எஸ்
0: கொஞ்சம் புரியற மாதிரி என்ன செய்யுங்களேன்
1: சொல்லுங்களேன்.
0: எங்களுக்கு புரியற மாதிரி எங்க பாஷையில என்ன செய்யுங்களேன் சொல்லுங்களேன்.
1: எஸ் எஸ். Hallelujah.
0: நீ காதலிக்கிற பொண்ணு தான் உனக்கு மனைவி. அப்படின்னா என்னது?
1: கதை.
0: கதை.
1: கதை.
0: கதையை பார்த்ததுனால வந்த கதை.
1: எஸ்.
0: கோலிவுட் எஃபெக்ட், பாலிவுட் எஃபெக்ட்,
1: ஹாலிவுட் எஃபெக்ட்.
0: என்ன கதை? இங்க பாருப்புல, நீ தான் என் மனைவி. இங்க வரியா? நீ இல்லைன்னா செத்தே போயிருவேன். கை விட்டுறாத. உனக்காக வீட்டையும் தூக்கி போட்டு நான் என்ன செய்யறேன்?
1: உன் கூட ஓடி வந்துடுறேன்.
0: எனக்காகவா?
1: எனக்காகவா பிள்ள?
0: இந்த கருவாப்பைய எனக்காகவா?
1: உனக்காக
0: தான். உடனே ஒரு ஃப்ரெண்ட் டயலாக் கொடுவாரு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு வர்றாள்.
1: எஸ்.
0: கண்ணுங்களை நாம காத்துக்கணும்ல நம்ம.
1: எஸ்.
0: நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு.
1: எஸ்.
0: பைபிள் எல்லாத்தையும் விட்டு வருது நமக்காக.
1: எஸ்.
0: அதை காப்பாற்ற வேண்டாமா? ஏய் கதை.
1: கதை.
0: 4 டயலாக் பார்த்ததுனால இந்த 5 டயலாக்லாம் வருது.
1: எஸ்.
0: எவனோ எழுதுனவன் டைரக்டர், அவன் யாரோ ஒருத்தன் நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான். அவன் நடிச்சிட்டு போயிட்டான். அது நிஜம் இல்ல. கதை.
1: கதை.
0: அந்த டயலாக் நீ என்ன செய்யாத?
1: நம்பிடாத.
0: நம்பிடாத.
1: நம்பிடாத.
0: பொண்ணு 2 வார்த்தை சொன்னா இங்க அப்படியே உருகுது உள்ளமெல்லாம். என்னன்னா
1: உருகுது.
0: அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு போன் வரலன்னா அன்னைக்கு என்னமோ மாதிரி. என்னன்னா
1: தலையே வெடிக்கும் போல இருக்கு.
0: காலையில என்னை 5 மணிக்கு அவதான் எழுப்பி விடுறா.
1: ஜோம் பண்றியான்னு கேக்குறா.
0: ஜோம் பண்றியான்னு கேக்குறா.
1: பைபிள் வாசிச்சாடா
0: அன்னைக்கு? ஸ்பிரிச்சுவல் காதல் இதெல்லாம் வந்து.
1: எஸ்.
0: கரிஸ்மேட்டிக் லவ்.
1: எஸ்.
0: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்காங்களாம்.
1: எஸ்.
0: எதுல கனெக்ட் ஆயிருக்காங்களா?
1: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும்.
0: சொல்லுங்க கதை.
1: கதை.
0: சரி, காதலி தான் மனைவியா வருவான்றது கதைன்னா விதைன்னா என்ன பாஸ்டர்? மனைவி காதலியாவா?
1: மனைவி காதலி. ஹல்லேலூயா. இதுக்கு அதிகமான கைத்தட்டு வராது.

0: நீங்க காதலிய மனைவியா கற்பனை பண்ணீங்கன்னா சினிமா எஃபெக்ட் அது. என்ன எஃபெக்ட்?
1: சினிமா எஃபெக்ட்.
0: ஆனா உங்களுக்கு வருகிற மனைவி தான் உங்க காதலிங்கிறது அதான் நிஜம்.
1: நிஜம்.
0: எங்க பிறந்திருக்கோ தெரியல, ஆனா பிறந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்க டைம் வர்றப்ப அந்த மனுஷிய உங்க வாழ்க்கையில கத்தர் கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஆமென். ஈசாக்கு ரெபேக்காள தனக்கு மனைவியாக்கி கொண்டு என்ன செய்தானா?
1: நேசித்தான்.
0: ஆனா கதை பிசாசு எப்படி விடுறான் இங்க பாரு, நேசிக்கிறவள மனைவியாக்கு. ஆனா ஈசாக்கு கதை என்ன சொல்லுதுன்னா, மனைவியை நேசி,
1: மனைவியை நேசி.
0: ஏப்பா முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யுன்னு தானே சொல்றேன்.
1: பொங்கல்
0: பார்த்த உடனே கனெக்ஷன் கப்புன்னு பத்திக்கிட்டு என்ன செய்யுதுன்னா,
1: எஸ்.
0: சோ இதெல்லாம் ஸ்டோரி எஃபெக்ட், ஸ்டோரி சாங், அது இதுன்னு பண்ற வேலை, ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனா உனக்குன்னு ஒரு நபரை கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறாரு.
0: அந்த நபரை அந்த வேலை வரும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனால பி சீரியஸ். ஏன் வந்து இந்த வயசுல உங்களை ரொம்ப ஈஸியா பிசாஸ் வந்து டைவர்ட் பண்ண முடியுது அப்படின்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால்
1: சங்காரமாகிறார்கள்.
0: போதுமான இன்சைட் இல்லைன்னா, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு
1: இல்லை என்றால்,
0: இல்லை என்றால் அல்லது இருந்தாலுமே இந்த வயசுல இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா பயங்கர
1: ஹெவி,
0: ஹெவியா இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பெரிய அழகன் அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் உங்க மேல தொடுக்கப்படலை. லைவ்ல இருக்கிற வாலிப பெண் பிள்ளைங்க சொல்றேன், நீங்க அழகிங்கிறதுனால உங்க மேல கண்ணு விழலை. உங்களை குறிச்ச தேவ திட்டம் பெருசு.
1: எஸ்.
0: உங்களுடைய சீசன் வர்றப்ப நீங்க ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்க கூடாது. அதனால அந்த நாய் என்ன பண்ணிடுச்சுன்னா,
1: மோப்பம் பிடிச்சிருச்சு,
0: மோப்பம் பிடிச்சிருச்சுங்களா. நாய் என்ன செஞ்சிருச்சு?
1: மோப்பம் பிடிச்சிருச்சு. அந்த நாய்
0: மோப்பம் பிடிச்சிருச்சு. மோப்பம் பிடிச்ச நாய் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது உங்களை வசியம் பண்ணி உங்களை காலத்துக்கு முன்னாடியே காலி பண்ணணும்னு என்ன பண்ணிருச்சுன்னா, தந்திரம் பண்ணிருச்சு. ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க.
1: காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க.
0: என்ன என்ன செய்யுங்க ஆண்டவரே?
1: காப்பாத்துங்க,
0: காப்பாத்துங்க ஆண்டவரே,
1: காப்பாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
0: சீசனுக்கு நீங்க தேவை. ஆண்டவருடைய நேரம் வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்யும்,
1: வந்தே தீரும்.
0: அந்த தருணத்துக்கு நீங்க தேவை. இந்த வாலிப கூட்டத்துக்கு நாங்க தேவை. அதனாலதான் எங்களை ஆண்டவர் முன்குறிச்சு உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களை கருவியா பயன்படுத்துறார்.
1: எஸ்.
0: இதே போல இந்த பூமியில நீங்க வாழ்ற நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அதற்காக உங்களையும் சூஸ் பண்ணிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மக ரொம்ப டெண்டர் ஏஜ்லயே, யங் ஏஜ்லயே எங்க செய்தியில அப்படி ஈர்க்கப்பட்டு அப்பா அப்பான்னு உயிரை விடுவா. அடிக்கடி போன் பண்ணி ஏசப்பானாலே அழுதுருவா. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் மேல ஒரு தீவிரமான ஒரு நேசம் வச்சிருந்த மக. வாரத்தில் எப்படியாவது ஒரு நேரம் என்னோட பேசிடுவா, அப்பா எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லுவா. நேரடியா ஒரு முறை அவங்க இருந்த தேசத்துக்கு நான் போயிருந்தப்போ அவ என் போனை வாங்கி அந்த போன்ல அவ பேரை அழிச்சிட்டு அவளே டைப் பண்றா, டாக்டர் அப்படின்னு டைப் பண்ணி வைக்கிறான். என் பேர் இருக்கக்கூடாதுப்பா, உங்க மகன் தான் இந்த போன்ல இருக்கணும்னு சொல்லி. அவ்வளவு தூரம் ஒரு தேவ மனுஷன் மேல தேவனுடைய பாதையில நாட்டம் உள்ள மகளா, அதி தீவிரமான வாஞ்சை ஆண்டவர் மேல, ஆண்டவர் மேல. நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய காலிங் இந்த மக மேல இருக்கு, இவளுடைய நாட்கள் வர்றப்ப இவ எப்படி எப்படி பிரகாசிப்பா நமக்கு என்ன செய்யலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை குறிச்ச ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இந்த நாட்கள்ல, வயசு இப்ப 18, சிக்கக்கூடாத வலையில என்ன பண்ணியாச்சுன்னா சிக்கன உடனே. இப்ப எப்படி சிக்கல் எடுக்கிறதுன்னு என்னன்னா
1: தெரியல.
0: அப்ப ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்களை டெவில் டார்கெட் பண்றானா, இது தீவிரமா இருக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல, இது பயங்கர ஆர்வமா இருக்காங்க தேவனுக்கு எடுத்த காரியத்துல. சோ நீங்க இது போல அவருக்கு எடுத்த காரியத்துல நாட்டமா இருக்கிறத பாக்குற டெவில் என்ன பண்றான்னா, எப்படியாவது உங்க காலத்துல நீங்க பிரகாசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே உங்களை நாசம் பண்றதுக்காகவே வலையில பிடிச்ச என்ன செஞ்சிடறான்,
1: சிக்க வச்சிடறான்.
0: ஆனா இந்த இந்த இந்த நோக்கத்தினாலதான் இந்த பாடுபடுத்துறாங்கிறது தெரியாம யங் ஏஜ்ல இந்த பிடியில சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குனவங்க நிறைய பேர். விட்டா உங்கள்கிட்ட உட்காந்து கூட நான் பர்சனலா நீங்க உங்க மனசு திறந்து என்கிட்ட நீங்க என்ன செய்யலாம் பேசலாம், ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிங் உட்காந்து உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வரும் அப்படின்னா எவ்வளவு கதை சொல்லுவீங்க தெரியுமா, எக்கச்சக்கமா வரும் ஸ்டோரிஸ் வந்துட்டு. ஆனா தேங்க் காட் இந்த மாதிரி கூட்டத்துலதான் ஆண்டவர் டெலிவர் பண்றாரு, இந்த மாதிரி கூட்டத்துலதான் விடுவிச்சு உங்களை டிராக்குக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு, திட்டத்துக்கு நேர அவர் தான் கொண்டு வர்றாரு. வாலிபர்களுக்கு நாங்க ஊழியம் சேர்ந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கதை தெரியும் தெரியுமா எங்களுக்கு. அப்படியே சமீபத்துல சில தம்பிமார் எங்க கேம்ப்ல வந்து ஜெபத்தோடு நடந்த 5 நாள் கேம்ப்ல தொடப்பட்டு ஒரு 3 பசங்க நினைக்கிறேன், 3-4 பசங்க தான். அப்பா எங்க லைஃப் அப்படி கம்ப்ளீட்டா மாறுதுப்பா, ஆனா உங்கள்ட்ட நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும் பேசணும்ப்பா, டைம் கொடுங்க அப்படின்னு. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துல இருந்தப்ப ஒவ்வொருத்தனா என் ரூமுக்கு வந்தான், வந்து உட்காந்து ஒவ்வொருத்தனும் அவனுடைய கட்டிச்சோறு அவுக்குறான். எப்பா நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, சர்ரா சொல்ற என்ன தெரிஞ்சா தானே சொல்லு அப்படின்னா, அவங்களுடைய பிரைவேட் லைஃப் எல்லாம் சொல்றானுங்க, பயங்கர டர்ட்டியான லைஃப். அப்ப நான் பொறுமையா நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். தானே இப்ப ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல, மனசு ஃப்ரீ ஆயிடுச்சுல, இனிமே ஒழுங்கா வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்களை தட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு அவனை என்கரேஜ் பண்ணி அனுப்பி சுட்டேன். அவனுக்கு சொன்னானுங்க, எப்பா நாங்க என்ன மைண்ட் செட்ல வந்தோம்னா எங்க கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம். என்ன செய்வீங்கன்னு சொல்லி
1: கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம்.
0: ஆனா நீங்க அந்த மாதிரி அருவறுக்காம முகம் சுளிக்காம எங்களுடைய காரியத்தை நீங்க பொறுமையா கேட்டு எங்களை சரியா ஆண்டவருக்கு நேரம் நீங்க நடத்தினது எங்க மனசு ரொம்ப என்னன்னா தொட்டுருச்சு. 3 பேரும் பைபிள் ஸ்கூல் போறோம் பண்ணிட்டானு.
1: ஆமென்.
0: பைபிள் ஸ்கூல்ல இருக்கான், மோன்ஸ் என்ன பைபிள் ஸ்கூல் டீம்ல இணைஞ்சு ஃபுல்ல சீரியஸா இருக்கானுங்க மினிஸ்ட்ரியில.
1: ஹல்லேலூயா.
0: விழுந்தவன் எழுகிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் தன் பாதைக்கு
1: திரும்பினது இல்லையோ.
0: திஸ் இஸ் யுவர் டைம்.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யுவர் மொமென்ட்.
1: ஆமென்.
0: ரிபென்ட்.
1: எஸ்.
0: அருமையான வாய்ப்பு. உன்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு.
1: எஸ்.
0: வருகிற காலத்தின் தேவை நீ.
1: எஸ்.
0: உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய தேவையை சந்திக்க விரும்புறார்.
1: ஆமென்.
0: அதற்கான அபிஷேகம் உங்க மேல இருக்கு.
1: ஆமென்.
0: அதற்கான தெரிந்து கொள்ளுதல் உங்கள்கிட்ட இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதற்கான காலிங் உங்க மேல இருக்கு. இது கோடியில ஒருத்தனு கிடைக்கிற வாய்ப்பு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த சீட் உங்க மேல விழுந்திருக்கு.
1: ஆமென்.
0: அதனாலதான் இந்த கேம்புக்கே நீங்க வந்திருக்கீங்க.
1: எஸ்.
0: இதுக்காக உங்க அம்மா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க அப்பா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க பாஸ்டர் ஜெபிச்சிருக்கிறார். இன்னும் யாராரு ஜெபிச்சாங்கன்னு எனக்கு என்ன செய்யல
1: தெரியல.
0: தெரியல. நீங்க வேணும் ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.

0: உங்க வயசுல எல்லாம் என்னோட யங் ஏஜ்ல எனக்கு அதிகமா என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்னன்னா கதை புஸ்தகங்கள். கதை புஸ்தகம்னா கண்ணா பண்ணு வாசிப்பேன். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சாண்டில்யன் ஒருத்தர் இருந்தார். சாண்டில்யன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வயசுல சாண்டில்யன் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் பைபிளோட பெருசு பெருசா இருக்கும். வால்யூம் 1, வால்யூம் 2, கடல் புற பாகம் 1-2, யவனராணி பாகம் 1-2, ராஜமுத்திர, இந்த மாதிரி 1000+ பக்கம் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும். 2 நாளில் முடிச்சிருவேன். அப்படின்னா சாப்பிட்றப்ப கூட இப்படி பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி ஸ்டோரி இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. பாலகுமாரன் இந்த மாதிரி சில எம்எஸ் உதயமூர்த்தியோட மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து, நீ தான் தம்பி முதலமைச்சர், நம்பு உன்னால் முடியும் தம்பி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பஞ்ச நம்பி நம்பி தெருவுக்கு வந்தவன். எங்க வந்தவன்?
1: தெருவுக்கு.
0: அதுல பூ சுத்துறாங்கன்னு தெரியாம சுத்துங்கடான்னு சொல்லி விட்டு கடைசியில் எங்க வந்துட்டேன்னா
1: தெருவுக்கு.
0: பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்திருந்தார், மனதில் உறுதி வேண்டும். பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு மூவி. அந்த படம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததுனால எங்கள் ஊரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நான் இருந்த கிராமத்தில் 7 முறை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ, மேக்னி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 2 நாள் தான் போடுவாங்க. அந்த 2.5 நாளில் 7 நேரம் பார்த்தேன், திரும்பி திரும்பி பார்த்தேன். எந்தளவு அந்த ஸ்டோரி வந்து தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும் பாருங்க. இப்போ டெவில் என்ன பண்ணிட்டான், கதைக்கு மயங்கரவன் சொல்லி கதையை நம்ப வச்சே
1: கழுத்தறுத்துட்டான்.
0: வாழ்க்கையில் சொன்னார் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சொன்னது எதுவுமே பொய்யாவே போல. கதையை நம்பின ஆண்டவர் டே நீ வெதடா அப்படின்னு சொன்னதை விசுவாசிச்சதுனால எனக்கான நேரத்தை கத்தர் தந்தார், எனக்கான கிளைமேட்டை கத்தர் தந்தார், முளைச்சொலி வந்தேன்.
1: ஆமே.
0: அல்லேலூயா. கதைக்கு எண்ட் என்னது? கிளைமேக்ஸ்.
1: கிளைமேக்ஸ்
0: சொல்லுங்க. கிளைமேக்ஸ்,
1: கிளைமேக்ஸ்.
0: கதைன்னு ஒண்ணு இருந்தா கிளைமேக்ஸுக்கு வந்துதான் என்னன்னா
1: ஆகணும்.
0: ஏதோ ஒரு முடிவை கண்டிப்பா நினைச்சுவானுங்க,
1: கொடுப்பாங்க,
0: கொடுப்பானுங்க. இல்ல கதை என்ன, காரியம் எங்க வந்து ஆகும்?
1: முடிவுக்கு,
0: கிளைமேக்ஸ்க்கு வந்து ஆகும்,
1: கிளைமேக்ஸ்க்கு.
0: ஆனா நீங்க வெதைனா உங்களுக்கான கிளைமேட் வந்தே தீரும்,
1: வந்தே தீரும்.
0: நீங்க கிளைமேக்ஸ்க்கு பிறந்தவன் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலுக்காக பிறந்தவன். உங்க கிளைமேட் வந்தே
1: தீரும், தீரும். ஆமே.
0: அந்த கிளைமேட் வர்றப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வாரியரை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தாவீது வனாந்தரத்துல என்ன மேய்ச்சிட்டு இருந்தாரு?
1: கொஞ்ச ஆடுகளை.
0: அவனை எல்லாரும் யாருன்னு நினைச்சாங்க?
1: ஒரு மேய்ப்பன்.
0: ஆனா சிங்கம் வந்தா தெரியும் அவன் யாருன்னு.
1: எஸ்,
0: கரடி வந்து ஒரு ஆட்டை கவுனா தெரியும் அவன் யாருன்னு.
1: யாருன்னு?
0: அவன் மேய்க்கிற மேய்ப்பன் இல்ல, அவனுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி.
1: எஸ்,
0: அவனுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: சோ உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங்கை தந்தவர், உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவர், அந்த அழைப்பு கிரியை செய்ய தேவையான கிளைமேட்டையும் உங்களுக்கு தருவாரு.
1: ஆமே, தருவாரு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எந்த கால சூழ்நிலைக்காக இந்த பூமியில நீங்க பிறந்தீங்களோ அந்த கால சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தே

0: பயப்படாத, அண்ணன் கூட இருக்கேன்.
1: எஸ்,
0: பயப்படாதரா சின்ன பையல. அவன் அவன் என்ன சொல்றான்னா, அண்ணே உனக்கு ஒரு ரகசியம் தெரியாது, இது நமக்கு பிடிச்ச கிளைமேட்டு.
1: எஸ்,
0: இந்த கத்தி கப்படா, இந்த இராணுவம், இந்த யுத்தம், இது எல்லாமே நமக்கு பிடிச்ச கிளைமேட்டு. இன்னும் சொல்ல போனா, இதை கேட்டவொடனே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னமோ பண்ணுது. என்னைய உன் நேரம் வர்றப்ப உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை என்னமோ பண்ணும்.
1: எஸ்,
0: உன் காலிங் வந்து உன்னை பாடா என்ன செய்யும்னா
1: படுத்தோம்.
0: அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே உனக்குள்ள இருக்கிற ஆவியனர் சொல்லுவாரு, இதுதான் நீ சஞ்சரிக்க வேண்டிய மண்டலம்.
1: மண்டலம், மண்டலம். அல்லேலூயா.
0: பைபிள் ஸ்கூலுக்கு போறதுக்கு அதுக்கான எந்த பேக்ரவுண்ட் எனக்கு என்னன்னா இல்லை. ஆனா பைபிள் ஸ்கூல் போய் முதல்ல ஒரு 6-7 மாசம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா வேதத்தை வாசிப்பேன், நான் பாட்டில் போவேன் வருவேன், அவ்வளவுதான். ஆனா எந்த கிளைமேட்ல நான் இருக்கணுமோ அந்த கிளைமேட்ல என்னை ஆண்டவர் தூக்கி போட்டப்போ எனக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருந்த அவருடைய காரியம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சு. ரோட்ல வர்றப்ப என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஏன்னா ஒரு பாசி பேர் டப்பால் இருக்கிற வரைக்கும் அது வெறுமன பாசி பேர். ஆனா அதே பாசி பேரை ஒரு ஈர துணியில தண்ணியை தெளிச்சு வச்சீங்கன்னா அது முளைச்சு வந்துருது. அதே போல உங்களுக்கான கிளைமேட்ல ஆண்டவர் உங்களை வைக்கிறப்ப உங்களுக்குள்ள அவர் விதைச்சிருக்கிற அவருடைய காரியம் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகி முண்டிக்கிட்டு வெளியில வரும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா,
1: அது ஏன் கிளைமேட்டா?
0: அதனால டேவிடுக்கு அந்த இடத்துல நிக்கிறப்ப அவருக்கு பயமே என்னன்னா
1: இல்ல
0: இல்ல.
1: ஹல்லேலூயா. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி.
0: உங்க கிளைமேட்ல நீங்க நிக்கிறப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆளுகையை எதிர்த்து நிக்க எந்த அந்தவார சக்தியாலும் முடியாது.
1: முடியாது.
0: சும்மா பாதாளம் கிட்டு கிட்டுன்னு நடுங்கும் உங்களை கண்டாலே. என்னடா இவன் கிளைமேட்டுக்குள்ள வந்துட்டான், இனிமே இவனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகிற தேவனுடைய வல்லமைய எதிர்த்து நிக்க நம்மளால
1: முடியாது.
0: முடியாதுன்னு தரிகட்டு ஓடுவான்,
1: ஓடுவான், ஓடுவான். ஹல்லேலூயா.
0: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைச்சாரா? தண்ணீரை படைச்சிட்டு மீனை படைச்சாரா?
1: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைக்கல, தண்ணீரை படைச்சிட்டு தான் மீனை படைச்சாரு.
0: புல்லுகளை உண்டாக்கிட்டு வெட்டாந்தரையை உண்டாக்குனாரா? வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்குனாரா?
1: வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்கினார். அல்லேலூயா.
0: மீனை படைச்சவரு அது துள்ளி குதிக்க தேவையான சூழலையும் தந்தார்ல,
1: தந்தார்.
0: உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவரு, அந்த அழைப்பு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய தேவையான காலத்தையும் நேரத்தையும் தருவாரு,
1: தருவாரு, தருவாரு.
0: அந்த நேரத்துல உங்களை பாக்குறவனுக்கு தெரியும், வேற லெவல்
1: வேற லெவல்.
0: நம்ம வீட்டுல பக்கத்துல அவன் பாட்டுல தேன்னு ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா இந்த வாண்டு நின்னு வச்சுக்கிட்டு சங்காரிக்கிறானடா, என்ன ஆட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டேவிடை பார்த்து பிரமிச்சாங்க. காரணம் அது அவனுடைய கிளைமேட், அதற்கான அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறாரு, இப்ப கம்முன் இருக்கு அந்த அழைப்பு.
1: எஸ்,
0: உங்களுக்கான கடவுளுடைய நேரம் வர்றப்ப வேலை செய்வார் பாருங்க. உள்ளுக்குள்ள நீங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்.
1: ஆமென்,
0: ஆமென். அல்லது உங்க மேல இருக்கிற அழைப்பை இனம் கண்டு உங்களுக்கான நேரத்துல சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசையா?
1: சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசைப்படுறான்.
0: யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படி கெத்தா எந்த பயமும் இல்லாம

0: சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல. யோசேப்ப ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்து ஃபேரோ முன்னாடி நிறுத்துறாங்க. ஃபேரோ சொல்றாரு, எப்பா ரெண்டு சொப்பனம் வந்துச்சு, எல்லாத்தையும் சொன்னேன், ஒருத்தனுக்கு அர்த்தம் என்னன்னா
1: தெரியல.
0: என்னமோ நீ ஏதோ சொப்பனம் கண்டா அர்த்தம் சொல்லுவாமே, நல்லா உன்னை குறிச்சு நல்லபடி என்ன செய்யறானுங்கண்ணா
1: எல்லாரும் சொல்றாங்க.
0: உடனே யோசேப்பு, அரசே அடியனை மன்னிக்க வேண்டும், ஏதோ ஜெயில வந்தேன் அவங்க ஆளு, ஏதோ சொன்னாங்க நான் பாட்டில் அடிச்சு விட்டேன் அப்படியே நடந்துருச்சு, அதை போய் பெருசாக எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் என்னண்ணா?
1: இல்லைப்பா,
0: தயசு என்னை விட்டுருங்க அப்படின்னு பயந்தானா?
1: பயப்படல.
0: என்ன சொப்பணும் உங்களுக்கு, என்ன ஆச்சு, எத்தனை நாள் தூங்கல, ரெண்டு நாளாவா? ம், டெய்லி வந்துச்சா, ரெண்டு சொப்பனம் வந்துச்சா, வேற வேறு சொப்பனமா? அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய பேச்சு, அவனுடைய நட, எல்லாத்துலையுமே ராஜாவை ஆசீர்வதிக்கிற ராஜரீகம்.
1: ஆமே, ஹல்லேலூயா.
0: டேய், நான் தாண்டா ராஜா இங்க, நீ என்னடா ராஜாவுக்கே ராஜா மாதிரி பேசுற? யோ, இது ஏன் கிளைமேட்யா?
1: ஆமே,
0: இதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்.
1: எஸ்,
0: ஏன் கிளைமேட் வந்தா ஏன் கிளைமேட்டுக்கு நான் தாயா ராஜா?
1: ஆமே,
0: பகல் வந்தா பகலுக்கு சூரியன் தாயா ராஜா? இரவு வந்தா இரவை ஆளுகிற சுடராகிய சந்திரன் தாயா ராஜா? அதனால ஏன் கிளைமேட் வந்தா நான் தாயா ராஜா? உங்க கிளைமேட் வர்றப்ப உங்களோட போட்டி போட இன்னொருத்தன் இல்ல
1: இல்ல இல்ல.
0: அதனால டெவில் என்ன பாக்குறான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீ உன் வாழ்க்கை என்ன செய்யணும்னா வேஸ்ட் பண்ணி உன் காலத்துல என்ன பண்ணணும், உலகம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு நீங்க ஆகாதவன் இல்லை, நீங்க தள்ளப்பட்ட கல் இல்லை, நீங்க தான் மூளைக்கு தலைக்கல்.
1: எஸ்,
0: ஆட்ட நாயகன் இல்லாம ஆட்டமே இல்லை.
1: ஆமென்.
0: கதாநாயகன் இல்லாம கதையே இல்லை.
1: ஆமென்.
0: விதை இல்லாம விளைச்சல் இல்லை.
1: எஸ்,
0: நீங்க இல்லாம தேவன் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்ய விரும்பல, உங்களை கொண்டுதான் தேவன் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். He needs you.
1: You.
0: உங்க காலிங்க யாரு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களை குறிச்சு தேவன் பேசி இருக்கிற காரியத்தை யாரு விமர்சனம் பண்ணிருந்தாலும்
1: பரவாயில்ல,
0: தேவன் உங்களை குறிச்சு சொன்னதே.
1: ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: யார் என்ன சொன்ன, என்ன எத்தனை பேர் எப்படி கிண்டல் பண்ணாலும் தேவன் உங்களுக்குள்ள விதைச்ச காரியம் கண்டிப்பா உண்டும்,
1: உண்டும்.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப உங்க அப்பாவே பார்ப்பாரு, என்னடா டேய் நாம்பத்த மகனே, என்னடா இது,
1: என்னடா
0: என்னடா நடக்குது?
1: எஸ்,

0: ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நான் ஒரு வாரியர் சொல்லுங்க. நான் ஒரு வாரியர்.
1: நான் ஒரு வாரியர்.
0: கடைசி கால எழுப்புதலுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் நான்.
1: அப்போஸ்தலன்
0: நான். ஒரு தீர்க்கதரிசி நான்.
1: தீர்க்கதரிசி நான்.
0: கடைசி கால திருச்சபையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிற அவருடைய சுவிசேஷகன் நான்.
1: சுவிசேஷகன் நான்.
0: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
1: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
0: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
1: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: பாக்கியம்.
1: எஸ்
0: பெரிய
1: பாக்கியம்.
0: பாக்கியம். அதனால டெவில் என்ன பண்றான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடி நீ தடுமாறணும், தடம் மாறிடணும், ட்ராக்கை விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதனால செட்யூஸ் பண்ணி நம்மளை மயக்கி நம்மளை வஞ்சிச்சு நம்மளை சின்ன வயசுல என்ன பண்ணி போட்டுறான்னா, நாசக்காடு பண்ணி போட்டுறான்.
1: எஸ்
0: ஆனா உங்க வயசுல இது போல எங்களுக்கு சொல்லி கொடுக்க யாரு என்னன்னா, நாங்க கடந்து வந்த பாதை வேற, நீங்க இப்ப இருக்கிற காலம் பொற்காலம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: என்ன காலம்?
1: பொற்காலம்.
0: அதனாலதான் இந்த மாதிரி வாரத்தோட யூத் மீட்டிங் எல்லாம் வச்சு விதவிதமான அபிஷேகப்பட்ட தேவ தாசர்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை சரியான ட்ராக்குக்கு நேரம் கொண்டு வந்து விடுற பாக்கியம் எனக்கெல்லாம் அந்த நாட்கள் என்னன்னா இல்ல. அந்த கிளைமேட்ல நான் என்னன்னா
1: இல்ல.
0: ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலிங் கொடுத்து அந்த காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய கிளைமேட்டையும் தந்திருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்.
1: ஆமென்.
0: கொடுத்து வச்ச மகராசிங்க நீங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.

0: செஞ்ச ஆதாம தேடி வந்து, டேய் ஆதாமே எங்கடா இருக்கேன்னு கேட்டாரா?
1: கேட்டாரு.
0: தெரியாம அவர் படைச்ச தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கிற அவனை கண்டுபிடிக்க முடியாத அவரால
1: முடியும்.
0: ஆனாலும் ஏன் கேட்டார்னா, ஆதாமுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக. டேய் எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்கிற,
0: எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: அதே அதே அதே இடத்துலதான் பிசாசு அவனுடைய வஞ்சனையில விழுந்த பிள்ளைங்களையும் வச்சிருக்கிறான். நீ எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: ஆனால் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு போகாம தூக்கி தோல்ல போட வந்திருக்கிறார் இன்னைக்கு.

0: எவ்வளவு நாளைக்கு ஓடுவ, எவ்வளவு நாளைக்கு நீ மறப்ப, எவ்வளவு நாளைக்கு இந்த நாடகத்தை நீ ஆடுவ? யாரும் பார்க்கல, ஆனா நீ ஆடுற நாடகத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் மன்னிக்க விரும்புறேன், ஆனா நீ மனம் திரும்பினா அழிச்சு கழிச்சு புது ஆட இந்த ராத்திரியில இருந்து. வெரி சிம்பிள், வெளியில வர முடியலான்னு ஒரு வெளியே கொண்டு வாங்க,
1: கொண்டு வாங்க.
0: வேற யாரும் வரைஞ்ச வட்டம் இல்ல, உனக்கு நீயே வரைஞ்ச வட்டம்,
1: வட்டம்
0: ஈஸியா வரைஞ்ச. ஆனா வெளியில வர உனக்கு என்னன்னா தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உள்ள வந்து தூக்க
1: விரும்புறாரு.
0: எனக்குள்ள வாங்க ஆண்டவரே,
1: வாங்கப்பா
0: எனக்குள்ள வாங்க.

0: innu nambran
1: innu maayen
0: nambran
1: eri nambi
0: enak nee venum mulusa enak nee
1: venum
0: enna pannirundalo mannikka na dayai peruthora irukren நீ மனசாபப்படுவேன்னா இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணி மாட்டவரேன்னு நீ என்ன நோக்கி கதறுவேன்னா உன்னை தூக்கி தோள்ள போடும்படி நான் வந்திருக்கிறேன் சத்துருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா விழுந்தாலும் எழுந்திருக்க கூடிய ஊழியத்தை எனக்கு செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவர்
1: சிம்பிளா
0: ஒரே ஒரு வார்த்தை, டாடி ஐ அம் சாரி,
1: ஐ அம் சாரி,
0: அவ்வளவுதான். அழிச்சு கழிச்சு
1: புதாட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: வெளியே சொல்ல முடியாத வெக்கக்கேடு பரவாயில்ல பாஸ்டர், கேவலமான விஷயம், பயங்கர அசிங்கம், பரவாயில்ல. உங்களோட ஆண்டவர் பேசுவார். உங்களை குறிச்ச திட்டத்தை மனசுல வச்சு, உங்களை குறிச்ச பெரிய நோக்கத்தை மனசுல வச்சு சீரியஸா கையை தூக்கி சரண்டர் ஆயிருங்க. இந்த இரவே ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆவார். அந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே தூக்கி தூர போட்டு அப்படியே ஸ்லேட்டை கிளீன் ஆக்கிடுவார். நாளையிலிருந்து ஆண்டவரை புதுசாக எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சரண்டர் பண்ணுவீங்கன்னா இந்த இரவு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. எதை விட்டு உன்னால வெளியே வர முடியாம நீ போராடுறியோ அதை விட்டு இந்த ராத்திரி ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர்றாரு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்கம் வந்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, எல்லாரும் எழுந்து நின்று அண்டர் நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லுங்களேன்.

0: ஊழியத்தை
1: செய்யறாரு.
0: தூக்கி தோள்ளப்பட்டவர்

0: இன்னும் நேசிக்கிற, இன்னும் உன் மேல பிரியமா இருக்கிற
1: அப்பா
0: அவருக்கு நீ முழுசா வேணும். அவருக்கு நீ முழுசா வேணும். நீ வேணும் அவருக்கு. நீ வேணும் மகனே. நீ முழுசா வேணும் மகளே.

0: என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரா பாஸ்டர்? ஆமா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். மந்தையில மேய்ச்சிட்டு இருந்த அவனுடைய ஆட்டை ஒரு கட்டுவிரியம் பாம்பு கடிச்சிருச்சான். நல்ல இந்த இடத்துல கொத்திருச்சு. அவ்வளோ பாய்ச்சினானே அந்த விஷம் பரவுனா அந்த ஆடு என்ன
1: செய்யணும்?
0: செத்துறணும். அதனால ஆடு செத்து போக போகுதுன்னு அவன் அந்த ஆடை பார்த்துட்டு இருந்தா அது தொடர்ந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் முகத்தை பார்க்குறான், பாம்பு கொத்துன அந்த காயம் வீக்கம் எல்லாமே இருந்திருக்கு. என்னடா கொத்து வாங்கினாலும் தொடர்ந்து என்ன செய்தேன்னா ஆடு புல்ல மேய்தே. அடுத்த நாள் பார்த்துருக்கிறான், நல்ல முகம் வீங்கி இருந்திருக்கு ஆட்டு. அடுத்த நாள் அது சாகலை. மூணாவது நாள் பார்த்துருக்குறான், லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது, மெல்ல மெல்ல அந்த வீக்கம்லாம் வத்தி ஒரு நாலஞ்சு நாளில் பார்க்குறான் அது இயல்பு நிலைமைக்கு அந்த ஆடு தானாகவே என்ன செஞ்சிச்சுன்னா வந்துச்சு. அப்போ என்னடா ரகசியம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இவ்வளோ பெரிய பாம்பு கடிச்சு அந்த ஆடு ஏன் சாகலை அப்படின்னா, அந்த ஆன்டி வெனம், அந்த பாம்பு கடித்த விஷம் முறிவு, அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதே ஆட்டு ரத்தத்தில் தானா? அப்படி
1: ஹல்லேலூயா.
0: உங்களை பாம்பு கொத்தி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒன்றும் பண்ண உனக்கு ஒன்று ஆக. நாலு நாள் வலிக்கும், இன்னொன்னு இருக்கும், நீ சாக மாட்ட, நீ சாக மாட்ட. என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் மன்னிச்சு உன் மனசு அப்படி கிளீன் ஆக்குறார், நிம்மதியா தூங்குவேன். ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரும். இயேசுவின் நாமத்துல கன்ஃபஸ் பண்ற ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். தடைய உடைக்கிறாரு, இந்த ராத்திரி தடைய உடைக்கிறாரு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்குறாரு. நீ விழுந்து கிடக்குற அந்த பாவ சேற்றுல இறங்கி வந்து தூக்குறாரு. பாம்பு கொத்தி இருக்கலாம், பாம்பு உன்னை தீண்டி இருக்கலாம், ஆனா ஒரு சேதம் இல்லாம உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம், விஷத்தை முறிச்சு போடுகிற ரத்தம் உன்னை மறுபடியும் ஆண்டவர் தூக்குறாரு. நீ வேணும் அவருக்கு, நீ வேணும். அந்த காயத்தோட திரும்ப வந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறப்ப அந்த ஆடு கன்னத்துல ஒரு ஸ்காரு, ஆடோட கன்னத்துல ஒரு ஸ்காரு. அந்த ஸ்கார் இருந்தாலும் அந்த ஆடு தான் இந்த தலைமுறைக்கான ஸ்டாரு.
1: ஆமென்.
0: இன்னைக்கு நீ பிரச்சனைக்குரிய நபர், ஆனா ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு அவருக்குள்ள மாற்றம் அடைஞ்ச நீ உன்னோட சீசன்ல பிரகாசிக்கிற நட்சத்திர நீதான் ஸ்டாரு. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவுல தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நட்சத்திரம் இந்த தலைமுறைக்கு நீந்தான் தேவை. இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த இருள்ல பிரகாசிக்கிற நட்சத்திரம் நீங்க தான். உன் மேல அந்த காலிங் இருக்கு, உன் மேல அந்த அழைப்பு இருக்கு. தப்பே பண்ணிருந்தாலும் உன்னை மன்னிச்சு அந்த பாடத்தோட அந்த அனுபவத்தோட அநேகருக்கு நீ ஊழியம் செய்வ, அநேகரை புரிந்து கொண்டு அவங்களுக்கு மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உன்னை கையில் எடுத்து பயன்படுத்துவார் மகனே. இன்னைக்கு ராத்திரி அழிச்சு கழிச்சு புதாட்ட அல்லேலூயா. மனதார ஆண்டவர்கிட்ட சாரி கேளுங்க. என்ன பலப்படுத்துங்க. நீங்க கேட்கிற பொழுதே ஒரு புது வல்லமை உங்க மேல இறங்குது. நீங்க சின்சியரா கேட்கும் பொழுதே ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை இப்ப ஆண்டவர் உங்க மேல ஊத்துறாரு. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபயரை ரொம்ப நாளாச்சு இந்த அபிஷேகத்தை நீ அனுபவிச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வந்து அந்த வல்லமைய இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் புதுப்பிக்கிறார். இதோ புதிய பாஷைகளை தர்றாரு. புதுபலன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ இழந்த ஆதி அன்புக்கு நேராக இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் மீண்டுமாக மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், இதோ இந்த ராத்திரி வேளையில உன்னை மீண்டும் தூண்டி விடுகிறார். அந்த ஆதி அன்பு, அந்த அக்கினி அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை, இதோ மறுபடியுமாக உனக்குள்ள இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஊற்றுகிறார். ஒரு விசை மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. விட்டு கொடுக்கற உங்க மேல அந்த அக்னி மூழுகிறது. அந்த நெருப்ப ஆண்டவர் மீண்டுமாய் பற்ற வைக்கிறார். எலும்புசியோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாக தூசியை உதறிவிட்டு எலும்புசியோனே.

0: அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார்,
1: தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், சுவிசேஷர்களை எழுப்புகிறார், போதகர்களை எழுப்புறாரு, மேய்ப்பர்களை எழுப்புறாரு. நீந்தா
0: அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த அப்போஸ்தலன், நீந்தா அந்த தீர்க்கதரிசி. அந்த ஊழிய அபிஷேகம், அந்த ஊழிய அபிஷேகம் உமேல இறங்கி வருது மகனே.
1: தேங்க்யூப்பா. இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே பிள்ளைங்க மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை தோன்ற பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றுவே ஆண்டவரே.
0: Jesus. Jesus.

தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில செப்பனிடுகிறார். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடு, செப்பனிடு. நீ இழந்த அக்கினிய, நீ இழந்த அந்த அனலை இதோ இதோ இதோ ஆண்டவர் மீண்டுமாய் தருகிறார். அந்த தரிசனம், அந்த சொப்பனம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக புதிய புதிய வெளிப்பாடுகளை இந்த இரவிலிருந்து இந்த நாளிலிருந்து மீண்டும் உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மன கண்களை இந்த தலைமுறைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த தலைமுறைக்கு பரிமாற விரும்புகிற ரசம் உனக்குள்ள ரிலீஸ் ஆகுது மகனே.

0: வேண்டும்.
1: விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க.
0: பலிபீடத்தில் அக்கினே அவியாமல்
1: விழுந்துரு,
0: எரிந்து கொண்டே
1: விழுந்துரு.

0: வேண்டும்.
1: இன்னைக்கு ராத்திரி என்னைக்கு இல்லாம நீ ஜெபம் பண்ணுவ.
0: முழுவதும் விடியற் காலமட்டும்
1: ஆண்டவர் உறவை மீட்டெடுக்கிற
0: பலிபீடத்தில்
1: மீண்டும் உன் ட்ராக்குக்கு வர்ற நீ இன்னைக்கு ராத்திரியில இருந்து
0: வேண்டும். ஆனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே.
1: இந்த வயசுல ஆண்டவரே
0: ஆதி அன்பு குறையா.
1: இந்த வயசுல
0: வாழவே
1: இந்த நெருப்பை போட்டுருங்கப்பா.
0: வலது
1: பக்கம் இடது பக்கம் சாயாம சரியா உங்க பின்னாடி ஓடி வர. ஒவ்வொரு மகனுக்கும் உதவி

0: இழந்த அக்கினி மீண்டும் மூழுகிறது. நீ இழந்த அந்த அக்கினி மறுபடியும் உன்னுடைய இருதயத்துல மூழுகிறது. அந்த அனல், இந்த அனலை நீ ரொம்ப நாளா தொலைச்சிட்ட, இந்த அனலை நீ ரொம்ப நாளா இழந்துட்ட, அந்த அனலை, அந்த அனலை இந்த நாள்ல ஆண்டவர் மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார். அந்த பலிபீடத்துல அக்கினி, அந்த பலிபீடத்து அக்கினி, அந்த பலிபீடத்து அக்கினி மறுபடியும் உனக்குள்ள பற்றி எரிய தொடங்குகிறது, பற்றி எரிய தொடங்குகிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி நீங்க போடுங்க ஆண்டவரே. Fresh on a fire, fresh fire,
1: anal moondi adiye naalkollu, analai analai irukave
0: vittu kudu magane, konja vittu kudu magane, aaviyanaru konja vittu kudu.

0: என்ன கட்டுன்னு தெரியல, நீங்க தான் விடுதலைய கொடுக்கணும். ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், விடுதலைய கொடுக்க. எதை விட்டு பிள்ளைங்க வெளியில வர முடியல, அதை விட்டு வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆவி ஆண்டவரே, உங்க ஊழியம் தேவைப்பா. இந்த தலைமுறைக்கு உங்க தேவை ஆண்டவரே.
1: ஆனால
0: இந்த தலைமுறைக்கு உங்க தேவை.

ಇದು ಮಾಡೋಣ.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆ

புலம்பல் மூன்றாம் அதிகாரம் 22 வசனம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் பிரியமானவர்களே, கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல்

0: கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: And particularly about the keys to growing in faith.
0: குறிப்பாக விசுவாசத்திலே வளர்வதற்கான முக்கியமான காரியங்களை நாம் போதிக்கிறோம்.
1: And faith comes by hearing.
0: விசுவாசம் கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
1: Hearing the word of God.
0: தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
1: Faith is based upon knowledge.
0: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
1: I'm teaching some of that on Sunday mornings now.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதை குறித்து தான் பேசி வருகிறேன்.
1: The faith is based upon knowledge.
0: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
1: Knowledge of certain truths.
0: ஒரு சில சத்தியங்களை குறித்த அறிவு.
1: If a man needs to get saved,
0: ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால்,
1: he has to have a particular set of very specific knowledge about certain things.
0: சில காரியங்களை குறித்த குறிப்பான அறிவு அவருக்கு தேவையா இருக்கிறது.
1: That is what brings faith.
0: அதுதான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது.
1: So in order to grow in faith,
0: ஆகவே விசுவாசத்திலே வளர்வது

0: தர்க்கி.
1: In order to be strong in faith.
0: விசுவாசத்திலே பலத்திருப்பதற்கு.
1: There are certain vital truths that must be known to the believer.
0: ஒரு சில மிக முக்கியமான சத்தியங்கள் இருக்கிறது விசுவாசியாவிலே அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And under that we have taught about the name of Jesus.
0: அதன் கீழாக இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் போதித்தோம்.
1: That is one of the great truths.
0: அது மிகப்பெரிய சத்தியங்களில் ஒன்று.
1: The power and authority that is in the name of Jesus.
0: இயேசுவின் நாமத்தில் அதிகாரமும் வல்லமையும்.
1: Now we are teaching about the blood of Jesus.
0: இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: Peter refers to it in the way that it ought to be referred with some reverence. He refers to it as the precious blood of Jesus.
0: அது எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படியே பேதுரு சொல்கிறார். மிகுந்த பயபக்தியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று அவர் சொல்கிறார்.
1: Because it is precious.
0: ஏனென்றால் அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது.
1: It is precious because his blood does what no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாததை அது செய்கிறபடியான அது விலையேறப்பட்டது.
1: It is precious because you cannot get any other blood to do what this blood does.
0: இந்த இரத்தம் செய்கிறதை வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
1: So let us refer to it in that manner.
0: ஆகவே அப்படியாகவே நாம் அதை சொல்லுவோம்.
1: Now, last Sunday when we began this subject,
0: கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கும் போது,
1: I began to show you the importance that was given in the church, in the early church, to this teaching about the precious blood of Jesus.
0: ஆதி திருச்சபையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed to you that it was not some stray references that are made here and there to the precious blood of Jesus, but it was a consistent teaching of the church about what this precious blood has done for us.
0: இது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்டதை குறித்து இங்குமங்குமாக சில காரியங்களை சொல்லாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து அவர் போதித்தார்கள் என்று காண்பித்தேன்.
1: The great apostle Paul,
0: மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல்,
1: பீட்டர்,
0: பேதுரு,
1: and John,
0: யோவான்,
1: and all of the major writers of the New Testament refer to this aspect of the New Testament teaching.
0: புதிய ஏற்பாட்டை எழுதிய மற்ற பெரிய ஆசிரியர்களும் குறிப்பாக இந்த இரத்தத்தை குறித்த போதனை குறித்து எழுதி இருக்கிறார்கள்.
1: Jesus himself spoke about his own blood that will be shed.
0: இயேசு கிறிஸ்துவும் சிந்தப்பட போகிற தம்முடைய சொந்த இரத்தத்தை குறித்து பேசி இருக்கிறார்.
1: One time as he was eating with the disciples, he took the cup and said to them, this is the cup of the New Testament.
0: ஒருமுறை சீஷரோடு போஜனம் பண்ணி கொண்டிருந்த போது திடீரென்று பாத்திரத்தை எடுத்து இது புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது என்று சொன்னார்.
1: So the blood, the teaching about the precious blood of Jesus that was shed held a very important place in the New Testament church.
0: ஆகவே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்த போதனை புதிய ஏற்பாடு சபையிலே மிகவும் மையமாக இருந்தது.
1: Last week the final thing we saw was how in Revelation it is mentioned that the saints took victory over the devil by the blood of the lamb and the word of their testimony.
0: கடந்த வாரம் கடைசியாக வெளிப்படுத்தலிருந்து நாம் பார்த்தோம் எப்படி பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள் என்று நாம் படித்தோம்.
1: There are many references in the book of Revelation about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இருக்கிறது.
1: And when it says that they took the victory by the blood of the lamb and the word of their testimony,
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லும்போது,
1: I showed you three things.
0: மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு
1: காண்பித்தேன். The blood, the word and their testimony was there.
0: இரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சியும் அங்கே இருந்தது.
1: The word and their testimony work together.
0: ரத்தம் வசனம் பிறகு அவருடைய சாட்சி மூன்றும் ஒன்றாக வேலை செய்தது.
1: How does it work together?
0: அது எப்படி ஒன்றாக வேலை செய்கிறது?
1: The word declares what the blood of Jesus has done and the people must take it and testify of it according to what the word declares.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் நமக்கு கூறுகிறது. வசனம் என்ன கூறுகிறதோ அதை நாம் எடுத்து நம்முடைய வாயினாலே சொல்ல வேண்டும்.
1: The blood and the word and the testimony works like this.
0: இரத்தமும் வசனமும் சாட்சியும் இப்படி தான் கிரியை செய்கிறது.
1: We testify about what the Bible says that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன சொல்கிறதோ அதை நாம் சாட்சியாய் சொல்கிறோம்.
1: In that one statement we have all three.
0: பாருங்க அந்த ஒரு வசனத்திலே இந்த மூன்று மடங்கு இருக்கிறது.
1: I testify.
0: நான் சாட்சியிடுகிறேன்.
1: My testimony.
0: என்னுடைய சாட்சி.
1: I testify what the word says that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன்.
1: And victory over the devil is there.
0: பிசாசின் மீது வெற்றி அப்பொழுதுதான் எனக்கு உண்டாகிறது.
1: Later on in the teaching we are going to show about the great things that this blood does for us.
0: போதனைகளின் பிற்பகுதியிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
1: But let's go on tonight a little more.
0: இன்றைக்கு இரவு மேலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம்.
1: I want to talk tonight about the atonement that is made through the blood.
0: இன்றைக்கு இரவு இந்த இரத்தத்தின் மூலமா உண்டாகிற பாவ நிவாரணத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Let me ask you to turn to Leviticus chapter 17 and verse 11.
0: லேவியராகமம் 17 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: And we will begin here.
0: இங்கே நாம் ஆரம்பிப்போம்.
1: Leviticus 11 17:11.
0: லேவியராகமம் 17:11.
1: This is a very important verse when it comes to the teaching on the blood of
0: இரத்தத்தை குறித்த போதனையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது.
1: For the life of the flesh is in the blood, and I have given it to you upon the altar to make an atonement for your souls. For it is a blood that makes atonement for the soul.
0: மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே.
1: Here it says that the life of the flesh is in the blood.
0: இங்க வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
1: Somehow God has put life in the blood.
0: எப்படியோ தேவன் இரத்தத்திலே உயிரை வைத்திருக்கிறார்.
1: That is why the blood is such an important thing.
0: ஆகவே தான் இரத்தம் அவ்வளவு முக்கியமான ஒன்றா இருக்கிறது.
1: Turn with me to Genesis chapter 2.
0: திருப்போம் ஆதியாகமம் 2 அதிகாரம்
1: verse 7.
0: 7 வசனம்.
1: And here we read about what happened when God created man.
0: தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது என்ன நடந்தது என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம்.
1: Says and the Lord God formed man out of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being.
0: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான்.
1: Here we are told about how man became a living being.
0: இங்க மனிதன் எப்படி ஜீவாத்மாவானான் அதை பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது.
1: Leviticus says that God put life in the blood.
0: லேவியராகமம் சொல்கிறது தேவன் இரத்தத்திலே தான் உயிரை வைத்திருக்கிறார் என்று.
1: Now when God created man,
0: தேவன் மனிதனை உண்டாக்கின போது
1: out of the dust,
0: பூமியின் மண்ணிலிருந்து
1: he breathed into the man that he had made out of the dust.
0: மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினாரே அவனுக்குள்ளே ஊதினார்.
1: He breathed his life into him.
0: ஜீவனை அவனுக்குள்ளே ஊதினார்.
1: And the man became living being.
0: அந்த மனுஷன் ஜீவாத்மாவானான்.
1: The life that God breathed into man was carried by the blood.
0: தேவன் மனுஷனுக்குள்ளே ஜீவனை ஊதினாரே அது இரத்தத்தின் மூலமாய் அவனுக்குள்ளே சென்றது.
1: This is something wonderful to think about.
0: இது அற்புதமான ஒரு காரியம் சிந்திக்க.
1: The life that God breathed into man was carried by the blood.
0: மனுஷனுக்குள்ளே தேவன் ஊதிய அந்த ஜீவன் இரத்தத்தின் மூலமாக சென்றது.
1: Blood is a carrier of God's life.
0: தேவனுடைய ஜீவனை சுமந்து செல்வது இந்த இரத்தமே.
1: So the contact between the divine and the human rests in the bloodstream.
0: ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இந்த இரத்தத்திலே இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: So the blood contains something that even scientists find it difficult to explain.
0: ஆகவே இரத்தத்திலே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது அதை விளக்க விஞ்ஞானிகள் கூட கஷ்டப்படுகிறார்கள்.
1: It contains the very life of God.
0: தேவனுடைய ஜீவனே அதிலே அடங்கி இருக்கிறது.
1: The Bible says that it contains the very life of God.
0: வேதம் சொல்லுகிறது அதில் தேவனுடைய ஜீவனே அடங்கி இருக்கிறது என்று.
1: Well, the scientists would not listen to that.
0: இத சொன்னா விஞ்ஞானிகள் கேட்க மாட்டார்கள்.
1: But this is an aspect that you have to take into consideration.
0: என்றாலும் இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: This is what gives us an explanation about the blood.
0: இதுதான் இரத்தத்தை குறித்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: It contains the very life of God.
0: தேவனுடைய ஜீவனே அதில் அடங்கி இருக்கிறது.
1: You can bottle it and freeze it, but the life it contains remains unaffected.
0: அத பாட்டில போட்டு அப்படியே நாம் வைத்தாலும் அதில் இருக்கிற ஜீவன் அப்படியே இருக்கிறது பாதிக்கப்படாமல்.
1: You know, the blood is the carrier of that life that comes from God.
0: தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவனை சுமந்திருப்பது இந்த இரத்தமே.
1: And a person can bleed to death when the blood comes out and when the blood comes out of his system.
0: ஒரு மனிதனுடைய உடம்பில இருந்து இரத்தம் எல்லாம் வெளியே வந்து விட்டால் அந்த மனிதன் இரத்தம் வெளியே போய் சாகத்தான்.
1: Because when the blood comes out, the life comes out.
0: ஏனென்றால் இரத்தம் வெளியே வரும்போது உயிரும் வெளியே வந்து விடுகிறது.
1: When Adam sinned,
0: ஆதாம் பாவம் செய்தபோது
1: something happened to man.
0: ஏதோ ஒன்று மனிதனுக்கு நடந்தது.
1: The Bible says about it in Romans chapter 5 verse 12.
0: ரோமர் 5:12-ல வேதம் அதை குறித்து பேசுகிறது.
1: Through one man sin entered into the world.
0: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது.
1: And death through sin.
0: பாவத்தின் மூலமாய் மரணம் பிரவேசித்தது.
1: And that sin and death passed upon all men so that all men were sinners and all died.
0: பிறகு எல்லாரும் பாவிகளாக இருந்து எல்லாரும் சாகும்படியாக பாவமும் மரணமும் அவன் மூலமாய் உலகத்திலே பிரவேசித்தது.
1: Now that is a very important verse.
0: இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க.
1: Sin came into the world through one man.
0: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் வந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது.
1: Through sin death came.
0: பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது.
1: Death passed upon all men.
0: மரணம் எல்லாருக்கும் வந்தது.
1: So that all men died, says.
0: இப்போ எல்லாரும் மரிக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது.
1: So when man sinned in the garden of Eden.
0: ஆகவே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தபோது.
1: The first man sinned.
0: முதலாவது மனிதன் பாவம் செய்தபோது.
1: Something happened to man.
0: மனிதனுக்கு ஏதோ ஒன்று நடந்தது.
1: In some way man was affected.
0: ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் பாதிக்கப்பட்டான்.
1: Sin entered into man.
0: பாவம் மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்தது.
1: Entered into man and affected the kind of life that he was enjoying.
0: மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்து அவன் அனுபவித்து வந்த வாழ்க்கையை அது பாதித்தது.
1: The life that he carried or he possessed was something that had never seen death.
0: அவரிடம் இருந்த ஜீவன் இருக்கிறதே அந்த ஜீவன் மரணத்தையே காணாத ஒரு ஜீவனா இருந்தது.
1: There was no death in it.
0: அதிலே மரணமே இல்லை.
1: There was no sickness in it.
0: அதிலே வியாதியே இல்லை.
1: there was none of the deterioration and corruption in it.
0: கெட்டு அழிந்து போகக்கூடிய எந்த ஒரு காரியமும் அதுல இல்லை.
1: But on the day when man sinned,
0: என்னாலும் மனிதன் பாவம் செய்த அந்த நாளிலே,
1: the very blood of man became infused with sin.
0: மனிதனுடைய இரத்தத்திலே பாவம் வந்து சேர்ந்து கொண்டது.
1: He became corrupt and sinful by nature.
0: அவன் இப்போ சுவாபத்தின்படி கெட்டு பாவம் நிறைந்தவனாகி விட்டான்.
1: And the blood that carries life, the life that he had and possessed was corrupt.
0: இப்பொழுது ஜீவனை உடையதா இருக்க அந்த ரத்தம் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் கெட்டு நாசமாய் போய் விட்டது.
1: Now this gives us a story about how everything started.
0: எல்லாமே எப்படி துவங்கியது என்பது என்ற காரணத்தை இது நமக்கு கொடுக்கிறது.
1: Blood is a carrier of life.
0: ரத்தம் தான் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறது.
1: God breathed into man.
0: தேவன் மனிதனுக்குள்ளாய் ஊதினார்.
1: He breathed his life into man.
0: அவருடைய ஜீவனையே அவனுக்குள்ளாய் ஊதினார்.
1: This life that God breathed was somehow contained in the blood of man.
0: தேவன் ஊதிய அந்த ஜீவன் அதற்குள்ளே மனிதனுடைய ரத்தமும் அடங்கி இருக்கிறது.
1: When he sinned, somehow it became corrupt.
0: அவன் பாவம் செய்தபோது எப்படியோ அது கெட்டு போய் விட்டது.
1: Now you have to understand the unique nature of the blood of Jesus also.
0: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தனித்தன்மையை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும்.
1: Now when Jesus was born as a man.
0: இயேசு ஒரு மனிதனாக பிறந்தபோது.
1: When Jesus was manifest in the flesh.
0: இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டபோது.
1: What kind of blood did he carry?
0: என்ன விதமான இரத்தத்தை அவர் கொண்டிருந்தார்?
1: What kind of blood did he have?
0: என்ன விதமான இரத்தம் அவருக்கு இருந்தது?
1: You know, we realize that Jesus was born of a virgin.
0: அவர் இயேசு ஒரு கன்னிக்கு பிறந்தவர் என்பது நமக்கு தெரியும்.
1: He was not born as a result of a union between a man and a woman.
0: ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததனாலே அவர் பிறக்கவில்லை.
1: And somehow miraculously God planted the life of his already existent son in the womb of Mary.
0: எப்படியோ ஏற்கனவே இருந்த தம்முடைய குமாரனுடைய ஜீவனை மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக தேவன் வைத்தார்.
1: Even though Jesus was born through this woman, this virgin,
0: இந்த கன்னியின் மூலமாக இயேசு பிறந்திருந்தாலும்,
1: even though he took on his human nature from this woman,
0: தன்னுடைய மனித சுவாபத்தை இந்த பெண்ணின் மூலமாக அவர் பெற்றிருந்தாலும்,
1: he was not corrupt.
0: அவர் கெட்டு போகவில்லை.
1: He was not stained with the sin of mankind.
0: மனுக்குலத்தின் பாவக்கறை என்னவித்தும் அவரை பாதிக்கவில்லை.
1: He was not stained with the sin of mankind because God somehow processed him through the womb of Mary.
0: மனுக்குலத்தின் பாவத்தினாலே அவர் எந்த விதத்திலும் கரைபடவில்லை. ஏனென்றால் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே மரியாளுடைய கர்ப்பத்திலே அவரை கொண்டு வந்தார்.
1: The Bible says in the book of Hebrews chapter 10 verse 5.
0: எபிரேயர் 10:5 இல் வேதம் சொல்கிறது
1: that he has prepared a body for him.
0: அவருக்கென்று தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார் என்று.
1: God had prepared the body.
0: தேவனே அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார்.
1: Yes, he was not going to take the Adamic blood. The spotless son of God, the sinless son of God was not going to take the corrupt blood of mankind.
0: கரைதிரையற்ற ஒரு பாவமும் இல்லாத தேவனுடைய குமாரன் மனிதனுடைய பாவம் நிறைந்த இரத்தத்தை அவர் பெற்றிருக்க போவது இல்லை.
1: God was going to provide it for him.
0: தேவனே அந்த இரத்தத்தை அவர் கொடுக்க போகிறார்.
1: He was going to be born with a sinless blood.
0: பாவமற்ற இரத்தத்தோடு அவர் பிறக்க போகிறார்.
1: Blood that is not corrupted and infused with sin and corruption.
0: எந்த விதத்திலும் பாவத்தினால கரைபட்டு கெட்டு போன ரத்தமா அல்லாது.
1: So the life that flowed in the veins of Jesus came from God himself.
0: ஆகவே இயேசுவின் நரம்புகளிலே ஓடின ரத்தம் தேவனிடத்திலிருந்து வந்த ரத்தம்.
1: That is why Mary said about this one that was growing in her, said he is God my savior, he said.
0: ஆகவே தான் தனக்குள்ளே வளர்ந்தவர் குறித்து மரியான் சொல்கிறார் என் இரட்சகராகிய தேவன் என்று.
1: There was no sin, no corruption there.
0: அவரிடத்தில் எந்த பாவமும் கிடையாது, கெட்டு போனதும் கிடையாது.
1: And it was pure, he was pure and sinless.
0: அவர் முற்றிலும் புனிதமானவராக பாவமற்றவராக இருந்தார்.
1: That is why Peter calls it the precious blood of Jesus.
0: ஆகவே தான் பேதுரு இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று அழைக்கிறான்.
1: And now when the blood of Jesus was shed,
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது,
1: on the cross of Calvary,
0: கல்வாரி சிலுவையிலே,
1: a cleansing takes place in our human soul.
0: நம்முடைய மனித ஆத்மாக்களிலே ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது.
1: The Bible says that our hearts are cleansed, our conscience is cleansed.
0: வேதம் சொல்லுது நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்படுகிறது.
1: All filth of our sin is washed away by the blood of Jesus.
0: நம்முடைய பாவ கரையில் அழுக்குகள் அனைத்தும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறது.
1: Somehow we are infused with the life of God.
0: எப்படியோ தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக அருளப்படுகிறது.
1: Now we saw from the beginning how the life was given.
0: ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் எப்படி ஜீவன் நமக்கு அருளப்படுகிறது.
1: How the blood carried life.
0: எப்படி இந்த இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது.
1: How when man sinned somehow it became corrupt and sinful.
0: எப்படி மனிதன் பாவம் செய்தபோது இது எப்படி கெட்டு நாசமாய் பாவத்துக்குள்ளாகி விட்டது என்று.
1: When Jesus was born.
0: இயேசு பிறந்தபோது.
1: God provided a body for him.
0: தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி
1: கொடுத்தார். Even though he took on his human nature from Mary.
0: மரியாளத்திலிருந்து அந்த மனித சுவாபத்தை அவர் பெற்றிருந்தாலும்
1: still he was not corrupt with sin.
0: இன்னமும் பாவத்தினாலே அவர் கரைபடவில்லை.
1: Not stained by sin.
0: பாவக்கறை அவரிலே இல்லை.
1: he was a specially born person.
0: அவர் விசேஷமாய் பிறந்த ஒருவர்.
1: Even though he had human nature, it was sinless nature.
0: மனித சுபாவம் அவருக்கு இருந்தாலும் அது பாவமே இல்லாத சுபாவமா இருந்தது.
1: And when his blood was shed on the cross,
0: அவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
1: That is the blood that atones for our sin.
0: அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிறதா
1: இருக்கு. Let us think about the blood that was shed on the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
1: Now when we look at the so many pictures that we see in the world about Jesus hanging in the cross.
0: இயேசு சிலுவையிலே தொங்குகிறதை பற்றிய படத்தை பலதை நான் பார்த்திருக்கேன்
1: உலகத்துல. Now they have improved upon it so much that it looks actually very fancy and nice.
0: இப்ப அந்த படத்தை ரொம்ப நல்லா வரையறாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
1: Now you look at it and you admire its beauty and look at it and you're not horrified by it but you look at it with some admiration.
0: இப்போது அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் உண்டாவதல்ல, இவ்வளவு அழகா வரையிருக்காங்கல அதிசயத்தோடு பார்க்கறோம்.
1: What I mean to say is the things that are portrayed today about the crucifixion of Jesus are nowhere near what it actually was.
0: என்ன சொல்ல வருகிறேன், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கும் இன்றைக்கு அந்த காட்சியை படத்துல வரைவதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
1: They show it in movies and they show it in pictures, they draw it in pictures and so on, but it is nothing like what it actually was.
0: சினிமா படங்களை காண்பிக்கிறார்கள் அல்லது படம் வரைந்து வைக்கிறார்கள், என்றாலும் என்ன நடந்ததோ அதற்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
1: It looks like it is kind of beautified.
0: ஏதோ கொஞ்சம் அழகாக அதை சித்தரிக்கிறார்கள்.
1: Made to look nice.
0: பார்க்க நன்றாய் வைக்கிறார்கள்.
1: It is commercialized.
0: அது வியாபார ரீதியாய் காண்பித்து விடுகிறார்கள்.
1: But really when Jesus was crucified,
0: என்னால இயேசு உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டபோது,
1: they say that he was crucified in the most shameful condition.
0: என்ன சொல்றா, மிகவும் அவமானம் நிறைந்த ஒரு விதத்திலே அவர் அறையப்பட்டார்.
1: There are some who really say that he was crucified almost naked.
0: சிலர் சொல்றாங்க ஏறக்குறைய நிர்வாணமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
1: There are others who say that even the last piece of clothing that he would have was removed from him.
0: வேறு சிலர் சொல்றாங்க அவர் கட்டியிருந்த கடைசி துணியையும் கழற்றி விட்டார்கள் என்று.
1: It was the purpose was to completely put him to shame.
0: அவருடைய நோக்கம் என்ன, முற்றிலும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதே.
1: So that by what we read we can understand that it is possible that he hung there without even a piece of cloth.
0: ஆகவே இதெல்லாம் வாசித்து மார்க்கும்போது கொஞ்சம் கூட துணியே இல்லாமல் ஒருவேளை அவர் தொங்கி இருப்பதும் சாத்தியம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளலாம்.
1: The shame and nakedness he was hanging there.
0: அந்த அளவு அவமானத்தோட நிர்வாணத்தோட அவர் தொங்கிக் கொண்டிருந்தார்.
1: And as he was hanging there,
0: அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தபோது
1: a crown of thorns was laid upon his head.
0: முள் முடி ஒன்று அவருடைய தலையின் மீது வைக்கப்பட்டது.
1: The crown of thorns contained long nails about 1.5 inches long and it pierced into his head.
0: முள்முடியில் ஏறக்குறைய 1.5 inch நீளத்துக்கு அந்த முள் இருக்கும், அப்படியே தலையை கிழித்து கொண்டு அது உள்ளே சென்றது.
1: Because it ran into his head, blood pierced out of his head.
0: அவருடைய தலைக்குள்ளாய் சென்றபடியால் அங்கிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது.
1: It was flowing down his beard and through his face and through his body.
0: அவருடைய முகத்திலே தாடியிலே சரீரத்தில் அப்படியே வழிந்து கொண்டிருந்தது.
1: Terrible picture.
0: பயங்கரமான கோர காட்சி.
1: Coming down all from his head, he was drenched with blood.
0: தலையிலிருந்து ரத்தம் ஒழுகி அப்படியே நனைந்து விட்டிருந்தார்.
1: And then his hands and legs were nailed.
0: அன்பர்களுடைய கால்களும் கரங்களும் கூட ஆணிகளால் கடாவப்பட்டது.
1: Spikes were driven through his hands and nails.
0: நீளமான ஆணிகள் கரங்கள் கால்கள் கூட அடிக்கப்பட்டது.
1: Not just a small little nail, a big nail and it was nailed through him.
0: ஆணி என்றால் சின்ன ஆணிகளே, மிகப்பெரிய ஆணிகள் கடாவப்பட்டது.
1: And blood was flowing through his hands.
0: ரத்தமுடைய கரங்களிலிருந்து வடிந்தது.
1: And the spear was thrust into his side.
0: ஒரு ஈட்டி கொண்டு விலாவிலே குத்தினார்கள்.
1: Blood and water came out.
0: ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது.
1: His back was whipped until it became like a plowed field.
0: அவருடைய முதுகு உழுகருடைய நிலம் போல ஆகும் வரைக்கும் அடித்தார்கள்.
1: 39 stripes was given.
0: 39 அடிகள் அடித்தார்கள்.
1: A full complete beating.
0: முழுமையாய் அடித்து முடித்தார்கள்.
1: Now the stripes was not just given by just a whip.
0: பாருங்கள், இந்த அடி என்று சொல்லும்போது இது சும்மா ஒரு குச்சியில் எடுத்து அடித்தான் கிடையாது.
1: It was given with a whip that had some iron material in it.
0: ஒரு வாரினால் அடித்தார்கள். அந்த வார் நுனியிலே இரும்பு துண்டுகள் இருக்கும்.
1: There were sharp edges in it.
0: அதிலே குறுமையான முனைகள் இருக்கும்.
1: And it literally tore into his body and tore his flesh out.
0: எழுத்தின்படி அந்த ஆணிகள் அவருடைய முதுகிலே சதையிலே பதிந்து சதையை கிழித்து கொண்டு வந்தது.
1: As they beat him every time some part of his flesh came with it.
0: ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரை அடித்தபோது சதை பீத்து கொண்டு வந்தது.
1: So the crown of thorns brought out blood.
0: அவே முள் முடி ரத்தத்தை வெளியே கொண்டு வந்தது.
1: Nails in his hands and feet brought some blood.
0: கைகளில் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள் ரத்தத்தை வெளியே
1: His sides were pierced and blood came out.
0: விலாவில குத்தினார்கள், ரத்தம் வந்தது.
1: And wounds all over his body were giving out blood.
0: சரீரம் முழுவதும் அந்த காயங்களும் ரத்தத்தை வெளியே தள்ளி கொண்டிருந்தது.
1: He was completely drenched with blood.
0: முற்றிலும் ரத்தத்தால் அப்படியே நனைந்திருந்தார்.
1: You never see a picture like that now.
0: இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்க்கிறீங்க.
1: If they ever showed you a picture like that, you'll turn your face away because you cannot stand to look at it.
0: இப்படி ஒரு படத்தை காண்பித்தாலும் உங்களால் சகிக்க முடியாத முகத்தை திருப்பிக் கொள்வீர்கள்.
1: From head to toe, from the top of his head to the bottom of his feet, he was drenched covered completely with blood that was flowing.
0: உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை வழிந்து ஓடுகிற அந்த ரத்தத்தினால் அப்படியே அவர் நனைந்திருந்தார்.
1: The very earth was soaked with blood.
0: பூமியே ரத்தத்தினால் அப்படியே நிறைந்திருந்தது.
1: The earth, you know, was soaked with blood because the blood was falling from him.
0: அவர் மீதிருந்து ரத்தம் கீழே வழிந்தபடியாலே பூமி ரத்தத்தினால் நனைந்திருந்தது.
1: So the crucifixion was a spectacle of blood. Blood, blood, blood. Everywhere it was blood.
0: ஆகவே சிலுவை என்று சொன்ன உடனே எங்கு பார்த்தாலும் ரத்தம் தான், எல்லா இடத்திலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது.
1: His whole body was covered with blood.
0: அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தத்தினால் நிறைந்திருந்தது.
1: His face, his body was covered with it.
0: அவருடைய முகம், அவருடைய சரீரம் எல்லாமே ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தது.
1: There is a wonderful picture there.
0: அற்புதமான ஒரு காட்சி அங்க இருக்கு.
1: It is a horrible thing to look at.
0: பார்க்காது கோரமான காட்சி தான்.
1: But it meant something.
0: இன்றாலும் அதிலும் ஒரு அர்த்தம்
1: இருக்கு. Which is what I want to talk about tonight.
0: அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச வருகிறேன்.
1: He was covered with blood.
0: இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
1: Hanging there almost naked or completely naked.
0: ஏறக்குறைய முற்றிலும் நிர்மாணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார்.
1: In shame.
0: அவமானத்திலே.
1: But then he was covered with blood.
0: இன்றால இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
1: There are some bible teachers that write about it.
0: சில வேத போதகர்கள் இதை குறித்து எழுதுகிறார்கள்.
1: They say that he hung there in that nakedness and shame. Because that is what happened to man when he sinned.
0: என்ன சொல்றான்? அவர் நிர்வாணத்திலே தொங்கினார் என்று சொன்னால் மனிதன் பாவம் செய்தபோது அதுதான் அவனுக்கு நடந்தது என்று சொல்கிறார்.
1: One of the immediate consequences of man's sin was that his nakedness was exposed.
0: மனிதன் பாவம் செய்த உடனே ஏற்பட்ட ஒரு விளைவு என்ன? அவருடைய நிர்வாணம் வெளியாக்கப்பட்டது.
1: And immediately man tried to go and make clothing out of fig leaves.
0: உடனே மனிதன் போகிறான், அத்தியிலை கொண்டு துணிகளை உண்டாக்க நினைக்கிறான்.
1: And he made it for him and his wife and they covered themselves with it.
0: தனக்கு அவன் தன் மனைவிக்காக ஏற்படுத்தி அதனாலே தங்களை மூடிக்கொள்கிறார்கள்.
1: God comes and finds them.
0: தேவன் வருகிறார், அவர்களை கண்டுபிடிக்கிறார்.
1: Says this will not do.
0: இது சரிபட்டு வராது.
1: This is going to tear up when you sit down and get up.
0: உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது இது கிழிஞ்சு போடும் அப்படிங்கறாரு.
1: He told Adam, this won't do.
0: ஆதாம் பார்த்தா, ஆதாமே இது போதாது.
1: See, the man never knew about clothing before.
0: பாருங்க, அதுக்கு முன்னாலே இந்த துணியை பற்றி மனிதனுக்கு தெரியவே தெரியாது.
1: He never knew what it is to clothe himself. That is why he didn't know how to make it.
0: உடை உடுத்துவது என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆகவே தான் எப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை.
1: God came and said, this is not going to do.
0: தேவன் வந்தார், இது சரிபடாது என்றார்.
1: He said, this fig leaf clothing has to go.
0: அவர் சொன்னார், இந்த அத்திமரை, இந்த அத்தியிலை உடை போக வேண்டும்.
1: He killed an animal there.
0: ஒரு மிருகத்தை அங்கே கொன்றார்.
1: And took the skin of that animal.
0: அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
1: And clothed man with the skin of that animal.
0: அந்த மிருகத்தின் தோலினாலே மனிதனுக்கு உடையை கொடுத்தார்.
1: The first killing happened, first death took place in the garden.
0: ஏதேன் தோட்டத்தால் முதலாவது மரணம் உண்டானது.
1: God carried it out.
0: தேவன் தானே அதை நிறைவேற்றினார்.
1: God killed that animal.
0: தேவன் அந்த மிருகத்தை கொன்ற.
1: God took the skin of that animal.
0: தேவன் அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
1: And covered man with that skin that was drenched with blood of that animal.
0: இரத்தத்தினாலே தூய்ந்திருந்த அந்த தோலை கொண்டுதான் மனிதனை தேவன் மூடினார்.
1: A more permanent clothing it was.
0: இது ஏறக்குறைய நிரந்தரமான ஒரு துணி போன்றது.
1: This is not going to tear up so easily.
0: இது அவ்வளவு சீக்கிரமாக கிழிந்து போவதில்லை.
1: The fig leaf clothing that man made for himself.
0: மனிதன் தனக்காக ஏற்படுத்திக் கொண்ட அந்த அத்தியிலை உடை இருக்கிறது.
1: It is like the man made religions of today.
0: அது இன்றைக்கு மனிதனே ஏற்படுத்திக் கொண்ட மதம் போல இருக்கிறது.
1: Man is naked because of his sin.
0: மனிதன் தன் பாவத்தினாலே நிர்வாணமாக இருக்கிறான்.
1: He realizes his shame.
0: தன்னுடைய அவமானத்தை உணர்கிறான்.
1: He wants to cover his sin.
0: தன்னுடைய பாவத்தை அவன் மூட விரும்புகிறான்.
1: He goes and looks about and sees how he can do it.
0: எப்படி அந்த பாவத்தை மூடலாம் என்று இங்கு முகமாய் தேடுகிறான்.
1: And he does his best when he picks up the leaves and puts them together and covers his body with it.
0: இலையில எடுத்து ஒன்றாய் தைத்து சரீரத்தில் போட்டுக்கொள்ளும்போது தன்னால் முடிந்த காரியனே அவன் முயற்சி செய்து முடிக்கிறான்.
1: All of man's religion is a feeble attempt of man to cover his own sin and sinfulness.
0: மனிதனுடைய மதங்கள் அனைத்துமே அவருடைய சொந்த பாவத்தையும் பாவ நிலைமையையும் மூடிக்கொள்ள அவன் எடுக்கிற பலவீனமான முயற்சிகள் தான்.
1: A very really a weak and unworthy attempt.
0: அது பலவீனமான, கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு முயற்சி.
1: This is not really going to do.
0: இது எதுவும் செய்ய போவதில்லை.
1: Human religions are like that.
0: மனிதனுடைய மதம் எல்லாம் அப்படிதான்
1: இருக்கு. Man's rituals and ceremonies are like that.
0: அவருடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் அனைத்தும் அப்படிதான் இருக்கு.
1: All his worship is like that.
0: அவருடைய ஆராதனை எல்லாம் அப்படிதான் இருக்கு.
1: All the things that he goes through to take care of his sin problem is like that.
0: தன்னுடைய பாவ பிரச்சனையை பரிகரிக்க அவன் செய்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கிறது.
1: It is like the fig leaves clothing.
0: அது அத்தியிலை உடைய போல இருக்கிறது.
1: It will not stand the test.
0: அது நிற்காது.
1: It is not strong.
0: அது அவ்வளவு பலமானது
1: இல்லை. It is no good.
0: அது நல்லதே இல்லை.
1: And God does not approve of it.
0: தேவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
1: God says I will provide.
0: தேவன் சொல்றான், நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: I am going to provide a covering.
0: நான் உங்களுக்கு ஒரு மூடுதலை கொடுக்க போகிறேன்.
1: I am going to cover your nakedness.
0: நான் உடைய நிர்வாணத்தை மூட போகிறேன்.
1: I am going to cover your shame.
0: உடைய அவமானத்தை நான் மூட போகிறேன்.
1: It's my job.
0: அது என்னுடைய வேலை.
1: You can't do it.
0: நீங்கள் அதை செய்ய முடியாது.
1: You have no you have no understanding, enough understanding to do it yourself.
0: அதை நீங்களே செய்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது.
1: You are not wise enough to do it.
0: நீங்கள் அந்த அளவுக்கு ஞானிகள் அல்ல.
1: Only God can do it.
0: தேவன் மட்டுமே அதை செய்ய முடியும்.
1: This is the picture that was given in the Garden of Eden.
0: ஏதென் தோட்டத்திலே இந்த படம் தான் நமக்கு காண்பிக்கப்படுகிறது.
1: God was telling man.
0: தேவன் மனிதனை பார்த்து சொல்லுகிறார்.
1: Look at the shameful attempt you have made.
0: என்ன ஒரு வெட்ககரமான முயற்சியை நீ செய்திருக்கிறாய்.
1: Take off that clothing.
0: அந்த உடை எடுத்து போடு.
1: Take on what I give you.
0: நான் கொடுக்கிறது உடுத்திக்கொள்.
1: Take on the covering that I give you.
0: நான் கொடுக்கிற இந்த மூடுதலை அணிந்துக்கொள்.
1: I only can make that.
0: நான் தான் அதை உனக்கு செய்ய முடியும்.
1: This is what happened in the Garden of Eden.
0: ஏதென் தோட்டத்தில் இதுதான் நடந்தது.
1: And in the cross the same thing took place.
0: சிலுவையிலும் அதே காரியம் தான் சம்பவித்தது.
1: The Bible says.
0: வேதம் சொல்கிறது.
1: Jesus became sin for us.
0: இயேசு நமக்காக பாவமானார்.
1: Literally hanging there in shame.
0: எழுத்தின்படி அவமானத்தில் தொங்கிக்கொண்டார்.
1: And the God who clothed man with that blood drenched skin coat in the Garden of Eden.
0: ஏதென் தோட்டத்திலே இரத்தத்தினால் தோய்ந்த அந்த தோலை எடுத்து தேவன் மனிதனுக்கு உடுத்தினது போல.
1: That was only a picture.
0: அது வெறும் ஒரு காட்சிதான்.
1: That was only a picture of this atonement.
0: இந்த பாவ நிவிர்த்தியினுடைய வெறும் படம் மட்டுமே அது.
1: The word atonement literally means a covering.
0: பாவ நிவிர்த்தி என்று சொன்னால் அதன் அர்த்தம் மூடுதல் என்று வருகிறது.
1: And God was going to do it through Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அதை செய்ய போகிறார்.
1: He is going to cover man's sins.
0: மனிதனுடைய பாவங்களை அவர் மூட போகிறார்.
1: He is going to wash away man's sins.
0: மனிதனுடைய பாவங்களை கழுவ போகிறார்.
1: He was going to remove man's sins.
0: மனிதனுடைய பாவங்களை அகற்ற போகிறார்.
1: He was going to provide a complete covering, a perfect covering for man's sin and shame.
0: மனுடைய பாவம் அவமானம் இவைகளுக்கு பூரணமான முழுமையான ஒரு மூடுதலை அளிக்க போகிறார்.
1: The animal that was killed there in the garden and the coat that was blood drenched that he wore, that there was only a picture.
0: ஏதென் தோட்டத்திலே அன்னைக்கு கொல்லப்பட்ட அந்த மிருகமும் இரத்தத்திலே தோய்ந்த அந்த தோலையும் உடுத்திக்கொண்டன அதுவும் வெறும் ஒரு காட்சியாக படமாக மட்டுமே இருக்கிறது.
1: A picture of the blood of Jesus covering us and our shame.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மையும் நம்முடைய அவமானத்தையும் மூடுகிறதே அதனுடைய ஒரு படமாக இருக்கிறது.
1: And on the cross when Jesus hung.
0: சிலுவையிலே இயேசு தொங்கியபோது
1: he hung there in shame.
0: அங்கே அவமானத்திலே தொங்கினார்.
1: He became like us.
0: நம்மை போல அவர் மாறினார்.
1: Just imagine we should have been there.
0: கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நாம் தான் அங்கே இருந்திருக்க வேண்டும்.
1: Paul literally says I have been crucified with Christ.
0: பவுல் எழுத்தின்படியே சொல்கிறார் கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
1: I tell you my friend that was me, that was you.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே அங்கே அறையப்பட்டது நான் நீங்கள் தான்.
1: The nakedness was not his nakedness. He is the son of God, sinless son of God. It was your nakedness and my nakedness.
0: அந்த நிர்வாணம் அவருடைய நிர்வாணம் அல்ல ஏனென்றால் அவர் பாவமில்லாத தேவகுமாரன். அந்த நிர்வாணம் உங்களுடைய நிர்வாணம் என்னுடைய நிர்வாணம்.
1: That shame was not his shame. It was my shame and your shame.
0: அந்த அவமானம் அவருடையதல்ல உங்களுடைய அவமானம் என்னுடைய அவமானம்.
1: So Jesus hung there in utter shame.
0: அவர் இயேசுவானவர் முழுமையான வெட்கத்தோடு அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார்.
1: The blood flowed from the top of his head to the bottom of his feet.
0: உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தம் அப்படியே வழிந்து கொண்டிருந்தபோது
1: God was covering us with his blood.
0: தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மூடி கொண்டிருந்தார்.
1: Covering our sin and our shame.
0: நம்முடைய பாவங்களையும் அவமானங்களையும் மூடினார்.
1: The son of God did not need a covering, my friend.
0: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையில்லை நண்பர்களே.
1: No, he could have gotten off of the cross.
0: கிடையாது சிலுவையை அவர் தூக்கி எறிந்திருக்கலாம்.
1: He could have put the men that hung in there and under his feet and literally stomped them to nothing.
0: சிலுவையில் அவர் அறைந்த மக்களை காலின் கீழே போட்டு மிதித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம்.
1: The son of God did not need a covering.
0: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையே இல்லை.
1: It was the covering that was given for us.
0: அந்த மறைவு மூடுதல் நமக்காக கொடுக்கப்பட்டது.
1: Jesus was covered with blood.
0: இயேசு இரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தார்.
1: And when I say that he was literally covered from head to toe.
0: அவர் எழுத்தின்படியே தலைமுதல் கால் வரை மூடப்பட்டிருந்தார் என்று நான் சொல்லும்போது
1: part of his body was covered.
0: அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் மூடப்பட்டிருந்தது.
1: God showing to the world this covering that he has brought about for man.
0: இந்த மறைவு மூடுதல் மனிதனுக்காக நான் உண்டாக்கின மறைவு என்பதை தேவன் உலகத்துக்கு அப்போது காண்பித்தார்.
1: Covering for our sin and shame.
0: நம்முடைய பாவமும் அவமானமும் அங்கே மூடப்பட்டது.
1: That is why it happened there on the cross.
0: ஆகவே தான் சிலுவையிலே அது அப்படி நடந்தது.
1: You see, that is why God turned his face away, the Bible says.
0: ஆகவே தான் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்று.
1: God turned his face away.
0: தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார்.
1: Why did he turn his face away?
0: ஏன் அவர் முகத்தை திருப்பி கொண்டார்?
1: He could not see the son of God because the son of God became sin for us.
0: தேவ குமாரன் நமக்காக பாவமானபடியினாலே அவரை தேவனால் பார்க்க முடியவில்லை.
1: And there God provided the perfect atonement for man. To cover his sin and shame.
0: அங்கிதானே தேவன் மனிதனுடைய பாவத்தை அவமானத்தை மூடும்படி பூரணமான பாவ நிவர்த்தியை உண்டாக்கினார்.
1: This is something that one that is wonderful that took place on the cross of
0: Calvary. இதுதான் சிலுவையில் நடந்த அற்புதமான ஒரு காரியம்.
1: Took place for you and me.
0: உங்களுக்காக எனக்காக அது சம்பவித்தது.
1: It was our covering.
0: அது நம்முடைய மூடுதல்.
1: It is not that Jesus was covered, it was we who were crucified with him and covered with that blood.
0: இதோ இயேசு மூடப்பட்ட அன்று கிடையாது. அவரோடு கூட அறையப்பட்டிருந்த நாம்தான் அவருடைய இரத்தத்தினால் அங்கே மூடப்பட்டோம்.
1: When God sees us today.
0: Yes, தேவன் இன்றைக்கு நம்மை காணும்போது.
1: He sees us in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காண்கிறார்.
1: He sees us under that covering.
0: அந்த மூடுதலுக்கு கீழாய் நம்மை காண்கிறார்.
1: He sees us not in our shame and sinfulness.
0: நம்முடைய பாவ நிலமையோடு அவமானத்தோடு அவர் நம்மை பார்ப்பதில்லை.
1: Those of us who have put our faith in Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நாம் எல்லாரும்.
1: Those of us who have been born again.
0: மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும்.
1: Those of us who have believed and put our faith in the shed blood of the cross.
0: சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும்.
1: God looks upon us as acceptable people because his blood has covered our sin and shame.
0: அப்படிப்பட்டவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தையும் அவமானத்தையும் மூடிவிட்டது.
1: கம்ப்ளீட் கவரிங்,
0: முழுமையான ஒரு மூடுதல்.
1: பெர்ஃபெக்ட் கவரிங்,
0: பூரணமான ஒரு மூடுதல்.
1: த்ரூ தி ப்ளட் ஆஃப் தி கிராஸ்,
0: சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலம்.
1: மீ 1 ஜான் நவ.
0: இப்போது 1 யோவானுக்கு நாம் திருப்புவோம்.
1: 1 ஜான் சாப்டர் 5.
0: 1 யோவான் 5 அதிகாரம்.
1: அண்ட் வெர்ஸ் 8.
0: 8 வசனம்.
1: 1 ஜான் 5:8.
0: 1 யோவான் 5:8.
1: Says and there are 3 that bear witness on the earth.
0: பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3.
1: The spirit, the water, the water and the blood.
0: ஆவி, ஜலம், ரத்தம்.
1: And these 3 agree as one.
0: இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது.
1: The spirit, the water and the blood, these 3 agree as one.
0: ஆவி, ஜலம், ரத்தம் மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
1: When it is talking about the water,
0: ஜலம் என்றது சொல்லும்போது,
1: it is referring to the water of the washing of the word.
0: நம்மை கழுவுகிற வசனமாகிய ஜலத்தை குறித்து பேசுகிறது.
1: It is the word of God.
0: அது தேவனுடைய வார்த்தை.
1: And it says the blood and the water and the spirit, these 3 are one.
0: ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
1: What is he saying?
0: என்ன சொல்கிறார்?
1: He says the blood has done something for us.
0: ரத்தம் ஏதோ ஒன்றை நமக்காக செய்திருக்கிறது.
1: The shed blood of Jesus has done something for us.
0: சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்காக ஏதோ ஒன்று செய்திருக்கிறது.
1: And the word of God declares what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது.
1: And the spirit of God ministers that knowledge, that revelation to us.
0: பிறகு தேவ ஆவியானவர் அந்த அறிவை, அந்த வெளிப்பாட்டை நமக்கு அருளுகிறார்.
1: In this way the 3 are one.
0: இந்த விதத்தில் தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
1: The blood covers our sin.
0: ரத்தம்னுடைய பாவங்களை மறைக்கிறது.
1: The blood covers our shame.
0: ரத்தம்னுடைய அவமானத்தை மூடுகிறது.
1: The blood has made atonement for us.
0: ரத்தம் தான் நமக்கு பாவ நிவர்த்தி செய்தது.
1: The blood was shed for us.
0: ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது.
1: The blood brings forgiveness of sins.
0: ரத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
1: The blood gives us access into the presence of God.
0: ரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே செல்லக்கூடிய சாட்சியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: The Bible declares so many things about what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்களை வேதம் நமக்கு கூறுகிறது.
1: The Bible says the blood speaks in the throne room of God.
0: வேறு சொல்ல தேவனுடைய கிருபாசனத்திலே ரத்தம் பேசுகிறது என்று.
1: The Bible says that blood is our protection.
0: ரத்தம் நம்முடைய பாதுகாப்பு என்று வேதம் கூறுகிறது.
1: The Bible says through the blood we have forgiveness of sins.
0: ரத்தத்தின் மூலமாய் பாவமன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
1: The Bible says we have redemption through the shed blood.
0: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
1: All of these things the Bible declares and teaches.
0: இவை அனைத்துமே வேதம் தான் கூறுகிறது, போதிக்கிறது.
1: And the spirit of God takes what the Bible says about the word of God and ministers it to us.
0: தேவனுடைய ரத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ, அதை தேவ ஆவியானவர் எடுத்து நமக்கு போதிக்கிறார்.
1: This way the 3 are one.
0: இந்த விதத்திலே தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: When Jesus was covered with the blood on that day.
0: இயேசுவானவர் அந்த நாளிலே இரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தபோது.
1: It is a picture of you and I covered with the blood.
0: அது நீங்களும் நானும் இரத்தத்தினாலே மூடப்பட்டோம் என்பதற்கு ஒரு படமாக இருக்கிறது.
1: Completely contained in him.
0: முழுமையாக அதற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கிறோம்.
1: Completely in Christ.
0: முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்.
1: Do you see yourself in Christ?
0: கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா?
1: You see, that is why Paul again and again says, I am crucified with Christ.
0: ஆகவே தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
1: He says it in Galatians.
0: கலாத்தியர்ல அதை சொல்கிறார்.
1: Then in Romans he says.
0: பிறகு ரோமர்ல அதை சொல்கிறார்.
1: We are dead with him, buried with him, risen with him.
0: அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தோம் என்று.
1: He sees himself there.
0: தன்னையே அவர் அங்கே பார்க்கிறார்.
1: He sees himself on the cross.
0: சிலுவையில் அவர் தன்னை பார்க்கிறார்.
1: He sees himself in that death.
0: அந்த மரணத்தில் அவர் தன்னை காண்கிறார்.
1: He sees himself covered with that blood.
0: அந்த இரத்தத்தினால் தான் மூடப்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார்.
1: He sees the blood as his covering.
0: அந்த இரத்தத்தை தன்னுடைய மூடுதலாக அவர் பார்க்கிறார்.
1: There is a wonderful thing that happened in the Old Testament time.
0: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அற்புதமான ஒரு காரியம் நடந்தது பாருங்க.
1: You know the people of God were marching through the wilderness as you know.
0: உங்களுக்கு தெரிந்திருக்க பிரகாரம் தேவ ஜனங்கள் வனாந்திர பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள்.
1: People of Israel.
0: இஸ்ரவேல் ஜனங்கள்.
1: And you know there was an there were many enemies on the way that they had to encounter.
0: போகிற பாதையில பல எதிரிகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது.
1: At one time a prophet was brought to curse the people of God on their way.
0: ஒருமுறை தேவஜனங்கள் போய் கொண்டிருந்த போது அவர்களை சபிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி அழைத்து வரப்பட்டார்.
1: So that they may be cursed and their journey will not work out and they will not have any success.
0: அவர்களை சபிக்க வேண்டும், அவர்களை பிரயாணம் வாய்க்க கூடாது, அவர்கள் வெற்றி பெற கூடாது என்பதற்காக கொண்டு வந்தார்கள்.
1: So the king brought this man and stood him up on a great mountain as the people of God were camped. He showed them and said, curse these people.
0: தேவஜனங்கள் முகாமிட்டிருந்த இடத்தின் பக்கத்துல ஒரு மலைக்கு அந்த ராஜா அவனை கொண்டு போய் இந்த ஜனங்களை எல்லாம் காண்பித்து இவளை எல்லாம் நீ சபிக்க வேண்டும் என்றார்.
1: You know, this man looked up.
0: பாருங்க, இந்த மனுஷன் அப்படி பார்த்தான். அவங்கள
1: she saw something there.
0: அவன் ஏதோ ஒன்றை அங்கே கண்டான்.
1: There are many Bible teachers that say this.
0: பல வேத போதகர்கள் இதை சொல்கிறார்கள்.
1: And it is true. The Old Testament also declares it and many give a lot of explanation about it.
0: பழைய ஏற்பாடும் அதை சொல்கிறது. நிறைய பேர் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறது. அது உண்மைதான்.
1: You see, the people of God camped in a very particular way.
0: பாருங்க, தேவ ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே முகாமிட்டிருந்தார்கள்.
1: The 12 tribes of Israel were camped in the order that God told them to camp.
0: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அவர்கள் எப்படி முகாமிட வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அப்படிதான் முகாமிட்டார்கள்.
1: And each side there was 3 tribes.
0: ஒவ்வொரு பக்கத்திலும் 3 கோத்திரங்கள் முகாமிட்டது.
1: And in the middle was the tabernacle of God.
0: நடுவிலே தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது.
1: And these Bible teachers say that when you look up from a high mountain down where they are camped, the picture is like a cross.
0: வேதபோதகர் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு உயரமான மலையிலிருந்து அந்த முகாமை பார்க்கும்போது ஒரு சிலுவையை பார்க்கிறது போல அது இருந்ததா.
1: This is their explanation.
0: இதுதான் அவர்கள் கொடுக்கிற விளக்கம்.
1: If they camped according to the order that God prescribed and God prescribed the specific order, if they camped according to it, it will look like a cross.
0: தேவன் குறிப்பா எப்படி முகாமிட வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி அவர்கள் முகாமிட்டிருந்தால் மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவையை போல தான் அது தோன்றியது.
1: And when the man saw from the top of the mountain,
0: மலை உச்சியிலிருந்து அந்த மனிதன் அதை பார்த்தபோது,
1: they say that is what he saw.
0: அவர் சொல்ல
1: And a revelation of the cross was given to him.
0: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
1: And he saw this nation of Israel in the cross.
0: இஸ்ரவேல் தேசத்தை சிலுவையிலே அவன் கண்டான்.
1: He saw the nation of Israel covered completely by the blood.
0: இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறதை அவன் கண்டான்.
1: He saw the nation of Israel completely protected from all this harm.
0: இஸ்ரவேல் தேசம் இந்த எல்லா தீங்கிலிருந்து முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டிருந்ததை அவன் கண்டான்.
1: You remember as they left the nation of Egypt.
0: அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது,
1: the last plague was the plague where the eldest child died.
0: கடைசி வாதை தலைச்சின்பிள்ளை மரித்த அந்த வாதை.
1: You see, in that God provided a protection for them.
0: அதிலே தேவன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்.
1: God said, you shed the blood of a lamb and smear it on your doorpost and stay behind those doors.
0: தேவன் சொன்னார், ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள்.
1: And if you stay behind it, there is protection.
0: வீட்டுக்குள்ளே இருந்தால், இரத்தத்துக்கு பின்னால இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்.
1: Protection is in the blood.
0: பாருங்க, பாதுகாப்பு அந்த இரத்தத்திலே தான் இருக்கு.
1: The blood covers in many ways.
0: இரத்தம் பல விதங்களிலே நம்மை மூடுகிறது.
1: He said, smear it, don't stand outside, stand inside.
0: அதை பூசிவிட்டு இரத்தத்துக்கு அந்த பக்கம் இருக்க வேண்டாம், உள்ளே இருங்கள் என்கிறார்.
1: And the angel of death will pass over.
0: சங்கார தூதன் உங்களை கடந்து போவான்.
1: There was death everywhere.
0: எல்லா இடத்திலும் மரணம் இருந்தது.
1: But here they were saved.
0: ஆனால் இங்கே இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்.
1: Complete protection.
0: முழுமையான பாதுகாப்பு.
1: By the blood.
0: இரத்தத்தின் மூலமா.
1: It was a simple picture.
0: பாருங்க, அது நல்ல ஒரு காட்சி அது.
1: It was a picture of what the blood of Jesus does.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்த காட்சி அது.
1: So when the man looked from the high mountain and looked at the people of God.
0: ஆகவே அந்த மனிதன் உயரமான மலையிலிருந்து தேவ ஜனங்களை பார்த்தபோது,
1: he saw a revelation of the cross.
0: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் கண்டான்.
1: Some people say, well, it is too much to say that he saw the shape of the cross and immediately he knew about the cross.
0: சிலர் என்ன சொல்றாங்க, அவன் சிலுவின் வடிவத்தை தான் கண்டான், உடனே சிலுவை பத்தி அவன் தெரிஞ்சின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்க.
1: Very unlikely he would have known about the cross.
0: சிலுவை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லங்க அப்படிங்க.
1: What they say is the shape was given like the cross and he had been given a revelation concerning the cross.
0: ஆனால் என்ன சொல்றாங்க, சிலுவை குறித்த ஒரு வடிவத்தை அவன் கண்டான், உடனே அது குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
1: And then he said this.
0: அதன் பிறகு அவன் இதை சொன்னான்,
1: how can I curse the people whom God has blessed?
0: தேவன் ஆசீர்வதித்த மக்களை நான் சபிப்பது எப்படி?
1: I can't bless them.
0: நான் அவளை
1: I cannot curse them.
0: நான் அவளை ஆசீர்வதிக்க முடியாது.
1: God has blessed their way.
0: அவளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: He has put a protection around them.
0: அவளை சுற்றி பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்.
1: They are covered by the blood.
0: அவர்கள் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறார்கள்.
1: In the tabernacle the blood sacrifices were offered.
0: ஆசரிப்பு கூடாரத்திலே தான் இரத்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது.
1: It was speaking about the blood that was shed on the cross.
0: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து அது பேசியது.
1: They were covered by it.
0: அவர்கள் அதனாலே மூடப்பட்டிருந்தார்கள்.
1: God has provided complete protection and provision for them.
0: தேவன் முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு அங்கே அருளியிருந்தார்.
1: They were living under that shadow of God Almighty.
0: அந்த சர்வவல்லமுள்ள தேவனின் நிழலின் கீழாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
1: This is what Moses writes in Psalm 91.
0: 91 சங்கீதத்திலே மோசே இதைதான் எழுதுகிறார்.
1: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: Where is that shadow?
0: அந்த நிழல் எங்க இருக்கிறது?
1: Where is the place of rest and protection?
0: அந்த மறைவு பாதுகாப்பான இடம் எங்க இருக்கிறது?
1: Where is the place where you are not attacked by the enemy?
0: பிசாசு உங்களை தாக்க முடியாத இடம் அது எங்க இருக்கிறது?
1: Where is the place of complete protection?
0: முழுமையான பாதுகாப்பு நிறைந்த இடம் எங்க இருக்கிறது?
1: Dwelling in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது.
1: Being in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது.
1: Being found in him.
0: அவருக்குள்ளாக இருக்கும்போது.
1: Psalm 91 is about that.
0: 91 சங்கீதம் அதை பற்றியதுதான்.
1: It is not just about some promises.
0: ஏதோ வாக்குத்தத்தங்களை பற்றி மட்டும் அது சொல்லவில்லை.
1: That is why in the New Testament we read all the promises of God are yea and amen in him.
0: ஆவிதன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் இருக்கிறது.
1: Without Christ there are no promises.
0: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்களே கிடையாது.
1: You leave Christ out and you look at the Psalm 91 promises, it will not apply to you.
0: கிறிஸ்துவை வெளியே விட்டுவிட்டு 91 சங்கீதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை பாருங்கள், அது உங்களுக்கு ஒத்து வராது.
1: All the promises of God are a and amen in Christ.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் தான் ஆமென் என்றும் இருக்கிறது.
1: Without Christ there is no promises.
0: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் கிடையாது.
1: That is why we read in Ephesians chapter 2.
0: ஆகவே தான் எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
1: That the Gentiles were a people without God.
0: புறஜாதிகள் தேவன் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
1: And without promises.
0: வாக்குத்தத்தங்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
1: And without hope.
0: நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார்கள்.
1: What a terrible description.
0: என்ன ஒரு பயங்கரமான வர்ணனை பாருங்க.
1: Without God, without promises, without hope.
0: தேவன் இல்லை, வாக்குத்தத்தமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை.
1: Nothing there.
0: எதுவுமே இல்லை.
1: What is the people of God?
0: தேவன் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்?
1: They have God, they have the promises, they have hope.
0: அவளுக்கு தேவன் இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது.
1: See, it is all in Christ.
0: அவர்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறது.
1: That is why Moses is the one that wrote Psalm 91.
0: ஆகவே தான் 91 சங்கீதத்தை மோசே எழுதி வைத்தார்.
1: He knows that complete protection.
0: அவனுக்கு தெரியும் முழுமையான பாதுகாப்பை குறித்து.
1: He has experienced it.
0: அதை அவன் அனுபவித்திருக்கிறான்.
1: It was not his imagination.
0: அது அவனுடைய கற்பனை அல்ல.
1: He was not writing like a poet in a moment of inspiration.
0: ஏதோ ஒரு கவிஞன் மாதிரி அந்த நேரத்தில் அவன் ஏவப்பட்டு எழுதவில்லை.
1: He was not writing the impossible.
0: அவன் முடியாத காரியங்களை எழுதவில்லை.
1: He is not writing something that is inconceivable, that something that never could happen.
0: கற்பனை செய்ய கூடாத ஒரு நாளும் நடக்காத காரியங்களை அவன் எழுதவில்லை.
1: He was not writing out of imagination.
0: அல்லது கற்பனை செய்து அவன் எழுதவில்லை.
1: I am telling you that he wrote out of experience.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அனுபவபூர்வமாய் அவன் எழுதினான்.
1: He wrote out of experience because he said the curses have bounced off of the people of God. It could not touch the people of God.
0: அனுபவத்திலிருந்து எழுதினான். என்ன சொன்னால் அவன் சொல்லுகிறான், சாபங்கள் தேவ ஜனங்களை தொட முடியவில்லை, அவளாம் தூரமாய் விலகி போயிட்டிருந்தது.
1: They were under the shadow of this cross.
0: அவர்கள் இந்த சிலுவையின் நிழலிலே இருந்தார்கள்.
1: He used to sing a Tamil song in the old days.
0: அந்த நாட்களில் நல்ல தமிழ் பாட்டு பாடுவோம்.
1: That's went like this.
0: அந்த பாடல் எப்படி இருக்கு?
1: சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவே. That is very true.
0: அது உண்மையான ஒரு காரியம் பாருங்க.
1: It is very true my friend.
0: அது மிகவும் நிஜமான ஒன்று.
1: This is what the saints knew about.
0: பரிசுத்தவான்கள் இதை தான் அறிந்து வைத்திருந்தார்கள்.
1: They knew about what the cross meant.
0: சிலுவையினால் என்ன அது அவருக்கு தெரியும்.
1: They knew what the atonement meant.
0: பாவ நிவிர்த்தி என்றால் என்ன அதுவும் தெரியும்.
1: They knew what the shed blood meant.
0: சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அர்த்தம் என்ன அதுவும் தெரியும்.
1: They knew what the covering meant.
0: மூடப்படுதல் என்றால் என்ன அதன் அர்த்தமும் தெரியும்.
1: They knew what the whole thing that happened on the cross meant.
0: சிலுவையில் நடந்த அத்தனை காரியங்களுக்கும் அர்த்தம் என்ன எல்லாம் அவருக்கு தெரியும்.
1: That is why they sang saying that is where I stay.
0: ஆகவே தான் அவர் சொன்னார்கள் அங்கே தான் நான் நிலைப்பாறுவே.
1: That is my place of rest.
0: அதுதான்
1: That is my place of protection. Is that your place of protection today?
0: இன்றைக்கு அது உங்கள் பாதுகாப்பின் இடமா இருக்கிறதா?
1: The one who came to curse came. சபிக்க வந்தவன் சபிக்கும்படியாகவே வந்தான். But he could not curse.
0: ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை.
1: He took gold and silver.
0: பொன்னையும் வெள்ளியும் வாங்கி கொண்டான்.
1: He wanted to curse.
0: சபிக்க விரும்பினான்.
1: He wanted to do his best.
0: தன்னால் முடிந்ததை செய்ய விரும்பினான்.
1: He was paid for it.
0: அதற்காக கூலி கொடுக்கப்பட்டது.
1: But he could not curse.
0: என்னால் அவனால் சபிக்க முடியவில்லை.
1: He testifies.
0: அவன் சாட்சி சொல்லுகிறான்.
1: Says, how can I curse the one whom God has blessed?
0: தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிப்பது?
1: Lot of people today are complaining about witchcraft.
0: இன்னைக்கு நிறைய பேர் இந்த வில்லி சூனிங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க.
1: Go and ask the witchcraft doctor, he will tell you how can I curse the blessed.
0: மந்திரவாதியை போய் கேளுங்க, அவன் சொல்வான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிக்க முடியும்.
1: The witchcraft doctor will tell you who you are.
0: மந்திரவாதி சொல்வான் நீங்க யாருன்னு.
1: That you are protected.
0: நீங்க பாதுகாக்கப்பட்ட.
1: That you are under the blood of Jesus.
0: நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் கீழாக இருக்கிறீர்கள்.
1: That you are covered.
0: நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள்.
1: That no evil can come near you.
0: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
1: No evil shall befall you.
0: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
1: The words of Moses says this.
0: மோசேயின் வார்த்தையில இது சொல்லுது.
1: No evil shall befall you.
0: எந்த தீங்கும் உன்னை அணுகாது.
1: It will not touch you.
0: அது உன்னை தொடாது.
1: He saw us in Christ in the cross. under the shadow of the cross.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சிலுவைக்குள்ளாக சிலுவை நேரிலே அவனை கண்டான்.
1: The witchcraft doctor will tell you.
0: மந்திரவாதி சொல்லுவா.
1: This man says.
0: இந்த மனுஷன் சொல்றான்.
1: I'm trying to do my best, O king, but I'm not able to curse.
0: ராஜாவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன் ஆனா என்ன சபிக்க முடியலையே.
1: I'm not able to curse these people.
0: மக்களை என்னால் சபிக்க முடியவில்லை.
1: He declares that these people are blessed.
0: இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவனே அறிவிக்கிறான்.
1: Balaam, this wicked person, describes these people are blessed.
0: துன்மார்க்கமான அந்த பிளேயாம் சொல்றான் இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று.
1: Are you there, my friend?
0: இருக்கிறீங்களா நண்பர்களே?
1: The problem today is that the people of God don't know about the cross.
0: இன்னைக்கு பிரச்சனை இதுதான். சிலுவை குறித்து தேவ ஜனங்களுக்கு தெரியவில்லை.
1: They don't know about the blood.
0: இரத்தத்தை குறித்து அவங்களுக்கு தெரியும்.
1: They don't know how it covers.
0: அது எப்படி மூடுகிறது அது தெரியும்.
1: They don't know how God sees us.
0: எப்படி தேவன் நம்மை பார்க்கிறார் அதுவும் தெரியவில்லை.
1: As covered with the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்ட மக்களாக.
1: God doesn't see our sin.
0: தேவனுடைய பாவங்களை பார்ப்பதில்லை.
1: God sees us in Christ.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை காண்கிறார்.
1: People don't realize that.
0: மக்கள் இதை உணர்வதில்லை.
1: That is why they pray their useless prayers.
0: ஆகவே தான் ஒன்றும் உதவாத ஜெபத்தை பண்ணிட்டு இருக்காங்க.
1: They pray unworthy prayers.
0: தகுதியில்லாத ஜெபங்களை செய்கிறார்கள்.
1: They pray their doubtful prayers.
0: சந்தேகமான ஜெபங்களை செய்கிறார்கள்.
1: They pray their prayers which indicate that they have no idea of where they stand before God.
0: தேவனுக்கு முன்பாக எங்கே நிற்கிறோம் என்று கொஞ்சம் கூட தெரியாது என்று காண்பிக்கிற ஜெபத்தை எல்லாம் செய்கிறார்கள்.
1: They don't understand what God sees.
0: தேவன் என்ன பார்க்கிறார் அதை அவர்கள் புரிந்துகொள்வதில்லை.
1: They don't understand what the devil sees.
0: பிசாசு என்ன பார்க்கிறார் அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை.
1: Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The devil sees you this way.
0: பிசாசு உங்களை இப்படியாக பார்க்கிறார்.
1: The devil sees you in the shadow of the cross.
0: சிலுவை நேரிலே தான் பிசாசு உங்களை பார்க்கிறான்.
1: Devil sees you with God's protection.
0: தேவனுடைய பாதுகாப்போடு பிசாசு உங்களை
1: பார்க்கிறான். God, the devil sees you covered with the blood.
0: நீங்கள் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கீங்களேன்னு பிசாசு உங்களை
1: பார்க்கிறான். Devil sees you and says that he cannot come and touch you.
0: பிசாசு உங்களை பார்த்து சொல்கிறான் நான் இந்த மனிதனை தொட முடியாது என்று.
1: Because you are the redeemed.
0: ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்.
1: What with the blood.
0: இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: What with his own blood.
0: அவருடைய சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: God's own blood.
0: தேவனுடைய சொந்த இரத்தத்தினாலே.
1: That is why the devil says I cannot touch them.
0: ஆகவே தான் பிசாசு சொல்லுகிறான் நான் அவளை தொட முடியாது
1: என்று. That is why you should stand against the devil.
0: ஆகவே தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
1: You must say, devil, you cannot touch me.
0: பிசாசே நீ என்னை தொட முடியாது என்று நீங்கள்
1: சொல்ல வேண்டும். You have no right over me.
0: என் மீது உனக்கு உரிமை இல்லை.
1: You have no power over me.
0: என் மீது உனக்கு வல்லமை இல்லை.
1: You have no authority over me.
0: என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை.
1: I am under the blood.
0: நான் இரத்தத்தின் கீழாக இருக்கிறேன்.
1: I am protected by the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: You see, this is what this atonement means.
0: பாருங்கள் பாவ நிவர்த்தி இதை தான் செய்கிறது.
1: Atonement means a covering.
0: பாவ நிவர்த்தி என்றால் மூடப்படுதல் மறைவு என்றால்
1: covering is provided through the blood.
0: அந்த மூடப்படுதல் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு
1: covering from sin and shame.
0: பாவம் அவமானம் இவையிலிருந்து
1: covering from the wrath of God.
0: தேவ கோபாக்கினிலிருந்து மூடுதல்
1: covering from every evil that can come from Satan.
0: பிசாசிலிருந்து வரக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் நமக்கு மூடுதல்
1: complete and perfect protection.
0: முழுமையான பூரணமான பாதுகாப்பு.
1: I always say
0: நான் எப்பொழுதும் சொல்வேன்
1: that if God's people knew half as much as the devil knew
0: பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல பாதி அளவாவது விசுவாசிகளுக்கு தெரியும்னா
1: they will have great victory.
0: அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்.
1: The devil knows that he can't touch you.
0: பிசாசுக்கு தெரியும் உங்களை தொட முடியாதுன்னு.
1: That is why he is seeking whom he may devour.
0: அவர்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: Why he has to search and seek and try so hard
0: ஏன் வகை தேடி
1: and that he cannot swallow anybody and everybody.
0: ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான் ஏன்னா அவன் தெரியும் யாரை வேணாலும் எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு.
1: He cannot.
0: அவனால முடியாது.
1: He can only do that to people that don't know where they stand.
0: எங்க நிற்கிறோம் என்று அறியாத மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
1: He can only do that to people that are ignorant of these truths.
0: இந்த சத்தியங்களை அறியாமல் இருக்கனாலே அந்த மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
1: They cannot claim the protection through the blood.
0: இரத்தத்தின் மூலமா அவரும் பாதுகாப்பை அவர்களால் கோர முடியாது.
1: They do not believe in it.
0: அதை அவர்களால் விசுவாசிக்க
1: முடியாது. They have not been taught in it.
0: அது அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை.
1: Therefore they cannot have victory over the devil.
0: ஆகவே தான் பிசாசின் மீது வெற்றி பெற முடியவில்லை.
1: Thank God we have victory over the devil through the blood.
0: ஸ்தோத்திரம். இரத்தத்தின் மூலமாய் பிசாசின் மீது நாம் வெற்றி பெற
1: முடியும். And at the same time through the blood we can stand before God.
0: அதே நேரத்தில் இரத்தத்தின் மூலமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும்.
1: We have access through the blood, the Bible says.
0: இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்ல முடியும் என்று வேதம்
1: சொல்கிறது. Into the very presence of God.
0: தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகவே நாம் செல்லலாம்.
1: That is why Jesus said.
0: ஆகவே தான் இயேசு சொல்கிறார்.
1: I give you authority and power.
0: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
1: I give you power and authority.
0: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
1: Trample upon serpents.
0: சர்ப்பங்களை மிதிக்கவும்.
1: I give you power.
0: நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்.
1: You have the power, my friend.
0: நண்பர்களே, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
1: And the devil is on the run.
0: பிசாசு ஓடுகிறான்.
1: And you are marching forward.
0: நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
1: Because of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிமித்தம்.
1: Amen.
0: Amen.
1: Claim that blood.
0: அந்த இரத்தத்தை சொந்தமாக
1: claim that protection and provision through the blood.
0: இரத்தத்தின் மூலம் வரக்கூடிய அந்த பாதுகாப்பை பராமரிப்பை சொந்தமாக
1: see yourself covered by the blood.
0: இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாக உங்களை பாருங்கள்.
1: See yourself under that protection of the blood.
0: அந்த பாதுகாப்பின் கீழாக நீங்கள் இருக்கிறது போல நீங்கள் உங்களை காணுங்கள்.
1: Live in that with that sense
0: and appadipatta oru unarvodu vaazhungal
1: shall we all stand up together
0: nam ellarum elundirpom
1: we'll continue next week
0: adutha vaaram nam thodarum
1: we'll start talking about the various things that the blood does
0: ratham seigira palveru kaaryangalai kurithu nam appozhu pesuvom
1: all the various things that the blood of Jesus has done
0: yesu kristhu ratham seidirukkira palveru kaaryangal
1: the bible declares that so many things have been accomplished through the blood of Jesus
0: palveru kaaryangal yesu rathathu mulamai nadandu mudindirukkirathu endru vedam koorugirathu
1: and we'll begin to study them one by one
0: avigale ovvondraga nam padikkavom
1: now let us give thanks to God
0: ippozhu devanukku nandrigalai eruppom
1: lift up your hearts to God
0: ullangalai devanukku munbai
1: erungal thank him tonight my friend
0: indikkiravu avarku nandri sollungal
1: thank him for the blood
0: rathathukkaga avarai thudiyungal
1: thank him for the covering
0: மூடுதலுக்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்
1: thank him for the protection
0: பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்
1: thank him for the provision of forgiveness of sin
0: பாவ மன்னிப்பு என்ற அந்த பராமரிப்புக்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்
1: thank him for the access into the presence of god
0: தேவனுடைய சமூகத்திலே செல்ல முடிகிறதே அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்
1: hallelujah
0: hallelujah
1: oh thank him for the victory
0: வெற்றிக்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்
1: no evil shall befall you
0: எந்த தீங்கு உங்கள் மீது வராது
1: hallelujah
0: hallelujah

என்னப்பா சீக்கிரமா வரேன் சொன்னாப்ல, இன்னும் ஆளக்கான என்னப்பா என்னப்பா. ஹே கார் வந்துச்சுப்பா, அந்த பாரு என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு. ம், ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல. டே வாங்கடா வாங்கடா வாங்கடா.

0: ப்ரஷ்டாய்க்கு வரும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெலாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா.
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடிசூடா மன்னரே.
4: ப்ரோ, சுண்ண சபைன்னு சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா, டைமாச்சு, சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா? சர்வதேசம்
5: ஐயா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே, வாங்கடா.
6: Wow!

0: Hi, your grandfather. Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க, ஆனா இப்போ நான் சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise the Lord.
0: ஐயா, தயவு செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கும் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்த குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணியம் ஐயா, கடவுளின் கிருபை, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
1: போட்டு.
0: சபையார் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
2: போதும், நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துற இடமா? யாது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய.
3: பாஸ்டர்,
2: ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்ப இருக்கணும்?
3: ஐயா,
2: அவர் சொன்னது சேர்த்தாய? ஏன் உட்காந்துட்டீங்க? வாங்க போல.
0: ஆமாமா, எனக்கு ஒண்ணு சரியா பண்ணல.
4: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
5: பாஸ்டர்,
3: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
5: போகத்தானே செய்வாங்க.
4: என்ன பாஸ் வழி வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன
6: நடந்தது?
5: இந்த சர்ச்சை ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணாம்னா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளவு கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா?
7: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
5: என்னையா சொல்ற?
7: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்களை பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க.
5: அண்ணே, நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே. நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையா இருப்பாங்கண்ணே.
7: அண்ணே, உங்களை காப்பி அடிச்சு நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா
5: இருக்குண்ணே.
7: ஆனா
8: நிறைய பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதி உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு.
5: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
8: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிற

என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால் சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம், ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 18:18 பாருங்கள். கொலோசியர் 18:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம், ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், இல்லை லார்ட்ஷிப், ஆளுகை, என்ன ஒன்று தலைமைத்துவத்துக்கும், ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதுக்கும், இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப், இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில், ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதாக நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை, ஆண்டவராய், ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம், த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது, சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர்தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி? எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது, முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 22:23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4:15 வசனம் பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு தலையாகிய? கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர் 5:3 திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23 வசனம் பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லே 3 இடத்துல, 1:22-23, 4:13 வசனம், 5:5, இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யாரு? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யாரு? கிறிஸ்து. கொலோசேயர் 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19 வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18 வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7:21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன, கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யார்? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 வசனம் பாருங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதே போல அப்போஸ்தலன் நடவடிக்கை 16:31 வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன, உங்களை இரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10:9-13 சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். 1 Corinthians 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நல்ல கவனியா, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதான் லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்கள், யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையாக இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையாக இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாதனால தான் என்னென்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாக ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தர் அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாய் இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழேயும் வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா, நீ உங்களால் வந்து மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா, கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில், இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதர் இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா, நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து, ஆ எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான், கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம், அவங்க கூட வேலை செய்ய முடியாது, இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும் போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து, கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க, இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு. டு ஒன் அனதருங்கிற வார்த்தை எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய், ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு சீஷனுக்குரியது. தலைமையாக தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது, சபைக்கு, கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாதனால தான் அவங்களால வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூடயும் சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன, இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவ கீழே இருக்கிறது. சரியா, இந்த கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவியாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி, இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமா, என்ன இப்போ உமன் லிபரேஷன். அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு, பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா அந்த நிலைமையிலே இருக்குது, ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா, இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறைய வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது, இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. என்ன, ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா,
அவர் தன்னை தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலா நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னென்னா அந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா நீங்கள் விருப்பப்பட்டு யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருன்னா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையிலருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்ட்லருந்தான் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும், அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:23 உள்ள வசனங்கள் பாருங்கள், எஃபீசியன்ஸ் 1:17-23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்கு, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார், அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்தாவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு, இதை செஞ்சதெல்லாம் யாரு, தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய இரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்தது கொலோசியர் 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. கொலோசியர் 2:18 பாருங்கள், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யாரு, தேவன் வச்சாரு, அதுதான் சரீரம். இந்த சரீரம்
எது கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், அஞ்சு

இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு? சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன? நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு? கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது? இந்த சரீரத்தை போஷிக்கிறது. நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யாரு கொடுக்குறா? தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது? ஆண்டவர் இங்க பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம். சரியா? முதலாவது காரியம் என்ன? அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தாக இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும். சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 கொரிந்தியர் 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன? எல்லாம் செய்யறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 பேதுரு 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம்? அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே. ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம், மேலும் எதுக்காக? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னன்னா நமக்கு நிறையா நேரங்களில் அயலான நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் குஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யார் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்க.

0: என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே ஒரே கொதி. ஆனால் என்ன கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னால் உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையாக கிறிஸ்தவன் அல்லாதவனையாக, சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன் கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன் சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸ் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும். அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைன்னாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த தலை கௌரவப்படும், அப்போ தான் அந்த தலைக்கேற்றாறு போல் சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறாரு. கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டேருந்து வருதுன்னா ஜீவன் வந்தால் அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்றும் செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோம்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை, சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்குது, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டேய் அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாட்டுக்கு போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், ஏப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போடு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்தர் 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 பாட்டு தான் பாடுவோம், ஏன் 3 பாட்டு பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறாரு, அதுக்கு நம்ம அலோ பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாட்டு பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்கள், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது. அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது, இந்த தலை என்ன பண்ணுது, கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது, அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வசனம் வாசிங்க. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது? எபேசியர் 4:16-5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு, சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார். அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன, அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்ணுறார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும்போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியும், முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும், எல்லாமே அவர் தான் செய்வார். 4, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு, சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா, தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலனுடைய 1:2 முதல் 2 வசனங்கள் வாசிங்க. தியோபோலியே பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன, அவர் செய்தது உபதேசித்தது, வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட், எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ 2 புஸ்தகம் எழுதுகிறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா 1:2 பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்யறதா, சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20:21 என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன, அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் நோட்ஸில். 1வது, அப்போஸ்தலன் நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுல் அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரத்தில் 1:10. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னிலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னிலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்கிட்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன் நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலன் நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம் இல்லை, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 திமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, God will not do anything until unless he reveals to his prophets and to his servants. அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும், எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போ, போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணும்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய் அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய் அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம்னு சொல்லியாச்சு, அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை? கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும், சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபையிலும் என்ன பண்ணணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதில் தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது, அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேரை சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அள வைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. எது கிறிஸ்து எங்கே இருக்கார் தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வதில் தவறில்லை. ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னா தேட வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறாரு. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். உன இயேசு இப்ப நீ வர சொல்லு, நான் பெட்ரோல் ஊத்தின எரிச்சுதார். அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலந்துற மாதிரி முட்டைகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படின்னு

0: கிறிஸ்துகளின் பயனர்களே, இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படப் போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதோ உலகம் அறியப்படாத வெளியே தெரியாத ஊழியக்காரர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது என்னுடைய நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடையும். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. உங்கள் ஊழியத்திலையும் உங்களை வளர்ச்சி உண்டாகும், உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் ரட்சித்தது நோக்கம் உலகம், ஆண்டவர் சொன்னால் உலகத்து சாட்சியாக இருப்பீர்கள் சொல்லி. இப்போ நம்ம எல்லாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது, இந்த மீடியா மூலமாக உலகத்து முழுசு நம்ம என்ன செய்கிறோம், அறிவிக்க. சரியா, இப்போ நம்ம முதலாவது உங்களுடைய பிறப்பு, அதாவது எந்த இடத்துல பிறந்தீங்க, எப்படி உங்கள் பெற்றோர் எப்படி அவங்க சூழ்நிலை அந்த டைமில் எப்படி இருந்து, ஷார்ட்டாக சின்ன பருவத்தில் இருக்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள். படிப்படியாக மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம
1: கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த உலகம் அறியட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னுடைய பேர் டி கிருஷ்ணன். நான் அறியப்படுகிறது பாஸ்டர் டி மோசஸ் என்கிற அடிப்படையிலே இந்த இடையிலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அம்மா இருக்கிறார்கள், அப்பா உண்டு, மூத்தவன் அண்ணன், ரெண்டாவது அக்கா, மூன்றாவது நான், நான்காவதாக தங்கச்சி, ஐந்தாவது தம்பி. ஆக எல்லாரும் திருமணமாகிவிட்டது, எனக்கும் திருமணமானது. இரண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். மூத்தவள் 9வது படித்து கொண்டிருக்கிறாள், ரெண்டாவது பையன் 7ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்போது

0: கொல்லங்கோடு பகுதியிலே பாலவெளி என்கிற பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்னொரு சபை புதுக்கடலில் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டு இவ்வளவாக இருக்கிறது.
1: அந்த சிறு பருவத்தில் உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது? உங்களுடைய ஆன்மீக மார்க்கங்களில் எப்படி அவங்க வளர்த்தாங்க? உங்களுடைய படிப்பு, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இதை கொஞ்சம் லைட்டாக
0: சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். நான் பிறக்கும்போதே இந்து குடும்பம் கொல்லங்கோடு பகுதியிலே சிறுவைபுரம் பகுதியிலே அந்த இடத்துல எங்களுக்கு சொந்த ஒரு கோவில் உண்டு. எங்கள் அப்பா பூஜாரி, நான் இரண்டாவது பூஜாரியாக வளர்ந்தேன். எங்களுக்கு சொந்த கோவில், பெரிய கோவில் இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயங்கர விதமான பூஜைகள் நடக்கிறதான ஒரு குடும்பம். நாங்கள் வருஷந்தோறும் சபரிமலைக்கு போகிற வழக்கங்கள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எல்லா நேரங்களிலேயும் பூஜையில், ஏன்னா எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கண்டு ஆகாது, அந்த வைராக்கியத்திலே, அந்த இந்து வைராக்கியத்திலே எங்கள் தாயும் தகப்பனும் வளர்க்கப்பட்டார்கள். எங்கள் அப்பா தான் பூஜை பண்ணுவார், அடுத்து எனக்கு தான் அந்த பொறுப்பு. இரண்டு பேருமாக அந்த கோவிலே நாங்கள் தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தோம்.
1: உங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது சிறு பிள்ளையாக இருந்திருப்பீங்க, அப்போ எப்படி உங்களை அதில் ஈடுபடுத்தினாங்க? அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது?
0: ஏன்னா அந்த சிறுபர் அவங்க சொல்லுபடி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை. அவங்க எதை செய்தார்களோ அது எனக்கு கற்றுத்தந்து இனி இப்படிதான் செய்யணும், இதுதான் உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு அதை கற்றுத்து கொடுத்தார்கள். நாங்கள் அப்படியே பணிந்து கொண்டு இருந்தோம், அப்படியே நாங்கள் அதை கும்பிட்டு பணிந்து கொண்டு இருந்தோம். எங்கள் ஐந்து சகோதரர்கள் கூடி பிறந்தவர்கள். எங்களுக்கு எல்லா வசதிகள் உண்டு. நான் சொல்லுவேன், மாளிகையிலே பிறந்தேன், ஓலைக்கொட்டாயிலே வாழ்ந்தேன், அதனுடைய சுருக்கமான சாட்சி. எங்களுக்கு பெரிய கோவில், பெரிய மாளிகை இருந்தது. மாளிகை போன்ற பழைய பங்களா வீடுன்னு சொல்லுவார்கள், அந்த வீடு இருந்தது. எங்கள் எல்லா வசதிகளும் இருந்தது. எந்த ஒரு குறைவுகளோ, எந்த குறைவுகளோ என்றும் இல்லை. எல்லாம் சம்பீரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பூஜை அடிப்படையிலே வாழ்ந்து வருஷந்தோறும் சபரிமலைக்கு போய் கொண்டிருந்தோம். ஐந்து பிள்ளைகள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கூட ஏழு பேர். எங்கள் குடும்பம் நிறைய உறவினர்கள்லாம் உண்டு. அப்போ எல்லா விதங்களிலும் நாங்கள் வசதியாக இருந்தபடினால எங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பாக நாங்கள் இருந்தோம். அப்படியாக பெரிய கோவில் நாங்கள் வழிபட்டு அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். நாங்கள் வருஷந்தோறும் 101 பொங்கால போடுவோம். நாங்கள் எங்கள் அண்ணனை, மூத்த அண்ணனை மொட்டை அடித்து, அந்த மொட்டை அடிக்கும்போது 101 பொங்காலை போட்டு அப்படி அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா நல்ல குறி சொல்லுவார், நல்ல குறி சொல்லுவாருன்னு சொன்னால், இப்போ நம்ம திருக்குதரிசன் சொல்லுவ மாதிரி அவர் நல்ல கணக்கு சொல்லுவார். அந்த நாட்களிலே அந்த பைத்தியம் பிடித்தவர்கள், நான் சின்ன பருவம் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அந்த பைத்தியம் பிடித்தவர்கள் எங்களுடைய கோவில் ஒரு குத்துக்கல் போல நிறைய கல்லுகள் நாட்டி வைத்திருப்பார்கள். அந்த பைத்தியம் பிடித்தவர்களை கொண்டு சங்கிலியிலே காலில் மாட்டி வைத்திருப்பார்கள். அதை மாட்டி இந்த கல்லை அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து வரும்போது எங்கள் அப்பா நல்ல அப்படியே அவர் மேலே அந்த சாமி வரும். சாமி வந்து அந்த ரெண்டு பெருவரில் இருக்கு, பெருவரில் நின்று அப்படி ஆடுவார். பயங்கர ஆக்ரோஷமாக ஆடி பெரிய பெரம்பு இருக்கும், பெரிய பெரம்பு, நீளமான பெரம்பு இருக்கும். பெரம்பெடுத்து அந்த சாமி வரும்போது பயங்கரமாக இறங்குவர், பயங்கர ஆடி வந்து அந்த பெரம்பெடுத்து இந்த சங்கிலினால் போடப்பட்ட பைத்தியம் அப்படி ஓங்கி அடிப்பார். ஓங்கி அடிக்கும்போது சிலர் சுருண்டு விழுவார்கள், சிலர் அதில் அவங்களுக்கு பைத்தியம் தெளிந்து விடும். அப்படி பிரபலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
1: அப்படி செய்யும்போது உங்களுக்கு அவங்க அடிக்கும்போது அந்த மனுஷர் மேலே உங்களுக்கு இறக்கம் வந்ததா? இதா உங்களுக்கு அது சரி மாதிரி தோணுச்சா, தப்பா தோணுச்சா?
0: எனக்கு சின்ன வயசா இருந்தாலும் எனக்கு ஒரு இறக்கம் இருந்தது, எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா சுருண்டு விழுகிறார், ஒருவேளை மறித்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு உண்டாயிற்று. ஆனால் விழும்போது சிலர் சுகமடைந்திருக்கிறார்கள், சிலர் அப்படி விழுந்து அப்படி அந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள்.
1: அப்போ அந்த தெய்வம் தான் சுகம் ஆக்கிட்டுன்னு விசுவாசிப்பீங்களா, அல்லது இப்படி விழுந்தா?
0: ஆமா, கண்டிப்பா. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். அதுக்குள்ள இருக்கிறபடினால் எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தான் வைராக்கியமாக கொண்டிருந்தோம். அப்ப அந்த ஏரியால எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் அலோடு பண்ண மாட்டோம், அவ்வளவு வைராக்கியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
1: பூஜை செய்யறது நன்மைக்கான காரியங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்களா அல்லது தீமையான காரியங்களுக்கு செய்வாங்களா?
0: ஏன்னா எங்க அப்பா பூஜை பண்ணுவார், இரண்டாவது நல்ல ஒரு மந்திரவாதியும் கூட. ஏன்னா வைராக்கியம் ஒன்று வந்துன்னு சொன்னால் போலீஸுக்கு போக மாட்டார்கள், மந்திரத்திலே தீர்த்து கொள்வார்கள். அப்படி நிறைய சம்பவங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் நல்ல செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல வசதியாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவ்வளவு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, லைனில் நிற்பாங்க. அப்படி அந்த சாமி ஆடி அந்த பெரம்பினால் அடிப்பார். அடுத்து எங்களுக்கு பெரிய வார்ப்பு சொல்லுவாங்க, பெரிய அண்டாவில் வார்ப்பு பாயசம் காய்ச்சிடுவாங்க. இன்னொரு அண்டாவில் எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம தெரியும் இந்த கமுகு மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, அதில் அந்த பூ எடுப்பார்கள். அந்த பூவை அந்த எண்ணெயில் முக்கி, அந்த அந்த கொதிக்கிற எண்ணெயில் முக்கி அதை அப்படியே அந்த எண்ணெய் தலையில் அப்படி அடிப்பார் மேலே. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே பட்டால் என்ன செய்யாது, சைடு ஒன்றும் ஆகாது. அவ்வளவு ஒரு ஒரு அந்த சக்தி, அபார சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக கியூவில் ஜனங்கள் நிற்பாங்க. ஏன்னா கணக்கு கேட்க வர சொல்லுவாங்க, கணக்கு கேட்க வருவாங்க, நம்ம சொல்லும் குறி கேட்க வருவார்கள். அப்போ கணக்கு கேட்க குறி லைன் அப்படி வந்து நிற்பார்கள். இவர் என்ன செய்வார், இதில் வந்து உட்கார்ந்துட்டு கணக்கெல்லாம் சொல்லி வருங்கால எல்லா காரணத்தையும் சொல்லிவிட்டு சூடு பாயசம் இருக்கும். அந்த வாரத்தில் சூடு பாயசம் இருக்கும், இதை கையிலான அப்படி அள்ளி ஜனங்களுக்கு கொடுப்பார். கை இன்னும் வேகவே வேகாது, ஒன்றுமே செய்யாது. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே போடுவார், ஒன்றும் செய்யாது. சூடு பாயசத்தை கையில் எடுப்பார், ஒன்றும் செய்யாது. அவ்வளவு சக்தி அபாரமாக வாழ்ந்து கொண்டது எங்கள் வாழ்க்கையிலே. பல ஆண்டுகள் நன்றாக செல்ப நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தோம். எல்லா வசதிகளும் இருந்தது, பணத்துக்கு பணம் எல்லாம். ஏதாவது சண்டை வழக்கோ யாரோ வைராக்கியம் வந்ததுன்னா மந்திரத்திலே தீர்த்து விடுவார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு நல்ல ஒரு அந்த அந்த கடல் அந்த ஆவியுடைய ஒரு பலசாமடுக்குள்ள அவருக்கு இருந்தது, யாருக்கும் அஞ்ச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அது மட்டுமல்ல நல்ல ஒரு தற்காப்பு கலையை படித்த மனிதர். மூன்று விதத்தில் அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது பல நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு எங்கள் அப்பா மதுபானத்துக்கு அடிமையானார், பயங்கர மதுபானத்துக்கு அடிமையாகி குடும்பம் 36 செண்டுக்குள்ள பெரிய மங்களா வீடு, இன்னும் சொத்துக்கள் இருந்தது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது மதுபானத்துக்கு அடிமையான உடனே சொத்துகள் இழக்க ஆரம்பித்து விட்டோம்.
1: இப்ப இந்த மதுபானம் குடிக்கும் போதும் அவர் வந்து பூஜை வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார்.
0: ஆவி வரும்
1: எல்லாம் வந்து வேலையில் செய்துட்டு, ஆனா இந்த ஒரு பழக்கமும்
0: கூட இருந்தது. ஏன்னா மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். அப்ப நாங்கள் இயேசு அறிந்த போது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல, எந்த பாவம் செய்தாலும் அந்த சாமி வரும், கணக்கு சொல்லுவார், எண்ணெய் ஊற்றுவார், பாயசத்தை குறைத்து விடுவார், ஒன்றுமே செய்யாது. வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், வருஷந்தோறும் வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவோம். பின்ன எல்லா நாட்களும் சில நேரங்களில் நல்ல மொட்டை அடித்து 101 பொங்கலை போட்டு ஜனங்களுக்கு கொடுப்போம். அப்படி செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டது எங்கள். இந்த மதுபானம் இன்றைக்கு அவர் வாழ்விலே வந்ததோ இந்த குடும்பம் சின்ன பின்னமாக அசைய ஆரம்பித்தது. எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த ஊரில் ஐயா சாமின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு மகிமையாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த மதுபானத்தில் அடிமையாகி பின்ன மந்திரவாதங்கள், ஒருவருக்கு ஒரு மந்திரவாதம் செய்து குடும்பம் சின்ன பின்னமாய் மாறி போனது. கடைசி எல்லா சொத்துகளும் இழந்து போனோம். கடைசி 36 செண்டு அந்த மங்களா வீடு தான் இருந்தது.
1: சரி, இப்போ உங்களுக்கு அந்த டைம்ல சின்ன பிள்ளையில ஒன்றும் தெரியாது, வித்தியாசம்
0: தெரியும்.
1: அப்போ உங்கள் மேல கரிசனையா இருந்தாரா, உங்களை படிக்க வச்சாரா, நீங்க வாழ வைக்கணும்னு நினைச்சாரா, அல்லது தன்னுடைய காரியங்களை மட்டும் பார்த்துக்கொண்டாரா?
0: ஏன்னென்று சொன்னாங்க, 5 வரையும் சின்ன பிள்ளைகள், மதுபானம் குடிச்சா எங்களை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா கோவில் நடும்போது அவர் பயபக்தியாக இருப்பார், நல்லா குளிச்சு எல்லா காரியம் அவர் செய்ய வேண்டும், நான் செய்வேன். இப்படி எங்களை வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ போக போக மதுபானம் ரொம்ப அடிமையாகி எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பார். அப்போ நாங்கள் சின்ன நாங்கள் 5 பேரும் அங்கே அப்பாவோட கை இப்படி பிடிப்போம். 3 பிள்ளைகள் ஒரு கையில் தூங்குவாங்க, நாங்கள் 2 பேரும் இன்னொரு கையில் தூங்குவோம். அப்படி எங்களை 5 பேரை தூக்கி எங்களை வீசி போடுவார். நாங்கள் அழுவோம், சோறு எல்லாம் வேக வச்சுருப்போம், இல்லை சோறு வேக வச்சுருப்போம். அப்படியே மண்பானை அன்னைக்கு மண்பானை அப்படியே தூக்கி உடைப்பார். உடைச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பசியும் பட்டினி ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த ஆவி இறங்கி வரும். அப்போ இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்போ இதே இந்த பிரச்சனை, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி அவர்கள் கணக்கு பார்த்தபோது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை என்று சொன்னார்கள். உடனே என்ன செய்தோம், எல்லா காரியங்களும் செய்தோம். அந்த வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்னெல்லாம் உண்டு அத்தனை பரிகாரங்களும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுத்தோம். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கடைசி குடித்து குடித்து குடித்து எங்கள் அம்மாவை ஒரு ரப்பர் பந்த மாதிரி தூக்கி போட்டு அடிப்பார். அது என்று சொல்லும்போது கண்ணீர் வரும். அப்படி அடிப்பார், எங்களை தாங்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் எல்லாரும் சொன்ன, இந்த வீடு உங்களுக்கு ஐதீகம் கிடையாது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை, ஆகவே இந்த வீடு என்ன செய்யணும், விற்று வேற வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 36 செண்டு வீடை 36,000 விற்று இன்னொரு வீடை நாங்கள் வாங்கினோம். இப்போ ஆக 6 வீடு வாங்கினோம், 6 வீடை கட்டினோம். இப்போ மாளிகையில் பிறந்தோம், ஓலை குட்டையில் வந்தோம். ஆனாலும் நாங்கள் எந்த வீடை கட்டினாலும் முதல் முதலாக அந்த எங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை அறை என்று நாங்கள் நியமித்துக் கொள்வோம். முதல் முதல் அதுதான் நாங்கள் ஸ்தாபித்து பண்ணுவோம், ஏன்னா தான் ஒழுங்கு. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது வறுமை மேல் வறுமை, தரித்திரத்தை மேல் தரித்திரம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிட்டு பார்த்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அடி ஒரு பக்கம் இப்படி 6 வீடுகளை விற்றோம், 6 இடத்தை வாங்கினோம். கடைசியாக 7வது வீடை நாங்கள் வாங்கினோம். 7வது வீடை வாங்கும் போது கையில் காசு இல்லை, எல்லா சொத்தும் பணமும் இழந்து ஓலை குட்டாயில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 பிள்ளைகளும் அப்பா அம்மை ஓலை குட்டாயில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா என்று அந்த எங்கள் தெய்வத்தையெல்லாம் கும்பிட்டு பார்த்தோம். வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்ன நானும் போயிருக்கிறேன், எங்கள் அப்பாவை இணைந்து நான் செய்திருக்கிறேன், எல்லா பூஜை கர்மங்களும் செய்து பார்த்தோம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கடைசியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஓலை குட்டையில் இருக்கிறோம். வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை குடி, அந்த அப்பாவுடைய குடி அதிகமாகி கொண்டிருக்கிறது. காலையில் வேலைக்கு போவார், சாயங்காலம் வரும்போது பயங்கர, அன்றைக்கு 50 ரூபா கூலி, பகுதியும் குடிப்பார். விழுறும்போது உள்ள சோறையெல்லாம் அடித்து பொங்கி கீழே தான் விடுவார். நாங்கள் 5 பிள்ளைகளும் பட்டினியோடு இருப்போம். எங்கள் அப்பா வரும்போது பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இவ்வளவு தெய்வத்தை கும்பிட்ட பிற்பாடுங்கிற வாழ்க்கைகளே நிம்மதி இல்லை என்கிறதான ஒரு பயம் எங்களுக்குள்ளே, ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஐயோ, நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமே, கணக்கு சொல்லுகிறோம், பூஜை பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோமே, ஆனால் இந்த மனுஷன் குடிப்பழக்கம் அடிமையாகி இவரை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி எங்களை வாழ்க்கையில் நொறுங்கி போனோம். வாழ்க்கையில் சுக்கு நூறா வாழ்க்கையில் உடங்கி போனது. உடனே எங்கள் அம்மா கேரளா, அவங்க நல்ல சமையல் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது இடையில் எனக்கு அடி கொண்டு சாகவும் முடியலை. அதனால் எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், தற்கொலை பண்ணி சாகணும், வேற வழி இல்லை, எல்லாம் இழந்து போனோம். அந்த ஊர், நாங்கள் எப்படி இருந்த குடும்பம், மாளிகையில் பிறந்தோம், ஓலை கொட்டாயில் இருக்கிறோம், எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்ப்பாங்கள், எப்படி இருந்த குடும்பங்கள், மகிமையாக இருந்த குடும்பங்கள், இப்படி ஓலை கொட்டாயில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களை கேவலம் பண்ணுவார்கள். எந்த காரியத்தை எங்களை அழைக்க மாட்டார்கள், எங்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஏன்னா அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம், ஆகாரத்துக்காக அலைந்த நாட்கள் உண்டு. கடைசியாக எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், டெய்லி அடி கொண்டு சாகிறதை பார்க்கிலும் இந்த 5 பிள்ளைகளையும் விஷத்தை கொடுத்து தானும் சாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். ஓலை கொட்டை தான் வீடு. அப்போது எனக்கு இந்த பிள்ளைகளை சித்த நான் மட்டும் மறித்து போவேனானால் என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடும் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து எங்கள் அம்மாவும் விஷத்தை குடித்து நாங்கள் 6 பேரும் ஒரே நாளில் சாக வேண்டும் என்று எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுத்தார்கள். அப்போது ஊரம்புக்கு தான் அந்த வள்ளவளை, ஊரம் பக்கம் வள்ளவளை கடை உண்டு, மீன் கடை. அப்போ எங்கள் அம்மா நல்ல சமையல் பண்ணுகிறபடினால அப்போது எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷ பாட்டில் வாங்கி ஓலை கொட்டாய்களை ஒழித்து வைத்தார்கள். இது எங்களுக்கு தெரியாது, ரகசியமாக ஒழித்து வைத்தார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு கொண்டு வருகிறோம், எந்த ஒரு மாற்றமில்லை. என்னாலும் அதோடைய கடமைகளை நான் செய்கிறேன். நான் காலையில் குளித்து மாலையில் குளித்து நல்ல தவல் உடுத்து அது எல்லா காரியங்களையும் அதை கும்பிட்டு வழிபட்டு நான் வருகிறேன் இந்த சூழ்நிலை மத்தியிலையும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றமில்லை, அப்பாவுக்கு ஒரு மாற்றமில்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாற்றமில்லை, எல்லாம் இழந்து போனோம்.
1: அப்போ உங்களுக்கு இந்த தெய்வத்தை எவ்வளவு தூரத்தை நம்ம சின்சியரா வழிபடுறோமே, பூஜை செய்யறோமே, கணக்கு சொல்றோமே, ஏன் இந்த தெய்வத்தால் எங்களுக்கு உதவி செய்ய முடியலைங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா?
0: நிச்சயமா வந்திருக்குது, நிச்சயம் வந்திருக்கு. ஆனால் வந்திருந்தால் எங்களுக்கு அந்த வழியில சொல்லி தருவதற்கு யாழ் இல்லை. ரெண்டாவது அதை ஏற்றுக்கொள்வதான மனப்பான்மை, ஏன்னா வைராக்கியம் கிறிஸ்தவளை கண்டா ஆகாது, குறிப்பாக பெந்திகோஸ் கண்டால் எங்களுக்கு ஆகாது, அவ்வளவு வைராக்கியத்தில் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு பக்கம் எல்லாம் வழிபட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், எல்லா பூஜை புரஸ்காரம் இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டிய, ஏன்னா பயத்தினால செய்கிறோம். ஒரு பக்கம் பயம், வந்து செய்ய விட்டல் வந்து ஏதாவது செய்து விடுமோ என்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி அவர்கள் ரகசியமாக விஷத்தை வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த நாளில் சாக வேண்டும் என்று சொல்லி நல்ல அம்மா கடைக்கு சென்று நல்ல மீனெல்லாம் வாங்கி நல்ல சமைத்து அப்படியே ஆயத்தம். இன்றைக்கு ஐந்து பிள்ளைகளும் விஷத்தை கொடுக்கணும், தானும் சாணும். ஒரே நாள் ஆறு பேரும் சாக வேண்டும் என்று ரகசியமா தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே நாளில் எங்க ஊர் பக்கம் பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்ப எங்களுக்கு குடும்ப எங்களை குடும்பத்தை கேட்டு எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஐயாச்சாமி குடும்பமா, இப்படி மகிமையான குடும்பம், இப்படி ஆனது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் படுற வேதனைகள், ஆனால் எங்களுக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை. நாங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிடுத்தனை, எங்கள் எல்லா தெய்வங்களும் கைவிடு, எங்களை பூஜை எல்லாம் எல்லாம் எங்களை கைவிட்டு கொடுத்தன. யாருமே சொந்தம் பெந்தம் யாருமே எங்களுக்கு கை கொடுக்க இல்லை. கடைசி ஒரு நாள் இன்றைக்கு எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுக்கிறார்கள், இன்னைக்கு ஐந்து பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுக்கணும், நானும் விஷத்தை சாப்பிடணும், ஆறு பேரும் சாகணும் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. அதே நாளில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது, நடந்தப்போ எனக்கு நல்ல ஒரு நினைவு இருக்கிறது, நல்ல கொஞ்சம் வளர்ந்து நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நடக்கும்போது எங்கள் அந்த ஒரு கேரளாவில் ஒரு பாஸ்டர், பாஸ்டர் பேர் எனக்கு மறந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, மறந்து போய்விட்டது. அந்த பாஸ்டர் அந்த ராத்திரிகளே செய்திக்காக கடந்து வருகிறார். அப்போ எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்போ என் ஊர் பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போகிறார்கள் அச்செய்தி கூட்டத்துக்காக. அப்போ நாங்கள் போக முடியாது, ஏன்னா நாங்கள் இந்துவில் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் பூஜை செய்கிறவர்கள், எங்களை கோயில் வைத்து நாங்கள் அவ்வளோ வழிபட்டவர்கள். அப்ப இந்த தெய்வத்தெல்லாம் விட்டு நான் அந்த தெய்வத்தின் போனோமா என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவை வலுக்கட்டமாக அந்த கூட இன்றைக்கு வாணி கூட்டது, இன்றைக்கு தான் விஷம் கொடுத்து சாக வேண்டும் நினைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு மாலை பொழுது எங்க அம்மா வலுக்கட்டாயமாக அழைத்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கொண்டு போகிறார்கள். அப்ப நான் வர மாதிரி அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நான் வரவே வர மாட்டேன், நாங்க எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், முக்குத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்றாங்க. இவ்வளவு நீ கஷ்டப்படுகிறாயே, இவ்வளவு வறுமைக்குள் இருக்கிறாயே, இவ்வளவு தரித்திரம் அடைகிறாயே, உங்க கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிட்டதே, ஒரு நாள் இந்த கூட்டத்தை வந்து பார் என்று எங்க அம்மா வலுக்கட்டாயம் இழுத்து அந்த கன்வென்ஷன் முன்னால போகல, பேக்கில் பின்னால உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்ப நாங்களும் விளையாட்டு பருவமா, நாங்களும் பின்னால் விளையாடி கொண்டு இருக்கிறோம். செய்தி வேலை வந்து கொண்டு இருக்கிறது, எங்க அம்மா பின்னால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவித்த நாட்களும் இல்லை. என்றைக்கு அவர் குடிக்க ஆரம்பித்த அன்று முதல் பல ஆண்டுகள் நாங்கள் சித்திரவேதைக்குள் ஆகி வாழ்க்கையை கசந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நாளில் தான் ஆண்டவர் சந்திப்பின் ஒரு நாள் அங்கே வந்தது.
1: சரி, தொடரலாம். இப்போ நீங்கள் வந்து பூஜை செய்திங்க எல்லாம் சொன்னீங்க, அந்த பூஜைக்குள்ள நீங்கள் எப்படி பிரவேசிங்க, அதாவது ஒரு வழிகாட்டல் இருக்க நல்ல முதல்ல எப்படி தொடங்குனீங்க, எப்படி அதை கண்டினியூ பண்ணீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்க, தவறான காரியங்களை செய்துட்டு செய்தீங்களா, அந்த அனுபவங்களும் கொஞ்சம் அப்படி.
0: இப்போ நாங்கள் குளிக்கும் போது எங்கள் அப்பா செய்யாத இருக்கும்போது நான் செய்வேன் சொன்னால், நல்லா குளித்து தவல் வெள்ளை தவல் எடுத்து எங்களை பூஜாரம் இருக்கும் எல்லா தெய்வத்தை எங்களுக்கு அந்த தந்த நாங்கள் ஐயா பலி ஆனபடினால அதுக்கு ஒரு ஒழுங்குகள் உண்டு, சுத்தமாக இருந்தால் அந்த தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டு வருவோம். பின்ன எங்களுக்கு என்ன அந்த சின்ன பருவம் அவர் என்ன செய்யறாரு அதை தான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்படி அந்த அறிவில் தான் அதை செய்ய முடியும்.
1: நீங்க கணக்கு சொல்றதெல்லாம்
0: இல்லை இல்லை இல்லை, எங்கள் அப்பா தான். ஆனால் அந்த சின்ன பருவம் எங்கள் அப்பா தானே கணக்கு நல்லா சொல்லுவார்.
1: இப்போ கொஞ்சம் வளர்ந்தோடனே நீங்கள் மாறிட்டீங்க?
0: மாறிட்டேன். அப்புறம் எனக்கு 17 வயசுல தான் என் ஆரம்பம், சந்திப்பின் ஆரம்பம். ஆ
1: சரி, 17 வயசு வரைக்கும் அப்பா சொல்றது அப்படி
0: அப்படி கேட்டுட்டு வந்தேன். அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே.
1: ஓ சரி,
0: ஆமாம், அவர் தான் கணக்கு சொல்றார். ஏன்னா அந்த ஏன்னா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த தலைமுறை என்னதான் அவர் நியமிக்கிறாரு.
1: ஓ சரி,
0: என்னுடைய காலத்து படிப்படி தான் இந்த பூஜை அவர் செய்யணும், அதான் ஒழுங்கு. அந்த அப்படி கணக்கு சொல்றதெல்லாம் எனக்கு எல்லாருக்கும் உரியது. பின்ன பூஜ புரஸ்காரம் மற்ற காரியம் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை.
1: எல்லாம் நீங்க அவர்கிட்ட
0: கற்றுக்கொண்டோம்.
1: தெளிவா நீங்களே செய்வீங்க?
0: நான் தான் செய்வேன்.
1: அப்படி சரி. அப்ப உங்களுக்கு அந்த அசுத்தாவிலோட தொடர்பு உங்களுக்கு உண்டா?
0: இல்ல இல்ல, அப்படி அந்த அந்த அனுபவங்கள் இல்லை.
1: இல்ல, ஏதாவது செய்யணும்
0: அவ்வளவுதான். எங்க அப்பா சரியா
1: அது சொன்னீங்களே.
0: சந்திக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லி வரேன், வாழ்க்கை சொல்றேன். அப்போ இந்த கன்வென்ஷன் கடைசியில் அவன் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்றைக்குதான் சாகனம், 5 பேர் விஷத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், தானும் சாகணும் என்று தீர்மானம். அந்த நாள் தான் எங்க அம்மா வலுகட்டாம இழுத்து அந்த கன்வென்ஷன் மேடையில பின்னால் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்படி செய்தி வேலை கொடுத்து கொண்டு பகுதி நேரம் வரும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இங்க ஒரு சகோதரி இருக்கிறாள், பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு இன்றைக்கு அந்த ஞாபகம் வார்த்தைகள் எனக்குள்ள வருகிறது. மலையாளத்தில் அவர் பேசினார், நான் அதை தமிழில் சொல்லுகிறேன். இங்கு பின்னாடி ஒரு சகோதரி இருக்கிறாள், வாழ்க்கையில் வெறுக்கப்பட்டவளாய் உடைந்தவளாய் அவள் இன்றைக்கு சாக வேண்டும், தான் மட்டுமல்ல 5 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அந்த விஷத்தை ஓலை, அவர் அழகா சொன்னார், ஓலை அந்த ஓலை குடிசைக்குள்ள ஒழித்து வைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாள் என்று சொன்னார். அந்த ஊழியக்கார் தெளிவாக சொன்னார், எங்க அம்மா மிகவும் பயந்து போனார், பயந்து போய் எங்களுக்கு தெரியாமல், ஆனால் இந்த வார்த்தையில் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்படியே நான் இன்றைக்கு அந்த வார்த்தை துணித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது எங்க அம்மா பயந்து போய் அந்த விஷபாடு எங்களுக்கு தெரியாமல் எல்லாம் கீழே ஊற்றி அந்த தற்கொலை எண்ணத்தை ஆண்டவர் எங்களை விட்டு மாற்றினார். ஆனால் இந்த ஏழு தெய்வத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சந்திப்பில் கத்தர் எங்கள் அம்மாவை சந்தித்து அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு இந்த சூழ்நிலையை சொல்லி எப்படி அறிந்து கொண்டாலும் தெரியல. அப்போ மெய்யான ஒரு தெய்வன் இயேசு என்பதை எங்கள் அம்மா அறிந்து கொண்டான், நான் அறியலை, நான் வருகிறேன் பிரபு. அப்போ எங்கள் அம்மா அறிந்து உண்மையான இயேசுதான் தெய்வம் என்பதை எங்கள் அம்மா அறிந்தாங்க. அந்த ராத்திரியில அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மாற்றினார். இல்லை என்றால் அந்த நாளிலே அன்றைக்கு சுமார் 23 வருடங்கள் ஆகிவிட்டது. அன்றைக்கு மெய்யான இயேசு அம்மாவை சந்திக்காவிட்டால் இந்த இடத்துல என்னால் சாட்சி சொல்ல முடியாது. நாங்கள் மறித்து இருந்திருக்க முடியாது. நாங்கள் 5 பிணங்கள் 6 பிணங்கள் மறித்து எத்தனையோ தென்னை மரம் காய்த்து தேங்காய் பறித்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு எங்கள் அம்மாவை சந்தித்தார். அந்த சந்திப்பின் காரணமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தங்கச்சியும் எங்கள் தம்பியும் எங்கே போவாங்க, ஒரு ஏஜி சபைக்கு போவாங்க. நான் ரட்சிக்கப்படலை, என்னுடைய சஜி நான் வரேன் ரட்சிக்கப்படல. அப்போ நான் கொடூரமாக வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வைராக்கியம், இயேசு தெய்வன் அல்ல, இயேசு வெள்ளக்கார கடவுள், நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்படி எனக்குள்ள ஒரு இருந்தது. அப்போ என்னுடைய நான் படித்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு வருகிறேன். வரும்போது எங்கள் அம்மா சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. நான் 9ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும்போதே பல பீடிக்கு அடிமையானேன். பின்ன அன்சு போடுவேன், கடைசியில் கஞ்சாவுக்கு அடிமையானேன். அன்சன பான்புரா போடுவாங்க. பின்ன நல்ல ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல ட்ரிங்ஸ் அடிப்பேன். நல்ல 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதுக்கு எல்லாம் நான் அடிமையானேன், வாழ்க்கையில் எல்லாம் அடிமையாகி ஒரு நாள். அப்போ என் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள், நான் இந்து, நான் இப்படி தான் நெடுங்குறி வச்சு தான் போவேன். அப்போ ஸ்கூலில் போனாலும் என்ன பரியாசம் நெடுங்குறின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் அந்த அளவுக்கு வரலை. அப்போ இருக்கும்போது பொழுது இல்லை, எல்லாம் வெறுத்து போச்சு, எல்லாம் டோட்டல் என்ன வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்படி என்ன ஓலை குடிசை வந்தாச்சு. ஓலை குடிசை வந்தபோது ஒரே இதுதான் ரூம் உண்டு. ஏன்னா எங்கள் புதிய வீடுன்னு அப்படி பெரிய இதே மாதிரி பெரிய கோவில் எங்களுக்கு அவ்வளோ நீளம் வச்சு எல்லாம்.
1: இந்த டைமில் உங்கள் அப்பா
0: இதே இல்லை, எங்கள் பழைய நிலைமையில் இருக்கிறார், இந்துவாக தான் இருக்கிறார். பூஜை செய்வார், சின்ன அளவில் பூஜை அங்கே பண்ணிட்டு இருப்பார். ஆனால் பெரிய அளவு அந்த ஆதி நாங்கள் இந்த அளவுகள் எல்லாம் குறைஞ்சி போய்
1: வீரியெல்லாம்
0: குறைஞ்சி போச்சு. எங்கள் அம்மா ஆலயத்துக்கு போகிறாங்க, எங்கள் அக்கா போகிறாங்க, அண்ணன் போக மாட்டான், தங்கச்சி தம்பி இவங்க எல்லாம் சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். அப்போ நாங்கள் இந்துவாகவே இருக்கிறோம், அடுத்து அண்ணன் அந்த வழியிலையும் இருக்கிறான், இப்படி நாங்கள் இப்படியே இருக்கிறது கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்குள்ளே அந்த அந்த பருவத்தில் நடந்தவங்க எல்லா பாவத்துக்கும் அடிமை, அடிமை நான் எல்லாம் என்ன ஒரிஜினல் பீர் தான் அடிப்பேன், நல்ல ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல அன்ஸ் போடுவேன். ஒன்பதாம் வகுப்பு முதல் என் வாழ்க்கையில ஆரம்பிச்சது.
1: இந்த பாவத்தின் நேரம் உங்களை நடத்தினது யாரு?
0: என்னுடைய நண்பர்கள்.
1: என்னுடைய
0: நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள், எல்லாம் கிறிஸ்தவர்கள். நான் மட்டும் தான் இந்து. இருந்தாங்க, நாங்க எல்லாம் கூடி சேர்ந்துதான் செய்வோம். ஆமா, நாங்க என்ன ஸ்கூலுக்கு போகும்போதே அடிச்சுதான் போவோம். காலையில ஸ்கூலுக்கு போவோம், நல்ல ஒரு ஒரு பாட்டில் எடுப்போம். ஆமா, எல்லாம் அடிச்சுட்டு தான் உள்ள ஏறுவோம். அவ்வளவு கொடூரமான வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. கடைசியாக அப்போ அது நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், நீ எல்லாம் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற, நீ இயேசுவை நம்பு என்று சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வைராக்கியம், உனக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு, எங்களுக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. நீ உன இயேசு இங்கே வர சொல்லு, நான் இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிச்சுதாரன்னு சொன்னேன். என்ன அறியாமல் சொன்னேன், அந்த வைராக்கியத்தில் சொன்னேன். அதை பின்விளைவு எனக்கு தெரியாது, அவ்வளவு வைராக்கியம் எனக்கு. என்ன சொன்ன, உனக்கு உனக்கு ஒரு தெய்வம் இயேசு, எனக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள். ஒன்னு இல்லை, ஒன்று வரிசை நிற்பாங்க. சொல்றான், உன் குடும்ப நிலையை பார்த்த யாயா, குடும்ப நிலை அது எனக்கு ரெண்டாவது விஷயம். நாங்கள் இந்து வைராக்கியம், உங்களுக்கு உனக்கு இயேசு தான் தெய்வம், எனக்கு இல்லை, பல தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு இவ்வளவு உடை வந்தால் எனக்கு இந்த வைராக்கியம் என்ன செய்யலை, மாறலை. அப்படி வாழ்ந்து நான் சொன்னேன், உன இயேசு இப்போ நீ வர சொல்லு, நான் அதை பெட்ரோல் ஊற்றி நான் எரிச்சுதாரேன், தெய்வம் உண்மையான தெய்வமாக பார்ப்பான்னு சொல்லி சவால் விட்டேன். அப்படி சொல்லி சில நாட்கள் கழிந்த உடனே எனக்கு உடம்புல சின்ன ஒரு பலவீனம், அப்படியே நடந்து போவேன், மயங்கி வந்து விழுவேன், நினைவு இருக்காது. அப்போ பத்தாம் வகுப்பு கால் வைக்கிறேன், 9 மணி 10 ஏன்னா பாவத்தின் பழக்கம் அடிமை, பாவத்திலேயே வாழ்ந்தேன். எல்லா பழக்கம் என்னெல்லாம் பழக்கம் இருந்த அத்தனை பழக்கத்துக்கும் அடிமையானேன். கடைசியில் வாழ்க்கையில் இந்த இதுவும் இயேசுவை நான் இப்படி கொடூரமாக சொன்னேன்னா வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்தது. அப்போ இன்னொரு சபை, இன்னொரு ஒரு காரியுடைய பக்கத்துல ஒரு பெந்துக்கு சபை இருக்குது. அவர் இன்றைக்கு அவர் மறித்து நித்திர அடைந்த இழைப்பாறை கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு 5 பிள்ளைகள். இந்த சந்திப்பின் காரணம், இவர் இவருடைய மனைவி 5 பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில நல்ல வெண் வஸ்திரம் தரித்து என்னுடைய வீட்டு அருகாமையிலே நடந்து போவார்கள். பால வளைத்து ஊரம்பர் நடந்து போவாங்க, வெள்ள வஸ்திரம் தரிப்பாங்க. அப்போ நான் மரத்தில் யார் என்ன செய்வேன், இவங்களை பரியாசம் பண்ணுவேன், நான் இவ்வளோ கேடு கட்டு கிடக்கிறேன், அவ்வளோ இவ்வளோ மகிமையார், என்னால் உணர்வு வரலை. இப்போ லைனாக வெண் வஸ்திரம் தரித்து ஞாயிற்றுக்கிழமை 5 பிள்ளைகளும் இந்த பாஸ்டர் மனைவியும் லைனாக போகும்போது நான் மரத்தில் யார் இவ்வளோ பரியாசம், வெந்துகோசி ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு பழைய பாட்டு பாடுவோம், அப்படி பயங்கரம் பரியாசம் பண்ணி ரொம்ப கை தட்டிச்சிருப்பேன். சந்தோஷமா எந்த ரியாக்ஷன் பண்ணாம கேட்டுக்கொண்டு சந்தோஷமா போவாங்க. ஆனா எனக்கு வியாதி அகோரம் வந்தது. நான் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன், பூஜை பண்ணி பார்த்தேன், சபரிமலைக்கு போய் பார்த்தேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த வியாதிக்காக பொருத்தனை பண்ணி மொட்டை அடித்து இந்த வியாதி மாறுமா என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் போனோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக ஸ்கூலு போக முடியாது, போனேன்னு சொன்னால் மயக்கம் போல வந்து விழுவேன். அப்போது எனக்கு எந்த சுய நினைவு இருக்காது. அப்போது மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போனார்கள், அது பிபி கூடுதலுன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தார்கள். அப்போ அவர் சொன்னார்கள், இவன் 38 வயது வரை குளத்தில் குளிக்க போகக்கூடாது, ஆற்றில் குளிக்க போகக்கூடாது, கடலில் போகக்கூடாது, நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி டாக்டர் சில மாத்திரைகளை தந்து இந்த வியாதி மாறாதுன்னு சொல்லி அவங்க என்னை முத்திரை போட்டாங்க. ஆண்ட தொடுகிற ஒரு ஆரம்பம் என்ன, நான் பாவத்தில் வாழ்கிறேன், நான் வியாதிக்குள் அடிமையாகிறேன், பெந்து அந்த இயேசுவை நான் எரிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறேன். அவள் பெந்திக்கோசுகாரில் கண்டஞ்சன்னா அவ்வளோ பரியாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ எங்கள் அம்மாவும் சர்ச்சை போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ வா சர்ச்சைக்கு, நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சந்தித்தா தான் என் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்போ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் அந்த கூலி வேலை விட்டு எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, டிடிஎஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் சமையல் வேலைக்கு கிடச்சிது. அவர் சமையல் வேலைக்கு போகும்போது எங்க சந்திக்கிற ஆரம்பம், என்னை சந்திக்கிற எங்க அப்பாவை சந்திக்கிற ஆரம்பம். அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது ஏன்னா அவருக்கு பெந்திகோசுக்காரலன்னா அவருக்கு எள்ளளவேன்னு பிடிக்காது, அதுவும் கிறிஸ்தவில் கண்டா அவருக்கு பின்ன போச்சு, வீட்டில் இருக்கிற ஓலை செட்டும் காணாது, அவ்வளோ வைராக்கியம். கடைசியாக அவர் சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு அண்டா பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. அந்த தண்ணி எப்படியோ கவிழ்ந்து இந்த முட்டு கீழே அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலடுற மாதிரி முட்டுகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படியே போச்சு. எல்லா மருத்துவரும் கைவிட்டாங்க. காலெல்லாம் பார்த்தோன்னா செப செபன்னு இருக்கும். முட்டுகள் நட கால் உண்ண முடியாது. எங்கள் அம்மா ஏந்தனும் இல்லை எங்கள் அண்ணன் ஏந்தனும் அப்படிப்பட்ட சுன ஆண்டு சந்திக்கிற விதம். ஏன்னா அவர் தான் மெயின் சுவிட்ச் எங்கள் வீட்டில். அப்போது அந்த தோலெல்லாம் இளவி காலை பொக்களம் கட்டி இருக்குது. பார்க்க முடியாது, செப செவன் இருக்குது, கால் உண்ண முடியாது. ரெண்டு பேரும் கையாந்துட்டு தான் போக முடியும். அப்போ மருத்துவமனையில் இப்போ போய் பார்த்தார், சுகம் கிடைக்காது. ராத்திரி பார்த்த புழு துடிக்கிற மாதிரி துடிப்பார், வலி தாங்க ஐயோன்னு வலி விழுப்பார். 12:00 ஆகும்போது அந்த வலியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எந்த பதிலும் வராது. அப்போ ஒரு நாள் இவட வலி பொறுக்காமல் இந்த சத்தத்தை கேட்டு ரோடு வரும் இந்த சானலு கரையா எங்கள் வீடு. அப்போ சானல் கரையை ஒரு ஊழியக்காரர் கேட்டுகிட்டே போகிறாரு. அப்போ ஒரு அந்த ஒரு இசிசி ஒரு சபையை தான் அந்த ஒரு தெய்வ மனிதர். அப்போது ஏன்னா இந்துக்கார் வரமா அந்த கிறிஸ்தவங்க வரமாட்டேன், ஏன்னா வீடு பயங்கர தீவிரவாதியாகும், நாங்கள் அதோட தீவிரவாதி வரமாட்டேன். அப்போ இந்த ஒரு கூக்குல சத்தத்தை கேட்டு இவரால் எப்படியோ ஆண்டோட கொண்டு வந்தால் சொல்ல முடியும். அப்போ அவர் கொண்டு அந்த ஊழியக்காரர் வரார். வந்து ஐயா இயேசுவை பற்றி சொல்லி உங்களோட ஜெபிக்கட்டுமா என்று கேட்குறார். அப்போ எனக்கா ஜோ மண்ணங்கஞ்சலி ஒரு வார்த்தை சொல்கிறார். எப்படியோ மனசு ஒரு வார்த்தை, எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்து விழிச்சு விழிச்சு பாருங்க, க்ரீம் போட்டு பார்க்குறேன், எல்லா மருத்துவம் மாத்திரை விழுங்கி சாப்பிட்றேன், எந்த வலியும் மாறலை, ஒரு வார்த்தை ஜோ மண்ணுங்க. அந்த மனுஷன் அந்த சாயங்கால வேளையில் அவர் ஜோ மண்ணார். அவர் ஜோ பண்ணிட்டு அவர் கடந்தவர், ஐயா நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஐயா, இதுவரையும் கும்பிட்ட தெய்வம் உங்களை காத்து கொள்ளலை, உங்களை வலி மாற்றலை, இன்றைக்கு நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அப்போ அந்த அவர் ஜோ பண்ணிட்டு போனார். கடைசியாக அன்று ராத்திரியில் இவட தூங்க முடியாது, ஏன்னா காலெல்லாம் தோலே இல்லை, பார்க்க அகோரமாக இருக்கு, எங்களால் பார்க்க முடியாது, பார்த்தா சாப்பிட முடியாது, எங்களை அவ்வளோ அகோரமான நிலைமை. காலில் தோல் ஒன்றும் இல்லை, எல்லாமே கீழே கால் ஊன முடியாது, ரெண்டு தூக்கி தான் கொண்டு போனோம் எல்லாத்துக்கும். அப்போ ராத்திரி அப்படியே இருந்து அவர் 12:00 புழு மாறி துடிக்கிறார். இந்த வழியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தார். இயேசுவன் ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போமே. அன்று ராத்திரியில் ஒரு 12:00 இருக்கும், அவர் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தார். கூப்பிட்டும் போது எங்களுக்கு ஓலை குடிசையாக்கும், ஓலை குடிசை. அப்போது அவர் அப்படி கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மயக்கம், அப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் படுத்து கிடக்கிறார். அந்த ஓலை செட்டெல்லாம் மாறி போகுது, மாறி போய் ஒரு ஒளி வந்து அவருடைய காலை படுது. ஒரு சூரிய ஒளியை பார்க்கணும், மகிமையான ஒளி அவருடைய காலில் வந்து படுது. அந்த காலில் பட்டு மறைஞ்சு போன உடனே அந்த தோல் இல்லாத அந்த முட்டு கீழே அன்று ராத்திரியிலே காலெல்லாம் கரிஞ்சு நிற்குது, கரிஞ்சு நிற்குது. அப்படி பயங்கர ஒரு அற்புதம். அதற்கு பிற்பாடு இயேசு மேல் ஒரு இறக்கம் அவர் வந்தது. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு வாஞ்சு அவருக்குள்ள வந்தது. அப்போது இதெல்லாம் காலெல்லாம் குணவாய்ச்சு. நான் யாரையும் பரியாசம் பண்ணினோ, அந்த சேனலுக்காரர் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்டர் மனைவி 5 பிள்ளைகள் அவர் சபையில் போகிறார். எனக்கு வெக்கம், நான் ஒரு பக்கம் வியாதினால் வாதிக்கப்படுகிறேன், ஐயோ மயங்கி மயங்கி விழுகிறேன், எங்கே போனாலும் நம்பிக்கையில் குளிக்க போக முடியாது, நான் ரொம்ப நீச்சல் அடிப்பேன், கடலில் நீச்சல் அடிப்பேன், ஆற்றில் நீச்சல் அடிப்பேன், குளத்துலலாம் நீச்சல், என்னால் குளிக்க போக முடியாது, ஒருவேளை அங்கே மயக்கம் வந்து விழுந்தால் நான் சத்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரித்து இருக்கிறார்கள். எங்கள் அப்பா அந்த சபையில் போனார். நான் எங்கள் அப்பா மனம் திரும்பணும், நான் அவரை பரியாசம் பண்ணுகிறேன். உமக்கு வேற வேலை தொழில் இல்லை, போய் போய் போய் மூளை இடிக்கிற கோவிலுக்காக போனீர், பெந்தகோஸ் சபைக்காக போனீர், நான் எங்கள் அப்பா அவரையை பரியாசம் பண்ணுகிறேன் இந்த வியாதியை வைத்துக்கொண்டு. அவர் சொல்லுகிறார், உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அவர் அந்த சபையோடு சேர்ந்து விட்டார். நான் போகலை. அப்படியே நான் காலை தள்ளி தள்ளி இருக்கும்போது என் வியாதி அகோரமாகிவிட்டது. ஸ்கூலு போக முடியாது, ஸ்கூலுக்கு போனால் என்னை பணத்தை பற்றி தூக்கி கொண்டு வருவாங்க, மயக்கம் மயங்கி அப்படியே ஓரம் நினைவு இருக்காது, சுயநினைவு இருக்காது, மறுத்த பணத்தை போல தூக்கி கொண்டு வருவாங்க.
1: ஆனாலும் இயேசுவை நம்பணும், கூப்பிடணும் வரல,
0: அந்த வைராக்கியம் நான் சொல்லி விட்டேனே, இயேசுவை கொண்டு வா பெட்ரோல் தூக்கி எரிச்சு தாரேன்னு சொல்லி. ஆனால் எந்த இயேசுவை பற்றி அப்படி சொன்னேனோ அதை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி கத்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அது கத்தருக்கு மகிமை.
1: எப்படி உங்களை நீங்கள் தொடர்பு
0: வரேன். அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே போகிறார். அப்போ எனக்கு இந்த வியாதி எல்லா மருத்துவத்தையும் பார்த்து இந்த வியாதி சுகமாகவில்லை. உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு நாள் சபைக்கு வந்து பார், நான் போகிற சார் ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார். அப்ப சபைக்கு எனக்கு ஒரு நாள் என்ன கூச்ச, ஏன்னா அவ்வளவு நான் அவ்வளவு கெட்ட வார்த்தை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறேன். ஆனா அவன் ஒரு வார்த்தை என்ன திட்டுனது கிடையாது. நீ அவங்க சபைக்கு நான் போகணுமா, நான் அவங்க மொத்த முடிக்கணுமா, அவங்க கையினை வைக்கணுமா என்கிற ஒரு வைராக் எனக்குள்ள இருக்குது. அவன் மொத்த பார்க்க முடியும் எனக்கு கூச்ச பாரு ஒரு பக்கம் எனக்கு. என்றாலும் சரி, எனக்கு வியாதி மாறணுமே என்கிறதற்காக நான் அந்த சபைக்கு எங்க அப்பா கூட ஒரு நாள் போனேன். போன உடனே அந்த ஊழியக்காரர் எந்த ஒரு ரியாக்ஷன் எடுக்காம சந்தோஷமா என் தலையில கை வைத்து அன்று ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு போன வியாதி இன்று வரை அந்த வியாதி வந்தது கிடையாது. அந்த வியாதியிலிருந்து இயேசு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். பயங்கர எதிர்ப்பு, நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள், ஒன்பதாம் படிக்கும் போதே பல கேசுகள் வழக்குகள் எனக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் நண்பர்கள் பழக்கங்கள் எல்லாம் இது இருந்தது, எல்லாம் விட வேண்டிய சூழ்நிலை. இது விடும்போது நிறைய பரியாசங்கள் வந்தது. நான் பைபிள் எடுத்துன்னு சொன்னால், இல்லை நீ போய் போய் அங்கேயா போனேன், ஏன்னா குடிச்சு வரைக்கும் போது ஆர்வம்னு சொல்ல மாட்டாங்க, பாபத்தில் வாழும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பாபத்தை விட்டு வெளியே பரிசுத்தமாக வாழும்போது நீ போய் போய் அங்கே கேவலமான இடத்துல நான் போனேன் என்று என்னை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1997 பிப்ரவரி மாதம் 2nd தேதியில் அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படி, பிதா குமாரன் பரிசுத்தா ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார். அது பிற்பாடு அதை முடித்து அந்த 10th முடித்து நான் கிளாஸ் முடித்து நான் பைபிள் காலேஜ் போனேன். ஐபிசி 2 வேதம் கல்லூரி படித்தேன். படித்து முடித்த உடனே முதலாக இந்த ஊழியத்தர் எப்படி வந்து கேட்குறீங்க, நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். போய் 2 முடித்து நாமக்கல் ஊழியத்துக்கு போனேன். இப்போ நான் நாமக்கல் ஊழியத்துக்கு போகும்போது 6 ஊழியம் சரியாக இருந்தது. 6 என்னுடைய ஊழியத்துடைய தடுமாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ எல்லோரும் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறா என்று கேட்பாங்க. என்னுடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு எனக்குள்ளே வந்தது. நான் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அப்போது நான் நாமக்கல் ஊழியத்தை முடித்து என் சொந்த இடத்துல நான் வந்தேன். என்னை தலைமை போதரை பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நான் எனக்கு 1 லீவு வேணும் என்று சொல்லி நான் வந்தேன். வந்த பிற்பாடு அப்போ நான் என் சபை போதகரை பார்த்து, நான் யாரே பரியாசம் பண்ண அவர்களை தான் ஞானசாமி எடுத்தேன், அவரை சபைக்கு தான் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போது அந்த நான் என் சபை போதகரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நான் இனி பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், அல்ல வெளிநாட்டுக்கு போகிறேன். வெளிநாட்டுக்கு சென்று நான் சம்பாதித்து தசம பாகத்தினால் ஒரு மிஷினரி நான் தாங்கலாம், நான் செய்ய வேண்டிய வேலை அவ்வளோ நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஊழியம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுகள், எனக்குள்ள சோர்ந்து போனேன். அப்போது அவர் நல்லா ஊழியம் தான் செய்யணும். அப்போ வருகிற ஊழியக்காரங்க எல்லாம் இப்போ சபை ஆற நடக்கும், எல்லாம் கேரளா பார்டர் ஆனபடினால நிறைய தீர்க்க தரிசிகள் வருவார்கள், வாரம் அத்தனை பேர் ஒன்று ஊழியத்துக்கு அழைப்பு என்று சொல்லுவார்கள். அப்போது நான் ஒரு இடவே தலைமை பாஸ்டருடைய கையில் இருக்கும்போது நான் இங்கே சும்மா இருக்க மாட்டேன். ப்ரொஜெக்ட் ஊழியம், ஒவ்வொரு காலேஜ் கல்லூரியில் சென்று திரைப்பட ஊழியம், அப்படின்னா கருணாமூர்த்தி அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு காலேஜாக கொண்டு போடுவோம், அதனுடைய ஊழியத்தை செய்து நல்ல வாஞ்சியோடு செய்து கொண்டு. ஆனால் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன், மற்ற ஊழியம் போக நான் போக மாட்டேன். ஆனால் இந்த ஊழியத்தை ரொம்ப வாஞ்சியாக செய்துட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டருடைய மனைவி கேட்டாங்க, மோசஸ் நீ ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாய், கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் அழைத்து ஒழித்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். என் உள்ள அப்படியே ஒரு ஈட்டி வந்து பாய்ந்து மறுபக்கத்தில் போன மாதிரி, கர்த்தர் அழைத்து ஒழித்து வந்தேன் சொன்ன மோசஸ் உடைய சோர்வை நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த சோதனை சகித்து ஊழியத்தை செய்ய உங்களுக்கு பலம் தருவார் என்று அவர் சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் பிடிச்சு கொண்டேன், அந்த வார்த்தை நான் பிடிச்சு அப்படியே கேட்ச் பண்ணி நான் வீட்டில் வந்து சொன்னேன், ஆண்டவரே நீ எனக்கு தீர்க்க தரிசனம் என்னோடு பேசக்கூடாது, ஊழியக்காரர் என்னோடு பேசக்கூடாது, நான் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீர் என்னோடு பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று அதிகாலை 2 முதல் விடியற்கால 5 வரை முழங்காலில் நின்றே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் என்னோடு நேரடியாய் பேச வேண்டும், இல்லை என்றால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இதான் என்னுடைய குறிக்கோள். அப்படி 1.5 ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒன்றரை மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அதிகாலை வேளை அப்படியே 2 மணியில் முழங்கல் நிற்கிற பிரத்யட்சமான ஒரு தரிசனம், கனவு அல்ல, சொப்பனவும் அல்ல, பிரத்யட்சமான ஒரு தரிசனம் பார்க்குறேன். முழங்கால் நிற்கிறேன், வானம் ரெண்டாய் திறக்கப்படுகிறது. அதுலேருந்து சூரியன், ஒரு சூரிய கதை என்னால் வர்ணிக்கிறது தெரியல, எனக்கு வர்ணிக்க தெரியாது என்ன ஒன்று. அப்போ சூரிய பிரகாசம், அதிகாலை சூரிய பிரகாசம் என் முகத்தில் அப்படியே வந்து அடிக்குது, பயங்கரமாக வந்து அடிக்குது. அடித்து கொண்டு இருக்குது சூரியனுக்கு பின்னால் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அவர் தெளிவாய் பேசுகிற மட்டுமல்ல, அந்த வார்த்தை நேரடியாய் பேசினார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ரத்தாம்பரத்து ஸ்கிரீன், அந்த அந்த எப்படி அந்த ஸ்கிரீனில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு கரம் வந்து என்னை தொட்டது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பேசின நாள் முதற்கொண்டு 21 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே நடத்தி வருகிறார். அது மட்டும், அந்த பேசின பிற்பாடு தான் இந்த பைபிளை தைரியமா பிடிக்க ஆரம்பிச்சேன். தைரியமா ஊழியம், நிறைய சிறிய கன்வென்ஷன் மீட்டிங்கள், எழுப்புதல் கூடுகைகள், பல நிறைய மீட்டிங்களை கத்தர் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார்.
1: இப்ப மற்றபடி சபை ஊழியமும் செய்துட்டு இருக்கீங்க அந்த பகுதியில்?
0: ஆமா, கொல்லங்கோடு பகுதியில்
1: சபை ஊழியம்,
0: ஆமா, பாலவிளைங்கிற இடத்துல சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். புதுக்கடை பகுதியிலும் சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மட்டும் இல்லாமல் எங்க என்ன கூப்பிட்டாலும் கண் சின்ன கன்வென்ஷன் மீட்டிங்களோ எழுப்பது கூடுகளே கத்திர என்னை பயன்படுத்தி வருகிறார்,
1: இன்னும் பயன்படுத்துவார். ரொம்ப நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். தேவன், உண்மையான தேவனை அறியாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய அவர்களை பிரியப்படுத்தி உலக பிரகாரம் என கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இனி வாழ்வு உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு இருந்த மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பாதையில் நடத்தி வருகிறார். எவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். சவுலை சந்தித்து பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர்கள் வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இயேசுவே சொன்னதை பார்த்தீங்க, இயேசுவை கூட்டிகிட்டு வா, நான் எரித்து போடுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு வைராக்கியமாக இருந்த இந்த சவுலை போன்ற இந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து இன்றைக்கு பவுலாக மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த சாட்சியை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை, நீங்களும் அப்படித்தான் ஒருவேளை உண்மையான தேவனை அறியாதபடிக்கு ஒருவேளை உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள் இந்த சாட்சியின் மூலமாக, இயேசுதான் உண்மையான தேவன், இந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானியுங்கள். அது வெறுமையாக ரட்சித்து அப்படி கொண்டு வருவதல்ல, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதன் நோக்கமே அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம பயந்து அவருக்காக என்ன செய்ய, அவருக்காக எப்படி பயன்பட என்கிற சூழ்நிலையில் இவர்களைப் போல, ஓ என்னை அழைத்திருக்கிறாரா, அப்படியெல்லாம் எனக்கு சோர்வு இருக்கிறதே, இப்படியெல்லாம் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும், உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார், அவருடைய ஊழிய பாதையில் உங்களை பயன்படுத்துவார். இப்போது என்னென்னா, ஜனங்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய சாட்சிகளெல்லாம் கேட்டாங்க. இப்போ உங்கள் சாட்சி மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம்.
0: கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் சொன்னேன், மாளிகையில் பிறந்தேன், ஓலக்கூட்டாயில் வளர்ந்தேன், கத்தங்களை சந்தித்தார், ஒரு முடிவு எல்லாம் கிடைத்ததா ஒருவேளை கேட்கலாம். ஒருவேளை பார்த்து நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், நான் எதெல்லாம் இழந்தேனோ, எங்கெல்லாம் நான் பரியாசம் பண்ணப்பட்டேனோ, எல்லாம் எங்கெல்லாம் தலை குனிந்தேனோ அந்த இடத்துல தான் கர்த்தர் இந்த ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்வீரனானால் இந்த வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, பரலோகராஜ்யம் நமக்கு வைத்திருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்ன என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் நஷ்டப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் தந்தார். ஊழியத்தில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அதை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
1: ஓகே, இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய சாட்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சிலர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நாள் பார்க்குற ஜனங்கள்லாம் ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். இதுதான் நமக்கு சந்தோஷம். ஓகே, நன்றி. காட் பிளஸ் யூ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
1: Throughout the world, the people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
0: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
1: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
0: Christmas
1: Friday.
0: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
1: December 25th the Christmas is to come.
0: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
1: குட் ஃப்ரைடே won't come like that.
0: தேதியில வராது.
1: Not on that particular day.
0: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
1: It may be March or April.
0: ஏதாவது ஒரு தேதியில வரும்.
1: It come to
0: ஆனா
1: any day.
0: ஒன்று,
1: but one thing.
0: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
1: It comes on Friday.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
1: Because Jesus was crucified. Hallelujah. On the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
1: This is very very special day in our
0: lives. இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
1: It's a day of celebration.
0: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
1: Why should we celebrate?
0: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
1: Maybe we have to.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
1: Lord Jesus said, don't
0: weep. இது அழுகிற நாள் அல்ல.
1: Not to weep.
0: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
1: You have to celebrate.
0: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
1: Not to be sorrow.
0: இது சந்தோஷப்படுகிற நாள்.
1: You have to be joyful.
0: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஏன் தெரியுமா?
1: Do you know why?
0: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: Our Lord Jesus Christ.
0: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
1: Hallelujah. He took victory on the cross.
0: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
1: He took victory on the
0: Hallelujah.
1: cross. Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
1: The Lord has taken the victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
1: He took victory against the Satan.
0: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
1: He challenged the death.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
1: When we meditate the scripture.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்?
1: How did the Lord Jesus meet this particular day?
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்.
1: Last week we meditated.
0: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
1: And they were all
0: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were said saying ஓசனா.
0: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
1: Where the Lord Jesus has come.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
1: He came to the Gethsemane garden.
0: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் எல்லாம் அழைத்து,
1: He called the disciples.
0: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
1: You pray with me.
0: விழித்திருங்கள்.
1: Watchful.
0: என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
1: My soul is having sorrow.
0: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
1: You be watchful with me.
0: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
1: You pray without ceasing.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்.
1: But disciples slept.
0: வேதம் சொல்கிறது அவர்கள் துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
1: By sorrow they slept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
1: They could not be watchful with the Lord Jesus.
0: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
1: But Jesus, he kept on praying, falling down.
0: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
1: He falling down and praying.
0: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
1: When he fell down and prayed,
0: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
1: What did he pray?
0: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
1: Lord, if it is your will, let this vessel be disappeared.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
1: The Lord knew well and within few days he is going to die on the cross.
0: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள்.
1: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
0: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
1: The Lord Jesus said very clearly,
0: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
1: I had to suffer,
0: எருசலேமுக்கு போக வேண்டும்,
1: I had to go to Jerusalem,
0: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
1: I had to be crucified,
0: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
1: Third day I will rise up,
0: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
1: And beforehand he said everything,
0: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
1: He said everything.
0: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
1: Three times he said to the disciples.
0: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
1: They did not consider it something great.
0: அவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
1: They didn't expect the day will come soon.
0: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம்னு நினைச்சாங்க.
1: They thought that we can walk.
0: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
1: Suddenly one day came.
0: ஆண்டவர் சொன்னார்,
1: Jesus said,
0: இந்த கெத்செமனி தோட்டத்திலே,
1: in Gethsemane garden,
0: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when we are praying,
0: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
1: They will come to catch me.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: அருமையானவர்களே,
1: the children of God,
0: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார்.
1: And he prayed.
0: Hallelujah.
1: The sweat came as
0: ஏன் அப்படி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்க வேண்டியதாயிருந்தது?
1: Why he should pray like that?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
1: Jesus was in two ways.
0: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
1: And he is in the fleshly body.
0: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
1: He is the son of God as well as son of man.
0: Hallelujah. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was praying,
0: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
1: Bodily he was having pain, the sweat came as
0: blood. அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
1: And he was crushed.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
1: he asked Jesus to pray.
0: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கி கொண்டிருந்தார்.
1: But the disciples slept.
0: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
1: The Lord said, rise up.
0: என் வேளை வந்து விட்டது.
1: My time has come.
0: இதோ வந்து விட்டார்கள்.
1: They have come.
0: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
1: when he said so,
0: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
1: the soldiers of
0: Romans, தடிகளையும் பட்டயங்களையும்
1: with the sword,
0: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
1: They are coming.
0: பிடிக்க வருகிறார்கள்.
1: They came to catch him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
1: the Lord is asking,
0: இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: Many times I preached in Jerusalem temple.
0: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
1: You could have caught me.
0: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
1: You come to catch like thief.
0: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
1: I'm not hiding anywhere.
0: ஒரு திருடனை பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
1: You have come to catch the like thief.
0: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was saying so,
0: யூதாஸ் அங்கே வருகிறார்.
1: Judas came there.
0: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
1: when Judas came,
0: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
1: when he looked at Judas, Jesus said,
0: Sinegadane,
1: oh my friend,
0: Sinegadane,
1: oh my friend,
0: Sinegadane nu solum bodhu avan manasaatchi kuttudu.
1: And when he was saying friend,
0: avan duttu vaangittu vandirukran.
1: And he got the money,
0: avan kaatti kuduka vandirukran.
1: He has come to betray,
0: pana sambaadhikka vandirukran.
1: He has come to earn money.
0: Eppadi pana sambaadhikka poran?
1: How he is going to earn?
0: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பணம் சம்பாதிக்க போறான்.
1: By betraying the Lord Jesus, he is going to earn.
0: அது ஒரு சாப காசு.
1: It's a curse.
0: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே.
1: Jesus said, my friend.
0: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
1: Why did you come?
0: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
1: He kissed the Lord Jesus and betrayed him.
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
1: They caught him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
1: One of the disciples is Judas.
0: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
1: And he betrayed the Lord Jesus.
0: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
1: And he did not understand it.
0: பிறகுதான் அதை உணர்கிறான்.
1: Then he understood.
0: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
1: after getting condemnation,
0: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவரை அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
1: When they put the cross upon him, then only he understood.
0: அப்ப என்ன சொன்னான் தெரியுமா?
1: What did he say?
0: ஐயோ,
1: ஓ,
0: குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேனே.
1: This is blameless blood, I have betrayed.
0: ஒரு தப்பு செய்தவனை விட்டுட்டு,
1: and leaving the
0: குற்றமில்லாத இரத்தம்,
1: it's a blameless blood,
0: குற்றமில்லாத இரத்தம்,
1: blameless blood.
0: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்.
1: He has thrown the 30 pieces of silver.
0: கொண்டு செத்தான்.
1: He has committed suicide.
0: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
1: The end was so
0: பரிதாபமாய்
1: so pathetic.
0: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
1: though he was with Jesus
0: அவன் இயேசுவை அறியல.
1: He did not understand Jesus.
0: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
1: Jesus will forgive the sins.
0: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
1: He will forgive the mistakes.
0: அறியல. அப்படி அறிந்திருந்தாம் ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவர் சொன்னா மன்னிச்சிருப்பார்.
1: If he had known that he would have asked forgiveness.
0: ஆனா இப்போ அவன் நான்கு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
1: Now he did suicide.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
1: Another man, Peter.
0: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
1: He denied the Lord Jesus.
0: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான்.
1: ஜூடாஸ் காரியத் brought them.
0: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
1: What Peter said.
0: அவர் தெரியவே தெரியாது.
1: I don't know.
0: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
1: I don't know who he is.
0: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம் நினைக்கிறார்.
1: He wanted to leave the Lord Jesus. Hallelujah. And run away.
0: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
1: He wept finally.
0: ஐயோ,
1: ஓ
0: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
1: I denied the Lord Jesus.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
1: He repented.
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனார்.
1: Judas died without repenting.
0: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
1: Peter, he got saved.
0: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
1: There are two kinds of groups.
0: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே
1: on the cross
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
1: before he committed
0: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They all punished him.
0: அவரை அடித்தார்கள்.
1: They have beaten.
0: அவரை துப்பினார்கள்.
1: They spat on him.
0: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்.
1: They criticized.
0: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
1: And they reproached.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
1: Hallelujah. He was like a lamb without opening his mouth.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
1: when he stood before Pilate.
0: Hallelujah. யா இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாய் மூடிட்டு இருக்கிறாயே.
1: You are closing your mouth, not saying anything.
0: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார்.
1: He was keeping quiet.
0: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
1: When did he answer?
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
1: Yes, I am the king.
0: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
1: He opened that time.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்றும் செய்யல.
1: The Lord Jesus did not do anything.
0: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
1: In order to crucify the Lord Jesus, they wanted to find
0: தேடினார்கள்.
1: They wanted to find some fault, nothing they got.
0: Hallelujah. Apo desadhipathi,
1: the governor,
0: ange pradhana aacharyan,
1: the chief priest,
0: kaiba ellarum
1: kaifa
0: avara paathu kekkranga.
1: They are all asking.
0: Hallelujah. Aandavara paathu kelvi kekkranga.
1: They were asking Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
1: He said a word.
0: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
1: You just destroy this temple.
0: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
1: Within 3 days I will rise it again.
0: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
1: That word they got it.
0: Even தேவ தூஷணம் சொல்லிவிட்டான்.
1: He has blasphemed.
0: இது ஒண்ணே ஒன்னு போதும் நமக்கு.
1: This is sufficient for
0: என்று சொல்லி
1: by saying so.
0: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு
1: with that word
0: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
1: They sent him to Pilate and
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தப்புவிக்கிறதுக்காக வரல.
1: He didn't come to be delivered from death.
0: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொள்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
1: Many times they wanted to stone him.
0: எத்தனையோ முறை அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
1: He had to shed blood, but
0: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
1: He just escaped from.
0: அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for the day.
0: அதுதான் அந்த பஸ்கா.
1: That is the Passover.
0: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
1: According to the scripture, he did everything.
0: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
1: He has to be beaten on Passover.
0: அவர் பஸ்கா ஆட்டு குட்டி.
1: He is the Passover lamb.
0: பஸ்கா ஆட்டு குட்டி.
1: Is the Passover lamb.
0: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
1: And he has to be beaten.
0: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for that day.
0: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
1: The time has come.
0: அல்லேலூயா. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்று தான் நினைத்தார்கள்.
1: They wanted to deliver him at that Passover.
0: ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
1: What people did?
0: இவரை விடுதலை செய்ய கூடாது.
1: He should not deliver him.
0: இன்னொரு மோசமான ஒரு கொலைகாரன் இருக்கிறான்.
1: There is one murderer.
0: அவன்தான் பரபாஸ்.
1: பரபாஸ்.
0: அவனை விடுவி செய்யும்.
1: Deliver him.
0: இவனை சிலுவையில் அறையும்.
1: You crucify him.
0: என்று கூக்குரலிட்டார்கள்.
1: They were all shouting.
0: பிலாத்து சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
1: Pilate said, I did not find any fault.
0: பிள்ளைகளே,
1: children of God.
0: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
1: They delivered Barabbas.
0: இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள்.
1: Jesus committed himself to be crucified.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
1: And he himself committed for the cross, but not by anything he got.
0: ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
1: That is the mystery in that cross.
0: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2:7 வாசிக்கும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
1: They would not have crucified the Lord on of glory.
0: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
1: They didn't know.
0: இந்த சிலுவையில அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
1: They didn't know that by crucifying the Lord Jesus, their plans will.
0: அவங்க என்ன நினைச்சாங்க?
1: What did they think?
0: சிலுவையில அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
1: They thought it will be over when we crucify.
0: ஆனால் இந்த ரகசியம்,
1: this mystery,
0: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
1: And that is the
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is the God's wisdom.
0: It's ரகசியமான தேவ ஞானம்.
1: It is a mystery of God.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அருமையான காலவேளையிலே,
1: in this wonderful morning,
0: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
1: That's why we boast about the cross.
0: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
1: That's why we lift up the cross.
0: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
1: The Lord kept the mystery on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
1: And he fulfilled the will of God on the cross.
0: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
1: He has done many things.
0: Hallelujah. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காக என்றால்,
1: why did he commit himself to be crucified?
0: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
1: And the Lord has fulfilled our salvation on the cross.
0: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
1: The doctrine of cross is
0: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
1: It is strengthful on those who believe.
0: அந்த சிலுவையில தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
1: We have the God's strength in the cross.
0: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
1: That's why the Lord has chosen the cross.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
1: when the Lord Jesus took the cross,
0: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
1: The Lord removed our sins and all transgressions.
0: Galatians 3:13 தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
1: கிறிஸ்து
0: நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
1: That the Lord delivered us from all kind of curse.
0: சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார்.
1: He delivered us from the curse.
0: எபிரேயர் 2:14
1: Hebrews 2:14
0: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
1: Through death he might destroy him that had the power of death, that is the devil.
0: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
1: Through the death he might destroy him.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கினார்.
1: Through his death he crushed the head of the devil on the cross.
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
1: the greatness on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
1: all the privileges on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
1: the blessedness on the cross,
0: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு சிறந்த காரியங்கள்,
1: all the special things on the cross,
0: நன்மைகள்,
1: the goodness,
0: ஆசீர்வாதங்கள்,
1: the blessings,
0: ஏராளமாய் இருக்கிறது.
1: It is in multitudes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
1: each and every day
0: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
1: We are to look on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம்.
1: We are committing to the cross.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
1: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
0: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
1: He preached initially. பரலோக
0: ராஜ்யம் சபையமா இருக்குது எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
1: He was preaching the heavens at hand.
0: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
1: He was roaming around by doing goodness.
0: அற்புதங்களை செய்து வந்தார்.
1: He has done miracles.
0: குருடருடைய கண்களை திறந்தார்.
1: He opened the blind eyes.
0: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
1: He made him to walk.
0: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
1: He raised the dead.
0: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
1: The Lord was doing lot of miracles.
0: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
1: He preached the gospel.
0: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
1: Many heard about it.
0: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
1: His fame spreaded over throughout the world.
0: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
1: He didn't travel much.
0: வேற எந்த தேசத்துக்கும் அவர் பறந்து செல்லல.
1: He didn't fly to other country.
0: அதே எருசலேமில தான் சுற்றி சுற்றி வந்தார்.
1: He was in Jerusalem.
0: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே கப்பர்நகூமுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
1: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
0: அவர் கீர்த்தி
1: உலகம்
0: முழுவதும் பரவிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அவர் படிக்கவில்லை.
1: He didn't study.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது.
1: There are millions of schools and colleges.
0: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகிவிட்டது.
1: Many Christian universities.
0: Hallelujah. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
1: But he didn't go to the school.
0: அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல.
1: Not necessary for him.
0: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
1: Lord Jesus did everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
1: The Lord did everything.
0: எல்லாவற்றையும் செய்துவிட்டு
1: after doing everything
0: கடைசில
1: finally
0: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
1: He came to the cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்துல இருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
1: Jesus said if I call billions of angels will come.
0: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
1: Why did Lord
0: Hallelujah.
1: did not call him?
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the mystery on the cross.
0: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார்.
1: Jesus spoke seven words in the cross.
0: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
1: They meditated each and every word and then emotionally they
0: அதல்ல பிரியமானவர்களே.
1: That is not.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
1: Not only seven words.
0: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
1: It's not only truth, it is revelation.
0: அது ஒரு வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
1: It's not only revelation, it's a mystery.
0: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
1: Why did the Lord reveal?
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
1: That is God's mystery is hidden.
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
1: The heavenly mysteries are hidden.
0: இது பிசாசுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: சாத்தானுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: உலகத்துக்கு தெரியல.
1: The world did not know.
0: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: Otherwise they would have.
0: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்
1: அல்லேலூயா,
0: கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
1: The Lord Jesus did great things.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது
1: when they took him to cross,
0: அல்லேலூயா, அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
1: first of all when he was crucified
0: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்
1: they punished him so much
0: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை
1: I need not explain
0: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்
1: even by hearing it is painful
0: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்
1: small children they
0: அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்
1: such a terrible thing
0: அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்ல போனால்
1: in one word
0: அவர் நொறுக்கப்பட்டார்
1: he was crushed
0: அவர் உடைக்கப்பட்டார்
1: he was broken
0: நொறுக்கப்பட்டார்
1: he was crushed
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அந்த வேளையிலே
1: at that moment
0: நாம் என்ன செய்திருப்போம்
1: what did we do
0: நம்ம சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்
1: when we get sufferings what do we do
0: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்
1: we just cry unto the lord
0: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க
1: lord deliver me
0: எனக்கு உதவி செய்யுங்க
1: please help me
0: எனக்கு நன்மை செய்யுங்க
1: do goodness
0: ஆண்டவரே இந்த சோதனையை விட்டு நீங்கட்டும்
1: let the temptation be departed
0: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்
1: let the sufferings be departed
0: எனக்கு கஷ்டம் நீங்கட்டும்
1: let the trouble be departed
0: எனக்கு யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க
1: send someone to help me
0: இப்படி நாம கதறுவோம்
1: we cry like this
0: எனக்கு இத செய்யுங்க
1: lord you do it for me
0: hallelujah ஆனா அந்த நேரத்துல
1: பட் அட் திஸ் மொமெண்ட்
0: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல
1: ஹி டிட் நாட் ப்ரே ஃபார் ஹிம்
0: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் டிட் ஹி டூ
0: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்
1: ஃபாதர் யூ ஃபர்கிவ் தம்
0: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்
1: தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டுயிங்
0: ஹalleluya அப்படி ஜெபிக்கும் பொழுது
1: when he was praying
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இவர்களுக்கு என்று யார் சொன்னார்
1: for them who
0: and
1: are
0: adichavangala
1: those who are beaten
0: and kutthanavangala
1: those who are pierced
0: avanga ellarum paakranga
1: they are all looking
0: ivlo na adichen
1: I have beaten him
0: ivlo naan ena enude balathala salav panni naan ivara vedana paduthina
1: I spent my all my strength and
0: என்ன விட்டுருங்கன்னு சொல்லவே இல்லையே
1: he didn't say leave me
0: தயவு செய்து என்ன துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லலையே
1: he didn't say please don't
0: ஆனா அதுக்கு பதிலாக மன்னியும் என்று சொல்றாரு
1: but he says forgive
0: hallelujah
1: them
0: ஒருவேளை இப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம்
1: he would have prayed like this
0: ஆண்டவரே என்ன துன்புறுத்துறவங்கள சந்தியும்
1: lord you meet them those who punished
0: நல்ல பாடம் கத்துக்கிடும்
1: lord make them to understand he would have told
0: ஆனா அப்படி சொல்லலையே
1: he didn't say that
0: மன்னியும் தான சொன்னாரு
1: lord you forgive them
0: hallelujah hallelujah அப்படினா என்ன அர்த்தம்
1: what does it mean
0: ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்
1: if the lord did not forgive what would have happened
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்
1: that is the mystery we should understand
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்
1: if god did not forgive a man
0: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்ல
1: then he would become very pathetic
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்
1: the forgiveness of sin is very important
0: hallelujah நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது
1: the spiritual life starts from here
0: அதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயம்
1: that is the assurance of forgiveness of sin
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்
1: the lord jesus christ has forgiven my sin
0: நான் அந்த நிச்சயம் இருக்கிறது
1: how many of you having that assurance
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது
1: when he said please forgive them
0: முதல் வேலையாக
1: first of all
0: முதல் வேலையாக
1: first job
0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: he has given the forgiveness
0: hallelujah.
1: for this world
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah அவ்வளவுதான் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்
1: the lord has forgiven
0: பிரியமானவர்களே
1: dear children of god
0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்றான் ஒரு தப்பு செய்றான் ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கான்னு வச்சுங்க
1: when the man commits sins and hiding himself
0: அவனால தூங்க முடியாது
1: he cannot sleep
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது
1: he cannot be joyful
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திட்டே இருக்கும்
1: and the mistake he prick him
0: செய்துட்டனே
1: i have done like that
0: செய்துட்டனே
1: i have done this
0: செய்துட்டனே
1: i have done this
0: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டிருக்கும்
1: the consciousness will destroy him
0: hallelujah ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது
1: he cannot be joyful
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது
1: he cannot be delivered
0: அவன் ஒரு வித்தியாசமானவனாக இருப்பான்
1: he will be a different person
0: ஆனா அவனை கூப்பிட்டு
1: if I call them
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்ட
1: you have done this
0: ஆனா பரவாயில்லை
1: it is okay
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு

0: நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I am not holy at all when I was born.
0: Hallelujah. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன் தெரியுமா?
1: Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. I'm a sinner, my sins are forgiven.
0: பாவி தான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிறீங்க.
1: If you
0: அந்த கடன்காரன் வந்து நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன்னு சொல்றான்.
1: If he is saying if you don't give I will do that.
0: நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: What he is saying?
0: சரி.
1: Okay.
0: நீ தன கொடுக்க தேவல.
1: Need not give it back.
0: அப்படின் சொன்னா.
1: If he says so.
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: What do you do?
0: உடனே
1: immediately
0: கை பிடிச்சி
1: you hold the hand.
0: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: Thank you so much.
0: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
1: I don't know how to say thanks.
0: ரொம்ப நன்றிங்க.
1: Thank you so much.
0: அவன் போய்டுவான்.
1: He will go back.
0: வழியில எங்க பாக்குறீங்க?
1: And what do you see?
0: அவன பார்த்த உடனே ஐயோ ரொம்ப நன்றிங்க.
1: Thank you, you have forgiven me.
0: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: Wherever you look at
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: யார் சொல்லுவான்?
1: Who will say?
0: மன்னிக்கப்பட்டவன் சொல்வான்.
1: Those who are forgiven.
0: இங்க இருக்குறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல.
1: Nobody is forgiven.
0: அதனால நம்ம நன்றி சொல்றதே இல்ல.
1: We are not giving thanks.
0: Hallelujah சொல்றது இல்ல.
1: Don't say hallelujah.
0: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல.
1: We don't praise him.
0: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்?
1: Why should we praise?
0: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே.
1: The Lord has forgiven my sin.
0: ஐயோ என்னை நரகாக்கி என்னை மீட்டு கொண்டாரே.
1: Delivered me from hell.
0: எத்தனை பேருக்கு நன்றி நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது.
1: How many of you having gratitude from your heart?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
1: இட் இஸ் குட் ஃப்ரைடே.
0: நான் இயேசுவை கொண்டாட போறேன்.
1: ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் ஜீசஸ்.
0: என்ன இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
1: ஜீசஸ் ஹஸ் ஃபார்கிவன் மீ. இயேசு
0: தான் என்னுடைய ஆண்டவர்.
1: ஹி இஸ் மை லார்ட்.
0: இயேசு தான் என் இரட்சகர்.
1: ஹி இஸ் மை சேவியர்.
0: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
1: ஹி கிவன் மீ தி ஃபர்கிவன்
0: ஃபர்கிவன்ஸ் ஆஃப் சின்.
1: Who is having that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றார்.
1: When do you say
0: அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு
1: when you have assurance of forgiving of sins.
0: Hallelujah. நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
1: And when you think about it
0: ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது.
1: You cannot keep quiet.
0: ஜெபிக்காம இருக்க முடியாது.
1: You cannot stop praying.
0: ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
1: Lord did not take revenge.
0: நியமிக்கலை.
1: He did not put you for the condemnation.
0: என்று தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you to deliver you.
0: Hallelujah. பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல.
1: He didn't do anything harm against
0: you.
1: The Lord has forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
1: He has forgiven your sin.
0: எவ்வளவு பெரிய வேலையை செய்தார்.
1: What a great thing he has done.
0: தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
1: The greatness in the cross.
0: சிலுவையின் மாட்சிமை என்ன?
1: What is the greatness of the cross?
0: சிலுவையின் மகிமை.
1: The glory
0: of the cross.
1: Of the
0: சிலுவையினுடைய மகிமை என்ன?
1: What is the glory of the cross?
0: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
1: What is the goodness of the cross?
0: சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
1: What is the privilege of the cross?
0: இது நம்முடைய சிலாக்கியம்.
1: That is our privilege.
0: இந்த சிலுவைதான்
1: this cross
0: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
1: That is the evidence.
0: என்ன அத்தாட்சி?
1: What is that evidence?
0: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
1: My sins are forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுதான்
1: this is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
1: Once I was a sinner.
0: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
1: Now I am forgiven.
0: அது எப்படிங்க சொல்றீங்க?
1: How do you say that?
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவையை நான் விட மாட்டேன்.
1: I will not leave the cross.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: முதல் மனிதனாகிய ஆதாம்,
1: the first man Adam,
0: தோட்டத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே,
1: when Jesus called, where are you Adam?
0: ஓடி போய் ஒளிந்தான்.
1: He has hidden himself.
0: ஏன் ஒளிந்தான்?
1: Why did he hide?
0: அவன் பாவம் செய்துட்டான்.
1: He committed sin.
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது.
1: And he cannot stand.
0: அவன் நிற்க முடியாது.
1: He cannot stand before God.
0: பாவம் செய்துட்டான்.
1: He has committed sin.
0: ஒளிஞ்சிட்டான்.
1: He is hiding.
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு.
1: Jesus, God is calling. He cannot.
0: ஒளிஞ்சு வாழ வேண்டியதுதான்.
1: He has to hide.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: Do not hide yourself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா?

0: what is the privilege
1: endha paavathil nu mannikapattayo
0: in which in you are forgiven
1: and the paavathukku ini nee adimai alla
0: no more slavery for that
1: hallelujah அடிமை அல்ல
0: நோ மோர் ஸ்லேவரி
1: அடிமை அல்ல
0: நோ மோர் ஸ்லேவரி
1: ஹalleluya நீ பாவத்துக்கு அடிமை அல்ல
0: you are not slavery
1: அதனால ரோமர்ல வாசிக்கிறோம் பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை
0: the sin cannot prevail over you
1: hallelujah இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்
0: that is the privilege
1: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்
0: this is the blessedness
1: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்
0: this is the blessing
1: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு
0: that is the promotion
1: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை
0: this is the great goodness
1: hallelujah கர்த்தருடைய பிள்ளையே
0: child of god
1: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்
0: how much you have to be thankful
1: ஆண்டவருக்கு நீ துதி செலுத்தணும்
0: how much you have to praise god
1: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே
0: the lord did it nobody can do it
1: எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது
0: you can climb the mountain
1: but sin sir won't be forgiven
0: wherever you roll down
1: நீ எங்க போய் என்ன தவம் கடந்தாலும் மன்னிக்க முடியாது
0: wherever you take fasting
1: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது
0: wherever you drown in the rivers
1: இந்த உலகத்துல 30 கோடி தெய்வங்கள்
0: அருமையான
1: ஒரு பெரிய சத்தியம் அந்த சிலுவையிலே ஆண்டவர்
0: on the cross
1: பாவத்தை மன்னித்து
0: has forgiven your sin
1: அக்கிரமங்களை உன்னை விட்டு அகற்றி
0: he removed all your transgressions
1: நோய்களை குணமாக்கி
0: healed your sickness
1: அல்லேலூயா அதனால தான் ஆண்டவர் பாருங்க
0: look at the lord
1: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
0: one side pain
1: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
0: another side joy
1: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
0: he is coming to jerusalem
1: இந்த சிலுவை எடுக்க போறாரு
0: he is going to take the cross
1: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
0: even he cannot bear it
1: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
0: but he was lifting it
1: hallelujah அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்
0: he committed himself for the cross
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: amen
0: amen
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ
1: அடுத்ததாக என்ன சொன்னார்
0: what did he say next
1: hallelujah
0: hallelujah
1: இந்த உலகமனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
0: first of all he has given forgiveness for the entire world secondly
1: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
0: nearby
1: ரெண்டு பேர் இருக்காங்க
0: there are two people
1: இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன்
0: one side one man another
1: hallelujah
0: man.
1: amen
0: amen
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ரெண்டு பேரும் யாரு?
0: Who are they?
1: திருடன்ங்க.
0: Thieves.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த பக்கம் ஒருத்தன்
0: left side one right side one.
1: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படினே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
0: Two people came
1: சபையில
0: in the church.
1: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடன்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
0: And they didn't come because I called.
1: Hallelujah. அந்த திருடன்ன்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
0: I don't want that
1: Hallelujah.
0: name.
1: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
0: Jesus was hanging in between
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: அந்த திருடன்ல
0: among the
1: ஒரு திருடன்
0: one thief
1: என்ன சொல்றான்
0: what did he say
1: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையில அந்த வலி வேதனையை தாங்க முடியல
0: he could not bear that pain
1: துடிக்கிறான்
0: he was struggling
1: துடிக்கிறான்
0: he was struggling
1: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
0: what did he say
1: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
0: they don't know what they talk under
1: அவன் என்ன சொல்றான்
0: what did he say
1: நீ கிறிஸ்துவானால்
0: if you are christ
1: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
0: save yourself and save me
1: hallelujah
0: hallelujah
1: என்னை ரட்சி
0: save me
1: hallelujah
0: hallelujah
1: அப்படியே உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல
0: if he had asked truly it is okay what did he say
1: இகழ்ந்தான்
0: he just criticized he criticized
1: இகழ்ந்தான்
0: he mocked
1: hallelujah
0: குற்றமும்
1: செய்யாதவர்
0: he didn't do any harm
1: மூன்று காரியம் சொல்றான்
0: he said three things
1: தேவன் சொன்னான்
0: he said god
1: பக்கத்துல தான் சிலுவையில தான் இருக்கறாரு
0: he is on the cross
1: hallelujah
0: hallelujah
1: நானும் ஒரு திருடன்
0: i am a thief
1: நானும் ஒரு பாவி
0: i am a sinner
1: நீயும் பாவிதான் ஆண்டவரேன்னு சொல்லல
0: he didn't say you are also a sinner
1: அவர் சிலுவையில் இருந்தாலும்,
0: தோ ஹி வாஸ் ஆன் தி கிராஸ்,
1: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்,
0: தோ ஹி வாஸ் பீட்டன்,
1: எனக்கு தெரியும்,
0: ஐ நோ,
1: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
0: ஹி இஸ் பிளேம்லெஸ்,
1: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி,
0: ஹி இஸ் தி பிளேம்லெஸ்
1: லாம், மாசில்லாத ஆட்டுக்குட்டி,
0: அண்ட் பிளேம்லெஸ்,
1: மாசற்ற ஆட்டுக்குட்டி,
0: அண்ட் பிளேம்லெஸ் லாம்.
1: ஹalleluya. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
0: Don't you fear God?
1: என்று சொல்லி,
0: by saying so.
1: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
0: The thief said a word.
1: Hallelujah.
0: Lord.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது,
0: when you come to your kingdom,
1: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
0: Please remember me.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க, லூக்கா 23:42 இருக்கு.
0: Luke 23:42.
1: அப்போ ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus,
1: அந்த கடனை பார்த்து என்ன சொன்னாரு?
0: What did he say to the thief?
1: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
0: Hallelujah. He in paradise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவன் பரதீசை கேட்கல. அவன்,
0: he didn't ask paradise.
1: அவன் என்ன கேட்டான்?
0: What did he ask?
1: உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன செய்யுங்க?
0: Just
1: நினைச்சுங்க தான் சொன்னார்.
0: Think when you come to the kingdom.
1: ஆனா,
0: but
1: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What did he say? The Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பரதேசில,
0: பாரடைஸ்,
1: நீ கேட்டதுனால உனக்கு நான் எங்க இடம் கொடுக்கறேன்? பரதேசில இடம் கொடுக்கறேன்.
0: I give a place at paradise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
0: Heaven is different, paradise is different.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அநேக நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒன்னா இருக்கும் நினைக்கிறாங்க.
0: Many think paradise and kingdom of God is same.
1: Hallelujah. அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
0: In heaven the Lord will take us.
1: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
0: Who will come to heaven?
1: மனம் திரும்பி,
0: repented,
1: ரட்சிக்கப்பட்டு,
0: saved,
1: ஞானஸ்நானம் பெற்று,
0: took baptism,
1: இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து,
0: leading a holy life,
1: நல்ல போராட்டத்தை போராடி,
0: fought a good fight,
1: ஓட்டத்தை முடித்து,
0: finishing the race,
1: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
0: keeping the faith,
1: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்.
0: Then they come to heaven.
1: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
0: The crown of life is waiting for them.
1: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
0: so far he committed sin.
1: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
0: till today he committed sin.
1: இன்னைக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
0: Within minute, is it possible to go to heaven?
1: நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க.
0: Many will ask.
1: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்கே.
0: It is very easy.
1: ஞானஸ்நானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல.
0: No baptism, nothing.
1: இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
0: He has gone to heaven immediately.
1: பரலோகம் போலவே.
0: Didn't go to heaven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுதான் இங்க கவனிக்கணும்.
0: That's what you have to listen.
1: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
0: What did the Lord say?
1: இன்றைக்கு,
0: today.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னைக்கு?
0: Today.
1: இன்றைக்கு என்னுடனே கூட,
0: you will be,
1: எங்க இருப்ப?
0: In paradise.
1: ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார்.
0: Jesus Christ was crucified.
1: அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
0: 3 days where did he?
1: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
0: What did he do?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
0: When did he go to paradise?
1: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
0: When did the Lord take him to paradise?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அரே அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
0: Many don't know the paradise.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
0: You understand one thing.
1: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
0: The Lord did not make the house for us.
1: படுத்திட்டு இருக்கார்.
0: He is preparing.
1: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
0: John 14,
1: அங்க என்ன வாசிக்கிறோம்?
0: What we read,
1: நான் உங்களுக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
0: He didn't come, he didn't take
1: வர போறார்.
0: He is going to come. How many of you believing?
1: Jesus சீக்கிரமாய் வர போகிறார்.
0: Jesus is going to come soon.
1: என்ன வந்து கூட்டி போவார்.
0: He will take me.
1: பேர் சொல்லி அழைப்பார்.
0: He will call me by name.
1: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
0: Do you have that assurance?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆனால் பரலோகத்திலே,
0: in heaven,
1: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
0: Where did the Lord keep this thief?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: பரலோகம், பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
0: the paradise,
1: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
0: பால் சேஸ்
1: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்.
0: I was taken to third heaven.
1: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
0: I heard the different languages.
1: அது ஒரு பரதீசு என்று சொல்கிறார்.
0: He says it is paradise.
1: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
0: It is in third heaven.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: இன்னொரு பரதீசு இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில்.
0: In another paradise in Revelation.
1: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதீசு இருக்குது.
0: And beyond all heavens.
1: அல்லேலூயா. நான் அந்த பரதீசில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
0: I'll give that fruit.
1: எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
0: The Lord is promising.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்போ ஆண்டவர் எந்த பரதீசு இவனுக்கு கொடுத்தார்?
0: Which paradise the Lord has given to him?
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த அருமையான வேளையிலே,
0: In this wonderful time,
1: 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதது வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
0: In 2 Corinthians we read that and he has heard Lord
1: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
0: Revelation 2:7,
1: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
0: And those who have spirit let them
1: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
0: who are taking victory,
1: அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
0: Which is in the midst of the paradise of God.
1: இது ஒரு பரதீசு.
0: This is another paradise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் பிரியமானவர்களே,
0: Dear children of God,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: கேள்வி என்ன?
0: The question is,
1: இப்பொழுது இது பூமியிலே இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
0: Is it on earth or heaven?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
0: In Luke we read one.
1: லூக்கா 16 அதிகாரத்தில்,
0: Luke 16
1: வாசிக்கும் பொழுது,
0: and we read
1: அங்க ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: We read about the bosom of father.
1: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா, பாதாளத்துக்கு போனார்.
0: This rich man went to Hades.
1: 23rd வசனம், லூக்கா 16:23.
0: And Luke,
1: பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற போது, பாருங்க தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
0: From far away.
1: இப்போ கொஞ்ச தூரம், ஒரு ஒரு ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
0: We can see 30 feet or 40
1: Alleluia. feet. அவ்வளவுதான், ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய தூரம்.
0: That is the our sight
1: distance
0: from long
1: way distance. தெளிவா பார்க்கற ஆபிரகாமை பார்க்கறான்.
0: He sees Abraham.
1: அந்த தரித்திரன் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கறான்.
0: And the Lazarus also was sitting there. He could see that.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God.
1: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
0: வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ரிச் மேன் அண்ட் லாசர்? போத் ஆஃப் தெம் டைட்.
1: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா, 24th வசனத்தில்,
0: 24
1: ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேன், வேதனைப்படுறேனே.
0: I am tormented in this flame.
1: அவ்வளவுதான்.
0: That's all.
1: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
0: those who rejected the Lord Jesus,
1: அவங்க எல்லாம் போற இடம்தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
0: And that is the head and where there is flame of fire.
1: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
0: In the hades there are different places.
1: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
0: In heaven there are different places.
1: அங்க ஆண்டவர் சொல்றார்,
0: The Lord said,
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
0: There are many dwelling places in heaven.
1: மனுஷனே நூத்துக்கணக்கான வீடு, ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியா விட்டுட்டு போயிடுறான்.
0: The man is building thousands of houses and leave it and go.
1: Hallelujah. ஆனா பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்க போறோம்.
0: And in heaven you have to build the house and go.
1: எத்தனை பேர் பரலோகத்துல வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
0: How many of you built the house in heaven?
1: நீ கட்ட தேவையில்ல.
0: Need not build.
1: ஆனா நீ போகும்போது,
0: when you go there.
1: வேதம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
0: Luke 16
1: 9 வசனத்தை பாருங்க.
0: 9th verse.
1: லூக்கா 16:9
0: 16 and 9.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள் அங்க என்ன சொல்றாரு?
0: என்ன
1: வீடு? நித்தியமான வீடுகள். பரலோகத்துல நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
0: Everlasting habitations.
1: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
0: The Lord will keep a house for you.
1: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
0: The Lord keeps a house.
1: Hallelujah.
0: For each one.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
0: They have to accept you.
1: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
0: We cannot just
1: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
0: you were on the earth, you are good,
1: நல்ல விசுவாசம் வாழ்ந்தீங்க,
0: you had a good belief, welcome
1: அப்படினு சொல்வாங்க.
0: They will say,
1: பூமியில் இருக்கும் பொழுது
0: on the earth,
1: நீங்க எங்க ஒழுங்கினமான விசுவாசியா இருந்தீங்க,
0: and if you are not good,
1: நினைச்சா வருவீங்க நினைச்சா போவீங்க,
0: you come or go.
1: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
0: you may not give fruit,
1: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
0: useless life you led.
1: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
0: They will say no place.
1: Hallelujah. அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
0: the Lord has to make dwelling places for us.
1: நல்ல கவனிங்க,
0: listen.
1: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
0: And the beggar was, I mean,
1: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: என்ன செய்கிறார் என்றால்,
0: what does he do?
1: இந்த கள்ளன் மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
0: when the thief accepted the Lord Jesus, இன்னைக்கு today,
1: என் கூட வா,
0: come
1: என் கூட இரு,
0: be with me.
1: எங்க அப்படினா,
0: where?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: மரித்த உடனே,
0: after his death,
1: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
0: his body was hanging,
1: அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க,
0: they kept into that,
1: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்.
0: But he started.
1: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு.
0: Body was there.
1: அவர் ஆவியில புறப்பட்டார்.
0: The spirit, he started.
1: எங்க போனார்?
0: Where did he go?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்.
0: He started doing ministry.
1: Hallelujah. எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா,
0: if you read
1: 1 பேதுரு நிருபத்தில்,
0: 1st Peter,
1: 2nd அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
0: 2nd chapter,
1: அவர் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாரா? பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்.
0: He preached to the spirits.
1: காவலில் உள்ள ஆவிகள்,
0: the spirits in
1: அது எங்க இருக்குது? நடுவானத்துல இல்ல,
0: it's not in between.
1: அவர் கீழே இறங்கி போனார்.
0: He went down.
1: கீழே இறங்கினார்.
0: He went down.
1: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்.
0: He came down from heaven to earth.
1: பூமியில இருந்து பாதாளத்துக்கு போனார்.
0: From earth to Hades.
1: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது.
0: There are lot of Hades in earth.
1: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு.
0: The deep.
1: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது.
0: There is another Hades.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இங்க தாவீது சொல்றாரு.
0: David says.
1: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு?
0: Psalm 86:13.
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
0: You delivered me from the
1: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா?
0: You are don't praising God.
1: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்களா, உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
0: If you think about hates, you cannot be with praise.
1: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு?
0: Why David has written a lot of songs? என்ன
1: தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே.
0: He delivered me from the deep hates.
1: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது.
0: Nobody can be delivered.
1: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
0: Only Jesus could deliver.
1: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
0: He has overcome the
1: hates. Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
0: I will build my church.
1: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
0: The hates of hell cannot prevail.
1: நீ சாகும் பொழுது,
0: when you die,
1: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை.
0: You will not go to the deep hates.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அங்கே இளைப்பாறுகிற இடத்துக்கு நீ போகிறாய்.
0: You are going to take rest.
1: ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
0: when Jesus was preaching to the spirits in prison,
1: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்க தான் வந்திருப்பாங்க.
0: Both thieves would have come there.
1: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
0: when Jesus was preaching.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்.
0: One thief would have listened to this word.
1: இன்னொரு கள்ளன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பிருப்பான்.
0: Another
1: thief. சரி, சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்.
0: We spoke wrongly.
1: இப்போ நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.
0: Let me commit at least now.
1: மனம் திரும்பினா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
0: If he had repented, he
1: would have. எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்.
0: And he captured everyone and he went to.
1: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது.
0: Before that he had to come to.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் முதலாவதாக வந்து மரித்து,
0: he died.
1: அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து
0: and he preached in the spirits in heaven.
1: பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு
0: after the resurrection
1: எல்லாருக்கும் தரிசனமானார்.
0: He has shown himself.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
0: the paradise,
1: அல்லேலூயா, அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்.
0: It is the resting place.
1: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்.
0: The Lord keeps for
1: the அல்லேலூயா
0: saints.
1: நாம் அதனால தான் ஏசாயா 57 வாசிக்கும் பொழுது
0: ஏசாயா 57
1: அங்க வாசிக்கிறோம்,
0: there we read,
1: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
0: They are resting in their beds.
1: என்ன செய்றாங்க?
0: How?
1: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு
0: after the death in this
1: அங்க
0: world
1: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: They need not be under pain.
1: இளைப்பாறுகிறார்.
0: They take rest.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆஸ்தோத்திரம்.
0: Praise be unto his holy name.
1: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து
0: he delivered from the hates.
1: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
0: the thief,
1: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு
0: and he was promised to the paradise.
1: அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து
0: by committing himself,
1: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்.
0: Then the Lord will take him further.
1: நாமெல்லாம் அப்படி அல்ல.
0: We are not like that.
1: நாம் இன்றைக்கு கண்ணை மூடினாலும் சரி,
0: we close our eyes,
1: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியாலே,
0: since we are all repented,
1: மறுபடியாலே,
0: when since we are born again,
1: இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டபடியாலே,
0: since we are washed by his blood,
1: இன்றைக்கு மரித்தாலும்
0: though we die today,
1: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
0: We will be with
1: Alleluia.
0: Jesus.
1: எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம்.
0: What a great privilege.
1: நீங்கள் உயிரோடு இருந்தால்
0: when you are alive,
1: இயேசு வரும்பொழுது
0: when Jesus comes,
1: அவரோடு சேர்த்துக் கொள்வார்.
0: And he will take us to him.
1: Alleluia.
0: Alleluia.
1: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
0: The world is going to be perished.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
0: He started father.
1: Alleluia. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு.
0: And he is struggling with the thieves.
1: பிறகு குடும்பம்,
0: then family.
1: கீழ பார்க்கிறார் குடும்பம்.
0: Look down.
1: அம்மா நிக்கிறாங்க.
0: Mother was there.
1: Hallelujah. தாயே,
0: ஓ மதர்,
1: அதோ உன் மகன்.
0: You are say your son.
1: ஸ்திரியே,
0: ஓ woman,
1: அதோ உன் மகன்.
0: See your son.
1: அந்த சீஷனை பார்த்து இதோ உன் தாய்.
0: To the disciple, this is your mother.
1: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கூட
0: he was struggling on the cross.
1: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
0: the love of mother,
1: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து
0: true love of mother,
1: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
0: He did his
1: Alleluia.
0: duty there.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
0: Glory to God.
1: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற தேவன்.
0: Our Lord is comforting.
1: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
0: The mother would have suffered a lot.
1: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
0: but Jesus said, அதோ உன் மகன். Woman, see their son.
1: அந்த gapல,
0: that gap,
1: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
0: The Lord has given the comfort.
1: பிறகுதான் மறுபடியும்
0: again
1: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
0: He was talking to the Lord Father.
1: முதல்ல பிதாவேன்னு கூப்பிட்டாரு.
0: He called Father.
1: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
0: Now,
1: என் தேவனே,
0: my God,
1: என் தேவனே,
0: my God,
1: ஏலோயி, ஏலோயி,
0: ஏலோயி,
1: லாமா சபக்தானி,
0: ஓ லாபா சபக்தானி,
1: என் தேவனே, என் தேவனே,
0: my God, my
1: God, ஏன் என்னை கைவிட்டி,
0: why have you forsaken me,
1: ஏன் என்னை கைவிட்டி,
0: why have you forsaken me.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
0: Whether God has forgiven him or not.
1: ஆமாங்க, கைவிட்டாரு.
0: Yes, he has forgiven, forsaken.
1: பாவத்தை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர்.
0: He cannot see sin at all.
1: அவரை பாவம் மூடிற்று.
0: The sin covered him.
1: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
0: And he was bearing the worldly,
1: Alleluia,
0: worldly people's sin.
1: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
0: And Father God closed his eyes.
1: Alleluia. கேள்வி என்ன?
0: The question is,
1: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
0: I know that you will forsake me.
1: ஆனா ஏன் எனக்கு, ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டார்.
0: There was a question, why?
1: அப்போ ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
0: Lord, he didn't know why, Alleluia, what it is.
1: ஏன் என்னை கைவிட்டு,
0: why did you forsake me?
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: Alleluia.
0: Alleluia.
1: அதாவது சோதனை நேரத்தில்,
0: at the time of trial,
1: கஷ்ட நேரத்தில்,
0: at the time of difficulties,
1: வேதனை நேரத்தில,
0: at the time of pain,
1: நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம்.
0: We call upon the Lord.
1: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
0: They call you,
1: கடவுளே,
0: oh God,
1: ஐயோ கடவுளே,
0: oh God,
1: அப்படி கூப்பிடுறாங்க.
0: They call,
1: ஆனா ஆண்டவராக எப்படி பிதாவேன் கூப்பிட்டு இருந்தவர்
0: the lord called father
1: என் தேவனே சொன்னார்
0: he said
1: ரெண்டு முறை சொல்றார்
0: my god and
1: என் தேவனே என் தேவனே
0: my god and my god
1: என் தேவனே
0: my god
1: hallelujah இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு
0: what we understand
1: என்ன நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே
0: of course you have forsaken me
1: yes we have வாசிக்கிறோம்
0: isaiah
1: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்
0: for just for a moment I have forsaken
1: இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன்
0: I will gather
1: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மைதான்
0: for a moment I have forsaken
1: இமைப்பொழுது தான் கைவிட்டேன்
0: just for a moment
1: இமைப்பொழுது கூட நீ கைவிட்டாலும் என்னால தாங்க முடியாது ஆண்டவரே
0: I cannot bear even for the moment
1: ஒரு இமைப்பொழுது கூட உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்
0: I cannot be separated for a moment
1: இயேசு
0: this is Jesus
1: தேவனோடு அவர் ஒன்றி இணைந்திருந்தார்
0: he had fellowship with the father god
1: இன்றைக்கு மனுஷருங்க பாருங்க
0: look at the man
1: ஆண்டவர் விட்டு போறது
0: departing from god again coming back
1: அப்படி இல்ல
0: not like that
1: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல
0: nobody could separate
1: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம் கஷ்டம் வரலாம்
0: there are lot of tribulation in this world
1: உபத்திரவமோ வியாதிலமோ
0: tribulation or suffering
1: மரணமோ
0: death
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்
0: who can separate me from the love of Christ nobody can separate
1: hallelujah
0: hallelujah
1: ஏன் என்னை கைவிட்டி
0: why have you forsaken
1: என் தேவனே
0: my god
1: என் தேவனே
0: and my god
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு
0: he was hanging on the cross
1: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்
0: covered by sin
1: பிதா கிட்ட வர முடியாது
0: father cannot come closer
1: உலகத்தாருடைய பாவம்
0: worldly people
1: sin கொண்டிருக்கிறது
0: it is covering
1: போராடுறாரு
0: he was struggling
1: அந்த பாவத்தலாம் தள்ளி விட்டு
0: by pushing that sin
1: ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல
0: he could not see god
1: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது
0: full of darkness in this world
1: hallelujah எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்
0: everywhere darkness
1: hallelujah எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்
0: how can I see god
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: hallelujah
0: hallelujah
1: என்
0: தேவனே என்று
1: என் இயேசு என்னுடையவர்
0: my jesus is mine
1: என் நேசர் என்னுடையவர்
0: my beloved is mine
1: அவர் என்னுடையவர்
0: he is mine
1: நான் அவருடையவர்
0: i am
1: இயேசு என்னுடையவர்
0: jesus is mine
1: நான் அவருடையவர்
0: i am for him
1: hallelujah என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது
0: nobody can separate me and god
1: என் தேவனே
0: my god
1: hallelujah உடனே பதில் வந்துச்சு அவருக்கு
0: answer came
1: இல்ல மகனே
0: no my son
1: நான் உன்னை பிரிக்கல
0: i did not separate
1: உன்னை பிரியல
0: no separation
1: கூட தான் இருக்கிறேன்
0: i am with you
1: hallelujah ஒரு இமைப்பொழுது தான்
0: just for a moment
1: ஒரு இமைப்பொழுது தான்
0: just for a moment
1: hallelujah ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்
0: i have forsaken you for a moment
1: உருக்கமான இரக்கங்களால்
0: with a long
1: நான் உன்னை செய்வேன்
0: mercy
1: சேர்த்து கொள்வேன்
0: i will gather
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: பிறகு தான் சொன்னார்
0: then he said
1: hallelujah எல்லாம் முடிந்தது
0: he said
1: என்று அறிந்து
0: அறிந்து
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: to fulfill the word of god
1: தாகமா இருக்கிறேன்னு சொன்னார்
0: i am thirst
1: இது கூட ஒரு கேள்விதான்
0: another this is question
1: என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறமே தாகமடைய மாட்டான் சொல்றவர்
0: he will not have thirst
1: என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றவர்
0: those who believe me i can give the living water
1: ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன்
0: if anybody is thirst let him come
1: என்று சொல்கிற ஆண்டவர்
0: the lord who says
1: அவருக்கு தாகம் வரலாமா
0: will he get thirst
1: avarku yen daagam vandathu
0: why did he get thirst
1: endru kelvi varalam
0: there may be question
1: arumiyana devudi pillaigale
0: dear children of god
1: nalla gavaninga
0: listen
1: andha vasanam enna solduna
0: what did the verse says
1: veda vakyam nerevetakkadaga
0: to fulfill the word of god
1: eppadi சும்மா சொல்ல அவர் தாகம்
0: he didn't say just like that
1: veda vakyam nerevetakkadaga
0: to fulfill the word of god
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: to fulfill the word of god
1: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து
0: by knowing all things are over
1: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு
0: there are three kinds of thirst
1: ஒன்னு சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்,
0: பாடிலி நேச்சுரல் தர்ஸ்ட்.
1: இன்னொன்னு
0: பாவ தாகம், the thirst after sin.
1: இன்னொன்னு ஆத்ம தாகம்,
0: the thirst after soul.
1: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
0: Which thirst you have?
1: நமக்கு இந்த மூணு தாகம்.
0: We have all these three.
1: இப்ப கேள்வி என்னன்னா,
0: the question is,
1: நம்முடைய தாகம் ஒன்னு தண்ணி குடிச்சா போய்டும்.
0: If we take water it will
1: be over. சேதா தாகம் தீராது.
0: If you take sin it will not be
1: quenched. தண்ணி குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லியிருக்காரு.
0: If you take this water you will not get thirst at all.
1: இந்த தண்ணீரை குடிக்கணும் தாகம் வரும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கணும் தாகம் வராது.
0: If you take my water you will not get thirst.
1: இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா,
0: the question is,
1: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
0: let us have our own.
1: அதல்ல கேள்வி,
0: that is not the question.
1: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி, அதான் என்னுடைய கேள்வி.
0: How to quench the thirst?
1: நான் தாகமா இருக்கறேன்னு சொல்றாரே.
0: He says I am thirst.
1: காளான குடுக்குறானுங்க,
0: they give
1: வெனிகர குடுக்குறாங்க,
0: வெனிகர்.
1: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
0: He did not accept anything.
1: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
0: If they had given water will it be quenched?
1: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தறலாம்.
0: We can quench all the thirst.
1: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
0: How to quench
1: the thirst? அது என்ன
0: தாகம்? What kind of thirst?
1: Hallelujah. அது என்ன தாகம்?
0: What kind of thirst it is?
1: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக,
0: before he,
1: ஒரு மரண தாகம் வரும்.
0: There will be thirst after death.
1: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சிம்சோன்
0: Samson
1: marikkum bodhu aandavare naan daagama irukken kadarna.
0: When he died
1: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar.
0: The Lord opened the valley.
1: Vedam solraadu kudithu odane avanukku uyir vandathu.
0: He took the water, he got back.
1: Adhu pole aandavar uyir varradhukaga kekkala.
0: He didn't ask for the life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Enna ella mudinjiruchu.
0: All finished.
1: Mudichiten.
0: I finished.
1: Ana naan appo daagama irukken.
0: I am thirst.
1: Hallelujah. Ellathiyum mudichiten.
0: I have finished everything.
1: Ana appo naan daagama irukken.
0: I am thirst.
1: Hallelujah. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரவங்க பார்த்தீங்கன்னா,
0: if you look at the race,
1: எல்லாம் முடிச்ச எல்லை கோட்டுக்கு வந்த உடனே,
0: when they come to the border,
1: அப்ப கேட்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படின்னு.
0: Hallelujah. Some water.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் முடிச்சிட்டார்.
0: And
1: முடிச்சிட்டேன்.
0: God has finished.
1: முடிச்சிட்டேன்.
0: The Lord has
1: முடித்தது.
0: Finished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்போ
0: now
1: ஆனாலும் என் தாகம் தீரல.
0: Not yet.
1: நான் தாகமா இருக்கிறேன்.
0: I am thirstful.
1: Hallelujah. அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்?
0: Where is the answer for
1: that? மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது,
0: Matthew 25,
1: ஆண்டவர் சொல்றாரு,
0: that God
1: நான் தாகமாய் இருந்தேன்,
0: I was thirsty,
1: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
0: you quenched my thirst,
1: நான் பசியாய் இருந்தேன்,
0: I was hunger,
1: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
0: you fed me,
1: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்,
0: I was without,
1: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்,
0: you gave dress,
1: நான் வியாதியாய் இருந்தேன்,
0: I was under sick,
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
0: you inquired me.
1: அப்ப நீதிமான்கள் கேக்குறாங்க,
0: the righteous people are asking,
1: ஆண்டவரே நீர் தாகமா இருந்து,
0: why you were,
1: நாங்க எப்ப உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்?
0: When did we give water? No, we don't know.
1: தெரியாது.
0: You don't know.
1: கர்த்தருடைய பிள்ளையே,
0: child of God,
1: உங்களுக்கு தெரியாது.
0: You don't know.
1: சில வேளையில,
0: sometimes,
1: உன் ஜெபம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்.
0: Your prayer would have quenched the thirst of the Father.
1: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்.
0: The witness would have quenched the thirst of Jesus.
1: கர்த்தருக்கு காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்.
0: Even the offering would have quenched.
1: ஆண்டவருக்காக செய்திருப்பேன்.
0: Whatever,
1: உனக்கு தெரியாது.
0: You may not be knowing.
1: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை.
0: Need not be understood.
1: ஆனால்,
0: but
1: எதை செய்தாலும்,
0: whatever you do,
1: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்.
0: Is it quenching the thirst of God?
1: எப்ப ஆண்டவரே,
0: Lord, when
1: nirdagamayirundi,
0: when did you have thirst?
1: Hallelujah. Arumiyana devundi chanamey,
0: dear children of God,
1: poda aandavar sonnar,
0: then the Lord said,
1: aandavarku eppadi patta oru daagam irundhukku theriyuma,
0: what kind of thirst he had?
1: Ella mudinjaachu,
0: all finished,
1: bhoomiyila en vela mudinjichu,
0: my job is over in this earth,
1: adutha daagam,
0: another thirst,
1: இன்னும் ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு.
0: I have to gain more souls.
1: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்.
0: Let me go to the
1: பாதாளத்துக்கு போறேன்.
0: Hades.
1: Hallelujah. அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்.
0: He alone can go.
1: வேற யாரும் போக முடியாது.
0: No other.
1: சில நாட்களுக்கு முன்பதாக,
0: some days before,
1: ஒரு நியூஸ் வந்துச்சு.
0: We had a news.
1: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்.
0: They dig the.
1: அங்க ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சாம்.
0: It was shouting.
1: கேட்டா பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்.
0: They were ஷவுட்டிங் ஃப்ரம் ஹெட்ஸ்
1: ஒன்னு போட்டாங்க, பொய்யான ஒரு செய்தி,
0: ராங் நியூஸ்.
1: அந்த மாதிரி எல்லாம் நீங்க நோண்ட இடத்துல எல்லாம் பாதாளம் கிடையாது.
0: When you dig you cannot find it. அது
1: சுலபமா இருக்கிற இடம் அல்ல.
0: You cannot find.
1: அருமையான தேவனின் பிள்ளையே,
0: dear children of God,
1: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய,
0: unless the Lord permits,
1: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்,
0: only the Lord Jesus,
1: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்,
0: he has the keys,
1: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்,
0: he has the keys.
1: அல்லேலூயா, thank you Jesus,
0: thank you Jesus.
1: ஓரகபா சந்தரபோலிலபா,
0: thank you Lord.
1: இந்த காலவேளையிலே,
0: in this morning,
1: ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்,
0: the Lord says I finished.
1: அடுத்து
0: next,
1: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்,
0: I go with thirst.
1: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்,
0: and then I
1: come. Hallelujah,
0: hallelujah.
1: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்,
0: on that resurrection day I will meet you.
1: கர்த்தர் சொன்னார்,
0: Lord said.
1: உடனே தலையை சாய்த்து
0: he
1: ஒப்பு கொடுத்தார்,
0: he committed himself.
1: Hallelujah,
0: hallelujah.
1: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்,
0: what did he say?
1: பிதாவே,
0: father,
1: உம்முடைய கைகளில்
0: in your hands
1: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்,
0: I commit my spirit.
1: Hallelujah,
0: hallelujah.
1: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க,
0: has given the responsibility,
1: அந்த சாவியை வாங்குனீங்க,
0: you took the key,
1: முடிச்சிட்டீங்க,
0: finished.
1: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்,
0: I finished everything,
1: இந்தாங்கன்னு அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க,
0: you give the key back.
1: அப்பதான் உங்களுக்கு மரியாதை,
0: then only respect.
1: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது.
0: If you run away in between, no.
1: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு,
0: they receive from God.
1: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க,
0: many, they just leave God and
1: hallelujah. Yes, அப்படி இல்ல,
0: Jesus is not like that.
1: ஆண்டவர் கொடுத்த வேலைய,
0: the job of
1: முடிச்சி,
0: finished.
1: இவன் குத்தந்தனால, இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன்னு சொல்லல,
0: didn't say because of his nailing had died, you can nail.
1: அது வேற செய்தி,
0: that is different message.
1: ஈட்டி குத்து,
0: pierce,
1: அது வேற செய்தி,
0: that is different message.
1: ஆதல என் உயிர் போல,
0: like
1: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு,
0: I have authority to take
1: இந்த உயிரை,
0: this life.
1: Hallelujah,
0: hallelujah.
1: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை,
0: I am not born for a husband and wife.
1: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்,
0: I was
1: ஆனாலும்
0: born through the woman.
1: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்,
0: but I was found by the Holy Spirit.
1: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்,
0: and I have this
1: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்,
0: I commit that spirit.
1: Hallelujah,
0: to the Lord.
1: அது கரைபடவில்லை,
0: it's not dirt.
1: கரைபடவில்லை,
0: it's not dirt.
1: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு,
0: and he did.
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்,
0: who can blame me?
1: இயேசு ஒருவர்தான்,
0: only Jesus.
1: இந்த உலகத்தில் வந்து,
0: he came to the world,
1: பாவம் இல்லாமல் வாழ்ந்து,
0: he lived without sin,
1: பாவத்துக்காக மரித்து,
0: died for sin,
1: பாவத்தை ஜெயித்து,
0: overcome sin,
1: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்,
0: and he did
1: the ஆண்டவரை மகிமைப்படுத்தும்,
0: back to heaven.
1: ஷபரபரபரபர,
0: hallelujah, thank you Lord, thank you Lord.
1: Hallelujah,
0: hallelujah.
1: ஒப்பு கொடுத்தார்,
0: he committed.
1: இந்த ஆண்டவரே,
0: Lord, take it.
1: தலையை சாய்த்து,
0: he just put the head.
1: Hallelujah. அதாவது திடீர்னு அவர் அறியாம உயிர் போறது என்ன, அது வேற விதமா செத்திருப்பார்,
0: and without
1: தலையை சாய்த்து என்று சொல்லும் பொழுது,
0: he just put the head.
1: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு,
0: voluntarily he has given
1: அந்த உயிரை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறார்,
0: he committed the spirit to the
1: Father. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுத்தல்,
0: that is commitment.
1: எல்லாரும் எழும்பி நில்லுங்க,
0: shall we all rise up.
1: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
0: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
1: சிலுவின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
0: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ்
1: மெசேஜ், அந்த கல்வார் சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார்,
0: அண்ட் வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்,
1: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்,
0: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்,
1: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்,
0: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்,
1: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்,
0: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்,
1: உனக்கு ஒரு சிலுவை உண்டு,
0: தேர் இஸ் தி கிராஸ்,
1: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு,
0: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்,
1: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்,
0: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்,
1: இன்னொரு பக்கம் பாவம்,
0: another side sin,
1: இன்னொரு பக்கம் உலகம்,
0: another side world,
1: சாத்தான்,
0: Satan,
1: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது,
0: different things pulling you,
1: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு,
0: pushing everything,
1: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு,
0: taking out everything,
1: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா,
0: can you say like Jesus,
1: hallelujah, hallelujah,
0: hallelujah.
1: ஒரு நாள் வரும்,
0: they will come,
1: ஆண்டவரே,
0: Lord,
1: ஸ்தேவான் சொன்னார்,
0: Stephen said,
1: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்,
0: I commit my spirit unto you,
1: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்,
0: hallelujah, the spirit to the Lord,
1: அப்பொழுது
0: then
1: நாம் கண்ணீரோடு அல்ல,
0: நாட் வித் டியர்ஸ்,
1: வேதனையோடு அல்ல,
0: நாட் வித் பெயின்,
1: சந்தோஷத்தோடு,
0: வித் எ ஜாய்,
1: நிச்சயத்தோடு,
0: வித் அஷூரன்ஸ்.
1: கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: ஷால் வி ஆல் பிரைஸ்.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க.
0: ஷால் வி ஆல் பிரைஸ்.
1: இந்த அருமையான வேளையிலே இயேசுவே நீர் சென்ற பாதை,
0: லார்ட்,
1: இயேசுவே நீர் சென்ற பாதை,
0: லார்ட் யுவர் பாத்,
1: கல்வாரியின் பாதை, அந்த பாதையில நான் தொடர்ந்து செல்வேன்.
0: லெட் மீ ஃபாலோ.
1: அதிலே ஜெயம் எடுப்பேன்.
0: ஐ டேக் விக்டரி.
1: கல்வாரி பாதையிலே எனக்கு தோல்வி இல்லை. எனக்கு தோல்வி இல்லை.
0: நோ ஃபெயிலியர்.
1: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம்.
0: லெட் அஸ் ஆல் பிரைஸ் காட்.
1: பிரைஸ் காட். ஹalleluya.
0: ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிற கர்த்தாவே. அந்த சிலுவையின் ரகசியங்கள் ஆண்டவரே, சிலுவையில் இருக்கிற சத்தியங்கள், சிலுவையில் இருக்கிற வெளிப்பாடுகளை ஆண்டவரே நீர் ஒவ்வொன்றாய் எங்களுக்கு போதித்து கொடுத்ததுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீரே ஆண்டவரே. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். அதே வெற்றியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே. அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலியுள்ள ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணினீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அநேகர் மனந்தின் போதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் பிரசங்கம் பண்ணினதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே. இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தோதிக்கிறப்பா இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர் நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உமக்கு உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தண்ணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியிலே எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்புக் கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவி நீரே ஒப்புக் கொடுத்தீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் உம்மை ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாது ஆண்டவரே. நீரே அதை ஒப்புக் கொடுத்தீரே, அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம் ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்துக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வைத்து தகப்பனே, அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

எனக்கு அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.